0: இது போதும், இத வச்சுக்கிட்டு உங்க சம்சாரத்தை வாங்க வாங்கிடுங்க.
1: என்ன நீ வேற ஜானு பேரஸ் போறான்னு போறேன்னு சொன்ன, இப்ப வந்து இந்த படிக்காட்டுல மாட்டிக்கிட்ட. ஆமா, உன் ஹஸ்பண்ட் என்ன படிச்சிருக்காரு?
2: அது வந்து அது அவர் எம்ஏ படிச்சிருக்காரு.
0: என்ன ஸ்தம்பிச்சு போயிட்டீங்க? இங்கிலீஷ் தெரியாதா?
2: நாங்க உங்க பேரு தானே கேட்டோம்.
0: பேரு தானே?
2: கொஞ்சம் கூட படிக்க தெரியாதா?
0: உனக்கு
2: இப்படி ஒரு வாழ்க்கை அமைஞ்சதுக்கு நீ சூசைட் பண்ணிக்கலாம். அசிங்கமான ஹஸ்பண்ட் கிடைப்பார் நான் நினைச்சு கூட பாக்கலடி.
0: அசிங்கத்தை பத்தி நீ பேசுறிய, உன் மூஞ்சிய கண்ணாடியில பாத்துக்க. கணக்கு புள்ள, எதுக்கு நடுவுட்டுக்கோல உட்காந்து கருப்பு கூட குடிச்சு அழுதுகிட்டு இருக்கிற?
3: கருப்பு துணியை புடிச்சுக்கிட்டு துக்கம் கொண்டாடிக்கிட்டு இருக்கேன்.
0: என்ன துக்கம்?
3: நம்ம வீட்டுல பாசத்தோட ஒரு பூனைய வளர்த்த இல்லீங்களா?
0: ஆமா.
3: அது கடத்துக்குள்ள முடிஞ்சிருச்சுங்க. உடனே நானும் குபீர்னு உள்ள குதிச்சு பூனைய காப்பாத்திட்டேங்க. நம்ம வீட்டுல பாசத்தோட ஒரு பூனைய வளர்த்தேன் இல்லீங்களா?
0: ஆமா.
3: அது கடத்துக்குள்ள முடிஞ்சிருச்சுங்க. உடனே நானும் குபீர்னு உள்ள குதிச்சு பூனைய காப்பாத்திட்டேங்க. கயத்துல காய போட்டீங்களா? அது செத்து போயிடுச்சு.
0: இனிமே நீ பூனை வளர்க்காத, பெரிய ஆணைய பார்த்த வாடா.
3: ஏனுங்க?
0: அத உன்னால புழிஞ்ச முடியாதல்ல.
3: நல்ல யோசனைங்க.
0: வாய பாரு
3: மாப்பிள்ள.
0: ஏன் மாப்பிள கூச்சப்படுறீங்க?
3: போக வைக்கமா இருக்கு. சித்ரா, சித்ரா, ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் கோயிலுக்கு போறையா?
0: மாப்பிள அம்மனியும் உங்க கூட கோயிலுக்கு வருதா? அவன் நீங்க மட்டும் தனியா வந்து நிக்கிறீங்க.
3: உள்ள புடவை மாத்திக்கிட்டு இருக்கு.
2: என்ன
3: முதலாளி, உங்களை விட்டு அம்மனி தனியா போறாங்க? படிச்ச பொண்ணு தனியா போன என்ன? என்ன மாமா?
0: மாப்பிள எப்பவுமே உருவம் போற பாதையில பின்னாலேயே நிழல் போற மாதிரி புருஷனுக்கு பின்னாடி தான்
3: பொண்டாட்டி போவானும். சில நேரங்களில் முன்னாடி போறதுலயா? போயிட்டு இருக்கா? என்னைக்காவது ஒரு நாள் என் பின்னாடி வரும். ஆமா.
0: என்ன மாமா இது? May 21 கருப்பு பேப்பர் போட்டு விட்டுறீங்க? அன்னைக்கு தான் பாவம் பிறந்த நாள் மாப்பிள, அதனாலதான் காயத்தை போட்டு மறைச்சு விட்டேன்.
3: என்ன சொல்றீங்க?
0: எவனாவது கால்நாவுக்கு கருப்புட்டி வாங்கி கையில கொடுத்து கடுக்கான கழட்டி கொடுறானா கூட குடுத்துருவான் இருக்குதா? சுத்த கேனப்பயலா இருக்கிறானா?
3: என்ன முதலாளி, பாறை மேல உட்காந்து இருக்கிறீங்க, பண்டாரம் ஆக போறீங்களா?
0: வாயில வண்ட வண்டைய வருது, மஞ்சி போடுவேன். எனக்கு எவ்வளவு பெரிய கவலை,
3: இந்த மலையை எப்படி கட்டி இருப்பாங்க?
0: அது இல்லையா,
3: பொண்டாட்டிக்கு பிறந்த நாள், என்ன வாங்குறதுன்னு தெரியாம முடிச்சு விட்டு.
0: பிறந்த நாளா? யாருக்கு?
3: நம்ம சித்திரா இருக்கா?
0: நம்ம சித்திராவா? யோ கணக்கு கூமுட்ட, என்ன விளையாடுறியா?
3: சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்ன முதலாளி, உங்க சித்திரா தான் பரிசு தானே, ஒரு மோதிரம் வாங்கி கொடுத்துருங்க.
0: மோதிரமா? அது எதுக்குயா
3: முதலாளி? மோதிரத்தை பாப்பா விரல்ல போட்டீங்கன்னா பல் விளக்கும் போது பாக்கும், பவுடர் பூசும் போது பாக்கும், பலகாரம் சாப்பிடும் போது பாக்கும், கழுவும் போது பாக்கும்.

0: நல்ல ரோசனை தான். உடனே டவுனுக்கு போய் மோதிரம் வாங்கிட்டு வரேன். போனாலே டவுனுக்கு போகும்போது பணத்தோட போவீங்க, ஜாக்கிரதையா போங்க. டிரைவர் நிறுத்துங்க, இவன் யாரு முன்ன நிறுத்துங்க, டவுனுக்கு போய் பொண்டாட்டிக்கு மோதிரம் வாங்கணும். நிறுத்துங்க நிறுத்துங்க நிறுத்துங்க. என்னது வயிறு ஒரு மாதிரியா இருக்கு, பசிக்குது. கடைக்காரர் பழத்துக்கு எத்தனை ரூபாய்?
1: என்ன தம்பி கேக்குற,
0: ரூபாய்க்கு எத்தனை பழம்?
1: அதையா இந்த லட்சணமா கேக்குற?
0: எல்லாம் மாத்தி மாத்தி கேக்குறது வழக்கமா போச்சு.
1: அது சரி, தம்பி சாப்பிடுறது வாயால தானே?
0: நீங்க எப்படி சாப்பிடுறீங்க?
1: பையன் ஒரு மாதிரி போல் இருக்கு.
0: என்ன வேணும்?
1: ஒரு சீப்பு பழம் வேணும்.
0: ஒரு சீப்பு பழம் 5 ரூபாய்.
1: ரூபாய் தானே, எவ்வளவு வேணும்?
0: பூரா பழத்தை நீயா சாப்பிட போற தம்பி?
1: முடியா,
0: இந்த சாப்பிடு தம்பி.
2: கிடைக்காத
3: பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்குதுமா.
4: ஆமா, பொண்ணை பூந்து விட்டு கடுப்பும் போது மாப்பிளைய பார்த்துதான் சொல்லுவாங்க பொண்ணை கண்கலங்காம பாத்துக்கணும். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, என்ற மாப்பிளைய கண்கலங்காம பாத்துக்கணும் வாங்கிட்ட சொல்றம்மா.
0: மாமா நல்லா இருங்க,
5: நான் போயிட்டு வரேன். மாமா
0: மாப்பிள பட்டுக்கு நேரமாகுது, போயிட்டு வாங்க.

0: டிரைவர் டிரைவர் ஸ்டாப் ஸ்டாப். யோ கண்டக்டர், நான் இறங்குறதுக்குள்ள ரைட் கொடுத்துறாதியா?
1: ஏடி சித்ரா, வேலைக்கு போலையா?
2: இல்ல.
1: யா?
2: தலைவலி.
1: தலைவலியா? எப்ப வந்துச்சு?
2: நேத்து வந்துச்சு. எப்ப போன தெரியல.
1: அது என்ன சொல்லிக்கிட்டா போகும்? கையில சட்டுன்னு எடுத்து பட்டுனு வச்சா பொட்டுன்னு போகுது. சித்ரா, சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்கு நான் இன்னைக்கு வேலைக்கு போல. ஏன்னு தெரியுமில, புதுசா வந்திருக்காரு வாட்ச்மேனு. அவரு
2: வாட்ச்மேனா?
1: ஆமா, கருப்பா இருந்தாலும் களையாத்தான் இருக்கிறாரு. இல்ல, அவரை கல்யாணம் பண்ணி ஏமாத்திட்டு போயிட்டாலாம். அவ போனா என்ன, நான் இருக்கிறேன் என்ற கருப்புராசான்னு சொல்லி போட்டேன்.
2: அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் எடுத்துன்னு வர சொல்ல.
1: ஆனா என்ன, போன வருஷம் விளைஞ்ச நிலங்கிறதுக்காக இந்த வருஷம் வெள்ளாம வேணாமையா இருக்கும்.
2: வெள்ளாமையா?
1: ஆமா, எனக்கு தள்ளாம வந்தாலும் நான் வெள்ளாம பண்ணாம விட மாட்டேன். ஏன் சித்ரா, அதையா செருப்பு தூக்கி போட்ட?
2: இது பழைய செருப்பு, எனக்கு தேவையில்லை, அதான் தூக்கி எடுத்துட்டேன்.
1: பழைய செருப்பு தூக்கி போடுத, நாளைக்கு எனக்கு போடுவேன்.
2: அதுக்காகத்தான் புது செருப்போட வந்திருக்கேன்.
1: முடிவுள்ள மகராசி எத்தனை தடவை நாளும் கொண்டு போடுவா? உனக்கு என்னடியுமா வசதி இருக்கு, எத்தனை செருப்பு நாளும் போடுவேன். நான் போய் ஏன் கோழிய பாக்குறேன்.
2: இன்னைக்கு வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போய் உங்க பேருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு
3: வரேன். இணைந்திருங்கள் சிறு சிறு நிகழ்ச்சியோடு. மோன்றியல் தமிழ் வானொலியின் சிறு சிறு நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். உங்கள் மனம் விரும்பிய நீங்கள் வாய் விட்டு சிரிக்கக்கூடிய நகைச்சுவையோடு கேட்டு மகிழலாம்.
4: முதலாளி அந்த டேபிளுக்கு ஆடையில காட்டு கத்து கத்திக்கிட்டு இருக்காரு. நீ என்னடா நின்னுட்டு தூங்கிக்கிட்டு இருக்க?
5: ராத்திரி ரெண்டாவது அட்ட சினிமா போனா மூணு தடவை பிடி வந்து போச்சு. கண்ண மூடலனா கனவுல சிலுக்கு வந்துட்டா.
4: வரும் வரும் சிலுக்கு. அங்க டேபிளுக்கு சாம்பாருக்கு ஆள் இல்லைன்னு முதலாளி பிரேக் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காரு. பிரேக் டான்ஸ் கனவு கண்டாராமா?
5: எனக்கு தெரியாம முதலாளி பிரேக் டான்ஸ் ஆடுறாரா? எப்படி ஆடிப்பாரு? சாம்பாரை போனேன். சாம்பாரை மேல கொண்டிருக்கேன். என்ன சட்டம்
4: இனிமே உங்க பாயில இருந்து நான்
5: சரி. பக்கத்துல இருக்கிற சினிமா கம்பெனிக்கு போய் சிவனுக்கு காசு வரும், அதை வாங்கிட்டு வா.
4: சினிமா கம்பெனி நடந்து நடந்து கால் வைக்கதான் மிச்சம்.
5: டிரெஸ்
4: பண்ணிட்டு போவேனாமா?
5: சினிமா கம்பெனிக்கு போறதுக்கும் பிரச்சனை தேவைப்படுதோ? எங்க பையன் தப்பு இல்லைங்களே, சாம்பாரை ஊத்துங்கன்னு சொல்லணும். போடுங்கன்னு போட்டுட்டான்.
4: சாம்பாரை போடுங்க.
5: இன்னுமா சாம்பாரை செஞ்சுதான் கொண்டு வரணும். காலங்கால வந்து உயிர் எடுக்கிறிய. ஏய் சங்கரா,
4: ஆமா போடுக்கணும்னு குறைச்சல. சினிமா படம் எடுக்கிற எடுக்கிறோம்னு கடை வாங்கியே திங்கிறாங்க. இப்பதான் எடுக்க போறாங்களோ? சார் சார்,
6: யார பாக்கணும்?
4: கவர்னர் பாக்கணும். ஏயா, நடத்துறது சினிமா கம்பெனி. உங்க முதலாளிய பாத்து இட்லி வடை சாம்பார் காசு வாங்கி போலான்னு வந்தேன்.
6: ஓஹோ, துர்கா ஹோட்டல் இருந்து வரீங்களா?
4: ஆமா.
6: முதலாளி வெளியில போயிருக்காரு, சீக்கிரம் வந்துருவாரு. உள்ள வெயிட் பண்ணுங்க.
4: சரி தொடர்.

0: அங்கப்பன் சார் இருக்காரா?
1: அங்கப்பன் சார் உங்களுக்கு தெரியுமா? சினிமா சான்ஸா இல்ல ஏதாவது காதல் விவகாரமா?
0: போங்க சார், நான் இன்னும் அவரை பார்த்ததே இல்ல. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் சொன்னாரு, என் பேர சொல்லு, உனக்கு கண்டிப்பா சினிமா சான்ஸ் கிடைக்கும்னு.
1: உங்க பேரை என்கிட்ட சொல்லுங்க. நானும் அங்கப்பன் சார் மாதிரி ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் தான். நான் ஒரு வார்த்தை சொன்னா போதும், இப்ப நடிக்க இருக்கிற ஹீரோயின மாத்திட்டு
0: என்ன போடுவாங்களா?
1: உன்ன என்ன, உங்க அம்மாவே போடுவேன். ஐயாவுக்கு அவ்வளவு செல்வாக்கு.
0: யோ, இந்த கப்சா எல்லாம் எங்கிட்ட விடாத. உன்னை பார்த்தாலே தெரியுது நீதான் ஆபீஸ் பையன். வேணா 2 ரூபா வாங்கிட்டு அவரு எப்ப வருவாருன்னு சொல்லு.
1: கொடுங்க, என் சர்வீஸ்ல கேவலம் 2 ரூபா வாங்குறது. இங்க பாருங்கம்மா, அங்கப்ப சாரு அடுத்த ரோட்ல ஏதாவது பிளாட்ஃபார்ம்ல அலைஞ்சிட்டு இருப்பாரு, போய் பாருங்க.
0: அது எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது?
1: ரொம்ப சுலபம். ஆள் கருகரும் கொழக்கட்ட மாதிரி இருப்பாரு, திருட்டு முழி முழிப்பாரு, கையில நியூஸ் பேப்பர் இருக்கும். 10 மணில இருந்து 11 மணி வரைக்கும் நிச்சயமா பக்கத்து ரோட்ல தான் இருப்பாரு.
0: இத பாரியா, பக்கத்து தெருவில் அவர் இல்ல, உன்ன வந்து பேசிக்கிறேன்.
2: ஆமா, பஞ்சகல்யாணி பறந்து போயிட்டாளே, இந்த சந்தனத்துல எப்படியாலும் பிராக்கெட் போடணுமே. ஆறு உயிர் அண்ணா அங்கப்பா, நீ எங்க இருந்தாலும் வாழ்க, உன் குளம் வாழ்க, நீ எந்த தெருவுல சுத்தினாலும் வாழ்க. உன்னுடைய பர்மிஷன் இல்லாமயே இந்த அருளப்ப.
1: என்ன
2: வேலை செய்றீங்க?
1: திருத்தருவா சுத்தலையா?
2: பிச்சை எடுக்கீங்களா?
1: அட, வேற கடை அலையறையா?
2: நான் ஒரு 10 ரூபா தரேன், நான் சொல்றேன் சரிங்களா?
1: 10 ரூபாயா?
2: செய்யறேன். அதோ பத்தியில பொண்ணு, நான் அதை பொண்ணு போட்டு நிக்கிறேன். அங்கப்ப சார் டைரக்டர் 10 மணிக்கு ஏவிஎஸ் ஸ்டுடியோக்கு வர சொன்னாரு அப்படின்னு சொல்லணும்.
1: சரி,
2: நான் இப்ப போறேன், நீ கொஞ்ச நேரம் பொறுத்து வா.
1: கரெக்டா சொல்லிடுறேன்.
2: என்ன அப்படி பாக்குறீங்க? ஓ, மணியா? வாழ்க்கலாத்த, கடையில் வச்சுட்டு வந்துட்டேன். ஐ மீன் ஆபீஸ்ல வச்சுட்டு வந்துட்டேன்.
1: செட்டப்பா,
2: 10
1: அங்க பண்ண, அங்க பண்ண
2: கேக்குது.
1: ஏடிஎம்க்கு 10 மணிக்கு டேரக்டர் உங்களை வர சொன்னாரு.
2: சரி போ, அவருக்கு வேற வேலையே இல்ல. நான் வெயில் அலைஞ்சு மூளை கசைக்கிட்டு இருக்கேன்.
0: சார், நீங்களும் அசிஸ்டன்ட் டைரக்டர் அங்கப்பன் சாரா?
2: எஸ் எஸ், ஆமா. நீங்க யாரு?
0: என் பேரு அனுப்பிரியா. டெய்லர் ராஜப்பா தான் உங்களை வந்து பாக்க சொன்னாரு.
2: ஓ, அவரா? அவர் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. தினமும் எங்க கடையில தான் வந்து மசால் தோசை செய்வாரு.
0: உங்க கடையிலயா?
2: இல்ல இல்ல, நான் சாப்பிடுற கடையில தான் தினமும் வந்து சாப்பிடுவாரு. அவர் ஜாக்கெட் கூட நல்லா தப்பாரு. இந்த ஜாக்கெட் அவர் தச்சுதான்.
0: போங்க சார், அப்படி எல்லாம் பாக்காதீங்க, எனக்கு வெக்கமா இருக்கு.
2: சினிமாவில யாரு வேணாலும் எப்படி வேணாலும் பாப்பாங்க, வெக்கப்பட்டா முடியுமா? அப்படியே திரும்ப. ஆஹா, நீ ஒரு திரியின் ஒன்று, இறைனி வில்லி காமிடிச்சி மூணு கலந்த முகம். நான் உன்ன பிக்ஸ் பண்ணிட்டேன். ஆமா, என்ன பிடிச்சிருக்க?
0: 8வது பரிசு எழுதும் போது காதல் வந்துருச்சுங்க சார்.
2: ஏன் 7வது சொல்லக்கூடாத?
0: உங்களுக்கு ரொம்ப அடக்கம் தான், நிறைய படிச்சிருக்கீங்க போல இருக்கு.
2: நான் ரொம்ப படிச்சுட்டேன், விஷயத்துக்கு வா. ஆமா, டைலாக்லாம் நல்லா சப்ளம் பண்ண தெரியுமா?
0: தமிழ்ல சொல்லுங்க சார், இங்கிலீஷ் எல்லாம் எனக்கு தெரியாது.
2: வசனத்தை சொரட்டி போட்டு பேசுவியா?
0: பேசுறாங்க சார்.
2: புரியல, அதாவது ஹிந்தி கத்து கொடுக்கணும்னு சொல்றேன். இப்பதான் ஒரு ஹிந்தி பாட்ட ஷூட்டிங்
0: பண்ணிட்டு வரேன். வேடிக்கை பாக்கிறேன்.
2: வேடிக்கை எல்லாம் பாக்கூடாது. வேடிக்கை பார்த்தா 100 ரூபா கையில கொடுத்து ஒரு மூலையில உட்கார வச்சு வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. நீ இது வரைக்கும் நான் ஷூட்டிங்கே பார்த்தது இல்ல. நேர காலேஜ்ல இருந்து வரேன்னு சொல்லணும், அப்பதான் இருக்க முடியும். நேரமாச்சு, கம்பெனி வண்டி வரல, போய் வெங்காயம் வெட்டணும்.
0: வெங்காயமா?
2: ஆமா, வெங்காயம் வெட்டுறோம்னு ஒரு படம் எடுக்கும், அதுக்கு டிஸ்கஷன் போகணும்.
0: ஆஹா, அப்படியா?
2: நான் எந்த பொண்ணு விட்டேங்க, இவ்வளவு நேரம் நான் பேசுனதே இல்ல. நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி. திருவிக்கா பூங்காவுக்கு வெள்ளிக்கிழமை 5 மணிக்கு வந்துரு.
0: எதுக்கு?
2: எதுக்கா? உருவ ஓகே, டைலக்கு வருதான்னு டெஸ்ட் பண்ணவனா? மோசமான கம்பெனி. ஒரு அம்பாஸ் இல்லன்னா ஒரு மாரிக்கார அனுபவிக்க கூடாது. சரி, ஒரு ஆட்டோ பிடிச்சு போக வேண்டியதான். ஒரு ஆட்டோ ஒண்ணு. டேய் அருளப்பா, நீ அசிஸ்டன்ட் கரண்டா? ஒண்ணும் தெரியாமலே அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆயிட்ட. அவன் அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு ஆளா? அனுப்பிரியா, அனுப்பிரியா, அனுப்பிரியா.
3: என்ன அனுப்பிரியா அனுப்பிரியான்னு அழற்ற?
2: அது ஒண்ணும் இல்லங்க, மளிகை கிடக்கறேன், நம்ம ஓடுறதுக்கு ஜாமான் அனுப்பல. அனுப்பிரியா, அனுப்பிரியா, அனுப்பிரியான்னு.
3: ஐயோ, என்ன பொறுப்பு, என்ன பொறுப்பு உணர்ச்சி. உன்ன மாதிரி ரெண்டு பயிர்கள் இருந்தா போதும், என் ஹோட்டல் ஓகோன்னு ஆயிடும். சாப்பிட்டியா?
0: சாப்பிட்டேன்.
1: அனுப்புறியா, ரொம்ப நேரமா வெயிட் பண்றியா? என்ன செய்யறது, எங்க டைரக்டர் கதை சரியில்லைன்னு முடிய பிச்சுட்டு இருந்தாரு. எனக்கு தான் மண்டபுரம் முடியாச்சே, சரி பண்ணிட்டு வந்தேன்.
0: எனக்கு சான்ஸுங்க.
1: நீ ஆல்ரெடி புக்கிடு. அடுத்த படம் 70 mm அதான படம்.
0: படத்துக்கு பேரு என்ன சார்?
1: படத்துக்கு பேரு சத்தமில்லாத முத்தங்கள். பயங்கரமான முத்தக்காட்சி. அதுல நெருங்கி நடிக்க பயப்பட மாட்டியே.
0: எனக்கு பழக்கம் இல்ல சார், தள்ளி முன்ன நடிக்க கூடாதா?
1: டோன்ட் வரி, நான் சொல்லி
0: தரேன்.
1: ஐயோ, நீ வெக்கப்பட்ட ஃபீல்டு வர முடியாதுமா? நான் வசனம் பேசுவேன், நீ சுத்தி சுத்தி வந்து என் கைய பிடிக்கணும். அன்பே கார்மையில் கண்ணா, கமல கண்ணா, ராஜப்பட கண்ணா.
0: அப்பா, காத்து கூட போக முடியாத நம் இறுக்கமான உறவில் என் அப்பா எப்படி நுழைய முடியும்?
1: முடியாது கண்ணே, முடியாது. உங்க அப்பன் பாடி மேல் ஜோடி ஆடி பாடும்.
0: ஐயோ, செடிக்கு
4: பின்னாலும் என் பொண்ணு கைய புடிச்சது இல்லாம எனக்கு சமாதி வேலை கட்டிய நீ?
1: ஐயோ, எனக்கு ஒண்ணும் தெரியாதுங்க, நான் சின்ன பையன்.
4: இன்னைக்கு நீ ஓரம் மினிச்சிட்டு வந்த போதே தெரியும் ஏதோ நடக்க போகுதுன்னு. பின்னாலே வந்து சரியா போச்சு.
0: என்னப்பா நீங்க, ஃபேமஸ் டைரக்டர் சர்மாவோட அசிஸ்டன்ட் டைரக்டர் அங்கப்ப இவருதான். இவர்கிட்ட ஒத்திய பாத்துட்டு வந்து கெடுத்துட்டீங்களே, கொஞ்சம் கூட அதிக கிடையாது.
4: அசிஸ்டன்ட் டைரக்டரா? மன்னிக்கணும் சார், எனக்கு கொஞ்சம் மூளை குறவு, ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு. நானும் பழைய காலத்து ஸ்டண்ட் நடிகர். உங்க டைரக்டர் சொல்லி எனக்கு ரோல் வாங்கி கொடுங்க.
1: என்ன பிலிம் ரோலா?
4: முடி மாதிரியே பேசு, ரொம்ப வேஷத்தை சொன்ன
1: சார். கவலைப்படாதீங்க, அனுப்புரியா உங்க அப்பாங்கிறதுனால உங்களுக்கு ஒரு ரோல் தரேன். பாயில் படுத்த பேய்னு ஒரு படம் எடுக்க போறேன், அதுல நீங்க தான் பேய்.
4: மறக்காம கூப்பிடுங்க சார்.
1: கவலைப்படாதீங்க, உங்களை விட்டு அந்த வேஷம் யார் இருக்கா?
4: அப்ப எனக்கு ஜோடி கிடையாதா?
1: இருக்காங்க, எங்க வீட்டு பக்கத்துல ஒரு அம்மா இருக்காங்க. அவங்க தூங்கி வந்துட்டு வரும்போது பேய் மாதிரியாவே இருக்கும். அவங்கள போட்டு உங்களுக்கு மேட்ச் பண்ணிடுறேன்.
4: உங்களை என் வாழ்நாள் பூரா மறக்கவே முடியாது சார்.
1: ஆமா, உங்களுக்கு தலைகீழ நிக்க தெரியுமா?
4: தெரியாது. ஏன் தலைகீழ நிக்கணும்?
1: பேய் தலைகீழ நிக்கிற மாதிரி ஒரு சாட்டு வருது. அதுக்கு தான் அவ்வளவுதான்.
4: நின்னா போச்சு,
1: போங்க.
4: விடுங்க.
1: அது பிரியா,
4: யார பார்த்து சொன்ன? நான் பழைய சண்ட் நடிகர். பாரு போ.
1: கழுத்து
0: வலிக்கும்.
1: டான்ஸ் வேணும்னா எல்லா வழியும் பொறுத்து ஆகணும். பாரு, முழிக்கிற முடியே பாரு.
0: மணியாச்சுங்க,
1: அஞ்சு அஞ்சா? ஐயோ, இட்லி மாவாட்டணுமே.
4: இட்லிக்கு மாவாட்டம்?
1: இல்ல இல்ல, இட்லிக்கு மாவாட்டணும்னு ஒரு படம் டிஸ்கஷன், அதுக்கு போயிட்டு இருக்கேன். ஒரு பெசர் ஆட்டோ.
4: என்னது ஆட்டோன்னுதான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸ்பெஷல் ஆட்டோவா?
0: அதானே
4: சப்ளை மாதிரி கத்திட்டு போறான், சந்தேகமாவே இருக்க.
0: அப்படியெல்லாம் இருக்காதுப்பா.
1: இந்த பொம்பளைகளை காதலிச்சாலே இப்படித்தான். இருக்கிற காசுக்கு பேண்ட் செட் வாங்கிட்டேன், அன்றாட செலவுக்கு அல்லாடுறேன். என்ன பண்றது, எப்ப வருவாளோ?
0: என்ன சார் இந்த பக்கம்?
1: ஒண்ணு இல்ல, பார்க்கல, படுக்க வச்சு ஒரு பாட்டு சீன் எடுக்க போறேன், அதுக்கு இடம் பாத்துக்கிட்டு இருக்கேன்.
0: எப்போ கடமையிலே கண்ணா இருக்கீங்க. மயக்கமா வருது.
1: மயக்கமா? வாந்தி வர வருதா?
0: இல்ல, மயக்கம் மட்டும்தான்.
1: அதான பாத்தேன், இந்த வயசுல பொண்ணுகளுக்கு ரெண்டும் சேர்ந்த மாதிரி வரக்கூடாது. உக்காரு.
0: பரவாயில்ல சார்.
1: உக்காருமா, வெக்கப்படக்கூடாது. இன்னைக்கு ஷூட்டிங்ல ஒரே தொல்ல.
0: என்னங்க தொல்ல?
1: புது நடிகர் ஒருத்தருக்கு வசனம் பேச தெரியல. நானே ஸ்பாட்ல வசனம் பேசி நடிச்சு
0: காமிச்சேன்.
1: கோச்சுக்காத, என்னன்னு சொல்லு.
0: அப்புறம் என்னங்க, எனக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நடிச்சு காட்டினதே இல்ல.
1: இவ்வளவுதானா? இதுதான் சீனு. வில்லனு கதாநாயகி ஹோட்டலுக்கு சாப்பிட வராங்க.
0: வில்லனும் கதாநாயகியுமா?
1: ஆமா, இது ஒரு புதுமையான கதை. டேபிள்ல உட்காந்துட்டு தெனாட்டா என்ன இருக்குன்னு கேட்டாங்க. சர்வரா நடிச்ச நடிகருக்கு வசனம் பேச முடியாம திரு திரு முடிச்சாரு. எடுத்து விட்டே இட்லி வடை பொங்கல் புரி தோசை உத்தப்பம். ஏன்னா எனக்கு பழக்கமாச்சே.
0: என்ன பழக்கமா?
1: அசிஸ்டன்ட் டைரக்டராச்சே, நான் வசனம் பேசி முடிச்சதுமே ஒருத்தி ஓடியாந்து உங்கன்னு முத்தம் கொடுத்தா சுடியவே ஆசிர்ந்து
0: போச்சு.
1: அதுக்கு அதங்க, இது வரைக்கும் நான் காப்பாத்தி வச்சிருந்த கற்பை இழந்துட்டேன்.
0: அவங்க உடனே நான் பாத்தாகணும்.
1: அவங்க இந்நேரம் லண்டன் போயிருப்பாங்க. எனக்கு முத்தம் கொடுத்தது கேமராமேன் பாட்டி.
0: வெளிநாட்டுல இருக்கிறவங்க அப்படித்தான். இதுக்குப்பா இப்படி ஆயிட்டுக்கிறீங்களா?
1: வெளிநாட்டுல உள்ளவங்க அப்படி, இந்த நாட்டுல இருக்கவங்க
0: எப்படி?
1: இப்படிதான்.
0: இத பாருங்க, அடுத்த வாரம் எனக்கு பிறந்த நாள், நீங்க கண்டிப்பா வரணும்.
1: எனக்கு ஒரியாவில இருந்து
5: குஜராத்துக்கு ஒரு டப்பிங் படம் பண்ண போறேன். அப்ப நான் போயிட்டு வரட்டுமா?
0: வாங்க.
5: எங்க ஹோட்டலுக்கு சாப்பிட வரியா?
0: என்னது
5: இல்ல, நான் சாப்பிட ஹோட்டலுக்கு நீ சாப்பிட வரையான்னு கேட்டேன்.
0: நாளைக்கு வரேன்.
5: வரட்டுமா?
0: சரி.
5: புராட்ட ஒண்ணு
0: போயிட்டு வாங்க.
2: அனுப்பிரியா அனுப்பிரியா.
4: வாங்க சார்.
2: இருக்கட்டும். என்ன அனுப்பிரியா, ரொம்ப நேரம் வெயிட் பண்றியா?
0: என் கூட பேச வேண்டாம்.
2: ஏன், என்னாச்சு, ஏன் கோமா இருக்கீங்க, என்ன கையில பட்டணும்?
4: ஒண்ணு இல்ல சார், என் பொண்ணுக்கு இன்னைக்கு பிறந்த நாள்.
2: அடடே, இன்னைக்கு கூட ஷூட்டிங்ல பிறந்த நாள் சீன் ஒன்னு எடுத்தேன். அப்பவே நினைச்ச வரலாம்னு ஏகப்பட்ட பிசி.
5: மாட்டிக்கிருவனே அந்த முதலாளி துண்டு வேற திட்டுமா?
4: இந்த டேபிள் சப்ளை இல்லையா? இல்ல சப்ளையே இல்லையா?
0: அதானே
4: குண்டா இருக்க பத்தியா?
2: என்ன
5: சொல்றீங்க?
0: ஆளை பார்த்தா அசிஸ்டன்ட் டைரக்டர் அங்க போ மாதிரி இல்ல?
2: அண்ணன் என்னமா, தம்பி என்னமா, அவசரமான உலகத்திலே காசு வந்தா பாசமெல்லாம் பறந்து போயிடுங்க. என் பேர் அருளப்பேன், எங்க அண்ணன் தான் அசிஸ்டன்ட் டைரக்டர் அங்கப்பேன். நாங்க ரெண்டு பேரும் ரெட்ட குழந்தைங்க, ஒட்டிக்கிட்டு பிறந்தோம். என்ன செய்யறது, என் தலையெழுத்து எப்படி?
0: ஏங்க, உங்க அண்ணன் உங்களை பார்க்க வரவே மாட்டாரா?
2: வந்தாரு, என்ன பாசத்தோட பார்த்தாருன்னு நினைச்சேன். வந்தவர் என்ன சொன்னாரு தெரியுமா? நான் வருங்கால டைரக்டராக போறேன், நாலு பேருக்கு முன்னாடி என்ன அண்ணேன்னு சொன்னேன், உன்னை செருப்பார் அடிப்பேன் அப்படின்னு என்ன சொன்னாருங்க? ஏன்னா அவர் தகுதிக்கு என் தகுதிக்கு ஒத்து வராதா?
0: நீங்க கவலைப்படாதீங்க, அவர்கிட்ட சொல்லி உங்களை நான் பார்க்க வர சொல்ல.
4: ரெண்டு காபி கொண்டா.
2: ரெண்டு காபி.
4: என்ன பார்த்தா அந்த மாதிரியே தெரியுதுல்ல, இதுல ஏதோ தில்லு முள்ளு நடக்கு.
0: அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, அவரு வேற இவரு வேற. அவரு ஆட்டோல போற அசிஸ்டன்ட் டைரக்டர், இவரு சாதாரண ஹோட்டல் சப்ளையர்.
4: என்னமோமா, இவ முழிக்கிற மொழியை பார்த்தா எனக்கு சந்தேகமாக என்னைக்கோ நாள் என்கிட்ட வாங்க போறாம்பா.
2: ஒண்ணு இல்லங்க, பூனை
4: சார். அசிஸ்டன்ட் டைரக்டர் அங்கப்ப சார் இருக்காங்களா?
6: உள்ள இருக்காரு, போய் பாருங்க. என்னடா அது, அங்கப்ப சாருக்கு இவ்வளவு மோசா? ஒரு பையலும் டைரக்டர் கேட்டு வர மாட்டேங்கிறான்.
4: வணக்கம் சார்.
6: என்ன வேணுங்க?
4: அசிஸ்டன்ட் டைரக்டர் அங்கப்பன் சார் நீங்க தானுங்களா?
6: சத்தியமா நான் தான்.
4: ஏன் சார், துர்கா ஹோட்டல்ல வேலை செய்யற அருளப்பன் உங்க தம்பிங்களா?
6: நான் ஒரே பையன் தான் சார், அண்ணன் தம்பின்னு உளராதீங்க.
4: அப்போ அவரு அசிஸ்டன்ட் டைரக்டர் அங்கப்பன் என் அண்ணன் சொன்னாரே, அது பொய்யா? என்ன போலவே இருப்பாருன்னு சொன்னாரே, என் பொண்ணு சொன்னிச்சே.
6: நீங்க என்ன கீழ்பாக்கத்துல இருந்து வரீங்களா சார்?
4: அருளப்பனா அங்கப்பனா? அங்கப்பன் தான் அருளப்பனா? ஏன் சார், உண்மையிலே
6: நீங்க தான் அசிஸ்டன்ட் டைரக்டர் அருளப்பன்.
4: என்ன சார் மாத்தி சொல்றீங்களே?
6: சார் சார், நான் தான் அசிஸ்டன்ட் டைரக்டர் அங்கப்பன். தயவு செய்து என்ன விட்டுருங்க சார், ஏற்கனவே நான் ஒரு மென்டல், இது வேற இன்னொரு மென்டலா? நிறைய கட்டுங்க சார்.
2: டான்ஸா? அப்ப சாயந்தரம் சந்திப்போம் கிளப்ல. என்னையா காட்டுத்தனமா உள்ள போயிட்டு இருக்க? போன பாக்கலையா?
4: பாத்துதான் வந்தேன்.
2: அதான் விடுபட போல
4: வந்த நேரத்துல கவனிக்கிறேன்.
2: அப்படி என்னையா வேகம்
4: இங்க அங்கப்பன் அருளப்பேன் ஒரு அப்பா இருக்கானா?
2: அவன் போயிட்டான், ரெண்டு வார லீவுல போயிருக்கா.
4: ரெண்டு வார லீவுல போயிட்டான், அவன் மட்டும் கையில கிடைச்சான், தீர்த்துட்டான்.
2: ஐயோ, அப்படி சொல்லப்படாது. அவன் ஒரு பெரிய சக்திய வந்த வாய துறந்துட்டான்னா
4: எனது
2: புரியே சொல்ல மாட்டான். பத்து பேரை சமாளிப்பான்.
4: சண்டையில
2: இல்ல, சப்ளையில
4: அவனை கெட்னியாக்கி கொண்டான். ஏன் தண்ணிய தெளிக்கிற? ஒரு குடம் தண்ணி எடுத்து தலையில ஊத்து, தலை முழுன மாதிரி ஆயிடும். ஆயிரம் தடவை சொன்னேன் அவனை நம்பாதே நம்பாதேன்னு. கேட்டியா? பெரிய அசிஸ்டன்ட் டைரக்டர் பாவி பையன், என்ன தலையில நிக்க வச்சு ஏமாத்திட்டானு.
0: அப்பா, அவர் அப்படியெல்லாம் தீட்டாதீங்கப்பா. இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு அவர் பெரிய டைரக்டரா வரத்தான் போறாரு. நாளை முன்னுக்கு வரத்தான் போறேன்.
4: அதான் முன்னுக்கு கொண்டாந்துட்டானே.
0: போங்கப்பா, ஹோட்டல் சப்ளையரு சினிமா டைரக்டர் ஆகக்கூடாதா? இந்த பாருங்க, அவரு சப்ளையரோ டைரக்டரோ. என் மனச பறி கொடுத்துட்டான்.
4: மனச மட்டுமா பறி கொடுத்த? மானமே போகுது.
0: எப்போ நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அவரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்.
7: எங்க போட்டா? இங்க வாங்கயா. இந்த பக்கம் பாரு. இங்க இல்லையா? இந்த பக்கம் பாரு. குனிஞ்சு பாரு.
4: குனிஞ்சு
7: வாயா? ஐயோ
4: நான்
7: சொன்ன சொல்லிட்டு.
8: நான் பேச நினைப்பதெல்லாம் அனுப்புறியா?

0: அனுப்புறியா? அனுப்புறியா?
1: அனுப்புறேன்டா.
0: அனுப்புறியா?
1: என்ன பெத்துட்டேன் பாரு, அனுப்பிதான்டா ஆவணம். யார் பத்தியா?
0: இவங்க யாரு?
1: உங்க மாமனுங்க.
0: எனக்கு இப்படி மாமனே இல்லையா?
1: வாசியா கல்யாணத்துல போய் சோதனை மேல் சோதனையா? மங்களகமா வாசியா?
2: சரி சரி சரி சரி சரி சரி சரி நல்லது என் அன்பு உறவுகளை, இதுவரை நேரமும் மொன்றியல் தமிழ் வானொலியின் சிறி சிறிய நிகழ்ச்சியோடு இணைந்திருந்தீர்கள். உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளப் போகிறோம். இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பிரியமுடன் ரதீஷ். நன்றி, வணக்கம்.

இனி தொடர்வது மும்மத பாடல்கள். முதலாவதாக இந்து பாடல்களை கேட்கலாம். பெருமாள் கோவிலில் பௌர்ணமி வலம். சிவன் முருகன் தலங்களில் மலைக்கோவிலாக அமைந்த திருவண்ணாமலை, திருப்பரங்குன்றம் ஆகிய இடங்களில் பௌர்ணமி அன்று பக்தர்கள் கிரிவலம் செல்வது வழக்கம். ஆனால் மதுரை கூடலழகர் கோவில் மலைக்கோவிலாக இல்லாவிட்டாலும் பௌர்ணமி அன்று இங்கும் வலம் நடக்கிறது. சுவாமி சன்னதியை சுற்றி 108 முறை வலம் வருகின்றனர். இது 108 திவ்ய தேசங்களில் ஒன்றாக இருப்பதால் பக்தர்கள் ஓம் நமோ நாராயணாய என்ற மந்திரம் ஓதி 108 முறை வலம் வந்து வழிபடுகின்றனர். பிறந்த குழந்தைக்கு தேன் தடவுவது ஏன்? பிறந்த குழந்தைக்கு நாவில் தேன் அல்லது இனிப்பு கலந்த நீர் தொட்டு வைக்கும் வழக்கம் இன்றும் இருக்கிறது. இதற்கு சேனை தொட்டு வைக்கும் சடங்கு என்று பெயர். ஒழுக்கத்தில் சிறந்து விளங்கி சமூகத்தில் நற்பெயர் பெற்ற பெரியவர் ஒருவரை குழந்தையின் நாக்கில் தேன் தொட்டு வைக்கும்படி செய்வர். இவ்வாறு செய்வதால் அவரது நற்குணங்கள் குழந்தைக்கும் இருக்கும் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் இவ்வாறு செய்வது உண்டு. சரி, எதற்காக இந்த சடங்கிற்கு இப்பெயர் வந்தது தெரியுமா? சேனை என்றால் புத்தி என்று பொருள். புத்திமானாகவும் நல்லவராகவும் இருக்கும் பெரியவர் குழந்தையின் வாயில் தேன் தொட்டு வைத்தால் குழந்தையும் புத்திமானாக இருக்கும் என்பதுதான் நம்பிக்கை. ஒரு பாடலை கேட்போமா?

மகரிஷி வசிஷ்டர் ஞானம் பெற ஆர்வம் கொண்டு பல தலங்களுக்கும் யாத்திரை சென்றார். அவரது விருப்பத்தை அறிந்த பிரம்மா அறச்செயல் ஒன்றை செய்தால் பலன் பத்தாக பெருகும் தலம் ஒன்றை அவருக்கு காட்டி, அங்கு சென்றால் ஞானம் கிடைக்கும் என்றார். வசிஷ்டரும் அத்தலத்தில் சிவலிங்கம் ஸ்தாபித்து பூஜை செய்து ஞானம் பெற்றார். இத்தல இறைவனின் மகிமையை அறிந்த இந்திரன் அத்தலம் வந்து தான் செய்த ஒரு குற்றத்தை பொறுத்தருள வேண்டினான். அவனது பாவமும் தீர்ந்தது. இந்திரனின் குற்றத்தை பொறுத்து கொண்டதால் அந்த சிவன் குற்றம் பொறுத்த நாதர் என்ற பெயர் பெற்றார். இத்தல அம்பிகைக்கு கோல் வளை நாயகி என்று பெயர். மயிலாடுதுறையில் இருந்து 14 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள தலை ஞாயிறு இடத்தில் இவர் அருளுகிறார். தேவார பாடல் பெற்ற தலம் இது. இத்தலம் கருப்பரியலூர் என்ற தேவாரத்தில் குறிப்பிடப்படுகிறது. இங்கு சென்று வந்தால் படிப்பில் பின்தங்கிய மாணவர்கள் சிறப்பாக படிப்பர் என்பதும் ஐதீகம். கல்வி விருத்திக்காக சம்பந்தர் 11 பாடல்களை இங்கு வந்து பாடியுள்ளார். இணைந்திருங்கள், ஒரு பாடலை கேட்கலாம்.

இனி தொடர்வது கிறிஸ்தவ பாடல்கள். குழந்தைகள் எப்படி வளர்கிறார்கள் என்றால் பெற்றவர்களைப் போலவேதான் வளர்கிறார்கள். ஒரு போதகரின் வீட்டுக்கு ஒரு நாய் வந்தது. அதற்கு உணவளித்து பாதுகாத்தார் போதகர். அவருக்கு 3 பிள்ளைகள் இருந்தனர். அவர்களிடமும் அன்பாக பழகியது அந்த நாய். ஒரு நாள் பேப்பரில் காணாமல் போன தன் நாயை பற்றி விளம்பரம் செய்திருந்தார் ஒருவர். அந்த விளம்பரத்தின் வாசகங்கள் இந்த நாயை ஒத்து இருந்தன. குறிப்பாக கருப்பு நிறமுடைய அந்த நாயின் வாலில் மட்டும் 4 வெள்ளை முடிகள் இருக்கும் என்ற அடையாளமே அது. இதை படித்த போதகர், நாயின் சொந்தக்காரர் மீண்டும் அதை எப்படியோ தேடி பிடித்து விடுவார் போலிருக்கிறதே என கருதி வெள்ளை முடிகளை மட்டும் கத்தரித்து விடும்படி தன் பிள்ளைகளிடம் சொன்னார். அதாவது, நாயை உரியவரிடம் சேர்க்க வேண்டும், அடுத்தவர் பொருள் நமக்கு ஆகாது என்ற அறிவுரையை பிள்ளைகளுக்கு சொல்லியிருந்தால் அவர்கள் அதன்படி நடந்திருப்பார்கள். இவர் தவறான நடைமுறையை போதித்தார். ஒரு வழியாக நாயின் சொந்தக்காரர் நாயை கண்டுபிடித்து இவர்களிடம் திருப்பி தருமாறு கேட்டார். நாய்க்கு வெள்ளை முடிகள் இருப்பதாக விளம்பரத்தில் உள்ளது, ஆனால் இந்த நாய்க்கோ அப்படி இல்லை, எனவே இது உங்கள் நாய் இல்லை என அழித்து சொல்லிவிட்டார் போதகர். சொந்தக்காரர் வருத்தத்துடன் போய்விட்டார். இதன் பிறகு அந்த பிள்ளைகள் தந்தையின் போதனையின்படி அடுத்தவர் பொருளுக்கு ஆசைப்பட்டு திருட ஆரம்பித்தனர். கர்த்தரின் ஆசீர்வாதம் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. கர்த்தர் சொன்னவைக்கு மாறாக நடந்து தன் தந்தை கெட்ட பெயரை உண்டாக்கினார். பல முறை ஜெயில் சென்றதால் போதகரை யாரும் மதிக்கவில்லை. பைபிளில், பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமலும் கர்த்தருக்கேற்ற சிக்ஷையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக என்ற வசனம் இருக்கிறது. இதை போதகர் பின்பற்றியிருந்தார் இந்த நிலைமை வந்திருக்குமா? குழந்தைகளுக்கு நல்ல நவற்றை கற்றுக் கொடுத்து அவர்கள் பயனுள்ள கனிகளை தரும் மரமாக திகழ்வார்கள் என்பதில் ஐயமில்லை. இணைந்திருங்கள், ஒரு பாடலை கேட்கலாம்.

மகனாக பதிந்து விட்டார். இயேசு ஒன்றாக பதிந்து

கடவுள் மீது நம்பிக்கை வைப்பவர்களே வாழ்க்கையில் நினைத்ததை சாதிக்கிறார்கள். பைபிளில் இறைவன் மீதான விசுவாசத்திற்கு உதாரணமாக ஒரு நிகழ்ச்சி சொல்லப்படுகிறது. யாவிரு என்பவரின் மகள் நீண்ட காலமாக நோயால் துன்பப்பட்டாள். அவளை குணமாக்க இயேசு சென்று கொண்டிருந்தார். அவர் மீது விசுவாசம் கொண்ட யாவீரு அவர் தொட்டாலே தன் பெண்ணுக்கு குணமாகும் என்ற நம்பிக்கை வைத்திருந்தார். செல்லும் வழியில் மற்றொரு நோயாளி பெண் காத்திருந்தாள். அவள் இயேசுவை பற்றி அறிந்திருந்தாள். அவர் அப்பெண்ணை குணமாக்க செல்லும் வழியில் என்னையும் குணமாக்குவார், இதில் சந்தேகமே இல்லை என அங்கு கூடியிருந்த மக்களிடம் கூறினாள். அங்கிருந்தவர்கள் அவளை கேலி செய்தனர். வியாதியை குணப்படுத்த வைத்தியனால் தான் முடியும், இயேசுவால் எப்படி முடியும் என்றெல்லாம் கேட்டனர். இன்னும் சிலரோ அப்படியே அவர் குணப்படுத்தினாலும் கூட அவரை தொடர்ந்து வரும் கூட்டத்திற்குள் நுழைந்து அவரை நீ எப்படி சந்திப்பாய் என்றனர். அவள் சொன்னாள், அவருடைய வஸ்திரத்தின் ஓரம் கூட என்னை குணமாக்க வல்லது என்றாள். ஆம், காற்றடிக்கும் போது அவர் வஸ்திர நுனி தன் மீது பட்டால் கூட வியாதி குணமாகிவிடும் என அவள் நம்பினாள். அந்த அளவு அவள் இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டிருந்தாள். அவள் என்ன நினைத்தாலோ அது நடந்தது. உண்மையிலேயே அப்பெண்ணால் இயேசுவை சந்திக்க முடியவில்லை. ஆனால் அவரது வஸ்திரத்தின் நுனி அவள் மீது பட்ட மாத்திரத்தில் 12 ஆண்டுகளாக அவளை வாட்டி வதைத்த நோய் நீங்கியது. பார்த்தீர்களா, கடவுள் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். கடவுளை நம்பினால் துன்பங்கள் பறந்துவிடும். இனி பாடலை கேட்கலாம்.

இனி வருவது இஸ்லாமிய பாடல்கள். ரம்ஜான் மாதத்தில் பெருநாளுக்கு முன்வரும் கடைசி 10 இரவுகள் மிகவும் முக்கியமானவை. அதே போல தியாக திருநாள் அதாவது பக்ரீத்துக்கு முன்வரும் 10 நாட்களும் மிகச்சிறந்த நாட்கள் ஆகும். இந்த நாட்களில் தொழுகை, ஜகீர் செய்தல், குரான் ஓதுதல், நோன்பு வைத்தல், ஏழைகளுக்கு உதவி செய்தல் இவற்றுடன் ஹஜ் செல்பவர்களுக்கு அந்த நன்மை கிடைக்கும். இஸ்லாமிய கேலண்டர் படி ஆண்டின் கடைசி மாதம் ஹில்ஹஜ். இந்த மாதத்தின் முதல் 10 நாட்கள் சிறப்பு வாய்ந்தவை. அதன் ஒவ்வொரு நிமிடத்தையும் நாம் நற்செயலுக்காக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். பக்ரீத் பண்டிகைக்கு முதல் நாளான 9வது நாள் மிகவும் முக்கியமான நாளாகும். அன்று நோன்பு வைப்பது சிறந்தது. அன்றுதான் ஹாஜிகள் அதாவது புனித பயணிகள் அராபத்தில் உள்ள உயரமான குன்றில் திரண்டு இறைவனை பிரார்த்திக்கின்றனர். இறைவனிடம் கையேந்தி அழுது தொழுது பாவ மன்னிப்பு கேட்கின்றனர். தம்முடைய தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் இறைவனிடம் சமர்ப்பிக்கின்றனர். இந்த நிகழ்வுதான் ஹஜ்ஜின் முக்கிய கட்டம் ஆகும். இந்த காலகட்டத்தில் நாம் அதிகமாக கண்ணீர் சிந்தி இறைவனிடத்தில் பிரார்த்திக்க வேண்டும். அதன் பலன் எப்படி இருக்கும் என்பதை வரலாற்றை திருப்பி பார்த்தால் தெரியும். இப்ராஹிம் நபி அவர்களின் மனைவி ஹஜீரா அம்மையார் தம் குழந்தை இஸ்மாயிலுக்கு தாகம் தீர்க்க தண்ணீரை தேடி பாலைவன பகுதியில் சபா மர்வா என்ற குன்றுகளுக்கு இடையே ஓடினார். தன் பிள்ளை தாகத்தில் துடிக்கிறதே என கண்ணீர் சிந்தினார். இறைவனின் கருணையால் அங்கே இஸ்மாயிலின் கால் அடியில் ஒரு நீர் ஊற்று உண்டானது. அது நிற்காமல் தண்ணீர் தொடர்ந்து பாய்வதைக் கண்ட ஹஜீரா அம்மையார் அதை பார்த்து சம் சம் என்றாள். அதாவது நில் நில் என்றாள். அந்த நீர் ஊற்றுதான் சம்சம் கிணறாக திகழ்கிறது. உலகில் உள்ள அனைவரும் சம்சம் நீரை ஒரு மிடராவது குடித்திருப்பர். அதுதான் அந்த தாயின் கண்ணீரின் வலிமை. அது தண்ணீராக மாறி உலகின் ஆன்மதாகத்தை தீர்ப்பதுடன் பிரார்த்தனையின் வலிமையையும் நமக்கு உணர்த்துகிறது. ஆக இந்த 10 நாட்களில் மிக அதிகமாக பிரார்த்தனை செய்து நன்மை பெறுவோம். இப்பொழுது பாடலுடன் இணையலாம்.

மதீனாவில் தான் எத்தனை நினைவுகள், அந்த மாமனிதர் ஓய்வெடுக்கும் அத்தலத்தில் வர்ணிக்க இயலாத எண்ணங்கள், ஆசைகள். அப்படியே தடுப்பை தாண்டி உள்ளே புகுந்து அன்னலாரின் திருவதனத்தை ஒரு முறை பார்த்து விட மாட்டோமா? அப்படியே கொஞ்சம் அவர்களின் பூக்கரத்தை தொட்டுவிட மாட்டோமா? மணக்கும் அந்த மேனியை கட்டி தழுவி விட மாட்டோமா? எத்தனை பேராசைகள் நடக்காது என்று தெரிந்தும் உள்ளத்தின் துடிப்பு. அப்படி அன்னலார் தொழவைத்த இடம், உரை நிகழ்த்திய மேடை, அறிவுரை கூறிய இடம், ஆலோசனை நடத்திய இடம், விசாரணை செய்த இடம், தீர்ப்பு சொன்ன இடம், நபி தோழர்கள் தொழுத இடம், அழுத இடம், சிரித்த இடம், பாடம் படித்த இடம், வெளிநாட்டு தூதர்கள் வந்து போன இடம், திண்ணை தோழர்கள் பசியால் புரண்ட இடம், அருகிலேயே ஆயிரக்கணக்கான நபி தோழர்கள் அடக்கம் செய்யப்பட்ட ஜன்னத்துல் பகி பெருநாள் தொழுகை திடல், முஜாஹிர்கள் அன்சாரிகள் இடையே கைகோர்த்த விவாதம் நடந்த பானு சைதா மண்டபம், உஹூத் மலை, அங்கே ஹம்சா அவர்களின் அடைக்கலம், இப்படி பல்வேறு வரலாற்று சுவடுகள், நபி அவர்களின் அடக்கத்தலம், இப்படி பல்வேறு வரலாற்று சுவடுகள், அவர்களின் காலத்தை சொல்லும் நினைவு சின்னங்கள், எல்லாவற்றையும் கண்டு ரசித்து நினைத்து அழுது புலம்பி ஊர் திரும்புகையில் சொல்லில் செயலில் நிதானம், சாந்தம், விவேகம், சக மனிதர்கள் மீது பரிவு, பாசம், தெளிவு, இறை வழிபாட்டில் புத்துணர்வு என எல்லாம் கலந்த புது மனிதனாக திரும்புகிறார் ஹாஜி. ஹஜ் அவர்களது வாழ்க்கையில் திருப்புமுனை பல முனைகளில் இப்பொழுது பயிற்சி பெற்றவர். நல்லவர், பாவங்கள் இல்லாத பால் வடிவம் கொண்ட பாலகர் அவர். இப்பொழுது பாடலை கேட்கலாம்.

0: அனைவருக்கும் இனிய வணக்கம். இது எம்டிஆர் நேரம். உங்களுடன் காற்றலையில் நான் மதுரை கலையகத்திலிருந்து அனுசாத்தப்பன். முதல் நிகழ்ச்சி நமது சிந்தனைக்கு. சொன்னவன் கண்ணன், சொல்பவன் கண்ணன், துணிந்து நில் தர்மம் வாழ, உபதேசிக்கின்றார் கீதையின் நாயகர். உலகத்தில் தர்மத்தை நிலைநாட்டவும் நல்லவர்களை காக்கவும் தீயவர்களை அழிக்கவும் ஒவ்வொரு யுகத்திலும் நான் இந்த பூமியில் மனிதனாக அவதரிக்கின்றேன். நீயும் தர்மத்தை காக்க துணிந்து நில். எல்லா உயிர்களின் இதய தாமரையில் கிருஷ்ணனாகிய நானே வீற்றிருக்கின்றேன். எனது சக்திக்கு கட்டுப்பட்டு உயிர்கள் அனைத்தும் பொம்மை போல ஆட்டுவிக்கப்படுகின்றன. பச்சிலை, மலர், தண்ணீர் எது வேண்டுமானாலும் அன்புடன் எனக்கு அளித்தால் போதும். அவர்களின் அன்பை ஏற்றுக்கொண்டு அருள் புரிய தயாராக இருக்கின்றேன். குரு என்னும் திறமையான மாலுமியும் தெய்வீக அருள் என்னும் காற்றும் சாதகமாக இருந்துவிட்டால் பிறவிக்கடலை எளிதாக ஒருவனால் கடந்துவிட முடியும். மண்ணில் பிறந்த உயிர்கள் அனைத்தும் என்றாவது ஒரு நாள் பிறப்பு இறப்பு இரு நிலைகளையும் கடந்தே ஆக வேண்டும். இதுவே வாழ்வின் குறிக்கோள். ஆன்மீக வாழ்வில் முன்னேற முயற்சிக்க வேண்டும். எல்லா உயிர்களுக்கும் உதவி செய்ய மனிதன் கடமைப்பட்டிருக்கின்றான். ஆமை தன் உறுப்புகளை ஓட்டுக்குள் உள்ளிழுத்துக் கொள்வது போல புலன்களை புத்தியால் அடக்க வல்லவன் ஞான நிலையை அடைய முடியும். மனித பிறவி மகத்தானது. அதனால் தேவர்களும் மண்ணில் பிறப்பெடுத்து அன்பு நெறியில் வாழ்ந்து உயர்ந்த குணம் ஞானம் அடைய விரும்புகின்றனர். நேர்மை, பணிவு, பொறுமை, சேவை மனப்பான்மை, மன தூய்மை, தன்னடக்கம் ஆகிய நற்பண்புகள் அறிவுடையோரின் அடையாளங்களாகும். தேனீக்கள் பல பூக்களில் இருந்து தேனை சேகரிப்பது போல மனிதன் பல வழிகளிலும் நற்பண்புகளை பெற முயற்சிக்க வேண்டும். வேலையின்றி கனப்பொழுதும் சும்மா இருக்கல் ஆகாது. அவரவர் கடமையை சரிவர செய்ய வேண்டும். செயலற்று இருந்தால் உடலை பராமரிப்பது கூட சிரமம் ஆகிவிடும். நாடாளும் மன்னராக இருந்தாலும் பெரியவர்களை கண்டால் வணங்குவது அவசியம். மனப்பூர்வமாக பெரியவர்களுக்கு சேவை செய்தால் அகந்தையை வெல்ல முடியும். கொழுந்துவிட்டு எரியும் தீ கட்டைகளை எரித்து சாம்பலாக்குவது போல என்னிடம் முழுமையாக சரணடைந்தால் பாவம் அனைத்தும் முற்றிலும் அழிந்து போகும். ஒரு பாடலுக்கு பிறகு இணையலாம்.
1: ஃப்ரெண்ட்ஸ், நாமளா எவ்வளவு ஃப்ராங்கா இருக்கும். நமக்கு ஒரு பொண்ணு கிட்ட எல்லாம் வந்துட்டா நேரா போய் கொட்டிடுவோம். ஆனா இந்த பொண்ணுங்க இருக்காங்களே, அடே எங்க அப்பா, அவங்களுக்கு லவ் வந்துட்டா வானத்தை தொடுவாங்களாம், தத்தை கிட்ட பேசுவாங்களாம், ஆனா நம்ம கிட்ட மட்டும் பேச மாட்டாங்களாம். அப்புறம் எப்படி?

இது தகவல் அறியும் நேரம். மொழி அறிவோம், விழி திறப்போம். தா, கொடு, ஈ இதையெல்லாம் எங்கே பயன்படுத்துவது? ஒருவரிடம் எனக்கு பேனா தா என்று கேட்கிறோம், இன்னொருவரிடம் எனக்கு பேனா கொடு என்கிறோம். இவற்றிடையே ஏதாவது வித்தியாசம் உண்டா? தா, கொடு ஆகிய இரண்டும் ஒன்றுதான் என்று பலர் நினைக்கிறார்கள். ஆனால் உண்மையில் அவற்றினிடையே நுணுக்கமான வித்தியாசமும் உண்டு. தா தனக்கு சமமான ஒருவரிடம் கேட்கும்போது தா என்று கேட்க வேண்டும். தனக்கு கீழே உள்ள ஒருவரிடம் கேட்கும்போது கொடு என்று கேட்க வேண்டும். உதாரணமாக, ஒருவர் தன் மனைவியிடம் எனக்கு காப்பித்தா என்கிறார். அதே சமயம் தன் மகனிடம் எனக்கு கொஞ்சம் தண்ணீர் கொடு என்கிறார். காரணம், கணவர் மனைவி இருவரும் சமநிலையில் உள்ளவர்கள். ஆகவே தா என்ற சொல் பயன்படுத்தப்படுகிறது. தந்தை மகன் என்ற உறவு அப்படி அல்ல. தந்தை உயர்ந்த நிலையில் உள்ளார், மகன் அவரை பணிந்து செயல்பட வேண்டியவனாக இருக்கிறார். ஆகவே கொடு என்கிறார். அப்படியானால் நம்மை விட உயர்ந்த ஒருவரிடம் ஒன்றை கேட்கும் பொழுது எப்படி கேட்க வேண்டும்? அதற்கு ஈ என்றொரு சொல் இருக்கிறது. ஈகை என்று சொல்கிறோம் அல்லவா, அந்த ஈ. இம்மூன்று சொற்களுக்கும் இடையே நுணுக்கமான இந்த வித்தியாசத்தை நன்னூல் என்ற இலக்கண நூல் விளக்குகிறது. நம்மை விட உயர்ந்தவரிடம் எதையாவது கேட்கும் பொழுது ஈ அல்லது ஈந்திடுங்கள் என்றும், சமமானவர்களிடம் எதையாவது கேட்கும் பொழுது தா அல்லது தாருங்கள் என்றும், நமக்கு கீழே உள்ளவரிடம் கொடு அல்லது கொடுங்கள் என்றும் நாம் சொல்லலாம். மக்கள் என்ற சொல் தற்பொழுது நாட்டில் உள்ள குடிமக்களை குறிக்கும் சொல்லாக பயன்படுகிறது. அந்த காலத்தில் ஆண் பெண் குழந்தைகளை குறிக்கும் சொல்லாகவும் பயன்படுத்தப்பட்டது. குழல் இனிது யாழ் இனிது என்ப தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர். தம் மக்களின் மழலை சொல்லை கேளாதவர்கள்தான் குழல் இனிது யாழ் இனிமையானது என்று கூறுவார்கள் என்பதே இதன் பொருள். இங்கு மக்கள் என்ற சொல் பெற்ற மக்களையே, பிள்ளைகளையே குறிக்கின்றது. ஔவையார் கொன்றைவேந்தன் என்ற நீதி நூலில் ஏவா மக்கள் மூவா மருந்து என்கிறார். குடும்பத்தில் பிறந்தவர்களை மக்கள் என்ற சொல்லில் பயன்படுத்தி உள்ளார். சொல் பேச்சை கேட்கும் பிள்ளைகளை பெற்றவர்கள் மூப்பு அடையாமல் என்றும் இளமையாக இருப்பர் என்பது அதன் பொருள். அதே ஔவையார் ஆத்திச்சூடியில் மேன்மக்கள் சொல் கேள் என்று குறிப்பிட்டுள்ளார். இங்கு மக்கள் என்பது பிள்ளைகளை குறிக்கவில்லை, நல்லொழுக்கம் உடைய பெரியவரை குறிக்கின்றது. அவர்களின் சொல்லை பின்பற்று என்று கூறுவது. அந்த காலத்தில் நாட்டில் வசிக்கும் மக்கள் அரசனுடைய குழந்தைகளாக கருதப்பட்டனர். அதனால் மக்கள் என்றே அழைக்கப்பட்டனர். அதன் அடிப்படையில் தான் இப்பொழுதும் குடிமக்கள் அனைவரும் மக்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். இணைந்திருங்கள், ஒரு பாடலுக்கு பின் இணையலாம்.

நீதி நூல்களில் நிர்வாகம். வாதாடி வழக்கழிவு சொல்ல வேண்டாம். செய்யக்கூடாதவை இவை என்ற பட்டியலில் வாதாடி வழக்கழிவதும் ஒன்று. வாயாடியாக இருப்பது கெடுதல், வாதாடியாக இருப்பதும் கெடுதலே. சிலர் எதற்கெடுத்தாலும் கோர்ட் கேஸ் என்று அலைவார்கள். அதனால் பயனேதும் இல்லை என்பதை சிலர் காலம் கடந்து புரிந்து கொள்கிறார்கள். அப்படியே புரிந்து கொண்டாலும் சிலர் அதை ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். இங்கே வாதாடி வழக்கழிவது என்பதை நீதிமன்ற வாதாடல் வழக்கு என்ற பொருளில் மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். பொதுவாக முதலாளியிடம் தொழிலாளி வாதாடுவது, முதலாளி அரசு அதிகாரிகளுடன் வாதம் செய்வது, அரசு அதிகாரி அமைச்சர்களுடன் வாதாடுவது என்ற பல சூழ்நிலைகளையும் கருத்தில் கொள்ளலாம். அதனால் யாரிடமும் யாரும் வாதாடக்கூடாது என்ற பொருள் அல்ல. வாழ்க்கையில் அப்படி நடந்து கொள்ள முடியாது. ஆனால் பேசுவதனால், அதிகம் பேசுவதனால், வாதாடுவதனால், விதண்டாவாதம் செய்வதனால் காரியம் கெட்டு போகும் என்றால் அப்படி செய்யாமல் இருப்பது நல்லதல்லவா? பரவாயில்லை, இவன் எதிர்த்து பேசவில்லை, போகட்டும் போ என்ற வன்மம் பாராட்டாமல் உங்களில் ஒருவர் சிக்கலிலிருந்து விடுவிக்க நினைப்பாரே ஆனால் நீங்கள் வாதாடி வழக்கழிவதனால் என்ன பயன்? அதுபோலவே உலகநாதர் உலக நீதியில் சொல்லும் வேறு சில வேண்டாம்களையும் நாம் விலக்கி வைப்பது நல்லது. நானே பலவான் என்று சொல்லி கலகத்தை கிளப்பாதீர்கள். ஆனால் இன்று சில அரசியல் கட்சிகளும் சில ஜாதி சங்கங்களும் இவற்றையே செய்கின்றன என்பது வருத்தத்துடன் ஒப்புக்கொள்ள வேண்டிய உண்மை. வீரம் பேசி வீண் சண்டைக்கு அலைபவர்கள் பக்கம் போகாதே என்றாலும் வீரம் பேசுபவர்களும் வீண் சண்டைக்கு அலைபவர்களும் சிறிது காலத்திற்காவது பாமரர்களை தம் பக்கம் இழுக்கிறார்கள் என்பதே உண்மை. இது கவலைக்கு உரியது, தடுக்கப்பட வேண்டியது. செல்வர்க்கு அழகு செழுங்கிழை தாங்குதல். பணம் வந்துவிட்டால் பக்கத்து வீட்டுக்காரர்களை கூட மறந்துவிடக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள், குறிப்பாக திடீர் பணக்காரர்கள். ஆனால் பரம்பரை பணக்காரர்கள் ஓரளவுக்கு பொது காரியங்களுக்கு தான தர்மங்கள் செய்து வருகிறார்கள். அவர்களில் சிலர், இதோ பார் நண்பர்களை சொல், முகம் தெரியாத புதிய மனிதர்களை சொல், அவர்களுக்கு ஏதாவது செய்கிறேன், சொந்த பந்தம் என்றால் மூச், அண்ணாவாவது தம்பியாவது என்றும் சொல்கிறார்கள். உறவுகள் கசப்பதற்கும் முறிவதற்கும் பல காரணங்கள் இருக்கலாம். ஆனால் செல்வந்தராக இருந்து கொண்டு தன் உறவினர்களை தவிக்க விடுவது பண்பல்ல. செல்வர்கள் என்பவர்கள் செழுங்கிளைகளை தாங்குபவர்களாகவே இருக்க வேண்டும் என்று நீதி உலகம் எதிர்பார்க்கிறது. ஆனால் ஒன்று, உறவினர்கள் எல்லோரையும் காப்பாற்றுங்கள் என்று வெற்றி வேர்க்கை நூலினை எழுதிய அதிவீர ராமபாண்டியன் குறிப்பிட்டு விடவில்லை. செழுங்கிளை என்பதன் மூலம் நல்ல உறவினர் என்ற தகுதியையும் ஆசிரியர் உணர்த்துகின்றார். உறவினர் என்பதனாலேயே ஒருவர் நம் உதவிக்கு தகுதியானவராக மாட்டார். அவர் தகுதியான உறவினராக இருக்க வேண்டும் என்பது முக்கியம். உறவு என்பதனாலேயே வேறு தகுதிகளை பற்றி கவலைப்படாமல் உதவிகள் செய்து நொந்து கொண்டவர்களும் உண்டு. தாங்கப்படும் செழுங்கிளையும் நம்மை இவ்வளவு தாங்குகிறார்களே, நாமும் அவர்களுக்கு விசுவாசமாக நியாயமாக நடந்து கொள்ள வேண்டுமே என்று சிந்தித்து செயல்பட வேண்டும். பண உயர்வு தாழ்வுகளால் உறவு விட்டு போய்விடக்கூடாது என்பது எந்த காலத்திலும் உண்மைதான். ஆனால் பணக்கார உறவினர் மூலம் உதவி என்பது ஏழை உறவினரை சோம்பேறியாக்கிவிடும் என்றால் எந்த செல்வரும் அந்த செழுங்கிளையை தாங்க வேண்டுமென்ற கட்டாயம் இல்லை. ஆனால் அனுபவித்த பிறகே தெரியவரும் உண்மை இது. இணைந்திருங்கள்.

உணவை பற்றிய சில மொழிகள். ஜீரகம் இல்லா உணவு சிறக்காது. தன் காயம் காக்க வெங்காயம் போதும். சித்தம் தெளிய வில்வம். சிறுநீர் கடுப்புக்கு அன்னாசி. சூட்டை தணிக்க கருணைக்கிழங்கு. தேனுடன் இஞ்சி ரத்த தூய்மை.

நினைத்தாலே முக்தி தரக்கூடியது. ஒருமுறை வெள்ளத்தால் உலகம் அழிந்த போது அந்த நீரை ஒற்றி எடுத்து படைப்பு தொழில் தடையின்றி நடக்க நான்முகனான பிரம்மாவுக்கு சிவபெருமான் உதவிய தலம் இது. எனவே ஒற்றியூர் என்று வழங்கப்பட்டு திருவொற்றியூர் ஆகியுள்ளது. இங்கு ஒற்றீசர்தான் ஆதி. அவர் ஆதி புரீஸ்வரர் என வழங்கப்படுகிறார். ஒரு கவச்சத்தால் மூடப்பட்டிருக்கும் ஆதி புரீஸ்வரரை திருமேனி புற்று மண்ணால் ஆனது லிங்க வடிவம் கொண்டது. இங்கு தியாகராஜர் சன்னதி இருப்பது சிறப்பு. இங்கு அருளும் அம்பாளை வடிவுடை அம்மன் என்று சொல்வர். பேருக்கு ஏற்றாற் போல அதி அற்புத அழகுடன் திருக்காட்சி தருகின்றாள். இந்த அன்னையை போற்றி சங்கீத மேதைகள் திருவையாறு தியாகராஜரும் முத்துசுவாமி தீட்சிதரும் கீர்த்தனைகள் இயற்றி இருக்கின்றனர். வடலூர் வள்ளலாரான ராமலிங்க அடிகளார் ஸ்ரீ வடிவுடை மாணிக்க மாலை என்ற பெயரில் 101 பாடல்கள் இயற்றி அன்னையின் பெருமையை போற்றி இருக்கிறார். வடிவுடையம்மனின் பரிபூர்ணமான அருளை பெற்ற இவர் சிறுவனாக இருந்த காலத்தில் திருவொற்றியூரில் தங்கியிருந்தார். தினமும் கோவிலுக்கு சென்று வடிவுடை அம்மனை தரிசிப்பார். ஒரு நாள் அன்னையின் தோற்றத்தில் லயித்து பக்தியில் பூரித்து வெகுநேரம் அவளது சன்னதியிலேயே இருந்துவிட்டார். இரவு நெருங்கியதையும் வள்ளலார் கவனிக்கவில்லை. திடீரென்று சுய நினைவுக்கு வந்தவர் நடை சாத்தப்படும் நேரம் நெருங்கிக் கொண்டிருப்பதை உணர்ந்தார். கோவிலில் இருந்து விறுவிறு கிளம்பி தன் இல்லம் வந்தார். அன்று இரவு சாப்பிடாததால் வள்ளலாருக்கு கடும் பசி. உரிய நேரத்தில் வீட்டுக்கு வந்திருந்தால் அன்னியார் அன்புடன் உணவு தந்திருப்பார். நேரம் ஆகிவிட்டதால் இனி வீட்டுக் கதவை தட்ட முடியுமா? அன்னியாரை தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று தீர்மானித்து திண்ணையிலேயே படுத்துவிட்டார். திடீரென்று யாரோ தன்னை தட்டி எழுப்புவது போல உணர்ந்தவர் தூக்க கலக்கத்தில் எழுந்து உட்கார்ந்தார். எதிரில் ஒரு தட்டில் உணவோடு அன்னியார் புன்னகைத்த முகத்துடன் நின்றிருந்தார். உணவில் மனம் வள்ளலாரின் பசியை தூண்டியது. ஒரு இலையை விரித்தவர் அதில் உணவு இட்டு சாப்பிடு, பசியோடு படுத்திருக்கிறாயே என்றார் கரிசனத்துடன். திருப்தியாக சாப்பிட்டு முடித்த வள்ளலார் மீண்டும் திண்ணையிலேயே படுத்து உறக்கத்தை தொடர்ந்தார். சிறிது நேரம் கழிந்திருக்கும். யாரோ தன்னை மீண்டும் எழுப்ப கண் விழித்தார் அவர். எதிரே அன்னியார், ஏனப்பா இரவில் தாமதமாக வந்தாயா? கதவை தட்டி என்னை எழுப்பியிருக்கலாமே. இரவில் வெறும் வயிற்றுடன் படுத்திருக்க கூடாது. உள்ளே வா, சாப்பிட்டு விட்டு பின் தூங்கு என்று கண்டிப்புடன் சொல்ல குழம்பினார் வள்ளலார். அப்படியென்றால் சற்று முன் வந்து என்னை எழுப்பி உணவிட்டது யார்? யோசித்த போது அன்னை வடிவுடையம்மனின் திருமுகம் அவர் மனக்கண் முன் வந்து போனது. அப்பொழுதுதான் புரிந்தது, பசித்திருக்கும் தனக்கு உணவிட்டது சாட்சாத் வடிவுடை அம்மனே என்று. அன்னை தந்த உணவே வள்ளலாருக்கு ஞானத்தையும் மொழி புலமையையும் தந்தது. திருவொற்றியூர் கோவிலின் கிழக்கு சுற்றின் வெளிப்பிரகாரத்தில் வடிவுடை அம்மனின் சன்னதி உள்ளது. கருவறையில் காணப்படும் சர விளக்குகளின் ஒளியில் அன்னையின் திருமுகம் புன்னகையோடு பிரகாசிக்கின்றது. தென் திசை நோக்கி நின்ற திருக்கோலம், 4 திருக்கரங்கள், பின்னிரு கரங்களில் மலர்கள் ஏந்தியிருக்கிறாள். முன்னிரு கரங்களில் இடது கரம் திருப்பாதங்களை நோக்கி உள்ளது. வலது கரம் இந்த பாதங்களில் சரணடை காப்பாற்றுகிறேன் என்று அபயம் அளிக்கிறது. திருவொற்றியூர் கோவிலின் முன் 3 கொடிமரங்கள், 1 சிவனுக்கு, மற்ற 2 வடிவுடைய அம்மனுக்கும் வட்டப்பாறை அம்மனுக்கும். கல்வியையும் ஞானத்தையும் வழங்கும் தேவியாக திகழ்கிறாள் வடிவுடை அம்மன். சொல்லாட்சி, தேர்ந்த அறிவு, கலைகளில் தேர்ச்சி போன்றவற்றை வழங்குகிறவள் இவளே. பக்தர்களின் மனதில் பரிபூர்ணமாக ஒரு இடத்தை பிடித்து அங்கேயே நிரந்தரமாக குடிகொண்டிருக்கிறாள். சென்னை மாநகரை பாதுகாக்கக்கூடிய ஒப்பற்ற தேவியருள் இவளும் ஒருத்தி. நினைந்த சக்தி கொண்டவள். நெய்தீபம் ஏற்றி குங்கும அர்ச்சனை செய்து வடிவுடையம்மனை வழிபடுகின்றனர். வெள்ளிக்கிழமைகளிலும் பௌர்ணமி என்றும் இவளது சந்நிதியில் ஏராளமான பக்தர்கள் கூடுவர். திருவொற்றியூர் வடிவுடையம்மனோடு மேலூர் திருவுடை அம்மனையும், அதாவது இச்சாசக்தி, ஆவடி அருகிலுள்ள திருமுல்லை வாயிலில் அருள் புரியும் கொடியடை அம்மனையும் ஒரே நாளில் வழிபடுவது மிகுந்த புண்ணியம் தரும். இந்த கோவிலுக்கு ஏராளமான சிறப்புகள் இருக்கின்றன. சங்கிலி நாச்சியார் என்பவரை விரும்பிய சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் காதலுக்காக தூது போன சிவன் இங்குள்ளவரே. இங்குள்ள மகிழ மரத்தடியில்தான் இருவருக்கும் திருமணம் நடத்தி வைத்தார். கண்ணகி இங்கு வட்டப்பாறை

அம்மன் என்ற பெயரில் சந்நிதி கொண்டிருக்கிறாள். வரங்களை அருளும் அற்புத தேவியான இவள் கவி சக்கரவர்த்தி கம்பருக்கு அருள் புரிந்தவள். பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகிய மும்மூர்த்திகளும் ஒரே வடிவமாக அருளும் ஏக பாத மூர்த்தியை இங்கே தரிசிக்கலாம். ஆதிசங்கரின் ஸ்ரீ சக்கர பிரதிஷ்டை இங்கே உண்டு. 27 நட்சத்திரங்களுக்கு லிங்க வடிவில் அமைந்துள்ள சன்னதி இங்கு இருப்பது கூடுதல் விசேஷம். இணைந்திருங்கள், ஒரு பாடலுக்கு பின் இணையலாம்.

குட்டி கதை கேட்கலாமா? அடியார்க்கு நல்லான் என்னும் பக்தரும் அவரது மனைவியும் சிவபக்தர்கள். விவசாயிகளான அவர்கள் சிவபக்தர்களுக்கு அன்னதானம் செய்து வந்தனர். அவர்களின் புகழ் நாடெங்கும் பரவியது. இந்த நிலையில் அவர்கள் வாழ்வில் சோதனை உருவானது. வயலில் விளைச்சல் குறைந்தது. சிவனடியார்களுக்கு தானம் செய்ய முடியாமல் போனது. வறுமையில் சிக்கிய அவர்கள் கடன் வாங்கி அன்னதான பணியை தொடர்ந்தனர். ஒரு கட்டத்தில் யாரும் கடன் தர முன்வரவில்லை. நல்லானும் அவரது மனைவியும் கூட பட்டினியால் வாடினர். உயிர் துறப்பதே மேல் என்று முடிவெடுத்து மதுரை சொக்கநாதர் முன் சென்று, உங்கள் பக்தர்களுக்கு அன்னதானம் அளிக்க இயலாமல் வாடும் எங்கள் உயிரை உம்மிடம் அர்ப்பணிக்கின்றோம் என்றனர். அப்பொழுது சிவன் அசரீரியாக தோன்றி, உங்கள் பக்தியின் மகிமையால் உங்கள் இல்லத்தில் உள்ள உலாவக்கோட்டை, அதாவது நெல் சேமிக்கும் கோட்டை போன்ற களஞ்சியம் எப்பொழுதும் நிரம்பி வழியும், தர்மத்தை தொடருங்கள் என்றது. மகிழ்ந்த அவர்கள் தங்கள் வாழ்நாள் முழுதும் குறைவின்றி அன்னதானம் செய்தனர். மதுரையை ஆட்சி செய்த குலபூஷண பாண்டியன் தற்பெருமை மிக்கவனாக இருந்தான். தான் மட்டுமே புத்திசாலி என்று கருதி அந்தணர்களையும் சான்றோர்களையும் அவமதித்தான். எனவே அவர்கள் மன்னரை புறக்கணித்தனர். நல்லவர்களை மதிக்காத நாட்டில் மழை வளம் இருக்காது. பாண்டிய நாட்டில் பஞ்சம் ஏற்பட்டதால் மக்கள் பிழைப்பு தேடி பிற நாடுகளுக்கு சென்றனர். செய்வதறியாத மன்னன் மதுரை சுந்தரேஸ்வரரை வழிபாடு செய்தான். மன்னனின் கனவில் தோன்றிய சிவன், குலபூஷணா, வேதம் போதும் அந்தணர்களையும் சான்றோர்களையும் அவமதித்த பாவத்தால் உன் நாட்டில் மழை வளம் குன்றியது. உன் தவறை திருத்திக் கொண்டால் மீண்டும் நாடு வளம் பெறும். இருப்பினும் மக்களின் துன்பம் தீர பொற்கிழி ஒன்றை தருகிறேன். அதில் தங்க காசுகள் அள்ளள்ள குறையாமல் வந்து கொண்டே இருக்கும் என்றார். திடுக்கிட்டு விழித்த மன்னன் எதிரில் ஒரு பொற்கிழி இருந்தது. சிவன் அருளை எண்ணி வியந்த மன்னன் அரியணையில் பொற்கிழியை வைத்து வழிபட்டான். அதிலிருந்த காசுகளை அந்தணர்களுக்கும் ஏழைகளுக்கும் தானம் அளித்தான். மன்னரின் மனமாற்றம் கண்ட அனைவரும் மகிழ்ந்தனர். நாட்டில் மழையும் பொழிய தொடங்கியது. இணைந்திருங்கள், ஒரு பாடலை கேட்கலாம்.

மகிழ்வான வாழ்த்துக்களுடன் ஒன்றியதமிழ் எம்டிஆர் வானலையில் இனிவரும் ஒரு மணி நேரத்திற்கு பொதிகை தென்றல் நிகழ்ச்சிக்காக இந்த நேரத்தில் இணைந்து கொள்வது உங்கள் அன்பின் இரவாஞ்சரி ஷாகுல் ஹமீத் கோயத்திலிருந்து. நலந்தானே அன்பு உறவுகளே, நலமே சிறக்க எல்லோருக்கும் பொதுவான இறைவனை வேண்டி இன்றும் பொதிகையில் ஊற்றெடுக்கும் தென்றல் இசைதாகம் தீர்க்க எம்டிஆர் வானலையில் உங்களை தேடி நாடி ஓடி வருகிறது. காரணத்தோடு யாரையும் நேசிக்காதே, காரணம் இன்றி யாரையும் வெறுக்காதே, இரண்டுமே உன்னை காயப்படுத்தும் என்ற கருத்துக்களை சுமந்து வரும் பாடல்

நம்ம இந்த நேரத்தில் இணைத்திருப்பது பதிகை தென்றல். உங்களது கவலைகளை விளம்பரப்படுத்தி பயனில்லை, ஏனெனில் அவற்றை யாரும் வாங்க மாட்டார்கள் என்ற வரிகளை கடந்து மலரும் அடுத்த பாடல்.

மன்றியத்தமிழ் எம்டிஆர் வானொலியோடு இணைந்திருக்கும் உறவுகளே, பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு அளவுக்கு மீறிய நாணயமும் கட்டுப்பாடும் உறுதியும் தியாக உணர்வும் வேண்டும் என்ற கருத்துக்களை விதைத்து தொடரும் பாடல்

இனிமையாக இந்த நேரத்தில் வீசிக்கொண்டிருப்பது பதிகை தென்றல். மின்சாரம் இல்லாத பொழுது தேடப்படும் மெழுகுபத்தியைப் போல சிலர் தேவைப்படும் பொழுது மட்டும் தேடப்படுகிறார்கள் என்ற வரிகளை கடந்து ஒலிக்கும் அடுத்த பாடல்

காற்றலையில் ஓர் இசையலை, மதிய தமிழ் எம்டிஆர் வானலை. தன்னை தாழ்த்தி பேசுபவரை வீழ்த்தி பேசிடல் நன்றென்று நம் உன்னதமான உயரப்போகும் உயர்விற்கு அவர்களால் அடிக்கப்படும் ஆரம்ப மணி என கொள்வோமே என்ற கருத்துக்களை கடந்து மலரும் அடுத்த பாடல்.

இனிமையான இந்த நேரத்தில் காற்றில் கலக்கும் ராகங்கள் பொதிகை தென்றலில் உண்மையை பேசி ஒருவருடைய மனம் நோகுமென்றால் மௌனம் பேசி அந்த இடத்தை விட்டு நகர்ந்து விடுவது மேல் என்ற வரிகளை கடந்து மலரும் அடுத்த பாடல்

விண்ணோடு முகிலோடும் காற்றலையில் இசையின் இசையாய் விளையாடிக் கொண்டிருப்பது பொதிகை தென்றல். உன்னை தேவையில்லை என்று முடிவு செய்தவர்களுக்கு நீ எதை செய்தாலும் தவறாகவே தெரியும் என்ற வரிகளுடன் இணையும் அடுத்த பாடல்.

மன்றியதமில் எம்டிஆர் வானாலையில் பொதிகை சென்றால் நம் சுயமதிப்பை இழந்துதான் ஒருவரின் அன்பையோ நெருக்கத்தையோ பெற முடியும் என்றால் அதற்கு அனாதையாக இருப்பதே மேல் என்ற கருத்துக்களை கடந்து வளரும் அடுத்த பாடல்

ஒன்றியதுமேல் எம்டிஆர் வானலையில் பொதிகை தென்றல். நீ நினைப்பது போல் உன் நிழல் கூட நடப்பதில்லை, பிறகு ஏன் மற்றவர்களிடம் எதிர்பார்க்கிறாய் என்ற கருத்துக்களை கடந்து இணையும் மற்றும் ஒரு பாடல்.

இனிய பாடல்களுடன் கருத்துக்களை சுமந்து வருவது பதிகை தென்றல். கோவப்பட்டு வென்று விட்டாய் என்றால் உன் கோபம் பெரியது என்று அர்த்தமல்ல, அதை தாங்கி கொண்டவர்களின் பொறுமை பெரியது என்ற வரிகளை கடந்து மலரும் நிறைவு பாடல்

மகிழ்ச்சி உறவுகளே, இன்றும் பொதிகையில் உற்றெடுத்த தென்றல் பொதிகை தென்றலாக வந்தியத்தமிழ் MTR வானொலியில் ஒலித்துச் சென்றது. இவ்வேளையில் நிகழ்ச்சியில் இணைந்திருந்த அத்தனை உறவுகளுக்கும், மேலும் தொழில்நுட்பத்தில் உதவிய நிலைய இயக்குனர் மீரா அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறும் உங்கள் அன்பின் இரவாஞ்சேரி ஷாகுல் ஹமீத், குவைத்தில் இருந்து. நன்றி உறவுகளே.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி எம்டிஆர் வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். எம்டிஆர் எஃப்எம் 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரைய கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: எம்டிஆர் எஃப்

வணக்கம் அன்பு உறவுகளே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் ஒன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. இனி வருவது நவரத்தின மாலை. இன்றைய நவரத்தின மாலையை தொகுத்து வழங்கும் நான் பூனா அம்பம்பாய் என் மஜீத். நிகழ்ச்சிக்குள் செல்வோமா?

இன்று ஆண்களின் பெயர்களில் வந்த திரைப்பட பாடல்கள் இடம்பெறுகின்றன. நிகழ்ச்சியில் முதல் பாடல் அக்பர் என்ற படத்தில் சுசீலா பாடிய பாடல்.

நவரத்தின மாலை தரும் அடுத்த பாடல் படம் கண்ணன் என் காதலன் என்ற படத்தில் டி எம் சௌந்தரராஜன் பி சுசீலா பாடிய பாடல்.

நேயர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நவரத்தின மாலை. வழங்கிக் கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் ஒன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் கந்தன் கருணை என்ற படத்தில் பி. சுசீலா சூலமங்கலம் ராஜலட்சுமி பாடிய பாடல்.

அடுத்து வருகிறார் பலே பாண்டியா. பாடியவர்கள் டி எம் சௌந்தரராஜன், பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுசீலா.

0: அடுத்து வருகிறார் ராஜா. இந்த பாடலை பாடியவர்கள் டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா.
1: ராஜா

நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் மொந்தியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சேவை தரும் நவரத்தின மாலை நிகழ்ச்சியில் அடுத்து வருகிறார் காத்தவராயன். இந்த பாடலை பாடியவர்கள் டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா.

0: ஆண்கள் உறவாளே.
1: பானும் மதியும் போலவே நாமும் வாழ்வோமே, பானும் மதியும் போலவே நாமும் வாழ்வோமே. பலரும் பிரேமை தரும் மரபிலே மகிழ்வோமே, மகிழ்வோமே.

0: கனவிலும் மறவாதே. ஓ ஜெகமதி நின்றும் தான் வருவதும் ஜெகநாதே ஆண் பெண் உறவாலே.
1: இனி ராஜா தேசிங்கு என்ற படத்தில் சீர்காழி கோவிந்தராஜன், சிதம்பரம் சி எஸ் ஜெயராமன் ஜிக்கி பாடிய பாடல்.

அடுத்து வரும் பாடல் படம் வளையாபதி, பாடியவர்கள் டி எம் சௌந்தரராஜன், ஜமுனா ராணி.

இனிவரும் பாடல் சிஐடி சங்கர் என்ற படத்தில் சி எம் சௌந்தரராஜன் பி சுசீலா பாடிய பாடல்.

இதுவரை நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது நவரத்தின மாலை. வழங்கிக் கொண்டிருந்தது எம்டிஆர் எஃப்எம் மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. மீண்டும் ஒரு நவரத்தின மாலை நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பேன் என்று அன்பு வணக்கம் கூறி விடைபெறும் நான் பூனா பம்பாய், என் மஜித். நன்றியும் வணக்கமும் உறவுகளே.

கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

NTR FM Radio. இப்பொழுது முதல் காற்றலையில் உங்களுடன் இணைகின்றேன் சிந்தனை செல்வன். உறவுகளை நீங்கள் நலம்தானா? நலமன்று எண்ணிக்கொண்டு நாங்களும் நலமன்று கூறிக்கொள்கின்றேன். MTR FM-இன் 24 மணி நேர தமிழ் சேவையில் இப்பொழுது உங்களை அழைத்துச் செல்கின்றேன். ஒரு இன்னும் ஒரு நிகழ்விற்கு அன்பு உறவுகளே,

குத்துப்பாடல்கள். குத்துப்பாடல்கள் வரிசையில் இன்று வரும் முதல் பாடல் காத்தலைக்கு

நேர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் சூப்பர் குத்து பாடல்கள் மூன்றில் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையில். மெல்லிசை துள்ளிசை என்றெல்லாம் வரும் இடத்திலே இப்பொழுது குத்திசை வந்து புதிய திரைப்படங்களிலே இந்த பாடல் இல்லாத ஒரு படம் இல்லை. ஏதோ சொல்ல வருகின்றார்கள், சொல்லி முடிக்கின்றார்கள். சொல்லி முடித்ததும் கேட்ட எங்களுக்கு என்னமோ சிதம்பர சக்கரத்தை பேய் பார்த்தது போல் விழிக்க வேண்டியதாக இருக்கின்றது. ஆனால் இதை புரிந்து கொண்டு தலையாட்டி துள்ளி துள்ளி ரசித்து ரசித்து ஆடும் கூட்டமும் ஒன்று இருக்கத்தானே செய்கின்றது. உறவுகளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். சும்மா சும்மா சும்மா சும்மா சும்மா சும்மா சும்மா துள்ளிசை போடும் சூப்பர் குத்து பாடல்களை. அடுத்த பாடல் கேட்ட பாடல் திருப்பாச்சி திரைப்படத்திற்கானது.

நேயர்களே, நீங்கள் குத்துப்பாடல் சூப்பர் குத்துப்பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் வேளை இது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர ஒளிபரப்பு சேவை. அடுத்து வரும் பாடல் கூட மெல்லிசையா, துள்ளிசையா, நல்லிசையா, செவ்விசையான்னு கூற முடியாத அளவுக்கு, அதாவது ஆங்கிலத்திலே ஃபாஸ்ட் நம்பர் என்று கூறுவார்கள், விரைவான வேக துள்ளிசை என்று வந்திருக்கின்றது. அந்த துள்ளிசையை இல்லாமல் இன்றைய படங்கள், திரைப்படங்கள் வருகிறதில்லை. காரணம் என்னவென்றால், புதிய தலைமுறைகளுக்கு இந்த பாடல்கள் தான் எழுச்சியாகவும் உணர்ச்சியாகவும் உஷாராகவும் இருக்கின்றது கூறிக்கொள்வார்கள். அந்த வகையிலே மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி தமிழ் சேவையில் தருகின்றது சும்மா சும்மா சும்மா சும்மா குத்து பாடல்கள்.

0: சும்மா சும்மா சும்மா சும்மா சும்மா மொண்டியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. குத்து பாடல்கள், சூப்பர் குத்து பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றது. அடுத்து வரும் குத்து பாடல்
1: என்ன? போய் ஹீரோக்கு டச் அப் பண்ணியா?
2: போறேன் போறேன், என் மேலேயே கண்ணா இருக்கு எல்லாரும்.
1: ரெடி டேக் ஆக்ஷன்.

சும்மா சும்மா சும்மா சும்மா சும்மா சும்மா சும்மா சும்மா சும்மா எதை கூறுகிறார்கள், என்ன கேட்கின்றார்கள் என்றே புரியவில்லை அப்பா. குத்து பாடல்களுக்கு சூப்பர் குத்து பாடல்கள். இது முன்னில் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையில் சூப்பர் குத்து பாடல்கள். அடுத்த குத்து

இதெல்லாம் சும்மா சும்மா சும்மா சும்மா டூ. நீங்கள் நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது கொத்து பாடல்களுள் சூப்பர் கொத்து பாடல்கள். இது ஒன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவை. விரைவான தாள வாத்திய கட்டுக்கேற்ப பாடக்கூடிய வல்லமை உள்ளவர்கள் இந்த பாடல்களை பாடிக்கொண்டிருக்கும் வேளை இவற்றை தென்னிந்திய திரைப்படத்தின் தயாரிப்பாளர்களும் இயக்குநர்களும் இன்றைய காலகட்டத்தில் ரசனையின் வேகம் எப்படி போகின்றது, ரசனையின் தாகம் எப்படி திரும்பி உள்ளது என்பதை அறிந்து பணம் பண்ணும் நோக்கத்துடன் இந்த பாடல்களை தேர்ந்தெடுத்து குறைந்த செலவில் கூடியதாக விளம்பரத்துடன் அங்கே திரையேற்றி விடுகின்றார்கள் அன்பு உறவுகளே. சமுதாய சீர்திருத்த சிந்தனைகள் இதனுள் இருக்கின்றதா இல்லையா என்று தெரியாமல் நாங்களும் கேட்டுக் கொண்டிருக்கின்றோம் அன்புகிறவர்களே. தொடர்ந்து வரும் பாடலும் சூப்பர் குத்து பாடல் மொழிகள் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையில்.

கட்டைகளில் எத்தனை கட்டைகள் என்று கட்டு கட்டாக கொண்டு வந்து கொட்டிவிட்டு சென்றது சூப்பர் குத்து பாடல்கள். இது முன்னல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையில் கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். அன்பு உறவுகளே, சூப்பர்

0: புதிய தலைமுறைகளுக்கு இந்த குத்து பாடலுடைய தாள கட்டு வரிசையை பிடித்திருக்கின்றது. இசைக்கேற்ப தலையை ஆட்டி துள்ளி குதிக்கின்றார்கள். அங்கு என்ன கூறப்படுகின்றது, என்ன தத்துவம், என்ன வாழ்வியல் சிந்தனை என்று எதுவுமே தெரியாத இலட்சிய போக்கு இல்லாமல் கேட்டுக் கொண்டிருக்கும் பாடல்களை கேட்டு அவர்களும் அதற்கேற்ப நடை உடை பாவனைகளை மாற்றி அந்நிய நாகரிகத்துக்கு அடிமைப்பட்டு தங்களை மாற்றி எங்கள் கலை பண்பாட்டுகளை மாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் என்று கூறிக்கொள்வதை நான் காதார கேட்டுக்கின்றேன். இது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவை. தென்னகத்து திரையுலகத்திலே வியாபார நோக்கத்திலே எடுக்கும் இந்த திரைப்படங்களில் எல்லாம் இந்த பாடல்கள் வந்துதான் எங்களை நெம்மவரை திசை திருப்பிக் கொண்டு செல்கின்றது என்று எல்லோரும் கருதி கொள்ளும் வேளையிலே மொழியல் தமிழ் வானொலி என்ன செய்வது, போடத்தானே வேணும், கேட்டவர்களுடைய பாட தரத்தானே வேணும். இந்த பாடல்களை ரசிப்பவர்களும் ரசிகர்கள் இருக்கின்றார்கள் என்று எண்ணி நாங்கள் புறந்தல்லாமல் இந்த குத்து பாடல்களும் ஏதோ இருக்கின்றது என்பதை எண்ணி கொண்டு உங்களுக்கு இந்த பாடலை காட்டலையில் தருகின்றேன். அன்பு உறவுகளை, இது மொழியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையில் முழங்கிக் கொண்டிருக்கும் சூப்பர் குத்து பாடல்கள்
1: கேட்கின்றீர்களா?

உறவுகளை எதுகை மோனை துள்ளி விளையாடங்க. டர்ரும் டிர்ரும் டொர்ரும் டர்ரும் வந்து எதிர்கால சந்ததியை உருவாக்கி தமிழை வளர்க்க வரும் செந்தமிழ் செவ்வியல்கள் எல்லாம் எழுதிவிடும் இந்த பாடல்களுக்கு இசையமைத்து கட்டளையிலே தருவதற்கும் வழிசமைத்த அவர்களுக்கு நன்றியா என்னவென்று தெரியவில்லை. அடுத்து வரும் பாடல் முன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த வேளை காற்றலையிலே கலந்து வருகின்றது குத்து பாடல்கள். குத்து பாடல்களுக்கும் சூப்பர் குத்து பாடல்கள் என்ற ஒரு பாடல்கள் இப்பொழுது தெரிவு செய்து தருகின்றார்கள். அந்த பாடல்களை ஒளியேற்ற வேண்டிய நிலையில் இருக்கின்றோம். இது தென்னகத்து திரை உலகம் செந்தமிழ் மக்களை கொண்டு சென்று சீராக்கும் நோக்குடன் சீர்திருத்த கருத்துக்கள் அமைந்த பாடல்களை இங்கே காற்றலையில் திற வைத்திருக்கின்றார்கள். அன்பு உறவுகளை இது முன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவை. அடுத்த பாடல்

நேர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் குத்துப்பாடல்களுள் சூப்பர் குத்துப்பாடல்கள். எதுகை மோனை சாரிகை சந்தி சந்தம் இடைநிலை எல்லாம் அங்கே அமைய பெற்று அந்த பாடல்களை முழுமையாக்கி இசை அமைத்து பாடகர்களை வைத்து பாடி வெளியே விடும்பொழுது அவருக்கு அந்த பாடலை கேட்டு ரசிப்பதற்கும் ஒரு ஜனக்கூட்டம் இருக்கின்றதா அல்லது அந்த ஜனக்கூட்டத்தை இவர்கள் இந்த பாடல்கள் சேர்த்ததா என்று தெரிய முடியவில்லை. எங்களின் எதிர்காலம் எங்கே செல்ல போகின்ற தமிழை எங்கே காணோம் என்று தேடும் வேளையில் தமிழுக்கு மேடை போட்டு சங்கம் அமைத்து வளர்க்கும் காலத்தில் இப்படிப்பட்ட தமிழுடன் திரை உலகம் வாழுகின்றது எங்கள் ரசிக கூட்டம் வாழுகின்றது என்பதை எண்ணும் பொழுது இது மஞ்சள் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையில் குத்து பாடல்கள் என்று வந்த சூப்பர் குத்து பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். அந்த வரிசையில் இதுவரை நேரமும் நீங்கள் கேட்டுக்கொண்ட பாடலுடன் தொடர்ந்து வரும் பாடலையும் கேட்டு மகிழுங்கள் அன்பு உறவுகளை. இது சூப்பர் குத்து பாடல்கள் என்ற வரிசையில் வரும் மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர சேவையில் மலரும் பல் சுவை நிகழ்வுகளில் ஒன்றாக மலர்கின்றது அன்பு உறவுகளே. இது

உறவுகளே, கையில் எடுத்த வார்த்தியத்தை கீழே வைக்காமல் அங்கே தொடர்ந்து இசைத்துக் கொண்டு வந்து சூப்பர் குத்து பாடல்களுக்கு பின்னணி இசை வழங்கி எங்களை மகிழ்வித்திருக்கின்றார்கள். மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ்ச் சேவையில் வரும் நிகழ்வுகளில் ஒன்றான குத்து பாடல்களுள் சூப்பர் குத்து பாடல்கள். இத்துடன் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொண்டு உங்களிடமும் விடைபெற்று இனிவரும் அன்பு உறவுகளுக்கு இடம் கொடுத்து மீண்டும் ஒரு குத்து பாடல் உங்களை நான் சந்திப்பேன் என்று கூறிக்கொண்டு இப்பொழுது காற்றலையிலிருந்து விடுமுறை பெறுகின்றேன். அன்பு உறவுகளை, இது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ்ச் சேவையில் மலர்ந்த குத்து பாடல்கள், சூப்பர் குத்து பாடல்கள். நன்றி, வணக்கம். அன்பு உறவுகளை

வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

வணக்கம் உறவுகளே, மோன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், MTRFM ரேடியோ கனடா. கனடா கலையகத்தில் இருந்து காற்றலையிலே கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்புடன் கூறிய நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். அது மட்டுமல்லாமல் அன்பு உறவுகளே, உங்களிடம் நலம் நாடுகின்றேன், நாங்களும் நலம் என்று கூறுகின்றேன். நாங்கள் அனைவரும் நலமாக இருக்கின்றார்கள் என்ற நம்பிக்கையோடு இப்பொழுது முதல் காற்றலையில் வளமை போல சர்வதேச விடுமுறை விருப்ப பாடல்கள் கேட்டு மகிழ்வோம். முதலில் ஒலிக்க இருக்கும் பாடல் உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது. சிரித்து வாழ வேண்டும், பிறர் சிரிக்க வாழ்ந்துடாதே என்ற தத்துவத்தை பாடும் பாடலாக சிங்கார பூமியாம் சிங்கப்பூரிலிருந்து மகாலிங்கம் தந்திருக்கின்றார். ஒலிக்கின்றது பாடல்.

அவரை தொடர்ந்து வரும் ஒரு பாடல் ஓ நெஞ்சே நீதான் என்ற டாலிங் டாலிங் திரைப்பட பாடல் கேட்க இருக்கின்றோம். இந்த பாடலை ஈழமணி திருநாட்டில் இருந்து மத்திய மாகாணம் ஹட்டன் மாநகரத்து டிராஞ்சி தந்திருக்கின்றார்.

அடுத்து ஒலிக்க இருக்கும் மீண்டும் ஒரு இனிய பாடல், மீண்டும் ஈழமணி திருநாடு மத்திய மாகாணம் கண்டியிலிருந்து மங்கள நாயகி என்ற திரைப்படத்திலிருந்து கண்களால் நான் வரைந்தேன் என்ற வரி கொண்ட பாடலை அன்பு விஜயராணி நீங்கள் தந்த வேளை நாங்கள் இணைந்து உங்களோடு கேட்கின்றோம். ஒலிக்கின்றது அந்த பாடல்.

ஒலிக்கின்ற பாடலோடுதான் வளமை போல இன்றும் கனடாவில் இருந்து தனுஷன் மொன்றியல் மாநகரத்திலிருந்து கேட்கின்றார். பட்டு வண்ண கிளியே என்ற வரி கொண்ட பாடல் ஏறுமுகன் என்ற திரைப்படத்திலிருந்து தெரிவு செய்து தந்திருக்கின்றீர்கள். ஒலிக்கின்றது அந்த பாடல்.

நாங்கள் கேட்டு மகளும் ஒன்றியல் தமிழ் வானொலியின் சர்வதேச விடுமுறை விருப்பத்தை அலங்கரிக்கும் அடுத்த பாடலையும் கனடாவில் இருந்து அல்பர்டா மாநகரத்து சாந்தினி நீங்கள் தந்த பாடல் ஏணிப்படிகள் திரைப்படுத்து பாடல். அந்த பாடல் பூந்தேனில் கலந்து என்று வரியெடுத்து பாடுகின்றது.

நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது முன்றியல் தமிழ் வானொலி. 24 மணி நேர தமிழ் பணியிலே விடுமுறை நாட்களில் மலரும் விடுமுறை விருப்ப கீதங்கள்.

கொண்டிருக்கும் தித்திக்கும் தீனான பாடல் வரிசைகளில் அடுத்த பாடலை ஒலிக்க வைக்கின்றார் மீண்டும் கனடா வன்கூவர் மாநிலத்திலிருந்து வசந்தி. நீங்கள் தந்த பாடல் பிராப்தம் திரைப்படத்திலிருந்து கலகல காற்றோட்டம் என்ற வரி எடுத்து பாடுகின்றது.

உங்களை தொடர்ந்து மீண்டும் வன்கூவர் மாநிலம் கனடாவிலிருந்து இளவரசியும் ஒரு பாடல் அரங்கேற்றம் திரைப்படத்திலிருந்து பாட வைக்கின்றார். ஆண்டவனின் தோட்டத்தில் என்று வரி எடுத்து அழகாக பாடுகின்றது.

நீண்டகால உறவுகளாக அடுத்த பாடல்களை தருகின்றார்கள் ஆஸ்திரேலியா கண்டத்து உறவினர்கள். அந்த வரிசையிலே முதல் பாடலை தருகின்றார் பாஸ்கரன் மாலா. இவர்கள் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலிய கண்டம் அக்கினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர். முன்பனியா முதல் மலையா என்று கேட்கும் நந்தா திரைப்படத்து பாடலை இன்று கேட்க விரும்பி தந்தார்கள். நாங்களும் விரும்பி கேட்போம்.

அடுத்து வரும் பாடலும் எங்கள் நீண்ட கால உறவு, எங்களோடு தொடர்ந்து இசைப்பயணம் செய்யும் கேதீஸ் அவர்களும் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலிய கண்டத்தில் இருந்து தருகின்றார். தர்மதுரை திரைப்படத்து பாடலை அந்த பாடல் சந்தைக்கு வந்த கிளி என்று வரி எடுத்து பாடுகின்றது.

இவர்கள் வந்துவிட்டால் ஆஸ்திரேலியா கண்டம் சிட்னி மாநகரத்து ரமணியும் ஓடி வந்து விடுவார். சில்லென்ற காற்று வீசுதையா என்ற ஒரு பாடலை லூட்டி என்ற திரைப்படத்தில் தந்து மகிழ வைக்கின்றார்.

அன்பு உறவுகளை நாங்கள் தொடர்ந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். முன்னியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் கலந்து வரும் சர்வதேச விடுமுறைக்கான விருப்ப பாடல்கள், தித்திக்கும் தேனான பாடல்கள் திசை எங்கும் இசை பரப்பி வந்து கொண்டிருக்கின்றன. சர்வதேச உறவுகளாக அடுத்த உறவாக வருபவர் ஆங்கிலேய நாடு இங்கிலாந்திலிருந்து அருள் மோகன். வளமை போல என்றும் அவர் ஒரு பாடலை தருகின்றார். ஆளியிலே முக்குளிக்கும் அழைகோ என்ற ஒரு பாடல் தாம் தூம் என்ற திரைப்படத்திலிருந்து தந்திருக்கின்றீர்கள். ஒலிக்க கேட்போமே.

ஐரோப்பியம் என்றால் அன்பு நிறேஷனை நாங்கள் நினைக்க வேண்டும். அந்த ஐரோப்பிய மண்ணிலிருந்து அழகாக வந்து இளமை கால பாடல்களை தரும் வேளையிலே இன்றும் ஒரு பாடல் நிறேஷன் நீங்கள் தருகின்றீர்கள் ஜெனீவா நகர் சுவிட்சர்லாந்திலிருந்து. மச்சான் வாடா நீதான் என்று கூறும் டார்லிங் என்ற டார்லிங் 2 என்ற திரைப்படத்து பாடலை

அவர் தந்த பாடலை கேட்டவுடன் ஐரோப்பிய மண்ணல்லவா என்னவளுடைய ஞாபகம். என்னவள் ஈழமணித்திரு நாட்டில் இருந்தாலும் எங்களை மறவாமல் தன்னுடைய பாடலை பங்களிக்கின்றார். எங்க ஒரு பாட்டுக்காரன் திரைப்படத்திலிருந்து செண்பகமே செண்பகமே என்று வரியெடுத்து பாடும் ஒரு இனிமைய பாடலை.

இத்தனை பாடலையும் கேட்டு மகிழ்ந்த எங்களுக்கு இறுதியாக ஒரு பாடலை வளமை போல இன்றும் தந்து நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றார். அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய க வை சேனா ஆசான் அவர்கள் கனடா மண்ணில் இருந்து. முதல்வன் திரைப்படத்தில் தான் அவர் அந்த பாடலை கேட்டிருக்கிறார். அந்த பாடல் அழகிய ராட்சசியே என்று பாடுகின்றது.

அன்பு உறவுகளே, இணைந்திருந்து கேட்டு மகிழ்ந்தோம். முன்றைய தமிழ் வானொலியின் விடுமுறை நாட்களில் மலர்ந்த உங்களால் தெரிவு செய்து அனுப்பப்பட்டு நாங்கள் எல்லோரும் கேட்டு மகிழ்ந்த தித்திக்கும் தீனான பாடல்களாக சர்வதேச விடுமுறை விருப்ப பாடல்கள். மீண்டும் ஒரு நிகழ்விலே நான் சந்திக்கின்றேன் என்று உங்களுக்கு உறுதி கூறி இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரட்டுமா என்று கேட்டு நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக, அன்புடன் தமிழோடு.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர் எஃப்.

மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம். விடுமுறை விருப்பம். உறவுகளே, காற்றலையில் கலந்து வந்து விடுமுறை விருப்பத்துக்காக வணக்கம் கூறி இணையும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

உறவுகள் நலம் தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலமென்று நல்ல செய்தி கொடுத்து இப்பொழுது முதல் காற்றலையில் இணைவோம். விடுமுறை விருப்பத்திற்காக

அலங்கரிக்கும் முதல் பாடல் பழமை போல என்றும் தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோயில் ஞானசேகரன் நீங்கள் அனுப்பி வைத்த பாடல் ஒலிக்க இருக்கின்றது. அந்த பாடல் நீங்கள் கேட்டவை திரைப்படத்திலிருந்து ஓ வசந்த ராஜா என்று அழைத்து பாடுகின்றது. இந்த பாடலை நீங்கள் கேட்கும் வேளையிலே உங்களோடு இணைந்து உங்கள் உறவுகளாக தமிழ் செல்வி, சித்தார்த்தன், பத்மினி, சீரலாதன் அவர்களோடு, சண்முக பிரியா, மேலும் எடப்பாடி வெள்ளாண்டி வலது துறை பாண்டியன் அவரோடு இணைந்து காந்திமதியும் கேட்கின்றார்கள். நாங்களும் கேட்கின்றோம். ஒலிக்கின்றது பாடல்.

அடுத்து வரும் பாடல் அற்புதமான ஒரு திரைப்படம், நீதிக்கு தலை வணங்கு என்ற திரைப்படத்து பாடல். இந்த பச்சை கிளிக்குரு என்ற வரியை கொண்ட இனிமையான ஒரு தத்துவ பாடல் அன்புடன் தருகின்றார் இன்றைய நல்வாழ்த்துக்களை வளமை போல கூறி தமிழ்நாடு மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்களும், கண்ணன் சங்கரி ரவி மாலதி உஷா சேகர் ரமேஷ் ரேவதி வெங்கடேஷ் சுதா மற்றும் குமார் அருணா ஆகாஷ் ஹரிஹரன் ஸ்ரீராம் சிவா அவர்களோடு ஆத்மநாபன் பாலகுமார் ஜனனி ஆகியோரும்

இது முன்னில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம் ஒழித்துக் கொண்டிருக்கும் விடுமுறை விருப்பத்தை அலங்கரிக்க வரும் அடுத்த பாடல் அன்போடு தருகின்றார் அன்பு திருவாரூர் மாவட்டம் தமிழ்நாடு இஞ்சிக்குடி சியாமலா பிரபா மகளே சியாமலா பிரபா உங்களோடு இணைந்து வளமை போல என்றும் ஜெயவீர பாண்டியன் கௌதமன் லக்ஷசாரா மதுசூரி சிவசங்கரன் நட்பவி நறுமுகையாள் தமிழினியாள் இணையும் வேளை நாங்கள் முனைகின்றோம். நீங்கள் கேட்கும் பாடல் போகும் பாதை தூரமில்லை என்ற பிசாசு என்ற திரைப்படத்து பாடலாக இருக்கின்றது.

அந்த பாடலை கேட்கும் எங்களுக்கு அடுத்து ஒரு பாடலை தருகின்றார் அன்புடனே. நீண்ட கால உறவு நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபர் ஷாதிக் அவர்களும் அவரது உறவுகளாக முகமது யூசுப் முகமது இர்பான் முகமது சுபாயித் முகமது அனஸ் மற்றும் கதீஜா ஷஹானா பர்வின் நசீகா ரிஃபாகா இம்ரான் ஷாஹில் இவர்களோடு உலக தமிழர்களும் அவர்கள் கேட்டும் அந்த பாடல் நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா என்ற பல்லவியோடு சர்ணங்களும் ஒலிக்க இருக்கின்றது என் அண்ணன் திரைப்படத்தில் இருந்து.

இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம் ஒலித்துக் கொண்டிருப்பது நேயர்களுக்கான விடுமுறை நாட்களில் கேட்டு மகளும் தித்திக்கும் தேனான பாடல்கள். விடுமுறை விருப்பமாக

தித்திக்கும் தேனான பாடல்கள் வரிசையில் மீண்டும் ஒரு பாடலை ஒலிக்க வைக்கின்றார்கள். தஞ்சாவூர் மாவட்டம் திருப்புவனத்திலிருந்து திருமதி கே அனுஷ்யா கிருஷ்ணன் அவர்கள், அப்பா அனந்தராமன், அம்மா விஜயம், அவருடைய நண்பர்கள் உறவினர்களும் இந்த பாடலோடு இணைந்திருக்கும் வேளையிலே காவிய தலைவன் என்ற திரைப்படத்திலிருந்து டாக்டர் கே ஜே ஜேசுதாஸ் ஐயா அவர்களோடு மறைந்த சுவர்ணலதா அம்மாவும் பாடிய ஒரு பாடலை, அந்த பாடல் சந்தன மலர்களே பார்த்து வந்தது என்ற பாடல்தான் அவர்கள் தந்த பாடல். இதோ நாங்களும் இணைவோம், கேட்டு மகிழ்வோம்.

அப்படின்னு சொல்றீங்க. இத கேளுங்க, துவங்கி துவங்கி

தட்டி தகுதி விதம் தட்டி தகுதி விதம் தகுதி விதம் தகுதி விதம் தகுதி விதம் தகுதி விதம் தகுதி விதம் தகுதி விதம் தகுதி விதம் தகுதி விதம் தகுதி விதம் தகுதி விதம் தகுதி விதம் தகுதி விதம் தகுதி விதம் தகுதி விதம் தகுதி விதம் தகுதி விதம் தகுதி விதம் தகுதி விதம் தகுதி விதம் தகுதி விதம் தகுதி விதம் தகுதி விதம் தகுதி விதம் தகுதி விதம் தகுதி விதம் தகுதி விதம் தகுதி விதம் தகுதி விதம் தகுதி விதம் தகுதி விதம் தகுதி விதம் தகுதி விதம் தகுதி விதம் தகுதி விதம் தகுதி விதம் தகுதி விதம் தகுதி விதம் தகுதி விதம் தகுதி விதம

அவர் வந்தவுடன் அடுத்த பாடலை உடனே தொடுத்து விடுவார் அன்பு. கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனத்திலிருந்து ஈரமான ரோஜாவே என்னை பார்த்து மூடாதே என்ற டாக்டர் ஜேசுதாஸ் ஐயா அவர்களோடு ஜானகி அம்மாவும் இணைந்து பாடிய இசைக்குழும் பாடிய பாடலாக இளமை காலங்கள் திரைப்படுத்த பாடலை.

இது ஒன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியிலே தித்திக்கும் தேனான பாடல்கள் வரிசையில் அடுத்து வரும் பாடல் நெய்வேலி அரசடி குப்பம் யாமிருக்க பயமின் சரவணன் நீங்கள் தந்த பாடல். பாவை நீ மல்லிகை என்ற பாடல் தான் நீங்கள் தந்த பாடல். தெய்வீக ராகங்கள் திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது. ஒலிக்கும் இந்த பாடலை தங்கம் சரவணன், பெரியசாமி, ஜனனி ஆகியோரும் இணைகின்றார்கள், செவிமடுக்கின்றார்கள்.

நாங்கள் கேட்டு வரும் மகளும் இந்த பாடல்களை நாங்கள் வளமையாக கேட்பது போல இன்றும் கேட்கும் வேளையிலே எங்க வீட்டு பெண் என்ற ஒரு திரைப்படுத்து பாடல் ஒலிக்க இருக்கின்றது. அந்த பாடலை அன்போடு தருகின்றார்கள் வேலூர் மாவட்டம் பாலம்பாக்கம் அன்பு மகள் மஞ்சுளா. நீங்கள் சிரிப்பு பாதி அழுகை பாதி என்று தத்துவத்துடன் பாடுகின்றது அந்த பாடல்.

உள்ளே நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் பாடல்களை மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் கேட்டு மகிழ வேண்டும் என்று அனுப்பி வைத்து விட்டு காத்து கொண்டிருக்கின்றார்கள். இது விடுமுறை விருப்பத்து பாடல் அல்லவா? விடுமுறை விருப்பம்

அடுத்து வரும் இனிமையான ஒரு பாடல் தமிழ்நாடு வண்டிகை சிலுவை சந்தன் ராஜ் அவர்கள் தந்த பாடல். அந்த பாடல் ஜாக் பாட் என்ற திரைப்படத்திலிருந்து ஆகாயம் பூலோகம் என்று வரி எடுத்து பாடுகின்றது.

அன்பு உறவுகளே, அடுத்து வரும் பாடலையும் உடனடியாக கேட்போம். விடுமுறை விருப்பத்திலே அந்த பாடல் சிறு தோட்டத்திலே என்ற வரியை லாடம் என்ற திரைப்படத்திலிருந்து பாட வைக்கின்றார் கேரள மாநிலம் பாலக்காடு ரத்தீஷ்.

இறுதியாக ஒரு பாடலை இன்று எங்களுக்கு தருகின்றார் அன்புடனே வளைகுடாமன். குவைத் நாட்டிலிருந்து மொன்றியல் தமிழ் வானொலியோடு இணைந்து சுவாசித்துக் கொண்டிருக்கும் அன்பு நேயர், நீண்டகால உறவு ஜோஜ் லவ் மூட் என்ற திரைப்படத்து பாடலை இன்று கேட்க இருக்கின்றீர்கள். அத்தி மரத்து கிளி என்று வரி எடுத்து பாடுகின்றது.

மீண்டும் விடுமுறை விருப்பத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலிருந்து விட வெற்றி செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் என் நல் உறவுகளே.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி எம்டிஆர் வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். எம்டிஆர் எஃப்எம் 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மொழுவதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரைய கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: எம்டிஆர் எஃப்

வணக்கம் உறவுகளே, மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், MTR FM ரேடியோ கனடா.

கலையகத்தில் இருந்து காட்டலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்புடன் கூறி இணைகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளே, நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா என்று அன்புடன் கேட்டு நாங்களும் நலமாக உள்ளோம் என்ற நல்ல செய்தியை பகர்கின்றேன். அனைவரும் நலமாக இருக்கும் இங்கிதமான இந்த வேளையிலே முன்றைய தமிழ் வானொலியின் காற்றலையிலே வாரம் ஒரு நாள் மலரும் பாட்டும் பதமும் என்றும் மலர்கின்றது. உறவுகளே, கடந்த 350 பாட்டும் 349 பாட்டும் பதங்களையும் கடந்த காலங்களில் பல படைப்பாளிகளின் படைப்போடு இணைத்து தயாரித்து வழங்கி வந்த முன்னியல் தமிழ் வானொலி இன்றும் 350வது பாட்டும் பதத்தை வெற்றிகரமாக தருகின்றது. கடந்த காலங்களில் மலர்ந்த பாட்டும் பதமும் பலரினால் மதிக்கப்பட்டு போற்றப்பட்டு அதற்கு புகழாரம் சூட்டப்பட்டு எங்களுக்கு வாழ்த்துக்கள் குவிந்து கொண்டிருக்கின்றன. இந்த பாட்டும் பதமும் நிகழ்வுக்காக வாரத்தில் ஒரு நாள் வரும் இந்த நாளை எதிர்பார்த்து காத்திருக்கும் நாங்கள் என்று கூறும் வேளையிலே அவர்களுடைய எண்ணங்கள் அபிலாஷைகள் அவருடைய கருத்துக்களை உள்வாங்கி மேலும் மேலும் மலர்ந்து கொண்டிருக்கின்றது எங்களுடைய பாட்டும் பதமும் அற்புதமான அந்த நிகழ்வு. வாழ்வியல் தத்துவங்களை பல கோணங்களிலும் ஆராய்ந்து பலர் அறிவித்திருந்த காலங்களில் எத்தனை முதுமொழிகள் பொன்மொழிகள் எல்லாம் அடைமொழிகள் வந்த காலத்தில் இதிகாசங்கள் புராணங்கள் கூறியவை போன்று நாங்களும் எங்கள் படைப்பிலே எங்கள் வழியிலே எங்கள் பாதையிலே சில பதங்களை அடுக்கி அதை ஒரு வாக்கியமாக்கி அதை ஒரு பொறுப்பான வாக்கியமாக வாழ்வின் தத்துவங்களை ஊடுருத்தி செல்லும் வகையிலே பல படைப்பாளிகள் எங்கள் வானொலிக்கு வந்து தந்து கொண்டிருந்தார்கள். ஒன்றியல் தமிழ் வானொலியில் பல ஆண்டுகளுக்கு முன்பு ஆரம்பிக்கப்பட்ட பாட்டும் பதமும் நிகழ்ச்சிக்கு பிதாமகராக இருந்தவர் எங்கள் நீண்ட கால உறவு, மூத்த உறவு, அன்பு பம்பாய் புனே மஜித் ஐயா அவர்கள். அவர்களை இந்த வேளையில் நாங்கள் நினைவு கூற வேண்டும். அவர் எங்கிருந்தாலும் எங்களோடு இணைந்து கொள்ளுகின்றார். அவருடைய பின்னடியிலே அவர்களை பின்பற்றித்தான் ஏனைய படைப்பாளிகள் நாங்கள் எல்லோரும் உருவாகினோம். ஆரம்ப காலத்தில் அவருடைய படைப்புகளையும் ஒலிபரப்பும் பாக்கியம் எனக்கு கிடைத்து அதில் நான் கவரப்பட்டு அவர் ஓய்வு பெறும் காலங்களில் தொடர்ந்து என்னோடு இணைந்து இன்னும் பல உறவுகள் படைப்புகளை தந்து அலங்கரித்து சென்றார்கள். அந்த வகையிலே தொடர்ந்தும் நான் இன்று என்னுடைய 130வது படைப்பினை இந்த 350வது பாட்டும் பதத்துக்கும் தருவதில் பெருமகிழ்ச்சி அடைந்து ஒலிபரப்ப உள்ளேன். எனவே இன்று மலர்கின்றது பாட்டும் பதமும் 350 என்னுடைய 130வது படைப்புடன். இன்றைய 350வது படைப்பு 10 பாடல்களுடன் நிறைவேற இருக்கின்றது. அந்த 10 பாடல்களும் நாங்கள் கேட்ட கேளாத பாடல்கள், அற்புதமான கருத்துக்கள், வாழ்க்கை தத்துவங்களை உள்ளடக்கியதோடு அல்லாமல் அந்த 10 பாடல்களிலே வருகின்ற முதல் பதம் அத்தனையும் ஒன்றாக சேர்ந்து 10 பதங்களும் ஒன்றாகி ஒரு வாக்கியமாகி அதன் உட்கருத்துக்களை எங்களுக்கு தருகின்றது தத்துவமாக. அந்த வகையிலே முதல் பாடலை கேட்போம். இன்றைய பாட்டும் பதமும் 350 அலங்கரிக்கும் மேஜர் சந்திரகாந்த் என்ற திரைப்படத்தில் இருந்து

0: காதல் என்ற செய்தி சொல்ல தூது வந்ததோ
1: நேற்று

தங்க முகமே நீ தரையில் வந்த வெண்ணிலா கிங்கிரிச்சான் கிங்கிரிச்சான் கிங்கிரிச்சிச்சான் கிச்சான் கன்னி மலர்

நெஞ்சு விரலால் நான் தொட்ட போது எப்படி ஜெஞ்சிரிச்சான் ஜெஞ்சிரிச்சான் ஜெஞ்சிரிச்சு சாஞ்சு சாஞ்சான் அந்த

0: காதல் என்ற சேதி சொல்ல தூது வந்ததோ
1: நேற்று நீ

0: லா.
1: அந்த பாடல் தந்த முதல் பதம் நேற்று என்ற பதம். நாங்கள் நேற்று என்ற பதத்தை என்னுடைய பாட்டும் பதமும் 350 முதலாவது பதமாக பெற்றுக்கொண்டு இரண்டாவது பதத்தை எடுப்போம் என்று எண்ணும் போலையிலே வருகின்ற பாடல் விக்ரம் என்ற திரைப்படத்து பாடலாக ஒலிக்க இருக்கின்றது. எங்கே விக்ரம் என்ற திரைப்படத்து பாடல் எதுவாக இருக்கும்? இப்படி பாடுகின்றது.

மீண்டும் மீண்டும் என்ற பதத்தோடு ஆரம்பித்த அந்த பாடலே மீண்டும் என்ற பதத்தை நாங்கள் பெற்றுக் கொள்வோம் போதும் என்று. ஒரு பதம் போதும், முதல் பதம் தானே எங்களுக்கு வேண்டும். நேற்று மீண்டும் என்று வந்துவிட்டது இரண்டு பதங்கள். இதை வைத்து நாங்கள் எந்த முடிவுக்கும் எந்த தொகுப்புக்கும் வர முடியாது. என்ன கூறப்போகின்றேன் என்பதை நீங்கள் பொறுத்திருந்துதான் கேட்க வேண்டும். அதற்காக மூன்றாவது பாடலை கேடுங்கள். நான் தேர்ந்தெடுத்த அந்த பாடல் தாலாட்டு பாடபா திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது. எப்படி ஒலிக்கின்றது? இப்படி.

வரலாம், வராது வந்த என்று ஆரம்பித்த வேளையிலே வராது என்ற பதம்தான் எங்களுக்கு வேண்டும். நேற்று மீண்டும் வராது என்று ஒரு கருத்தை தந்திருக்கலாம். நேற்று என்ற சம்பவம், நேற்று நடந்த விடயங்கள் அத்தனையும் மீண்டும் வராது என்று மூன்று பதத்தோடு முதல் பதத்தை என்ன அடிகோலுகிறார் என்பதை நாங்கள் புரியக்கூடியதாக வல்லவா இருக்கின்றது உங்களுக்கு? அப்படி என்றால் நான்காவது பதம் எதை தருகின்றது? உழைக்கும் கரங்கள் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடலை ஒலிக்க வைக்கின்றேன். அந்த பாடலில் வரும் முதல் பதத்தை நான்காவது பதமாக நாங்கள் பெற்றுக் கொள்வோம்.

0: அந்த சிறந்த தத்துவ பாடல் கூறிய வரிகளிலே நாளை என்ற பதம் முதல் பதமாக எங்களுக்கு கிடைக்கின்றது. அந்த நான்காவது பதமான நாளை என்ற பதத்தை கொண்டு சென்று ஒரு தடவை படிப்போமா? நேற்று மீண்டும் வராது, நாளை என்று வந்திருக்கின்றது. அப்படி என்றால் அடுத்த பதம் எதுவாக இருக்கும் என்றால், இந்து என்ற ஒரு திரைப்படத்திலே எனக்கு தேடி கிடைத்த பாடலை உங்களுக்காக தருகின்றேன். அந்த பாடலின் முதல் வரியை நாங்கள் பெற்றுக் கொள்ளலாம். முதல் பதத்தை அது இப்படி பாடுகின்றது.
1: எப்படி எப்படி எப்படி எப்படி எப்படி எப்படி

எப்படி எப்படி என்ற வரியோடு வந்த பாடலே எங்களுக்கு ஒரு எப்படியை எடுத்தால் எப்படி என்று பதம் கிடைக்கிறது. அந்த முதல் பதத்தை கொண்டு சென்று முதல் நான்கு முதல் பதங்களாக வந்த நேற்று மீண்டும் வராது, நாளை எப்படி என்ற வினாவோடு வரும் விடயமாக எடுத்துக்கொள்வோம். நேற்று மீண்டும் வராது, நாங்கள் நேற்று என்ன செய்தோம், நேற்று எங்களுக்கு என்ன நடந்தது, நேற்று நடந்து முடிந்தவை அத்தனையும் மீண்டும் வராது என்ற ஒரு உண்மையை தெரிந்து கொண்டு நாளை எப்படி என்ற ஒரு கேள்வி வருகின்றது, ஒரு வினா. நாளை எப்படி என்பதற்கு அடுத்த பாகம் ஆடிப்பெருக்கு திரைப்படுத்து பாடல் எனக்கு சரியாக கிடைத்தபடியால் அந்த பாடலை தொடுத்து விடுகிறேன். கேளுங்கள் அந்த பாடலை, இதுதான் அந்த பாடல்.

ஆம் புரியாது என்று வந்திருக்கின்றது. சிறந்த ஒரு பதமாக பொருந்தி வந்திருக்கின்றது இந்த பாடல். அற்புதமான ஒரு பாடல், நல்ல கருத்துள்ள பாடல். எங்களுடைய பாட்டும் பதம் 350 ஆறாவது பதமாக அந்த பாடலில் வந்த முதல் பதம் புரியாது என்று வந்ததை கொண்டு சென்று படிப்போம். நேற்று மீண்டும் வராது, நாளை எப்படி புரியாது. ஆம், நேற்று ஒருபோதும் அந்த என்ன நடந்தது, என்ன தீர்ந்தது, என்ன முடிந்தது என்பதை மீண்டும் ஒரு தடவை நாங்கள் பெறவோ அதை செயல்படுத்தவோ முடியாதது வராது. நாளை எப்படி என்பதும் எங்களுக்கு புரியாது தானே உறவுகளே. நாளைக்கு என்ன நடக்கும், எப்படி நடக்கும் என்று யாருக்கும் புரியாது. அதனால் தான் இந்த ஆறு பதத்திலையும் ஓரளவு எங்களுக்கு புரியக்கூடியதாயிருந்தது வாழ்க்கையின் தத்துவத்தின் பாதி. நேற்று மீண்டும் வராது, நாளை எப்படி புரியாது என்று கூறிவிட்டு ஏழாவது பதமாக ஒன்றை தருகின்றார். பாத காணிக்கை என்ற ஒரு திரைப்படத்திலிருந்து அற்புதமான ஒரு காவிய பாடல். அந்த பாடல் பாடுகின்றதே செவிமடுப்போம். ஏழாவது பதத்தின் முதல் பதத்திற்காக என்று பாடலை ஒளிபரப்புகின்றேன்.

நமது உள்ளமே என்ற அந்த அற்புதமான காவிய பாடலில் இன்று என்ற பதம் எங்களுக்கு போதும். எங்களுடைய இன்றைய பாட்டும் பதமும் 350 கருத்துக்களை வெளிப்படுத்துவதற்கு இந்த பதம் போதும். ஆதலால் இன்று என்ற பதத்தை கொண்டு 7வது பதமாக பொருத்தி மற்ற 6 பதங்களோடும் ஒரு தடவை படிப்போம். நேற்று மீண்டும் வராது, நாளைய

இன்பம் பொங்கும் வெண்ணிலா என்ற அற்புதமான காவிய பாடல், அழியாத பாடல். அந்த பாடலில் இன்பம் என்ற பதத்தை கொண்டு சென்று முதல் 7 பதங்களோடும் தொடுத்து 8வது பதமாக இணைத்து ஒரு தடவை படித்தால் நேற்று மீண்டும் வராது, நாளை எப்படி புரியாது, இன்று இன்பம், இன்று இன்பம் என்று வருகின்றது, அது எப்படி என்பதை அடுத்த பாடல் என்ன கூறப்போகின்றது என்று பார்த்து இன்றைய பாட்டு பதம் 350 புரிந்து கொள்வோம். அதற்கான பாடலை தருகின்றேன். குரு சிஷ்யன் என்ற திரைப்படத்து பாடல் எப்படி பாடுகின்றது, இப்படி பாடுகின்றது.

அந்த பாடல் கண்டுபிடித்தேன் கண்டுபிடித்தேன் என்று பாடும்பொழுது கண்டு என்று தெரிந்து என்ற கருத்தோடு கண்டு, அதை நாங்கள் கண்டுவிட்டோம் என்ற ஒரு முழுமையான பதமாக இருக்கின்றது. நேற்று மீண்டும் வராது, நாளை எப்படி புரியாது என்று இன்பம் கண்டு, இன்பம் கண்டு இன்றைய நாளை மகிழ்ச்சியாக கொண்டு நாங்கள் நடக்கின்ற சம்பவங்கள் அத்தனையும் நாங்கள் நல்ல வழியிலே செலவழித்து நல்ல வழியிலே சென்று மகிழ்ச்சி கொண்டு என்பதைத்தான் இன்றைய நாள் இன்பம் கண்டு. துன்பமங்களுக்கு வேண்டாம், இன்பம் கண்டு அடுத்த பாடல் நிறைவேற்ற வருகின்றது. அந்த பாடல் இதுதான், அந்த பாடல் இறுதியான பாடல். கேட்டு பார்ப்போம் எப்படி பாடுகின்றது என்று.

0: வாழ வேண்டும் என்ற முதல் வரியை கொண்டு பாடுகின்றது அந்த பாடல். அந்த பாடல் எங்களுக்கு கூறும் கருத்திலே, வாழ வேண்டும் என்ற அந்த பாடல் தாய்க்கு தலைமகன் திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது. வாழ வேண்டும் என்ற முடிவுக்கு கொண்டு வந்து 10வது பதத்தை தந்து 350வது பாட்டும் பதத்தை நிறைவேற்றும் வேளை நாங்கள் கண்டிப்பாக இந்த 10 படங்களை பதங்களையும் ஒரு சேர்த்து படிப்போம். நேற்று மீண்டும் வராது, நாளை எப்படி புரியாது, இன்று இன்பம் கண்டு வாழ்வோம் என்று கருத்து பாடல்களை தெரிவு செய்து பொருத்தி இருக்கின்றேன். நீங்கள் இதை எப்படி பார்க்கின்றீர்கள்? நன்றாக புரிகின்றதா? இது ஒரு தத்துவம். இதை பல வழிகளில் பலரும் கூறியிருக்கலாம். எனது வழியிலே நானும் கூறுகின்றேன் என்பதை எடுத்து கூறும் வகையில் எனது கற்பனையிலே உதித்து எனது சிந்தனையிலே உதித்த கருத்துக்களை பொருத்தி இப்படி பாடல்களையும் தேடி எடுத்து பொருத்தி இருக்கின்றேன். பாட்டும் பதமும் 350க்கு. நேற்று மீண்டும் வராது, நாளை எப்படி புரியாது, இன்று இன்பம் கண்டு வாழ்வோம் என்ற இனிமையான முடிவை தருகின்ற, நல்லதோர் கருத்தை தருகின்ற பாட்டும் பதமாக எனக்கு படுகின்றது. அதை உங்களோடு இணைந்து பொருத்தி இந்த நிகழ்ச்சியை அலங்கரித்து செய்யும் பாக்கியமும் எனக்கு கிடைத்திருக்கின்றது. அந்த வகையிலே உங்களோடு இணைந்து நானும் இதை புரிந்து கொள்கிறேன். நேற்று எதினும் நடந்த சம்பவங்கள் எல்லாம் மீண்டும் வரப்போவதில்லை, நாங்கள் செய்ததெல்லாம் மீண்டும் தெரியப்போவதில்லை. இன்று நாளைக்கு என்ன வரப்போகின்றது, என்ன நடக்கப் போகின்றது எங்களுக்கும் தெரியாத இந்த வாழ்க்கையை வாழும் நாங்கள் இன்று கிடைக்கின்ற சந்தர்ப்பத்தை நல்லதாக கண்டு நல்ல விஷயத்தை செய்து மகிழ்ச்சி கொண்டு வாழ்வோம் என்ற கருத்தை உள்ளடக்கி வந்த பாட்டும் பதமும் 350 கூறுகின்றது. நேற்று மீண்டும் வராது, நாளை எப்படி புரியாது, இன்று இன்பம் கண்டு வாழ்வோம். அற்புதமான பதத்தை இன்பம் கண்டு வாழ வேண்டும் என்றுதான் அது கூறுகின்றது. நாங்கள் இதை செய்ய வேண்டும், வாழ்வோம் என்று நாங்கள் எப்படி கூற முடியும்? வாழ வேண்டும், கடைபிடிக்க வேண்டும். அப்ப நாங்கள் செய்வனவற்றை நல்லவையாக செய்து நல்லவையாக சிந்தித்து ஆன்மீகத்தோடு இறை நம்பிக்கையோடு எல்லாரும் நல்லவா வாழ வேண்டும் என்று நாங்களும் வாழ வேண்டும் என்று கூறும் நேற்று மீண்டும் வராது, நாளை எப்படி புரியாது, இன்று இன்பம் கண்டு வாழ வேண்டும் என்ற 350வது பாட்டும் பதத்தை என்னுடைய 130வது படைப்பிலே கொடுத்து நிறைவேற்றி செல்லும் பாக்கியம் பெற்றவனாக உங்களோடு இணைந்து கேட்கும் சந்தர்ப்பத்தை நான் இழக்க முடியாமல் உங்களோடு இணைந்து கொண்டேன் என்றும் கூறி நீங்களும் இந்த கருத்தை ஏற்றுக்கொள்வீர்களா என்றது எண்ணி இந்த பாட்டும் பதமும் 350 நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். மீண்டும் மீண்டும் வராது, நாளை எப்படி புரியாது, இன்று இன்பம் கண்டு வாழ வேண்டும் என்ற கருத்தை தந்து நிறைவுக்கு கொண்டு வந்து விட்டேன் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். மீண்டும் சந்திக்கும் வரை வாழ்வோம் வளமாக, அன்புடன் தமிழோடு.
1: கேட்கும் உள்ளங்களில் பரவசம், டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

மனித தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். வணக்கம் உறவுகளே, இது சிந்தனை செல்வன்.

0: அன்றே அவனது வழியாகும்.
1: இப்பொழுது முதல் காற்றலையில் வலம் வருகின்றது நேயர் நேரம்.

பாவ மன்னிப்பு திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கும் பாடல் கேட்க இருக்கின்றோம். அந்த பாடலை வளமை போல என்றும் நேய நேரத்திற்காக அனுப்பி வைத்திருப்பவர் தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோவில் ஞானசேகரன். வளமை போல என்றும் ஞானசேகரன் கேட்கும் பாடலை தமிழ்ச்செல்வி, சித்தார்த்தன், பத்மினி, சேரலாதன், சண்முகப்பிரியா அவர்களோடு எடப்பாடி, வெள்ளாண்டி வலசு, துறை பாண்டியன், காந்திமதி இவர்களும் செவி மடக்கும் வேளை பாடுகின்றது அந்த பாடல் அத்தான் என் அத்தான் என்ற வரி எடுத்து.

அடுத்த பாடலை தருகின்றார். இன்றைய நாள் நல்வணக்கங்களை கூறி வளமை போல தமிழ்நாடு மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்கள். மயிலை பட்டாபி அவர்கள் தரும் பாடலை வளமை போல இன்றும் அவரது உறவுகள் நண்பர்களாக கண்ணன் சங்கரி, ரவி மாலதி, உஷா சேகர், ரமேஷ் ரேவதி, வெங்கடேஷ், சுதா, குமார், அருணா அவர்களோடு ஆகாஷ், ஹரிஹரன், ஸ்ரீராம், சிவா, ஆத்மநாபன், பாலகுமார், ஜனனி ஆகியோரும் இணைகின்றார்கள். அவர் தந்த அந்த பாடல் மிகவும் இனிமையான பாடல். மெல்ல திறந்தது கதவு என்ற திரைப்படத்திலிருந்து குழல் ஊதும் கண்ணனுக்கு என்ற வரி தொடுத்து பாடுகின்றது.

அடுத்து வரும் பாடலை தருகின்றார் தமிழ்நாடு திருப்பூர் மாவட்டம் காளிப்பாளையத்திலிருந்து ரவிச்சந்திரன். வளமை போல இன்றும் நல்லதொரு பாடல் தந்திருக்கின்றார். சாமந்தி பூ என்ற திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது அந்த பாடல். கனவுகளே ஊர்கோலம் எங்கே என்று கேட்டு பல்லவியோடு சரணங்களையும்

ஒன்றிய தமிழ் வானொலியை அலங்கரிக்க வேண்டும் என்று எனது பாடலையும் தாருங்கள் என்று அன்புடன் எழுதி வைத்திருக்கின்றார். இங்கே பதவியிலே தமிழ்நாடு திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி சியாமலா பிரபா. அவர் எப்பொழுதும் பாடலை கேட்கும் வேளை அவரோடு இணைந்து செவி மடுப்பார்கள் ஜெய வீரபாண்டியன், கௌதமன், லக்ஷசாரா மதுசூரி மற்றும் சிவசங்கரன் நட்பவி நறுமுகையாள் தமிழ் இனியாள். இவர்களோடு அவர்கள் கேட்கும் இந்த பாடல் நெஞ்சில் ஓர் ஆலயம் என்ற ஒரு காவிய பாடல். சொன்னது நீதானா என்று வரியெடுத்து மிகவும் இனிமையாக உருக்கமாக பாடுகின்றது.

கண்ணருகே வெள்ளி நிலா என்ற ஒரு பாடல் கேட்போமா? இது டாக்டர் அம்மா திரைப்படத்தில் பாடிய பாடல். டாக்டர் அம்மா திரைப்படத்து பாடலை கண்ணருகே வெள்ளி நிலா என்று கேட்க வைக்கின்றார்கள் அரசடிக்குப்பம், நெய்வேலி சரவணன், தங்கம் சரவணன், பெரியசாமி, ஜனனி ஆகியோர். யாமிருக்க பயமின் சரவணா, உங்கள் பாடல் காற்றலையில் நாங்களும் இணைகின்றோம்.

இந்த பிழையில தான் மீண்டும் ஒரு பாடல் ஒலிக்கி இருக்கின்றது. அந்த பாடலை எங்கள் நீண்ட கால உறவு நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபர் சாதிக் அவர்களும், முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ், கதீஜா, ஷஹானா பர்வீன், நசீகா, ரிஃபாகா, இம்ரான், ஷாகில் உலக தமிழர்களோடு கேட்க இருக்கின்றார்கள். நான் கடவுளை கண்டேன் குழந்தை வடிவிலே, அவன் கருணையை கண்டேன் கொஞ்சம் மழலிலே என்ற அற்புதமான பாடல். கொஞ்சம் நான் கடவுளை கண்டேன் என் குழந்தை வடிவிலே, அவன் கருணையை கண்டேன் கொஞ்சம் மழலை மொழியிலே என்ற பாடல். கல்லும் கனியாகும் திரைப்படத்திலிருந்து ஒளிபரப்பாகின்றது.

மேலும் ஒரு பாடல், அந்த பாடலை தருகின்றார்கள். தஞ்சாவூர் மாவட்டம் திருப்புவனத்திலிருந்து திருமதி அனுஷா கிருஷ்ணன் அவர்கள். அனுஷா கிருஷ்ணன் அவர்களே, நீங்கள் கேட்கும் அந்த பாடல் பாடும் நிலா எஸ்பி பாலசுப்ரமணியம் ஐயா அவர்கள் வள்ளி என்ற திரைப்படத்தில் பாடிய பாடல். அந்த பாடல் ஒலிக்க இருக்கின்றது. சந்தனம் ஜவ்வாது பன்னீரை எடுத்து சேர்த்துக்கோ என்ற வரிகளோடு.

அவர் கேட்டவுடன் அடுத்த பாடலையும் தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனத்திலிருந்து கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் உலகத் தமிழர்களோடு கேட்க வேண்டும் தாருங்கள் எனக்கு இந்த பாடலை என்று பைரவி என்ற திரைப்படத்து பாடலை கேட்கின்றார். நண்டூருது நரியூருது நண்டூருது என்று அந்த பாடலை உலகத் தமிழர்களோடு அவரும் கேட்க நாங்களும் இணைந்து கேட்போம். ஒலிக்கின்றது மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையிலே நேயர் நேரம்.

யார் சிரித்தால் என்ன என்ற வரி கொண்ட பாடல் ஒன்று இதயத்தில் நீ என்ற திரைப்படத்திலிருந்து பாட வைக்கின்றார் வேலூர் மாவட்டம் பாளம்பாக்கம் மஞ்சுளா அவர்கள்.

அவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் தர்மபுரி தகடூர் சாந்தி நீங்கள் தந்த பாடல். உங்களோடு இணைந்து சந்துரு நிர்மலம்மாவும் இணைந்து கேட்கும் அந்த பாடல் நிழல் நிஜமாகிறது திரைப்படத்தில் அழியாத ஒரு காவிய பாடலாக இலக்கணம் மாறுதோ என்ற வரி எடுத்து பாடுகின்றது.

இந்த வேளையிலே மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலை அலங்கரிக்கும் அடுத்து ஒரு பாடல் கேட்க இருக்கின்றோம். இந்த பாடலை நீண்ட கால உறவு நாகப்பட்டினம் நாகூர் முகமது ராபிக் ரிஷ்வான் நாசார் நஜீமா ஜமான் இவர் தௌபிக்கோடு கேட்கின்றார்கள். தங்கமகன் திரைப்படத்தில் இருந்து அடுக்கு மல்லிகை ஆள் பிடிக்குது என்ற பாடலை தான் அவர்கள் தந்திருக்கின்றார்கள்.

இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நேயர் நேரம். தித்திக்கும் தேனான பாடல்கள் திசை எங்கும் இசை பரப்பி எங்கள் இதயத்தை நிரப்பிக் கொண்டிருக்கின்றது மகிழ்ச்சியோடு.

ஒரு பாதி கதவு நீயடி என்ற தாண்டவம் திரைப்படத்து பாடல் கேட்போமா? இந்த பாடலை கேரள மாநிலம் பாலக்காட்டிலிருந்து ரதீஷ் அனுப்பி வைத்து எங்களை இணைத்துக் கொள்ளுகின்றார்.

அவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல், நீண்ட கால உறவு மொன்றியல் தமிழ் வானொலியை சுவாசித்துக் கொண்டே இருக்கும் அன்பு உறவு ஜோர்ஜ் வளைகுடாமன் குவைத்திலிருந்து திருமலை திரைப்படத்து பாடலை நீயா பேசியது என்று பாட வைக்கின்றார்.

நாங்கள் கேட்டு மகிழும் பாடல்களோடுதான் அடுத்து ஒரு பாடலை ஒலிக்க வைக்கின்றார் எங்களுடைய சிதம்பரம் தமிழ்நாடு வண்டிகை சிலுவை சந்தனராஜ் அவர்கள் பிரேம பாசம் என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு பாடலை. அந்த பாடலை வண்ணம் எந்த வஞ்சியின் வண்ணம் என்று கூறி வரி எடுத்து பாடுகின்றது.

நாங்கள் கேட்டு மகிழும் பாடல்களோடு இறுதியாக ஒரு பாடலை வழக்கமாக தருவதில் அலாதி ஆனந்தம் விருப்பம் கொள்ளும் அன்பு உறவு. எல்லோருடைய பாடலை கேட்டு எனது பாடலையும் கேட்டு மகிழ்கின்றேன் என்று எழுதுவார். அவர் வேறு யாருமல்ல, தானாக வந்த சந்தனம் என்று நான் கூறும் கோவை மாநகரம் கணபதி பகுதியிலிருந்து A.R. நாகப்பன் அவர்கள். இன்று கேட்கும் பாடலை என் உமா மகேஸ்வரி மற்றும் நந்தினி ஆகியோரும் எங்களது விருப்பமாக கேட்க இருக்கின்றோம், தாருங்கள் என்று என் ஜீவன் பாடுது என்ற திரைப்படத்து பாடலை தந்திருக்கின்றார். பாடுகின்றது அந்த பாடல் இறுதி பாடலாக கட்டி வச்சுக்கோ எந்த அன்பு மனசை என்று எங்கள் எல்லோரையும் கட்டி போடுகின்றது.

0: அவனது வழியாகும் அன்பே அவனது வழியாகும்.
1: நேயர்கள் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேரம். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். மீண்டும் ஓர் நேய நேரத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலையில் இருந்து விடுபடும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் உறவுகளே.
2: வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

வணக்கம். மோன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், MTRFM ரேடியோ கனடா. கலையகத்தில் இருந்து காற்றலையிலே கலந்து உங்கள் காதோரத்தில் வந்து வணக்கம் என்று அன்புடன் கூறி இணைகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். அன்பு உறவுகளே, நீங்கள் நலம்தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற செய்தியை மகிழ்வோடு தருகின்றேன். அனைவரும் நலமாக இருக்கும் இங்கிதமான இந்த வேளையிலே வளமை போல இன்றும் மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் கலந்து வருகின்றது சர்வதேச நேயர் விருப்பம்.

நிரா நிரா நீ என் நிலா என்ற பரிதாங்கிய ஒரு பாடல் டக்கர் என்ற திரைப்படத்தில் ஒலித்தது. அந்த பாடலை இன்று மொன்றியல் தமிழ் வானொலியின் சர்வதேச நேயர் விருப்பத்தில் ஒலிக்க வைக்கின்றார் ஆங்கிலேய நாடு இங்கிலாந்தில் இருந்து அருள் மோகன்.

அவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் பூங்காற்றிலே என்ற பாடல், உயிரே திரைப்படுத்து பாடல். இந்த பாடலை அன்புடன் அனுப்பி வைத்து காத்துக் கொண்டிருக்கின்றார் ஈழமணி திருநாட்டிலே மத்திய மாகாணத்தின் ஹட்டன் நகரிலே டிரான்சி.

அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடலும் ஈழமணி திருநாடு மத்திய மாகாணம் கண்டியிலேயிருந்து விஜயராணி அனுப்பி வைத்த பாடல். ஒரு வீடு ஒரு விடுகதை ஒரு தொடர்கதை என்ற திரைப்படத்திலே விடுகதை ஒன்று என்ற வரி எடுத்து பாடுகின்றது. அற்புதமான பாடல்.

தொடரும் அடுத்த பாடலை கனடா மொன்றியல் மாநகரத்திலிருந்து வளமை போல என்றும் தனுஷன் கேட்டு இருக்கின்றார். உத்து உத்து கண்ணு என்ற பாடல் ஐவர் ஆட்டம் என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது.

அவரை தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் பாடல் மீண்டும் கனடா சாந்தினியின் பாடல். அல்பர்டா மாநகரத்திலிருந்து தமிழ்ச்செல்வன் திரைப்படத்து பாடலை கேட்கின்றார். ஒலிக்கின்றது ராஜஸ்தானு புள்ளி மானு என்று கூறிக்கொண்டோம்.

தொடர்ந்தும் கனடா உறவினர்கள் அனுப்பி வைத்த பாடல்களை கேட்டு மகிழ்வோம். வன்கூவர் மாநிலத்தில் இருந்தும் வளமை போல இன்றும் இளவரசி ஒரு பாடல் தருகின்றார். அக்டோபஸ் விரல்கள் என்று வரியெடுத்து சாலை ஓரம் என்று திரைப்படுத்து பாடலாக அவரை தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் மீண்டும் ஒரு இனிய பாடல். அந்த பாடல் ஒலிக்கின்றது தங்கமான தங்கச்சி என்ற திரைப்படத்திலிருந்து.

அவர்களை தொடர்ந்து நாங்கள் கேட்டு மகிழ்வதற்காக ஒலிக்க வைக்கின்றார்கள் ஆஸ்திரேலியா கண்டத்து உறவினர்கள். வளமை போல இன்றும் நிலவொன்று கண்டேன் என்ற பாடல் கைராசிக்காரன் திரைப்படத்திலிருந்து தெரிவு செய்து அக்கினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர் பாஸ்கரன் மாலா இவர்கள் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து தருகின்றார்கள்.

மீண்டும் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியா கண்டத்திலிருந்து வளமையாக இசைப்பயணம் செய்யும் கேதிஸ் அவர்கள் எங்களுடன் இணைந்து கேட்க நான் ஏரிக்கரை மேலிருந்து என்ற வரி கொண்ட சின்னத்தாய் திரைப்படத்து பாடலை தந்திருக்கின்றார்.

இவர்கள் தந்த பாடல் ஒலிக்கும் வேளையிலே நானும் தருகின்றேன் என்று ஓடி வந்து சிட்னி மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து ரமணி தந்திருக்கின்றார் ஒரு பாடல். இது என்ன மாயம் என்று கேட்டு பாடுகின்றது ஓரம்போ என்ற திரைப்படத்தின் பாடலாக.

அன்பு உறவுகளை நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் தினமும் போல் என்றும் நேயர் நேரம் சர்வதேச நேயர் நேரமாக தித்திக்கும் தேனான பாடல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன.

சர்வதேச நேயர் விருப்பத்தில் நானும் கலந்து கொண்டிருக்கின்றேன் என்று மகிழ்ச்சி கூறி பல விடயங்களை கருத்தாக பதிந்துவிட்ட அன்பு மகாலிங்கம் சிங்கப்பூர் சிங்கார பூமியில் இருந்து வருவார். இன்றும் அவர் தருகின்றார் ஒரு பாடல், ராமன் எத்தனை ராமனடி திரைப்படத்திலிருந்து, அம்மாடி பொண்ணுக்கு தங்க மனசு என்று கூறி பாட வைக்கின்றார்.

அடுத்து வரும் பாடல்கள் எங்கிருந்து பாடுகின்றது? ஐரோப்பா கண்டம், சுவிட்சர்லாந்து நாடு, ஜெனீவா நகரில் இருக்கும் நிவேஷன் தந்த பாடலாக பாடுகின்றது. ஓ லல்லா என்ற திரைப்படத்து பாடல் ஒன்றாய் சேருவோம் என்ற வரியோடு பாடுகின்றது.

அன்பு உறவுகளை நாங்கள் கேட்டு மகளும் இனிமையான பாடல்கள் மீண்டும் ஒலிக்க வைக்கின்றார். ஐரோப்பா கண்டத்திலிருந்து ஈழமணி சில நாட்டில் நீண்ட நாள் விடுமுறையோடு இருக்கும் என்னவள் நீ வருவாய் என நான் இருந்தேன் என்ற பாடலை சுஜாதா திரைப்படத்திலிருந்து பாட வைக்கின்றார்.

எத்தனை பாடல்களுடன் தான் இறுதியாக ஒரு பாடலை ஒன்றா இரண்டா எடுத்துச் சொல்ல என்ற பாடலை கேட்டு செல்வம் திரைப்படத்திலிருந்து தந்து நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றார். அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய கா வை சேனா ஆசான் அவர்கள் கனடாவில் இருந்து.

அன்பு நேய நெஞ்சங்களே, உறவுகளே, நீங்கள் இதுவரை நேரமும் கேட்டு மகிழ்ந்தீர்கள். வளமை போல இன்றும் காற்றலையில் கலந்து எங்களை மகள வைத்த சர்வதேச நேயர் விருப்பம், மீண்டும் ஒரு சர்வதேச மீண்டும் ஒரு நிகழ்வில் உங்களை நான் சந்திக்கிறேன் என்று இந்த நிகழ்ச்சியை இப்பொழுது நிறைவுக்கு கொண்டு வந்து விடைபெற்று செல்ல எண்ணுகின்றேன் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக, அன்புடன் தமிழோடு.

0: பாட்டு போடுங்கஜி.
1: பாட்டு மட்டும் இல்லஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர்

மான்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம். கலையகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்புடனும் பக்தியுடனும் கூறும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

அவர்களே, நீங்கள் நலம் தானா என்று அன்புடன் கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியை பகிர்ந்து கொள்கின்றேன். முன்றைய தமிழ் வானொலியின் காற்றலையிலே வாரம் ஒரு நாள் மலர்ந்து எங்களை எல்லாம் ஆன்மீகத்தில் ஈர்த்துக் கொண்டிருக்கும் அற்புதமான ஒரு நிகழ்வு வெள்ளிக்கிழமை தோறும் மலரும் பக்தி வேளை. கதம்பத்திலே வந்து பக்தி வேளை இதமாக பதமாக அழகாக ஆனந்தமாக ஆன்மீக துறையிலே நாங்கள் பயணிக்கும் வண்ணம் வந்து அன்பு உறவினர்கள் பக்தியோடு வந்து இணைந்து பக்தியின் பலத்தை, பக்தி ஏன் நமக்கு வேண்டும், பக்தியோடு வாழ்தனால் வரும் நன்மை, பக்தியிலே கடைபிடிக்கப்படும் விடயங்கள் அத்தனையும் அலசி ஆராய்ந்து எங்களால் முடிந்தவரை பக்தியோடு இணைந்து பக்தியோடு அந்த நிகழ்ச்சியை நிறைவேற்றினோம். இன்றைய பக்தி வேளையிலே வந்து கலந்து கொண்ட அன்பு உறவினர்களும் தங்கள் தங்கள் சொந்த அனுபவத்திலே அறிந்த உண்மைகளை பக்தியோடு ஆன்மீகத்தில் எவ்வளவு தத்துவம் இருக்கின்றது என்ற அந்த தத்துவங்களையும் கடைபிடிக்கும் பண்பாட்டு முறைகளையும் மனிதனை மனிதனாக்கி இவ்வுலகிலிருந்து இறுதியில் நாங்கள் இவ்வுலகை விட்டு செல்லும் பொழுது மோட்சத்தை அடையும் வகையும் இறைவனை நாடும் வகையும் இறைவனங்களை விரும்பும் வண்ணமும் நாங்கள் எதை செய்ய வேண்டும் அப்படியெல்லாம் செய்ய வேண்டும், நம் முன்னோர்கள் செய்த நன்மைகள் என்ன, அவர்கள் நடந்து வந்த பாதை என்ன என்பதை அறியும் வண்ணம் கலந்துரவாடிய அன்பு உறவுகளின் பகிர்ந்து எங்களோடு உரையாற்றிய விதம் அற்புதமானவை என்று இங்கே பலராலும் போற்றப்பட்டிருக்கின்றது. வெள்ளிக்கிழமை தோறும் 2 மணி நேரங்கள் நாங்கள் பக்தியோடு வந்து இணைந்து ஆன்மீகத்துறையை வளர்த்துக் கொண்டு செல்வதற்கு சகல மதத்துக்கும் சம்மதம் என்ற கருத்தோடு எங்களுக்கு இந்த நேரத்தை ஒதுக்கி கொடுத்த ஒன்றியல் தமிழ் வானொலி அதிபர் வான்அரசி மீரா அவர்களுக்கு இறைவன் அருணால் நலம் பெற வேண்டும் என்று முதல்கண் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு உலகளாம் பறந்து வாழும் உறவுகள் அத்தனை பேரும் நலமும் வளமும் பெற வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி இப்பொழுது முதல் காற்றலையில் இன்று வந்து இணைந்த அற்புதமான நேயர்கள் என்று நான் கூற வேண்டும். அவர்கள் தங்கள் தங்கள் விருப்பத்திற்கேற்ற பாடல்களை கேட்டு சென்ற வேளையில் அத்தனையும் பக்தியை கொண்டு வரும் பாடலாக இருக்கும் வழியிலே பக்தி வலையிலே இப்படியெல்லாம் ஆழமாக இருக்கின்றதா என்று நாங்கள் சிந்திக்கும் வண்ணம் வரும் பாடல்கள் நிறைவாக வரை அவற்றை ஒன்றன்பின் ஒன்றாக இப்பொழுது ஒன்றியல் தமிழ் வானொலியில் நாங்கள் பக்தி நேயர் விருப்பம் என்ற வகையில் கேட்டு மகிழ்வோம்.

இன்றைய நிகழ்ச்சியை அலங்கரிக்க அன்போடு பக்தியோடு இணைந்த உறவினர்களுக்கு போதிய அளவு நேரங்கள் கொடுக்கப்பட்டு அவர்களுடைய உள்ள கிடக்கைகள் அத்தனையும் வெளிப்படுத்தி சொல்ல வழிவகுத்தது இன்றைய பக்தி வேளை. அந்த வகையிலே முதலில் வந்து இணைந்து கொண்டார் ஆங்கிலேய நாடான இங்கிலாந்து லண்டனில் இருந்து அன்பு மகள் கஸ்தூரி சயந்தன். அற்புதமாக இன்றைய நாள் நட்சத்திரம் திதிகள் இவற்றை பற்றி எல்லாம் அழகாக எடுத்துரைத்து பக்தி முறைகள் ஏன் நாங்கள் கொண்டாட வேண்டும் என்று எல்லோரும் போல அவரும் எங்களுக்கு வழி வகைகளை எல்லாம் கூறிவிட்டு உலகத்திலே முதலில் நாங்கள் கண்டது அன்னையும் தந்தையும் தானே என்பதற்கிணங்க அன்னையும் தந்தையும் முன்னறி தெய்வம் என்ற பாடலை அகத்தியர் திரைப்படத்திலிருந்து கேட்டிருந்த வேளை அந்த பாடல் இப்பொழுது பக்தியோடு ஒலிபரப்பாகின்றது. கஸ்தூரி, உங்களுக்கான பாடல்.

இந்த வேளையிலேதான் தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோயில் தேவா அவர்களும் எப்பொழுதும் போல் என்றும் ஓம் நம சிவாய என்ற அற்புதமான அந்த மந்திரத்தை சிவாய நம என்போருக்கு அபாயமில்லை கண்டீர் என்பதற்கிணங்க அவர் வந்து தன்னுடைய வாழ்க்கையையும் தன்னுடைய அனுபவத்தையும் பகிர்ந்த வேளையிலே அவர் ஒரு பாடலை கேட்டிருந்தார். அந்த பாடல் ஏழிசை மன்னர் டி எம் சவுந்தரராஜன் ஐயா அவர்களின் குரலில் ஒலிக்கும் திருப்பதி மலை வாசா என்று வரியெடுத்து பாடுகின்றது.

அந்த வகையிலேயே அடுத்து வந்திருந்தார் மகிழ்ச்சிக்குரிய மகாலிங்கம் அவர்கள் மல்லியத்தில் இருந்து. இந்த புண்ணிய காலத்தின் நியதிகள் என்ன, கடமைகள் என்ன, எதற்காக செய்கின்றோம் என்ற கலந்துரையாடலில் அவரும் கலந்து தன்னுடைய கருத்துக்களை தெரிவித்துவிட்டு அற்புதமான ஒரு பாடலை அவரும் கேட்டிருந்தார். அந்த பாடல் மூன்று தெய்வங்கள் என்ற திரைப்படத்திலிருந்து பக்தியோடு ஒலிக்கின்றது. திருப்பதி சென்று வந்தால் என்ற பாடல் இப்பொழுது ஒலிக்கின்றது.

அஞ்சல் என்ற கரம் ஒன்று காவல் தரும் வெங்கடேஸ்வரா, தங்கு கொண்ட கரம் மங்களங்கள் தரும் வெங்கடேஸ்வரா, தஞ்சமென்றவர்கள் நெஞ்சில் அன்பு தரும் வெங்கடேஸ்வரா, திருப்பதி சென்று

மகாலிங்கத்தை தொடர்ந்து யாமிருக்க பயமேன் நெய்வேலி அரசடிக்குப்பம் சரவணனும் வந்து பக்தியோடு பக்திமயமான பல விடயங்கள் தெரிந்த தெரியாத விடயங்களை கலந்து பகிர்ந்து விட்டு அற்புதமான ஒரு பாடலை கேட்டிருந்தார். சூலமங்கலம் சகோதரிகள் பக்தியோடு தந்த, நாங்கள் கேட்க கேட்க குலைந்து குலைந்து பக்தி என்றால் என்ன, ஆன்மீகம் என்றால் என்ன என்று அறியக்கூடிய வகையில் திருநீரில் மருந்திருக்கு தெரியுமா என்ற முதல் வரியோடு ஆரம்பிக்கும் அந்த இனிமையான பாடலை இப்பொழுது காற்றலையில் சரவணன் உங்களோடு நாங்கள் இணைந்து கேட்கின்றோம். பக்தி நேயர் விருப்பத்திலே.

வெள்ளிக்கிழமை என்றால் எங்கிருந்தாலும் ஓடி வந்து விடுவார் எங்களுடைய தர்மபுரி ராஜ்குமார். மகிழ்வாக அவர் வந்து தெய்வீகம் என்றால் என்ன, அவனன்றி அனுபவம் அசையாது, அவனை வணங்க வேண்டும் என்றாலும் அவன் அருள் வேண்டும் என்ற கருத்து கிணங்க பல விடயங்களை பரிமாறிக்கொண்டு தன்னுடைய விருப்பமாக ஒரு பாடலை தந்திருந்தார். அந்த பாடல் ஆண்டுகள் பல கடந்தாலும் இன்றும் உள்ளம் உருகிக் கொண்டு அந்த முருகரை எண்ணிவிட்டால் எங்களுக்கு சகல வினைகளும் நீங்கிவிடும் என்பதை கருத்தில் வைத்து ஒரு பாடல். அந்த பாடல் மேலும் எங்களுடைய ஏழிசை மன்னர் டி எம் சவுந்தரராஜன் பல்லாண்டு அரை நூற்றாண்டுக்கு முன்பு பாடிய பாடல். அவர் இன்றும் கேட்டு விரும்பக்கூடிய ஒரு பாடல். இன்று கேட்டாலும் எங்களுக்கும் எங்கள் உள்ள முருகக்கூடிய வகையில் உள்ளம் உருகுதையா என்ற பாடலை கேட்ட வேளை

0: அன்பு உறவுகளே, நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அற்புதமான தருணமான பக்தி வேளை நேயர் விருப்பம். அனைத்தும் பக்தியோடு ஆன்மீகத்தை வளர்த்து எங்கள் வாழ்வுக்கு மோட்சம் கொடுக்கும் வகையிலே, ஆன்மீகத்துக்கு திருப்தி பெறக்கூடிய வகையிலே, ஆன்மீக வழிதான் சிறந்த வழி என்பதை எடுத்து காட்டுவதும் வகையிலே, எங்கள் பண்பாடு குறையாமல் நாங்கள் வாழும் வகையிலே ஒலிக்கும் பாடல்களை தெரிவு செய்து சந்தவழி அவைகள் தொடர்ந்து ஒலிக்கின்றன. அந்த வகையிலே அடுத்து வரும் பாடல் கூட திருமலை தென்குமரி திரைப்படத்திலிருந்து கலையாத கல்வியும் என்ற அந்த அற்புதமான பாடலை அன்பு ஷியாமலா நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிந்த கருத்துக்களையும் நீங்கள் அறிந்த உண்மையான சம்பவ கருத்துக்களையும் இங்கே நடக்கின்ற நாங்கள் கடைபிடிக்கின்ற பண்பாட்டு முறைகளிலே சமய வழிபாடுகளிலே ஏற்படுகின்ற நீங்கள் அறிந்தவற்றையும் எங்களுக்கு உறுதியாக எங்களுக்கு தெரிய வைத்து கலந்து உரையாடிய வேளையிலே நீங்கள் கேட்ட பாடலாக கலையாத கல்வியும் என்ற பாடலை நாங்களும் கேட்கின்றோம். உங்களோடு ஒலிக்கின்றது உங்களுக்கான பாடல்.
1: கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடுவாரா

தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும்.

கடவுரின் வாழ்வே அலையாழி அறிகுயிலும் மாயனது தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே. அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே. அமுதீசர் ஒரு பாகம் அகலாத

நாளெல்லாம் ஆன்மீகம் என்ற வகையிலே ஆன்மீகத்துறையிலே தன் தொண்டுக்கு தன்னை ஆக்கிக் கொண்ட அன்பு மகன் ஞானசேகரன் நாச்சியார் கோவில் தஞ்சாவூர் மாவட்டம் வந்திருந்து பேசும் வேளையிலே உருக உருக உண்மைகள் பலவற்றை ஆதாரங்களோடு எடுத்து கூறிய வண்ணம் கூறிய வழியிலே அந்த ஹோமம் பற்றி கூட, ஹோமம் எதற்காக செய்வது என்றதை கூட அழகாக நாங்கள் கலந்துரையாடக்கூடிய வகையில் கருத்துக்களை தெரிவித்திருந்தார். அந்த வகையில் அவர் நேற்றைய தினமே அனுப்பி வைத்து விட்டார் ஒரு பாடலை, தனக்கு விருப்பமான பாடல் என்று. அந்த பாடல் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் ஐயா அவர்களின் குரலிலே ஒலித்த அமர ஜீவிதம் சுவாமி என்ற ஒரு பாடல். அந்த பாடல் காத்திருந்து அது இன்று பக்தி வேளைக்கு உகந்ததாக ஒலிக்க வேண்டும் என்ற நியதி இருந்திருக்கின்றது போல் இறைவன் கடாட்சத்தினால் அந்த பாடலை அவரோடு இணைந்து நாங்களும் பக்தியோடு கேட்போம். அமர ஜீவிதம் சுவாமி.

இன்று வேளையிலே நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் ஒன்றியல் தமிழ் வானொலியின் பக்தி வேளை நேயர் விருப்பத்தை அலங்கரிக்கும் பக்தி பாடல்கள் ஒழித்துக் கொண்டிருக்கும் வண்ணம் இணைந்தவர்கள் தங்கள் பாடலை தந்த வேளையிலே அடுத்து தர்மபுரியிலிருந்து தகடூர் அன்பு மகள் சாந்தி நீங்கள் வந்து இணைந்து அமைதியாக ஆனந்தமாக பக்தியோடு எவ்வளவு விடயங்களை கலந்து உரையாடிய வேளையிலே நீங்களும் வந்து நீங்கள் எப்படி கடைபிடிக்கிறீர்கள், பிதர் என்றால் யார், பிதர் கடன் எதற்காக நாங்கள் செய்கின்றோம் என்ற கருத்துக்களை நீங்கள் அறிந்த வண்ணம் வந்து கலந்துருவாடி நானும் எனக்கு தெரிந்த வண்ணம் உங்களோடு பகிர்ந்து கொண்ட வேளையிலே தெரிந்ததையும் தெரியாததையும் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொண்டோம் என்ப உறவுகளே. நீங்களும் ஒரு பாடலை, அழகான ஒரு இனிமையான ஒரு பாடல், மிகவும் சிறந்த பாடல், சங்கீத மேதை நித்யஸ்ரீ ராமநாதன் நம்ம அவர்களுடைய குரலிலே ஒரு பாடல், கண்களில் மலர்ந்த முகமன்றோ என்ற வரி கொண்ட ஒரு இனிமையான பாடலை இசையோடு கேட்க வைக்கின்றீர்கள். உங்களுக்காக அந்த பாடல் இப்பொழுது காற்றலையின் மகளே கேட்போம் அனைவரும்.

பாடுவோர் பாடலான் நிகழ்விலும் பக்தி வேளையிலும் வந்து தன்னுடைய பண்பட்ட குரலினாலே படித்த பண்ணிசையின் பலனிலானே எங்களுக்கு திருப்புகழ் ஓதும் வாய்ப்பினை எங்கள் வானொலியில் மகள் ரேவதி நீங்கள் பெற்றுக் கொண்டீர்கள். இறை கடாட்சத்துடன் திருச்சி சம்பலம் என்று ஆரம்பித்து ஒவ்வொரு முறையும் நீங்கள் இணையும் வேளையில் ஒரு திருப்புகளை கொடுத்து அதனுடைய பொழிப்புறையையும் கூறி எங்களுக்கு அழகாக புரிய வைத்து இறைபக்தியை மேலும் வளர்க்கும் அந்த தொண்டிலே நீங்கள் ஈடுபட்டுக் கொண்டிருந்து எங்களையும் அதை செமிமடுக்க செய்து திருப்புகளை கேட்பதனால் எவ்வளவு தூரம் அதில் பலன் உண்டு என்பதை நாங்கள் உணரும் வண்ணம் இன்றும் வந்து அழகான திருப்புகள் ஒன்றை தந்தீர்கள் அல்லவா? அந்த திருப்புகள் எப்படி இருக்கும் என்று இன்று அந்த திருப்புகளையும் நான் ஒளிபரப்பி காட்டுகிறேன், ஒளிபரப்ப போகின்றேன். அந்த திருப்புகளையும் அனைவரும் கேட்போம். அந்த திருப்புகள் பாலோ தேனோ என்று ஆரம்பிக்கும் ஒரு பன்னிசை திருப்புகள் கேட்போமா? அதையும்

ஏகனாக அநேகனாக உலகெல்லாம் உருவெடுத்து அற்புதங்களை புரிவதோடு மட்டுமல்லாமல் எங்களுடைய கர்ம நினைகளை போக்கி தர்ம வழியிலே எங்களை அழைத்து விடுபேறு பெறச் செய்யும் எல்லாம் வல்ல இறைவன் எடுத்த அவதாரங்களில் ஒன்றான முருக அவதாரத்திலே எடுத்துக்கொண்ட கைங்கரியங்கள் என்ன ஆன்மாக்களுக்கு என்பதை உள்ளூர உணரும் வண்ணம் அழகான திருப்புகள் மூலம் உங்களுக்கு தெரிய வைத்து நாங்கள் அறிந்து கொள்ளுகின்றோம். இறை கருணை என்றும் உங்களுக்கு உண்டாகும். இந்த வேளையிலே உடனே நீங்கள் ஒரு பாடலையும் தந்தீர்கள் அல்லவா? அந்த பாடலும் ஏழு மலையானை எண்ணி துதிப்போர்க்கன்று எழுசை மன்னர் டி எம் சவுந்தரராஜன் ஐயா அவர்களின் குரலிலே குறைவோடு கேட்போம். உங்களுக்காக ரேவதி அந்த பாடலும்.

அங்கே எவ்வளவு பயம் தருமா.

மொன்றியல் தமிழ் வானொலியின் பக்தி வேளையிலே மலர்ந்த பக்தி கீதங்கள். நேயர் விருப்பமாக இன்று வந்து எங்களுக்கு குறிப்பிட்ட அளவு நேரம் கொடுக்கப்பட்ட வேளையில் அந்த நேரத்துக்குள்ளே 10 உறவினர்களும் வந்து இந்த 11 பாடல்களையும் எங்களை கேட்க வைத்தார்கள். அதிலே 10 ஒலித்து விட்டனவல்லவா, இன்னும் 1 ஒலிக்க இருக்கின்றது. இந்த வேளையிலே மேலும் ஒரு சில உறவுகள் அழைத்தார்கள். அவர்களுக்கு போதிய அளவு நேரம் கிடைக்காததால் அழைப்பு இணைக்கப்படவில்லை. அவர்களுக்காக இறையருள் வேண்டி அவர்களோடு பொறுமை காத்துக் கொள்ளுகின்றோம் நாங்களும். இறுதியாக 6வது நேயராக வந்து இணைந்த அன்பு உறவு எங்களுடைய தானாக வந்த சந்தனம் என்று நான் கூறும் கோவையூர் நாகப்பன் அவர்கள். அவர் பழைய புதிய முறைகளிலெல்லாம் கருத்துக்களை பரிமாறிக்கொள்வார். நவீன கருத்துக்களையும் புகுத்தி தத்துவம் என்னவென்று நியாயம் புரிந்து கொள்ள செய்யும் வகையிலே கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும் இந்த வேளையில் அவர் இன்று வந்து இன்றைய சம்பாஷணையிலே அழகாக கலந்து மகிழ்ந்து பல கருத்துக்களை தந்து ஏற்றும் ஏற்காமலும் இருக்கக்கூடிய வகையில் இல்லாமல் அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் நியாயம் பேசி அவர் தந்துவிட்ட ஒரு பாடலை இறுதி பாடலாக தருவோம். ஏனென்றால் அவருக்கு எல்லோருடைய பாடலையும் கேட்டு மகிழ்ந்து இறுதியாக தன்னுடைய பாடலை கேட்டு மகிழ்ந்து நிறைவு பெறுவதிலே அலாதி பிரியம் உள்ளவர். அந்த வகையில் அவர் ஒரு பாடலை தந்திருந்தார். தங்கள் ஊரிலே அருகிலே இருக்கின்ற மருதமலை முருகனை வேண்டிய ஒரு பாடல் தெய்வம் திரைப்படத்தில் ஒலித்திருந்ததல்லவா, மதுரை சோமு ஐயா அவர்களின் குரலிலே ஒலிக்க இருக்கும் மருதமலை மாமணியே முருகையா என்ற பாடலை அன்போடு பக்தியோடு தந்து இன்றைய நிகழ்ச்சியை பக்தி நேயர் விருப்பத்தை நிறைவுக்கு கொண்டு வர விரும்புகிறேன். இதோ நாகப்பன் அவர்களே உங்கள் பாடல்.

என்ன உறவுகளே, பக்தி வேளை நேரம் வந்து எங்களை ஆன்மீகத்துக்கு இழுத்து சென்று ஆன்மீகத்துக்குள் எத்தனை பொக்கிஷம் இருக்கின்றன என்பதையெல்லாம் கருத்தோடு நாங்கள் உணரக்கூடிய வகையில் அழகு தமிழில், இனிய தமிழில், இசை தமிழில் முழு பாடலையும் கேட்டு மகிழ்ந்தோம் அல்லவா? இப்படியான ஒரு நிகழ்வை நாங்கள் நிகழ்த்துவதற்கு நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்த எல்லாம் வல்ல இறைவனின் அருளுக்கு தலைவணங்கி இந்த நிகழ்ச்சியை தந்த முன்னியல் தமிழ் வானொலிக்கும் நன்றி கூறி, இத்தனை பாடல்களையும் அழகாக ஒன்றன்பின் ஒன்றாக தொகுத்து வழங்கி நாங்கள் சுவைத்து பக்தி அமுதம் பெற வைத்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை கூறிக்கொள்வதோடு மட்டுமல்லாமல் உலகளாக இருந்து இந்த நிகழ்ச்சியை காது கொடுத்து கேட்டு மகிழ்ந்து பதிவுகளை இட்டிருக்கின்றார்கள் ஒவ்வொருவரும். இந்த நிகழ்வு எங்களுக்கு கிடைத்தது இறைவனுடைய கருணைதான் என்று எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி கூறி இருகரம் குப்பி சிரம் தாழ்த்தி நாங்கள் அனைவரும் அவர்கள் பாதம் வணங்கி நான் இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகிறேன் உங்களுடைய அனுமதியோடு என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி நிறைவு பெறுகின்றது. பக்தி வேளை நேயர் விருப்பம்.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி எம்டிஆர் வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். எம்டிஆர் எஃப்எம் 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மொழுவதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுப்படாதவன், அன்புக்கு உயிரைய கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: எம்டிஆர் எஃப்

மதுரை தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். வணக்கம் உறவுகளே, இது சிந்தனை செல்வன் என்றும் உங்கள்

முதலில் ஒலிக்கும் பாடல் அடடா மலையா அடை மலைடா என்ற பாடல் பையா திரைப்படத்தில் இருந்து. இந்த பாடலை வளைமை போல என்றும் தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோயில் ஞானசேகரன் கேட்கும் வேளையிலே அவரோடு இணைந்து தமிழ் செல்வி சித்தார்த்தன் பத்மினி சேரலாதன் சண்முகப்பிரியா மற்றும் எடப்பாடி வெள்ளாண்டி வலசு துறை பாண்டியன் காந்திமதி இவர்களும் கேட்கின்றார்கள். ஒலிக்கின்றது பாடல்.

மாதவி என்ற ஒரு திரைப்படம் தோட்டக்கார சின்ன மாமா என்று பாடுகின்றது. அந்த பாடலை நெய்வேலி அரசடி குப்பம் யாமிருக்க பயமேன் சரவணன் நீங்கள் தந்திருக்கின்றீர்கள். நீங்கள் தந்த இந்த பாடலை உங்களோடு இணைந்து தங்கம் சரவணன், பெரியசாமி ஜனனி ஆகியோரும் இணைந்து கேட்கின்றார்கள். ஒலிக்கின்றது பாடல்.

நிலைநிறுத்தி அலங்கரிக்க வேண்டும் என்று வழமை போல வாழ்த்துக்களை கூறி இன்றைய பாடலை கேட்கின்றார் மயிலாப்பூர் மாவட்டம் மயிலை பட்டாபி அவர்கள். மயிலை பட்டாபி அவர்கள் கேட்கும் அந்த பாடல் அவரோடு இணைந்து கேட்பதற்காக கண்ணன் சங்கரி, ரவி மாலதி, உஷாசேகர், ரமேஷ், ரேவதி, வெங்கடேஷ், சுதா குமார், அருணா, ஆகாஷ், ஹரிஹரன், ஸ்ரீராம், சிவா, ஆத்மநாபன் மற்றும் பாலகுமார், ஜனனி ஆகியோரும் இணைந்து கொள்ளும் வேளையிலே கை கொடுப்பாள் கற்பகாம்பாள் என்ற திரைப்படத்திலிருந்து கற்பகமே கற்பகமே என்று வரியெடுத்து பக்தியோடு பாடுகின்றது அந்த பாடல்.

மீண்டும் ஒரு பாடலை கேட்க இருக்கின்றோம். தமிழ்நாடு இஞ்சிக்குடி ஷியாமலா பிரபா திருவாரூர் மாவட்டத்திலிருந்து ஜெயவீர பாண்டியன், கௌதமன், லக்ஷசாரா, மதுசூரி, சிவசங்கரன், நற்பவி அவர்களோடு நரமுகையால் தமிழ் இனியால் ஆகியோரும் இணைத்து கேட்கும் ஒரு பாடல் வசந்தத்தில் ஓர் நாள் என்று வரியெடுத்து பாடுகின்றது மூன்று தெய்வங்கள் திரைப்படத்தில் இருந்து.

செல்வ மகள் என்ற திரைப்படத்து பாடல் கேட்க இருக்கின்றோம். அவன் நினைத்தானா இது நடக்கும் என்று பல்லவியோடு சரணங்களை. நீண்ட கால உறவு நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபர் ஷாதிக் அவர்கள் இந்த பாடலை கேட்கின்றார். அவரோடு இணைந்து வளமை போல இன்றும் முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ் அவர்களோடு கதீஜா, ஷகானா பர்வீன், நசீகா, ரிஃபாகா, இம்ரான், சாஹில் உலக தமிழர்களோடு கேட்கின்றார்கள்.

தேடி வரும் அவன் நினைத்தானாயது நடக்கும் என்று அவன் நினைத்தானாயது நடக்கும் என்று

தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் பாடல் ஜானி திரைப்படத்து பாடல். காற்றில் எந்த கீதம் காணாத ஒன்றை தேடுது என்ற பதியோடு ஓடும் பாடல் புதுச்சேரி மாநிலத்திலிருந்து காரைக்கால் மாவட்டம் மேல ஓடுதுறை எஸ் சேப்பு விஜயராகவன் அவர்கள் அன்போடு கேட்கும் பாடல் ஒலிக்கின்றது. கேட்போம்.

நாங்கள் கேட்டு மகளும் இனிமையான பாடல்களோடு மீண்டும் ஒரு பாடல் ராஜ ராஜன் என்ற திரைப்படத்து பாடல் கேட்க இருக்கின்றோம். இந்த பாடலை வேலூர் மாவட்டம் பாலம்பாக்கம் மஞ்சுளா நீங்கள் தந்த பாடல். இதயம் தன்னையே எனது இதயம் நாடுதே என்ற பாடல்தான் அந்த ராஜராஜன் திரைப்படத்து பாடல். காது கொடுப்போம்.

நேர்வது போல மதிலெங்கும் அன்பு என்னும் கடலில் ஒன்று சேருதே.

0: இதயம் தன்னை எனதே இதயம் நாடுதே புதிய உணர்வலைகள் பொங்கிகை பாடுதே.
1: இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலைகத்தில் இருந்து ஒலிபரப்பாகும் நேர் நேரத்துக்கான பாடல் கேட்கும் வேளையே உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படுத்த பாடலும் ஒலிக்கே இருக்கின்றது. இசை அரசரும் இசை அரசியும் பாடிய அந்த பாடல் பச்சை கிளி முத்துச்சரம் முல்லைக்கொடி யாரோ என்று வரியெடுத்து தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் திருமதி கே அனுஷியா கிருஷ்ணன் அவர்களுக்காகவும் அப்பா அனந்தராமன் அம்மா விஜயமும் உறவுகளும் கேட்கும் பாடலாகவும் ஒலிக்கின்றது. நாங்களும் கேட்போம்.

அதேவேளை மீண்டும் ஒரு பாடலை தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் தன்னுடைய நண்பர்களோடும் உலகத் தமிழர்களோடும் கேட்க விரும்பும் பாடல் டாக்டர் கே ஜே ஜெயசுதாஸ் அவர்கள் குரலில் ஆனந்த ராகம் திரைப்படத்தில் பாடிய கனவுகளே கனவுகளே கலைந்து செல்லுங்கள் என்ற பாடல்.

இதற்கு இருக்கும் அடுத்த பாடல் நீண்ட கால உறவு, நாகப்பட்டினம் நாகூர், முகமது ராஃபிக் அவர்கள் தந்த பாடல். முகமது ராஃபிக் மட்டுமல்லாமல் ரிஷ்வான், நாசார், நஜீமா, ஜமான், தௌபிக் இவர்களும் இணைந்து கேட்கும் அந்த பாடல் பாடுகின்றது. சின்ன சின்ன பூவே நீ கண்ணால் பாரு போதும் என்ற பாடல்தான் குரு சங்கர் குரு என்று திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

பன்னீர் புஷ்பங்கள் திரைப்படத்து பாடல் கேட்க இருக்கின்றோம். அந்த பாடல் கோடை கால காற்றே என்று வரி எடுத்து பாடும் வேளையில் தர்மபுரி தகடூரிலிருந்து சாந்தி, சந்துரு, நிர்மலம்மா இவர்களுக்காக ஒலிக்கும் அந்த பாடல் நாங்களும் கேட்டு மகிழ்வோம்.

வரும் பாடல் தமிழ்நாடு சிதம்பரம் வண்டிகை சிலுவை சந்தனராஜ் அவர்கள் கேட்கும் பாடல். பார்க்கணும் போல இருக்கு என்று திரைப்படுத்த பாடல் தான் அவர் கேட்ட பாடல். அந்த பாடல் முதல் முதல் என்னையே மறந்தேன் என்ற பாடல் தான் அந்த பாடல்.

அடுத்து வரும் ஒரு இனிமையான பாடல், முகிலே முகிலே என்று வரி எடுத்து அரண் என்ற திரைப்படத்திலிருந்து பாட வைக்கின்றார் கேரள மாநிலம் பாலக்காடு ரதீஸ் அவர்கள்.

கொதித்து வரும் இனிமையான பாடல்களை கேட்கின்றோம். தித்திக்கும் தேனான பாடல்கள் வரிசையில் இன்னொரு பாடலை தந்து நிறைவு கொண்டு வர இருக்கின்றார் நிகழ்ச்சியை. வளைகுடாமன், குவைத் நாடு, அன்பு ஜோஜ். ஏனோ ஏனோ பனித்துளி என்று பாடுகின்றது ஆதவன் என்ற திரைப்படத்தில் இருந்து.

0: அவனது வழியாகும் அன்பே, அவனது வழியாகும்.
1: நேயர்கள் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேயர்.
2: இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம்.

0: மீண்டும் ஓர் நீயர் நேரத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலையில் இருந்து விடுபடும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் உறவுகளே.
1: கேட்கும் உள்ளங்களில் பரவசம், டிஜிட்டல் ஒலித்தரம், மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம் MTRFM ரேடியோ கனடா. கனடா கலையகத்தில் இருந்து காற்றலையிலே கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்போடு கூறும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். அன்பு உறவுகளே, நீங்கள் நலம்தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்று நல்ல செய்தியை தந்து கொண்டு இப்பொழுது முதல் காற்றலையில் கலந்து வரும் வளமையான சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள் கேட்டு மகிழ்வோம்.

அவரை தொடர்ந்து ஒரு பாடல். ஈழமணி திருநாடு, மத்திய மாகாணம் ஹட்டனிலிருந்து டிரான்சி தந்திருக்கின்றார். தென்றலோ தீயோ என்ற வரிதாங்கிய பாடல், ராகங்கள் மாறுவதில்லை என்ற திரைப்படத்தில் இருந்து.

மீண்டும் ஒரு பாடல் ஒலிக்க இருக்கின்றது. ஏழுமணி திருநாடு, மத்திய மாகாணம், கண்டியில் இருந்து வேலி இல்லாத மாமரம் என்ற திரைப்படத்து பாடல். ஒரு மானை தேடும் மான்வெளி என்ற பாடல்தான் பாட இருக்கின்றது. இந்த பாடலை அன்புடனே விஜயராணி தந்திருக்கின்றீர்கள்.

இவர்கள் தந்த பாடலோடு இன்னும் ஒரு பாடல் கேட்க இருக்கின்றோம். கனடா ஆங்கிலேய நாடு இங்கிலாந்திலிருந்து அருள்மோகன் அனுப்பி வைத்த பாடல். இதயம் இதயம் மெல்ல என்ற பிசி திரைப்படத்து பாடல் தான் அவர் கேட்கும் பாடல்.

ஒலிக்கின்ற பாடலோடு அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடல் சொல்லவா என் மனதை என்று கேட்கும் போங்கு என்ற திரைப்படத்து பாடல். இந்த பாடலை கனடா மொன்ரியல் மாநகரம் தனுஷன் தந்திருக்கின்றார். நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம் மொன்ரியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் தினமும் போல் என்றும் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள்.

சிங்காரப்பூமி சிங்கப்பூர். அங்கிருந்து வழமை போல இன்றும் மகாலிங்கம் ஒரு பாடல் தந்திருக்கின்றார். காவல் கீதம் திரைப்படுத்த பாடல் ஒலிக்க இருக்கும். அந்த பாடல் சொக்கனுக்கு வாய்த்த சுந்தரியே என்று பாடுகின்றது.

தொடரும் இனிமையான இன்னும் ஒரு பாடல், ஐயோ பத்திக்கிச்சு என்ற பாடல், ரிதம் திரைப்படத்தில் இருந்து கனடா வன்கூவர் மாநிலம் இளவரசி தந்த பாடலாக கேட்போம்.

மீண்டும் ஒரு பாடல். கனடாவில் இருந்து வங்கோவர் மாநிலத்து வசந்தி, நீங்கள் தந்திருக்கின்றீர்கள் ரேட் என்ற திரைப்படத்து பாடல். நவம்பர் மாதம் என்று வரியெடுத்து பாடுகின்றது.

அவர்களை தொடர்ந்து வரும் இனிமையான பாடல் ஆஸ்திரேலியா கண்டம் சிட்னி மாநகரத்திலிருந்து ரமணி நீங்கள் தந்த பாடல். அடி முதல் முறை முதல் முறை என்ற பாடல் ராமர் என்ற திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது, ஒலிப்பதை கேட்போம்.

அவரை தொடர்ந்து வரும் இனிமையான பாடல் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலிய கண்டத்திலிருந்து தினமும் இசைப்பயணம் செய்யும் கேதீஸ் சித்திரமே சித்திரமே திரைப்படுத்து பாடலை படிக்க வைக்கின்றார். ஆசையுள்ள ரோஜா செண்டு என்று பாடுகின்றது அந்த பாடல்.

இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடாவிலிருந்து ஒலித்துக் கொண்டு தினமும் ஒலிக்கும் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன.

தொடரும் பாடல் மீண்டும் ஆஸ்திரேலியா கண்டம் அக்கினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர் பாஸ்கரன் மாலா நீங்கள் தந்த பாடல் நிலா காயும் நேரம் சரணம் செம்பருத்தி திரைப்படுத்து பாடல் உங்களுக்காக ஒலிக்கும் வேளை நாங்களும் இணைகின்றோம் ஒலிக்கின்றது பாடல்

0: அடுத்து வரும் பாடல் சுவிட்சர்லாந்து நாடு ஜெனிவா நகரிலிருந்து வளமை போல இன்றும் நிரேஷன் தந்திருக்கின்ற பாடல் கந்தா கடம்பா என்று வரியெடுத்து ராஜாதி ராஜன் திரைப்படத்திலிருந்து
1: பாடுகின்றது. முனுசாமி, சின்னசாமி, பொன்னுசாமி, ஆறுசாமி, வீராசாமி, வெள்ளச்சாமி, கருப்புசாமி எல்லாருமே ஓடிவாங்க.

0: ஐரோப்பிய மன்னன் உடனே இன்னவள் ஞாபகம் வந்துவிடும் எங்களுக்கு, இன்னவளே நீங்கள் என்று. ஏழுமணி திருநாட்டில் இன்னும் விடுமுறையில் தொடர்ந்து இருந்து கொண்டு தருகின்றீர்கள். ராஜ ரிஷி என்ற திரைப்பட பாடலை இன்று அந்த பாடல் பாடுகின்றது, ஆடையில் ஆடும் என்ற முதல் வரியை கொண்டு இனிமையுடன்.
1: ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய.

வளமை போல என்றும் இறுதிப்பாடலை தர வருகின்றார் கனடாவிலிருந்து அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய கா வைசேனா ஆசான் அவர்கள். காலை நேர காற்றே என்ற முதல் வரியோடு பகவதிபுரம் ரயில்வே கேட் திரைப்படத்திலிருந்து பாட வைத்து நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றார்.

அன்பு உறவுகளை, நாங்கள் இதுவரை நிறமும் சித்திக்கும் தேனான பாடல்களை திசையெங்கும் இசை பரப்பி எங்களை மகளபித்து சென்ற பாடல்களாக சர்வதேச நேர் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழ்ந்தோம். அனைவருக்கும் நன்றி கூறி மீண்டும் சந்திக்கின்றேன் என்று காற்றலை இருந்து விடைபெற்று செல்ல வேண்டும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் கூறுவதோடு வாழ்வோம் வளமாக அன்புடன் தமிழோடு என்றும் கூறிக்கொள்கின்றேன்.

புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகத்திலிருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரம் வணக்கம் என்று இணைகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளை நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா என்று அன்போடு கேட்டு நாங்கள் நலமாக இருக்கின்றோம் என்று கூறிக்கொண்டு இப்பொழுது முதல் காற்றலையில் கலந்து வரும் பொங்கும் புதுவெள்ளம் பாடல்கள் கேட்போம்.

2026 ஆண்டில் வெளிவந்த வெளிவர இருக்கின்ற திரைப்படத்து பாடல்களை தெரிவு செய்து கொண்டு வந்து ஒலிபரப்பும் வகையிலே கடந்த 44 பொங்கும் புதுவெள்ளம் பாடல்களை கேட்ட எங்களுக்கு இன்று மலர்கின்றது பொங்கும் புதுவெள்ளம் 45. பொங்கும் புதுவெள்ளம் 45 முதல் பாடலாக ஒலிக்க இருக்கின்றது வெளிவர இருக்கின்ற சிக்மா என்ற திரைப்படத்து பாடல். சிக்மா திரைப்படத்து பாடல் ஐயையோ அம்மாடி என்று வரியெடுத்து பாடுவதை கேட்டு மகிழ்வோம். முதல் பாடலா

அந்த பாடலை கேட்டு மகிழ்ந்த எங்களுக்கு இன்னமொரு பாடல், பத்தா என்ற திரைப்படத்து பாடல். பத்தா திரைப்படத்து பாடல் அடியாத்தி என்று வரியோடு வந்து பாடுகின்றது. எங்கே செவி மடுப்போமே அந்த பாடலை.

அடியாத்தி என்ற பாடலை கேட்ட எங்களுக்கு ராசாதி ராசா என்ற பாடலையும் கேட்க வாய்ப்பு கிடைக்கின்றது. அந்த பாடல் கராத்தே பாபு என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது.

உறவுகளை நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பொங்கும் புது வெள்ளம், பாய்ந்து வரும் வெள்ளத்தில் பொங்கியோடி வந்து எங்கள் காதோரத்தில் இசையாக வார்க்கின்றது புதிய புதிய திரைப்படத்து பாடல்களை. அந்த வகையில் அடுத்த ஒரு பாடல் வாச்சா உடாத என்று கூறும் வரியை கொண்டு பரிமளா அன்ஹோ என்ற திரைப்படத்திலிருந்து பாட இருக்கின்றது ஒரு பாடல்.

கடந்த வாரங்களில் நாங்கள் கேட்ட புதிய பாடல்களுள் ஹாய் என்ற திரைப்படத்து பாடல்களும் கேட்டிருக்கின்றோம். இன்றும் ஹாய் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடலை கேட்க இருக்கின்றோம். அந்த பாடல் பச்சை புள்ள என்ற வரி கொண்டு பாட இருக்கின்றது. எங்கே கேட்போமா?

அன்பு உறவுகளே, நாங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணியிலே வாரம் ஒரு நாள் மலரும் பொங்கும் புதுவெள்ளம். பொங்கும் புதுவெள்ளமாக புதிய கலைஞர்கள் படைத்து எங்களுக்கு தமிழுலகத்து தமிழ் திரைப்பட உலகுக்கு காலடி எடுத்து வைத்த அவர்கள் இன்று தமிழிலே எப்படி எப்படியெல்லாம் பாடல்களை தாருகின்றார்கள் என்று நாங்கள் கேட்கக்கூடிய வகையில் இளைய தலைமுறை எப்படி செல்லப் போகின்றார்கள், எப்படி வழிநடத்தப் போகின்றார்கள் என்ற சிந்தனையோடு இருக்கும் இந்த வேளையில் ஒலிக்கும் பாடல்கள் பொங்கும் புதுவெள்ளமாக தேடிக்கொண்டு வந்து உங்கள் காதோரம் தருகின்றேன். நீங்களும் கேட்டு மகள வேண்டும், உணர வேண்டும் என்பதற்காகவும், இளைய தலைமுறைகள் சிந்திக்க வேண்டும் என்பதற்காகவும். அடுத்து மீண்டும் ஒரு சிக்மா என்ற திரைப்படத்து பாடலை மீண்டும் ஒரு தடவை கேட்போம். இன்னும் ஒரு பாடலாக வாரேன் நான் வாரேன் என்ற வரி எடுத்துக்கொண்டு பாடுகின்றது அந்த பாடல்.

0: என்ன உறவுகளே, பாடல்களை கேட்டு திகைக்கின்றீர்களா? புரிகின்றதா பாடல்கள், வரிகள் தெரிகின்றன? அந்த வகையிலே அடுத்து ஒரு பாடல், மண்டாடி என்ற திரைப்படத்தில் ஒலித்த பாடல். அந்த பாடலையும் தேடி வந்து பொங்கும் புதுவெள்ளம் உங்கள் காதோரம் தருகின்றது. மண்டாடி மண்டாடி என்ற வரியை அங்கே தாங்கிக் கொண்டு
1: வருவான் வருவான் வருவான் வருவான்

ரெனிகுண்டா 2 என்ற ஒரு திரைப்படம் அறிந்தீர்களா? காத்திலே கலந்து வந்து எங்கள் காதோரத்திலே காத்திலே புகுந்து கேட்க வைக்கின்றது அந்த பாடல். காத்துல காத்துல என்றவர் யோடு.

தொழிலிசையும் மெல்லிசையும் கலந்த துரிதமான தாளங்களோடு பாடல்களை கேட்டு மகிழும் எங்களுக்கு இறுதியாக ஒரு பாடல் உருக்கமான வரியோடு வருகின்றது. அந்த பாடல் லெனின் பாண்டியன் என்ற திரைப்படத்தில் ஒலித்த பாடல். அந்த பாடல் மனதை உருக்க வைக்கும் வரிகளோடு வருகின்றது. வரிகள் உன்னை நம்பி வந்த என்னை என்ற வரியோடு ஆரம்பிக்கின்றது. இந்த பாடலோடு இந்த நிகழ்ச்சி நிறைவுக்கும் வருகின்றது அன்பு உறவுகளே.

காதோரம் ஒலித்து காற்றலையில் நிலைத்து நிறைவுக்கு வந்தது பொங்கும் புதுவெள்ளம் 45. அன்பு உறவுகளை, இந்த பாடல்களை நன்றாக கேட்டிருப்பீர்கள். என் எண்ணங்கள் உங்கள் உள்ளத்தில் தோன்றுகின்றது, கருத்தாக தாருங்கள். எங்களுக்கு எழுத்து மூலம் பதிந்து விடலாம் உங்கள் தளத்திலே. அத்துடன் மீண்டும் ஒரு பொங்கும் புதுவெள்ளத்தில், 46வது பொங்கும் புதுவெள்ளத்தில் உங்களை சந்திக்கின்றேன் என்று கூறி இன்றைய 45வது பொங்கும் புதுவெள்ளத்தை நிலவுக்கு கொண்டு வருகின்றேன் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக அன்புடன் தமிழோடு.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர்

வணக்கம். மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம் MTR FM ரேடியோ கனடா.

கலையகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்புடன் கூறும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

அன்னையுடன் தந்தையும் ஆசானும் நான் பெற்று அறியும் அன்பு தமிழ் பெற்று இவ்வுலகில் வாழ எல்லாம் அளித்த உவப்புக்குரிய எம்பெருமான் இறைவனை இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி அவர்கள் தாழ் பணிந்து வணக்கம் என்று அவர்களுக்கு அன்போடு கூறி அவர்களை என் நெஞ்சில் பதித்து உலகளாக இருக்கும் என் அன்பு உறவுகளே, உங்கள் அனைவரையும் முகம் தெரிந்து தெரியாதவர்கள் அனைவரையும் வணக்கம் கூறி வரவேற்றுக் கொண்டு இணைகின்றேன் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன், மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையிலே. இணைந்திருக்கும் இந்த நாள் 2026 ஆண்டின் 9வது மாதத்தின் 19 நாளை கால் வைத்து விட்டோம். காரிக்கிழமையிலே வழமை போல இந்நன்னாளில் வாரத்தில் ஒருமுறை வரும் இந்த நாளில் நாங்கள் மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் இணைவது

இந்த இசையோடு வரும் பாடலை கேட்டவுடன் தெரியும் பாட்டுக்கு பதில் பாட்டு என்ற நிகழ்விலே மிகவும் சக்தி வாய்ந்த பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்வே. வருபவர்களும் நானும் இணைந்திருக்கும் இந்த வேளையில் பரபரப்புடன் மகிழ்ச்சியுடன் ஆவலுடன் காத்துக்கொண்டு கேட்பதற்கு உலகளாக இருக்கின்றார்கள். இந்த நிகழ்வை என் அன்புநேய உறவுகள் அத்தனை பேரும் அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் நன்றியும் வணக்கமும் கூறிக்கொள்வதோடு மட்டுமல்லாமல் அன்பு உறவுகளே, நேய நெஞ்சங்களே, நீங்கள் அனைவரும் நலமாக இருக்கின்றீர்களா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலமாக இருக்கின்றோம் என்ற நல்ல செய்தியை பகிர்ந்து கொண்டு இப்பொழுது முதல் காற்றலைக்கு நான் வருகிறேன் என்றவுடன் அன்புடன் கோவையூர் நாகப்பன் அவரோடு எங்கள் அன்பு கிருஷ்ணன் கே.எஸ். கிருஷ்ணன் அவர்கள் இவற்றுக்கு மேலாக காத்து கொண்டிருந்து சரியான நேரத்துக்கு அழகான படம் வரைந்து உள்ளத்தை திறந்து வணக்கமும் கூறி நன்றியும் கூறி எல்லோருக்கும் வாருங்கள் இணைந்திடுவோம் என்று மறைகூவல் விட்டுக் கொள்ளும் அன்பு ஜெகவர் சாதிக் அவர்கள் இவற்றையெல்லாம் பார்த்துவிட்டு துள்ளி குதித்து கொண்டு வருவாள் என் மகள் சியாமலா. எல்லோரும் வணக்கம் கூறி வாருங்கள் வாருங்கள் என்றவளை நாங்கள் அனைவரும் நலமாக இருக்கின்றோம் இணைவோம் என்ற மகிழ்ச்சியோடு என்னையும் கலையகத்துக்குள் அமர்த்தி விட்டீர்கள். வந்துவிட்டோம், இணைந்து விட்டோம், நீங்கள் இருக்கின்றீர்கள் என்ற உங்களுடன் உதவியோடு உங்களுடைய துணிவோடு நானும் இணைந்து கொண்டு இன்றைய நிகழ்ச்சியை சிறப்பிப்போம் வல்லமையாக.

0: வழி.
1: பாட்டுக்கு பதில் பாட்டு என்றவுடன் ஓடி வந்து பாட்டுக்கு பதில் பாட்டு பாடுவது அல்ல, நாங்கள் தேர்ந்து கொள்ளுகிறோம். குறிப்பிட்ட நேரத்துக்குள் எங்களுடைய எல்லையை எத்தனை பாடல்களை எங்களால் கொண்டு வந்து குவிக்க முடியும் எங்கள் எண்ண குவியலில் இருந்து என்று பார்த்து கொள்ளும். வேகம் விவேகம் என்ற வகையிலே எங்கள் எல்லோருக்கும் ஞாபகம், எங்களது சிந்தனையிலே பதிந்திருக்கும் எத்தனையோ கோடுகான கோடி எண்ணங்களுக்குள்ளே இந்த பாடல்களும் கோடான கோடி பாடல்களும் பதிந்திருக்கும் பொக்கிஷமாக எங்கள் மூளையிலே சிந்தையிலே இருக்கின்றது. அவற்றிலே ஒரு பாடலின் முதல் வரியை கேட்டவுடன் அந்த முதல் பதத்திற்கு பாடல் தாருங்கள் என்றவுடன் எல்லோரும் ஓடி வந்து இணைந்து உங்களுடைய நினைவலையை தட்டி எழுப்பிவிட்டு ஓடி வந்து விரைவாக அதிவிரைவாக யார் முதலில் முந்துவது என்று போட்டி போட்டுக்கொண்டு நான் தான் அதிகமான பாடலை தருவேன் நான் தான் அதிகமான பாடலை தருவேன் என்று கங்கணம் கட்டி கொண்டு வருகின்றதை எண்ணி பார்த்து உலகமே வியக்கின்றது. அப்படித்தான் நான் கூற வேண்டும். ஏனென்றால் உலகளாவை இருக்கும் உறவுகள் கேட்கும் சர்வதேச வானொலியான எங்கள் மொன்றியல் தமிழ் வானொலியில் உங்கள் சிறப்பினை அவர்கள் பாராட்டாமல் இல்லை. உங்கள் ஒற்றுமை, உங்களுடைய சிறப்பு, உங்களுடைய வருகை, நீங்கள் பங்களிக்கும் விதம் எல்லாவற்றையும் அவர்கள் விதந்து தான் எழுதுகிறார்கள். தனித்தமிழிலே வேறு விளம்பரங்கள் இல்லாமல் நிகழ்ச்சிக்கு தயாரிப்புக்கும் படைப்பாளிகளுக்கும் மட்டும் முக்கியத்துவம் கொடுக்கும் ஒரு வானொலியாக, எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் சொந்த உழைப்பிலே உடல் உளம் அத்தனையும் அர்ப்பணித்து இந்த வானொலியை வளர்த்து எங்கள் கரத்திலே கொடுத்திருக்கின்றார் மொன்றியல் தமிழ் வானொலியின் அதிபர் வானரசி மீரா அவர்கள். தனியொரு பெண்ணாக இருந்து இந்த வானொலியை 30 ஆண்டுகளாக நிர்வகித்து வரும் அவருக்கு எல்லாம் வல்ல இறைவன் எல்லாம் கொடுக்க வேண்டும், மேலும் மேலும் வல்லமை கொடுக்க வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொண்டு நாங்கள் அனைவரும் இன்றைய பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்வை அரங்கேற்றுவோம். அந்த வகையில் என் கேள்விக்கு என்ன பதில் என்று கேட்கும் வேளையில், என்ன பதிலை தரப்போகின்றது பாடல் என்று எண்ணும் வேளையில், என்ன பதிலை நாங்கள் தருவது என்று நீங்கள் எண்ணும் போது, இதற்குத்தான் தர வேண்டும் என்று ஒரு பாடலை தருவது வழக்கம் அல்லவா? அந்த வகையிலே இன்று என்ன பாடலை தரப்போகின்றது மொன்றியல் தமிழ் வானொலி பாட்டுக்கு பதில் பாட்டின் ஆரம்ப பாடலாக என்று எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டு சிந்தையை சீராக வைத்துக்கொண்டு நேராக ஓடி வந்து 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற எண்ணை அழுத்தி நான் முந்துகிறேன் நீ முந்துகிறேன் என்று ஆயத்தமாக இருக்கின்றதை நான் அறியக்கூடியதாக இருக்கின்றது. எங்கே பார்ப்போம் என்று எத்தனை பேர் வரப்போகின்றீர்கள், எத்தனை பாடல்கள், ஒரு எல்லை இருக்கின்றது, அந்த எல்லையை நான் எந்த மட்டில் அடைவோம் என்று ஒரு இன்னும் ஒரு சலுகை. பழமையாக நாங்கள் 5 நிமிடங்கள் முந்தித்தான் எங்களுடைய எல்லையை அடைகின்றோம். இன்று எல்லையை அடைவதை விட நான் நேரத்தை தான் இன்று சரியாக கொண்டு வரப்போகின்றேன். அது எல்லையை மீறி எத்தனை வருகின்றது என்று பார்ப்போம். யார் என்று அதிகமான பாடலை தரப்போகின்றீர்கள், நீங்கள் தர வேண்டிய பாடல் எந்த பாடல் என்று எண்ணும் வேளையிலே முதல் வரி எதிலே இருந்து எடுக்க வேண்டும், எந்த பாடலிலே என்று நான் இப்பொழுது பாடலை ஒளிபரப்ப இருக்கின்றேன். அந்த பாடலை கேட்டு அதிலே வருகிற முதல் 4 பதங்கள் இருக்கின்றது அந்த பாடலிலே. அத்துடன் இணைந்து மீதி வரியும் அதிலே தொடர்ந்து எல்லாமா 7 பதங்களை கொண்டு வரப்போகின்றது. இதிலே நீங்கள் எந்த பதத்துக்கு உங்களால் முதலில் தர முடியுமோ அந்த பதத்தை கொண்டு பாடலை கொண்டாருங்கள். பாடவிடுகிறேன், இதுவோ அந்த பாடல் அன்பு உறவுகளே. அதுக்கு முன்பு எங்கள் காலநிலை ஒரு தடவை கூற வேண்டும், ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது எங்களுக்கு. நாங்கள் நேற்றைய தினம் இரவு வேளையிலே 6 பாகையை தொட்டுவிட்டோம் அன்பு உறவுகளே. குளிர்காலம் நெருங்கிவிட்டது என்பதை சரியாக அறிவுறுத்தி அது சற்று அதிகமாகி இப்பொழுது 14 பாகை காட்டுகின்றது. ஆனால் குளிரான நிலையில் இருக்கின்றோம். இது 17 பாகை வரை சென்று மீண்டும் 5 பாகைக்கு திரும்புவதற்கு இருக்கின்றது. என்றும் சூரியன் தன்னுடைய கடமையை சரியாக செய்யும் வேளையிலே பூமி தன்னை சுழற்றி கொண்டிருக்கும் வேளையில் சூரிய ஒளி தன் மேனியில் படும்

காலையிலே எல்லோரும் அழகாக மகிழ்கின்றார்கள். இந்த காலையிலே இன்றைய காலையில் வெளியே செல்வதற்கு என்ன குதூகலமாக இருக்கும் என்று கூறுகின்றார்கள். நான் இன்னும் வெளியே செல்லவில்லை, உங்களோடு இருக்கின்றேன். நல்லது, அன்பு உறவுகளை நாங்கள் ஆரம்பிப்போம். நீங்களும் வந்து பேசும்பொழுது உங்களுடைய காலையிலே சந்தர்ப்பம் இருந்தால் பேசிக்கொள்வோம். ஆனால் இன்று நீங்கள் அவதியாக அவசரமாக யார் அதிகமான பாடலை தருவது, எந்த பாடலுக்கு கொடுப்பது என்ற சிந்தையோடு தான் இருப்பீர்கள். காரியமில்லை, வாருங்கள். இப்பொழுது பாடல் தருகின்றேன். எந்த பாடல்? இந்த பாடல்.

0: ஆயிரத்தில் ஒருத்தியம்மா நீ, உலகம் அறிந்திடாத பிறவியம்மா நீ.
1: ஆம், ஆயிரத்தில் ஒருத்தி அம்மா நீ, உலகம் அறிந்திடாத குழந்தை அம்மா நீ. இதுதான் வரி. இதிலே எந்த வரி எந்த பதத்துக்கு நீங்கள் பாடல் தர வேண்டுமோ தரலாம். ஓடி வாருங்கள். 6478746415 ஆயத்தமாக உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. நானும் எழுதுகோளுடன் எங்கே என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றேன் உங்கள் பாடலை செவிமடுப்பதற்கு.

0: வணக்கம். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய என்று ஆரம்பித்து விட்டார் அன்பு தேவா நாச்சியார்
1: கோவில்
0: திருச்சிற்றம்பலம். வணக்கம் தேவா, நலமா இருக்கின்றீர்களா?
1: நலமோடும் வளமோடும் மகிழோடும் மீராமா ஆசீர்வாதத்துடன். மீராமா உட்காந்து கேட்டுக்கிட்டு இருப்பாங்கன்னு எனக்கு தெரியும்.
0: ஆமா,
1: மீராமா ஆசீர்வாதத்துடன். ஐயா குரலுக்காக, ஐயாவுடைய ஆசீர்வாதத்துக்காக இயங்கும் தேவா. ஆயிரம் நிலவே வா.
0: சிறப்பு வாழ்த்துக்கள், வணக்கங்கள் கூறி, அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு நன்றியும் கூறி, எங்களை பற்றியும் கூறி, எங்களிலும்
1: அதே மாதிரியே எல்லா எல்லா எல்லா நேயர்களுக்கும் வழி நீங்க ஒண்ணா அல்ல, எல்லா நேயர்களுக்கும் எடுக்கணும்
0: எல்லோரும். நன்றி தேவா. அடுத்த பாடலை ஆயத்தமாக வைத்திருங்கள். நீங்கள் ஆயிரம் நிலவே வா என்ற பாடலை தந்திருக்கின்றீர்கள். உங்களுக்கு பதிலாக எங்கே பார்ப்போம் அடுத்த பாடலை யார் தரப்போகின்றார்? இதற்கான பாடலை வருகின்றார், இணைகின்றார். நீங்கள் இணைப்பை துண்டிக்க வேண்டும். நாகப்பன் அவர்கள் வருகின்றார். வணக்கம் நாகப்பன் அவர்களே. வணக்கம் நாகப்பன் அவர்களே.
2: வணக்கம் வணக்கம் வணக்கம் ஐயா, பகல் நேர வணக்கம்.
0: நான் ஒரு வணக்கம் கூற, மூன்று வணக்கம் கூறுகள், நான் மீண்டும் வணக்கம் வணக்கம் வணக்கம். நலமாக இருக்கின்றீர்களா?
2: நலமாகவும் வளமாகவும் இருக்கிறோம் ஐயா. பாடல், என்னுடைய பாடல் வந்து, ஆயிரம் கண்ணுக்கு விருந்தாகும் உன் அழகுக்கு ஒருவன்.
0: ஆயிரம் கண்ணுக்கு விருந்தாகும். வாழ்த்துக்கள், நல்ல பாடலை தந்தீர்கள். உங்களுக்கு இரவு வணக்கமும், நான் நலமாக இருங்கள் என்றும் வாழ்த்துகிறேன். இங்கே சந்தன்ராஜ் அவர்களை இணைக்கின்றேன். சந்தன்ராஜ் அவர்களை வாருங்கள். இரவு நேர வணக்கத்தை தந்த உங்களுக்கு வணக்கம். நன்றி நன்றி. இரண்டு வணக்கத்தோடு முனைவோம், இரண்டு வேளையிலும் முனைவோம். கொண்டு வாருங்கள் சந்தன்ராஜ் உங்கள் பாடலை. வாழ்த்துக்கள். சோபர மழை பொழிந்து விட்டது எங்கே. அதற்கான பதிலை அடுத்த பாடலை தருகின்றார். சியாமளா என்று வருவது தாமதமாகும் என்று எழுதியிருந்தார். இருந்தாலும் மூடி வந்து விட்டாள் மகள். வணக்கம் வணக்கம் மகளே. சியாமளா வணக்கம். எப்படி நலமா இருக்கின்றீர்களா?
3: நலமா இருக்கேன்பா.
0: அங்க மழை பெய்ததா மகளே?

0: ஊர்ல மழை பெய்யல, நான் போன இடத்துல எல்லாம் மழை பெஞ்சது.
1: அடராஜக போன இடம் எல்லாம் பொன் விளையாட்டும். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் பசுமை.
0: பாட்டுக்கு
1: வந்து
0: ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டார் அந்த பாட்டு.
1: நீங்கள் மாற்றி ஒரு பதவி தருகின்ற இங்க இந்த பதவியில வரப்போகின்ற பாடல்கள் வாழ்த்துக்கள் மீண்டும் பாருங்கள். ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் இனிமையான அந்த பாடல் தந்த உடனே அடுத்த பாடலை சந்தன்ராஜ் தொடுத்து விட போகின்றார். பாடலை கொண்டு
2: விட்டார்.
1: அதைத்தான் இப்பொழுது சியாமலா கொடுத்தார், அதை கொடுத்து விட்டார்.
2: சரிங்க, ஒருவன் ஒருவன் முதலாளி. நன்றி, வணக்கம்.
1: ஒன்றிலடி ஒன்று என்ன, ஒருவன் ஒருவன் முதலாளி முத்து, ஒருவன் ஒருவன் முதலாளி. எங்க நாகப்பன் உங்கள் பாடலை இரண்டாவது பாடலை கொண்டு வருகின்றார். நாகப்பன் கட்டிக்காரன் கொண்டு வருங்க.
3: நாகப்பன்
1: கூப்பிட்டு அம்மாவே தெய்வம் என்று வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் சியாமலா, அம்மாவே தெய்வம். இங்கே எத்தனை எத்தனை பாடல் குவிய போகின்றன. சந்தன்ராஜ் உங்கள் பாடலை தாருங்கள்.
2: நிலா நீ வானம் காற்று.
1: இனிமையான வரிகள். அடுத்த பாடல் தருவது வந்து விட்டார் என்னுடைய கிருஷ்ணன். வணக்கம் வணக்கம் கிருஷ்ணா, வணக்கம் வணக்கம். உங்களை இணைக்கின்றேன் இணைத்து விட்டேன். எல்லாம் இணைய வேண்டும். நீங்கள் என்ன கிருஷ்ணா உங்களோட இணைப்பு இணைக்கப்படுவதில்லையே. அடுத்தவர்கள் தொல்லை தருகின்றார்களோ. இதோ கிருஷ்ணா விடவில்லை, விடாபடியாக வந்தவர் கெட்டிக்காரன் கிருஷ்ணா. வணக்கம் வணக்கம் கிருஷ்ணா. வணக்கம்
4: வணக்கம் ஐயா.
1: எப்படி
4: இருக்கீங்களா?
1: நாங்கள் நலம், நீங்களும் நலமா இருக்க வேண்டும். மழை பெய்ததா கிருஷ்ணா? அங்கே
4: ஆலயத்துக்கு போயிட்டு வந்தேன்.
1: ஆலயத்துக்கு ஆலயம் செல்வது சாலவன் நன்று. எங்களை மீண்டி வணங்கி விரும்பி வணங்கியதுக்கு நன்றி. உங்களோடு அந்த அருள் எங்களுக்கும் பாலிக்கட்டும். எங்கே முதல் பாடலை தாருங்கள் நீங்கள்.
4: ஆயிரத்தில் நான் ஒருவன், ஆணையிட்டால் நீங்கள் படைத்தலைவன்.
1: அட்டுங்க அப்ப என்ன நல்ல பாடலை. ஆயிரத்தில் நான் ஒருவன், நல்ல பாடல். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை கொண்டு ஓடி வர வேண்டும். இந்த பாடலை வந்து விட்டால் சியாமலா அடுத்த பாடலை கொண்டு சியாமலா
0: வாழ்த்துக்கள்.
1: வா வா எந்த நிலவே, நல்ல பாடல். வா வா எந்த நிலவே நுண்ணிலவே பாடல். அந்த பாடலை நாகப்பன் தான் தரப்பு கொண்டார். அடுத்த பாடலை நாகப்பன் கொண்டு வாருங்கள்.
3: வா வா வா வாத்தியாரே வா,
1: வந்து விட்டார் வாத்தியார், வந்து விட்டார். வா வா வா வாத்தியாரே வா, வா வா வாத்தியாரே வா. வாழ்த்துக்கள் வாத்தியாரே மரவழைத்து விட்டார். மாமா சந்தன்ராஜ் நீங்கள் என்ன தரப்போ
2: உண்டீர்கள்? நிலவொன்று கண்டேன் என் ஜன்னல்.
1: கண்டுட்டீங்களா ஜன்னல்? இந்த மலையகளையும் கண்டிக்காரன் கண்டிக்காரன் ஐயா. நிலவாது ஓடி வந்துவிடும் இல்லையா. நிலவொன்று கண்டேன் என் ஜன்னலில் என்ற பாடல் இனிமை அந்த பாடலை தந்ததற்காக. அடுத்த பாடலை நாகப்பன் உடனே தரப்போகின்றார். கொண்டு வாருங்கள்
3: நாகப்பன்.
1: அதை விட்டுட்டு வர சொல்றீங்களா? எப்படி ஐயா விட்டுட்டு வர? பாவம் ஐயா, அதை போய் தான் திருப்பி எல்லாம் அனுப்புவாங்க. திருப்பி போகணும் இல்லவா? பாஸ்போர்ட்டை விட்டுட்டு வந்துடுவோம்ல. வெண்ணிலவே வானத்தை விட்டுவா. சியாமலா நீங்கள் இணைந்து விட்டீர்கள். உங்களை இணைத்து விட்டேன். வாருங்கள் சியாமலா மகளே.
0: அப்பா நிலவு வந்தது, நிலவு வந்தது ஜன்னல் வழியாக
1: வந்துட்டுதான். உங்களுக்கு ஜன்னல் வழியாக அடே அப்பா வந்துட்டு சாத்த வேண்டாம் மாத்த வேண்டாம். நிலவு வந்தது, நிலவு வந்தது. வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் தருவது யாராக இருக்கலாம் என்றால் அது சந்தன்ராஜாக இருக்கின்றது. வணக்கம் சந்தன்ராஜ்.
2: தந்ததுக்கு
1: உடனே வந்துடுவார். வந்தது. வாழ்த்துக்கள். அப்படி என்றால் சியாமலா நீங்கள் இந்த பாடலை சொல்லப்போகின்றீர்கள்.
0: அப்பா வானத்தில் பறப்பதும் பூமியில் இருப்பதும் அவரவர் எண்ணங்கள்.
1: அதெண்டா உண்மைதான் மகளே, அதெல்லாம் அவரவர் எண்ணங்கள் என்ன. சரி கட்டிக்காரு கட்டிக்காரு. வானத்தில் இருப்பதும் பூமியில் பறப்பதும் அவரவர் எண்ணங்களை வச்சு அடியா. எங்கே நாகப்பன் நீங்கள் தாருங்கள்.
3: ஜன்னலுக்கு பக்கத்துல சின்ன ரோஜா.
1: அப்படியா? நீங்க எல்லாரும் நிலவ பார்த்தா உங்களுக்கு ரோஜா வந்து விட்டுதா? கட்டிக்காரன் எதிர்பார்த்தது ஜன்னலுக்கு பக்கத்துல சின்ன ரோஜா. உள்ளே வரவில்லை இன்னும். எங்கே அடுத்த பாடலை தருவது சியாமலா? நீங்கள் தான்.
0: அப்பா வந்தாலப்பா வந்தாலப்பா வந்து ஜன்னலில் நின்னாலப்பா.
1: அப்பா வந்தாலப்பா வந்தாலப்பா ஜன்னல்ல வந்து நிக்கிறா. உள்ளுக்கு வர தெரியாது வாசலுக்கு என்ன. வந்தாலப்பா வந்தாலப்பா ஜன்னல்ல வந்தாள வந்து நின்னாலப்பா. இங்கே சந்தன்ராஜ் நீங்கள் என்ன தரப்ப உண்டீர்கள்? நினைத்து விட்டேன் சந்தன்ராஜ் உங்களை. ஐயா சந்தானம்
2: ஜன்னலுக்கு பக்கத்துல இருப்பேன். நம்ம பக்கத்துல இருப்பேன் ஐயா. பார்த்து பார்த்து ரசிப்பேன்
1: போட்டு. ஐயா பக்கத்திலே இருப்பேன், நான் பார்த்து பார்த்து ரசிப்பேன். வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. பக்கத்திலே இருப்பேன், வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் ஞானசேகரன் வந்து விட்டார். வணக்கம் ஞானசேகரன். அன்பு மகனே ஞானசேகரன் ஞானா வணக்கம். வணக்கம்
5: வணக்கம் அப்பா. இனிய நண்பர்கள் வணக்கம்.
1: இனிய நண்பர்கள் வணக்கத்தை தந்த உங்களுக்கு எங்களுக்கு உங்களுக்கு நல்ல இரவு வணக்கத்தை தருகிறேன். நலமாக இருக்கின்றீர்கள் தானே? மழை பெய்ததா?
5: நலமாக உள்ளேனப்பா, நலமாக உள்ளேனப்பா.
1: வாழ்த்துக்கள். அப்படின்னா என்ன பாடலை எங்களுக்கு தொடுத்து விட போகிறீர்கள்?
5: தெய்வம் இருப்பது எங்கே?
1: ஆஹா, நீங்கள் தானே தினமும் அதன் அருகே இருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள். தெய்வம் இருப்பது எங்கே? வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சிறப்பான பாடல். அடுத்த பாடலை யார் சிறப்பு கொண்டீர்கள்? அடுத்த பாடலை தருவதற்காக மகள் சியாமலா ஓடி வருகின்றார். வணக்கம் சியாமலா.
0: அப்பா, சின்ன கண்ணனே நீயும் பிள்ளை என நானும் அண்ணன் என ஒரு சொந்தம்.
1: நல்ல பாடல். சின்ன கண்ணனே, சின்ன கண்ணனே, அருமையான பாடல். சின்ன கண்ணனே நீ அண்ணன் என நான் பிள்ளையன, நீ பிள்ளையன நான். வணக்கம் கிருஷ்ணா. வணக்கம் கணவன். வணக்கம் கிருஷ்ணன். வணக்கம்.
4: ஜன்னலுக்கு பக்கத்துல பாட்டுக்கு பதில் பாட்டு ஐயா. பக்கத்துல இருப்பேன் பார்த்து பார்த்து ரசிப்பேன்.
1: அப்படிதான் சந்தன் ராஜ் பாடிட்டு போயிட்டார். பக்கத்திலே கன்னி வந்த இடத்து விட கூடாதானே, உடனே தொடுத்து விட வேண்டும். சியாமலா உங்கள் எண்ணம் கொண்டு பாருங்கள்.
0: அப்பா, தெய்வம் தந்த வீடு வீதி இருக்குப்பா.
1: வாழ்த்துக்கள். தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு. அவர் தெய்வம் இருப்பது எங்கே என்றார். உடனே பாடலை தந்து விட்டார் மகள். எங்கே கிருஷ்ணன் உங்கள் பாடலை தாருங்கள்.
4: கன்னி பருவம் அவள்.
1: சிறப்பான பாடல். இந்திரா என் செல்வம், கன்னி பருவம் அவள், மனதில் என்ன நினைத்தாளோ. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். இங்கே அடுத்த பாடல் சந்தன் ராஜ் உங்களுடைய பாடல் கொண்டு வாருங்கள்.
2: தெய்வங்கள் எல்லாம் தோத்தே போகும்.
1: அப்பா அடே அப்பா, தெய்வங்கள் எல்லாம் அப்பாவை குறுகிறார்கள், அம்மாவை குறுகிறார்கள். தெய்வங்கள் எல்லாம் எல்லாம் தோற்றே போகும். வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் தேவா. வாழ்ந்து விட்டா தேவா. தேவா கொண்டு
2: பாடலை ஞானசேகர் பாடத்துக்குயா. தெய்வமே தெய்வமே.
1: சிறப்பு, சிறப்பு. நாச்சியார் கோயிலுக்கு, நாச்சியார் கோயில் இருக்கிறது பாடல்.
2: லைன் கிடைக்க மாட்டேங்குது. அடிச்சு அடிச்சு பாத்துட்டே உட்காந்துருக்கான்.
1: தெய்வமே. வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள், மீண்டும் பாருங்கள். இணைப்பை துண்டித்து மீண்டும் பெற வேண்டும் உடனடியாக. அடுத்த பாடல் சியாமலா தரப்பு ஒன்று. வணக்கம் சியாமலா.
0: கன்னி மனம் கெட்டு போச்சு சொன்னபடி
1: கேக்குது. அது பிள்ளையா போச்சு. கன்னி மனம் கெட்டு போச்சா? கன்னி மனம் கெட்டு போச்சு சொன்னபடி கேட்குது இல்லையா? வாழ்த்துக்கள். எங்கே கிருஷ்ணா உங்கள் பாடலை தருங்கள். என்ன செய்வது
4: கிருஷ்ணன்?
1: கன்னி ராசி என்றார். உடனே விட மாட்டா, எடுத்துருவாங்களே பாடல். கன்னி ராசி என் ராசி. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை சந்தன் ராஜ் கொண்டு வரப்போகின்றார். என்ன பாடலை தரப்போகின்றார் கேட்போம். வணக்கம் சந்தன் ராஜ்.
2: வீடு மனைவி மக்கள்.
1: ஆஹா, மனைவி மக்கள்.
2: நன்றி. வணக்கம்.
1: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தருவதற்காக அன்போடு இணை என்றார் எங்களுடைய எங்களுடைய எங்களுடைய எங்களுடைய மகள் சியாமலா போல் தெரிகின்றது. வணக்கம் சியாமலா, உங்கள் பாடலை தாருங்கள்.
0: அப்பா தேவ பாட்டுக்குப்பா. நன்றி சொல்லி பாடுவேன் நாயகி நானாவேன்.
1: அட்ரஸ் சக்கேண்டா. நல்ல பாடல். நன்றி சொல்லி பாடுவேன். வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை யார் தர போகிறீர்கள்? அடுத்த பாடலை தருவது வேறு யாரும் இல்லை, சந்தன் ராஜ் அவர்கள் தான். சந்தன் ராஜ் கொண்டு பாருங்க.
2: வானம் அருகில் ஒரு வானம்.
1: வானம் அருகில் ஒரு வானம். நல்ல பாடல். வானம் அருகில் ஒரு வானம். கிருஷ்ணன் உங்கள் பாடல் கொண்டு பாருங்கள். கிருஷ்ணா கொண்டு பாருங்கள்.
4: சந்தன்தாள் பாட்டுக்கு பதில் பாட்டு ஐயா.
1: கொண்டு பாருங்க.
4: மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்தவர்.
1: அதெண்டா உண்மையிலும் உண்மை ஐயா. அமைவதெல்லாம் மனைவி அமைவதெல்லாம். அருமையான பாடல். நல்ல பாடலை ஞாபகத்துக்கு வந்திருக்கின்றது. இந்த வேளையிலே ஒரு இடைவேளை மாதிரி எனக்கு ஒரு ஓய்வு கிடைக்கின்றது. அடுத்தவருடைய அழைப்பு வருவதற்கு நான் ஒரு தடவை நெடுமூச்சு விட்டு விட்டு எங்கே கிருஷ்ணன் அடுத்த பாடலை தருங்கள். கிருஷ்ணன் உங்களுக்கு தான் சந்தர்ப்பம்.
4: வானம் அருகில் வரும் பாடலுக்கு பதில் பாட்டையா. அருகில் வந்தால் உருகி நின்றால்.
1: அப்படியா, உங்களை கண்டவுடன் அருகிலே வந்து உருகி நின்று விட்டார். நல்ல பாடல். சிறப்பான பாடல் எழுதியிருக்கார் கவிஞர் உங்களுக்காக. அதற்காக உடனே சியாமலா தருகின்றார்.
0: சந்திரராஜி பாட்டுக்குப்பா. ஒரு பிருந்தாவனம் எங்கள் வீடானது.
1: ஓ அப்படியா, அப்படியா. ஒரு ஒரு பிருந்தாவனம், ஒரு பிருந்தாவனம் எங்கள் வீடானது. சிறப்பு, சிறப்பு. அப்படியா, கிருஷ்ணன் மீண்டும் ஒரு பாடலை தருகின்றார். கங்கை கிருஷ்ணன் உங்கள் பாடலை தாருங்கள்.
4: வந்தாளப்பா
1: வந்து வாசல்ல நின்றாளப்பா. ஏன்னா அப்படிதானே, வந்தாளப்பா வந்தாளப்பா வாசல்ல வந்து நின்றாளப்பா. வந்து யாரும் தரவில்லை அல்ல. ஆனா சியாமளா தந்து விட்டார். வேறொரு பாடல் தாருங்கள். கிருஷ்ணன் வேறொரு பாடல் கொண்டு வருவார் என்று எண்ணுகிறேன். இப்பொழுது சந்தன்ராஜ் பாருங்கள்.
2: உங்களுடைய இறைவன் என்ற ஒரு
1: கலைஞன் நல்ல உண்மையான கருத்துதான், உண்மையான கருத்து தான். இறைவன் என்ற ஒரு கலைஞன் சந்தன்ராஜ் தந்த பாடல், இறைவன் என்ற ஒரு கலைஞன் கூறிய வேளையிலே அடுத்த பாடலுக்கு ஆயத்தமாக இருக்கின்றார் மீண்டும் கிருஷ்ணன். முதல் பாடல் என்ன பாடல் தரப்போகின்றீர்கள்?
4: பிருந்தாவனம். பிருந்தாவனம் பாடல் வரி
1: பாடல் என்ன பாடல்?
4: பிருந்தாவனம் நந்தகுமாரனும்.
1: ஓ, பிருந்தாவனமும் நந்தகுமாரனும் என்ற பாடல். இனிமே இன்னொரு பாடல் நீங்கள் தர வேண்டும். முதல் பாடல் அது வந்த பாடலே கூறிவிட்டு இன்னொரு பாடல் உங்களுக்கு சந்தர்ப்பம் தருகிறேன். இன்னொரு பாடல் தாருங்கள்.
4: சரிங்க ஐயா. வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி.
1: அதே இந்த பாடலை தரப்போகின்றீர்கள். தெய்வம் தந்த வீடு ரெண்டு தான் உண்டு. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சிறப்பு கிருஷ்ணா உங்களுக்காக அந்த சந்தர்ப்பத்தை கொடுத்தேன். முதல் பாடலோட ஓகே ஓகே ஓகே. அடுத்த பாடல யார் தரப்போகின்றார்கள்? ஒரு ஒரு இது கொடுக்கத்தானே வேணும். வீடு வரை உறவு அடுத்த பாடலை தருவதற்கு இப்பொழுது சந்தன்ராஜ் வந்து விட்டார். வணக்கம் சந்தனராஜ்.
2: வானத்துல வெளியிடம்.
1: வானத்திலே வெள்ளி ரதம், பூமியிலே தான் இழுத்து கொண்டு போகணும். வானத்திலே வெள்ளி ரதம் என்ற பாடல் சிறப்பு. அந்த வழியிலே தான் அடுத்த பாடலை தருவதற்கு மீண்டும் தேவா வந்து விட்டார். தேவா
6: வந்தாலப்பா, வந்தாலப்பா பாட்டுக்கு வந்தால் மகாலட்சுமியே.
1: சிறப்பு வந்தால் மகாலட்சுமியே. வாழ்த்துக்கள்.
2: கெட்டிக்காரன்,
1: கெட்டிக்காரன், கெட்டிக்காரன். அடுத்த பாடல் ஜாமலா நீங்கள் தர வேண்டும். ஜாமலா.
0: அப்பா இறைவன் இரண்டு பொம்மைகள் செய்தான் தான் விளையாடா.
1: அப்படியே அப்பா இறைவன் இரண்டு இறைவன் இரண்டு அவர்கள் திரைவன் இல்லை இல்லை நல்ல பாடல். இறைவன் இறைவன் இரண்டு பொம்மைகள் செய்தான். நீங்கள் தானே தொடுத்து போடுகிறீர்கள். தொடுப்பார்கள் பாடல் பாடல்களை. கிருஷ்ணா கொண்டு பாருங்கள் உங்கள் பாடலை. கிருஷ்ணா இணைத்து விட்டேன், இணைத்து விட்டேன் கிருஷ்ணா உங்களை. கொண்டு பாருங்கள்.
4: தேவா பாடலுக்கு பதில் பாடல் மகா கணபதி.
1: மகா கணபதி அது அந்த பாடல். மகா கணபதியும், மகா கணபதியும். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சிந்து பைரவி. எங்கே சியாமலா உங்கள் பாடல் தான் கிடைக்க இருக்கின்றது. கொண்டு
0: வருவான்
1: மீண்டும் அந்த பாடலுக்கு வந்து விட்டீர்களா? சரி, இறைவன் வருவான், இறைவன் வருவான். ஓகே, இறைவன் வருவான், அவன் என்றும் நல்லருள் தருவான் என்ற பாடல் தந்த வழியிலே அடுத்த பாடலை தருவதற்காக இங்கே யார் வருகின்றார்கள்? தேவா தான் வருகின்றார்கள். தேவா கொண்டு வாருங்கள். தேவா
6: ஐயா, இறைவன் இருக்கின்றானா அந்த பாடல்.
1: அருமை, அருமை. இறைவன் இருக்கின்றானா மனிதன் கேட்கின்றான். வாழ்க்கை மீண்டும் பாருங்கள். கெட்டிக்காரன், இறைவன் இருக்கின்றானா? எங்கே சந்தன்ராஜ் உங்கள் பாடலை தாருங்களேன்.
2: மகாராணி உன்னை தேடி வரும் இல்லையா?
1: ஓ, மகாராணி உன்னை தாடி வரும் வேலை. வாழ்த்துக்கள். மகா நல்ல இனிமையான பாடல். மகாராணி உன்னை தேடி நிறாகும், உன்னை தேடி வரும். அப்படியானால் நான் இப்பொழுது சியாமலாவிடம் செல்கின்றேன். சியாமலா,
0: மகாகணபதி பாட்டுக்குப்பா.
1: ஆஹா,
0: மகாராஜன் உலக யாழெல்லாம் வந்து பாட்டுப்பா.
1: அதுவும் மகாராணி
0: மகாராஜன்
1: கெட்டிக்காரி, கெட்டிக்காரி. மகாராஜன் உலக யாழெல்லாம், மகாராஜன். கிருஷ்ணன் ஓடி பாருங்கள்.
4: இறைவன் உலகத்தை படைத்தானா?
1: ஓ, மனிதன் உலகத்தை படைத்தானா? ஆமா, அது நல்ல கேள்வி. இந்த கேள்வி, இறைவன் உலகத்தை படைத்தானா? அவர் தான் படைத்தானு நாங்கள் நின்றுகிறோம், பார்ப்போம். இறைவன் உலகத்தை படைத்தானா? அடுத்த பாடல் சியாமலா உங்களுக்கான சந்தர்ப்பம். கொண்டு பாருங்கள்.
0: அப்பா ராஜன் மகாராஜன் பாட்டுப்பா.
1: ஓ, அங்கே சென்று விட்டீர்களா? தியாகராஜா பாகவதே. ராஜன் மகராஜன், ராஜன் மகராஜன், திருவொற்றியூர் தியாகராஜன். சந்தன்ராஜ் என்ன சொல்ல போகிறீங்க நீங்க?
2: இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடியா?
1: அதுதானே தேடுற இடத்துல தேவையில்லாத இடத்தை தேடுறாங்க. என்னையா? இருக்கும் இடத்தை விட்டு, இனிமையான பாடல். இருக்கும் இடத்தை விட்டு திருவழிச்செல்வர். அங்கே அடுத்த பாடல் சந்தன்ராஜ் உங்களுக்கு தான் சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கின்றது. கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை தாருங்கள்.
2: வணக்கம். உலகம் அழகு கலைகளின் சுரங்கம்.
1: ஓ, நீங்க உடனே உலகிட்டு பாலியானு போயிட்டீங்க. உலகம் அழகத்து சுரங்கம். கிருஷ்ணன் உங்கள் சந்தர்ப்பம்.
4: ராஜா மகள் ரோஜா மலர்.
1: ஓ அப்படி ஒரு பாடல் இருக்குதானே, ராஜா மகள் ரோஜா மகள், மகாராஜா மகள் ரோஜா மலர். சியாமலா நீங்கள் என்ன சொல்ல போகின்றீர்கள்? உங்களை இணைத்து விட்டேன் மகளே, உங்களை இணைத்து விட்டேன் அம்மா. என்ன நடந்தது, என்ன நடந்தது சியாமலா? உங்களுக்கு இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. ஓ மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேரம் தமிழ் பணி கனடா கலையை திறந்து வந்து விட்டாள் சியாமலா, வந்து விட்டாள். வாருங்கள் சியாமலா.
0: வந்துட்டுதான்,
1: இன்னும் அவர் காணவில்லை, தேடவில்லை, நீங்க கொண்டு வந்துட்டீங்க. தேடினேன் வந்தது. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். தேவா தேவாதை தேவா கொண்டு வாருங்கள்.
6: உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்வில்லா நிலை
1: வேண்டும், உலகம் சமநிலை பெற வேண்டும். அடுத்த பாடல் கிருஷ்ணனுக்கான பாடல். கிருஷ்ணா உங்கள் பாடல்
4: எதிர்பார்க்கின்றேன். உலகையாளன்
1: அந்த பாடல் மகள் பாடிவிட்டால் வேறு பாடல் தாருங்கள்.
4: ராஜா சின்ன ரோஜா.
1: ராஜா சின்ன ரோஜா, வாழ்த்துக்களா. ராஜா சின்ன ரோஜா,
4: சின்ன ரோஜா,
1: சிறப்பு சிறப்பு. மீண்டும் பாருங்கள். நல்லது நல்லது. சின்ன ரோஜா, ராஜா சின்ன ரோஜா வந்து விட்டார். ஞானசேகரன் கொண்டு வாருங்கள். ஞானசேகரன்
5: வணக்கம் அப்பா.
1: வணக்கம்.
5: கிருஷ்ணன் பாட்டுக்கு பா. ஆயிரம் தாமரை முட்டுகளே.
1: ஆயிரம் தாமரை முட்டுக்களே. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். தாமரை முட்டுக்களே. எல்லாரும் ஆயிரம் தந்தார்கள், நீங்கள் தந்து விட்டீர்கள். ஆயிரம் தாமரை முட்டுக்களே. இப்பொழுது தருவது எங்களுடைய கிருஷ்ணன் தான் தருகிறார். கிருஷ்ணா கொண்டு வாருங்கள்.
4: ராஜா கைய வச்சா, ராஜா கைய வச்சா அது ராங்கா போனதில்லை.
1: அதெல்லாம் உண்மைதான் கிருஷ்ணா. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ராஜா கைய வச்சா. அடுத்த பாடல் யாருக்காக வருகின்றது? கொண்டு வருகிறார் சியாமலா. மீண்டும் ஒரு பாடலை கொண்டு வர.
0: தேவா பாட்டுக்குப்பா. உலகம் அழகு கலைகள் சுரங்கம் அந்த பாட்டு.
1: அது எங்களுடைய சந்தன ராஜ் தந்து விட்டார் முதல்.
0: அப்ப அழகு மலராட அந்த பாட்டு.
1: அற்புதம், அற்புதம். கெட்டிக்காரி உடனே எடுத்து விட்டாள். கற்பூர புத்தி அழகு மலராட வைதேகி காத்திருந்தாள். எங்கே சந்தன்ராஜ் நீங்கள் என்ன கூற போகின்றீர்கள்? சந்தன்ராஜ் உங்கள் பாடலை தாருங்கள்.
2: ராஜா மகள் ரோஜா மகள். வேண்டும் வேண்டும் முந்தன் உறவு.
1: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். வேண்டும் வேண்டும் முந்தன் உறவு, உங்கள் உறவு. வாழ்த்துக்கள் தர. எல்லோருடைய உறவும் எல்லோருக்கும் கிடைக்கும். எங்கே கிருஷ்ணன் உங்கள் பாடலை தாருங்கள் மீண்டும்.
4: தாமரை கண்ணங்கள் தேன்மலர் கிண்ணங்கள்.
1: ஓ ஆயிரம் தாமரை முட்டுக்களை என்ற உடனே தாமரை கன்னங்கள் ஞாபகத்துக்கு வந்து விட்டது. கெட்டிக்காரன், கெட்டிக்காரன். தாமரை கன்னங்கள், தாமரை கன்னங்கள். எங்க சந்தன்ராஜ் நீங்கள் என்ன பாடல் தர போகின்றீர்கள்? தாருங்கள்.
2: வணக்கம் ஐயா. கையில வாங்கின பையில போடலையா?
1: அதான் தேடி கொண்டிருக்கார் அவர். நீங்கள் கையில வாங்கிக்க பையில போடணும். ஐயோ காசு போடணும் தெரியலையா? ஆஹா கையில வாங்கினேன்.

வணக்கம். மோன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம் MTRFM ரேடியோ கனடா. அன்பு உறவுகளை காற்றலையில் கலந்து உங்களுக்கு வணக்கம் கூறி இணைந்து கொண்ட நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். 2026 ஆண்டு 9வது மாதத்தின் 26வது நாள் காரிக்கிழமை காற்றலையில் கலந்து கதம்பத்தை அலங்கரித்து கதம்பத்தில் வரும் நிகழ்வை காத்து கொண்டிருக்கின்றீர்கள் சிறப்பிப்பதற்கு என்பதை நான் அறியும் இந்த வேளையிலே காற்றலையில் இணைந்து வந்த நான் உங்களுக்கு வணக்கம் கூறியதோடு அல்லாமல் அன்னை தந்தை ஆசான் இவர்களை நான் அறிந்த அன்பு தமிழ் இவற்றுக்கெல்லாம் மேலாக இவற்றையெல்லாம் மக்களித்து காத்து கொண்டிருக்கும் எல்லாம் வல்ல இறைவன் ஓம் நமசிவாய என்ற மந்திரத்தோடு அவர்களுக்கு இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி அவர்கள் தாழ் பணிந்து வணங்கி ஒன்றியல் தமிழ் வானொலியில் இணைந்து என் முகம் தெரிந்த தெரியாத உறவுகளே உங்களையும் வருக வருக என்று வரவேற்றுக் கொள்ளுகின்றேன் இன்றைய கதம்பத்துக்கு.

இந்த வேளையிலே அனைவரும் நலமாக இருக்கின்றோம் என்ற நல்ல செய்தியை பகிர்ந்து கொண்டு உலகளாக இருக்கும் அன்பு உறவுகளுள் வரும் நல்ல மங்களமான நிகழ்வுகளுக்கு வாழ்த்து கூறி துக்கமான சம்பவங்கள் நாங்களும் இணைந்து அவர்களுக்கு துக்கம் பகிர்ந்து இந்த புண்ணிய காலத்தில் நாங்கள் எல்லோரும் இணைந்திருக்கும் வேளையிலே ஆன்மீக ரீதியாக எங்கள் ஆன்மாக்கள் ஒரு மன நிம்மதியை அடையக்கூடிய தெய்வ பக்திகளிலேயும் ஈடுபட்டு கொண்டிருப்போம். எங்கள் கைங்கரியங்களை மூதாதையர்களை வழிகாட்டி சென்றவர்களை நினைந்து கொண்டு அவர்கள் வழி நடப்போம் என்று கூறிக்கொண்டு இன்றைய நாள் நிகழ்ச்சிக்குள்ளே நுழைய இருக்கின்றோம். அது என்ன நிகழ்ச்சி என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். அது வேறொன்றுமில்லை, இதுதானே.

0: மௌனம் என்ன மொழி,
1: என் கேள்விக்கு என்ன பதில் என்ற இசையோடு ஆரம்பிக்கும் பாட்டுக்கு பதில் பாட்டு. ஆண்டுகள் பல கடந்து பல வாரங்களை கண்டு உறவுகளாக இருக்கும் உறவினர்களின் ஆதரவை பெற்ற ஒரு நல்ல நிகழ்வாக இன்றும் நிகழ இருக்கும் பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்வை அலங்கரிக்க நீங்கள் அனைவரும் ஓடி வந்திருப்பது எனக்கு நன்றாக தெரியும். கூடியிருந்து தேடி வரும் பாடலுக்கு நாடிக்கொண்டு வருவீர்கள் பாடல்களை என்று எண்ணிக்கொண்டு இப்பொழுது முதல் அலங்கரிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு உங்களுக்காக ஒரு பாடலை நான் தர வேண்டும். அந்த பாடலை தந்தால்தானே அதற்குரிய பாடலை நீங்கள் கொண்டு வந்து ஆரம்பத்திலிருந்து புகுத்த முடியும். இன்று எத்தனை உறவுகள் வர இருக்கின்றீர்கள், வருபவர்கள் எல்லோரும் எத்தனை பாடல்களை கொண்டு வந்து குவிக்கப் போகிறீர்கள், யாருக்கு அதிகமான பாடல் கிடைக்கப்படுகின்றது, எங்களுடைய எல்லை 200 பாடல்கள் அல்லது அந்த நேரம் நிறுத்தும் நேரம் இதில் முதல் வருகின்றதோ அதிலே நாங்கள் நிறுத்துவோம் என்று கூறிக்கொண்டு இன்றைய நிகழ்வுக்காக பாடலை தருகிறோம். அதற்கு முன்பு இரவு நேரம் நேற்று எங்களுடைய இரவு நேரம் உங்களுடைய பகல் வேளையிலே ஒலிபரப்பியப்பட்ட நிகழ்ச்சிகள் அத்தனையும் கேட்டு அதிலே பதில்களை தந்து கொண்டு பகிர்ந்து கொண்டிருந்தேன். அந்த வேளையிலே தூக்கத்துக்கு செல்லவில்லையா, நாளைக்கு பாட்டுக்கு பதில் பாடு இருக்கப்பா, சென்று தூங்குங்கள் என்று ஷியாமலா கூறியது இன்னும் எனக்கு ஞாபகத்தில் இருக்கின்றது. நன்றாக தூங்கி எழுந்தேன் பிள்ளைகளே, கவலைப்பட வேண்டாம். தூக்கத்தில் சென்றாலும் சிந்தனையிலே உதிப்பது எங்கள் மொன்றியல் தமிழ் வானொலியும் நீங்களும் தான், அது உண்மையான ஒரு பேச்சு. அது மட்டுமில்லை, நேற்றைய தினம் சிறப்பாக நேயர் நேரம் விடுமுறை விருப்பம், MGR விடுமுறை விருப்பம், அடுத்து சர்வதேச விடுமுறை விருப்பம், அதை தொடர்ந்து பாட்டும் பதமும், பாட்டும் பதத்திலே ஒரு பாடல் தவறுதலாக அழுத்தி அந்த பாடலை நிறுத்த முடியாமல் அப்படியே விட்டுவிட்டேன். அந்த பாடல் வீரபாண்டிய கட்டபொம்மன் என்று கூறிவிட்டேன். ஆனால் பாடலை ஒரே பாடலை திருப்பி போட்டுவிட்டேன். அதற்கு உடனடியாக சீர்திருத்தப்பட்டு மறு ஒலிபரப்பில் அது சரியாக ஒலிபரப்பாகும் என்பதை கூறிக்கொள்ளுகின்றேன். அதை சுட்டி காட்டிய அன்பு மகள் அடுத்து கிருஷ்ணன் போன்றோருக்கு என் நன்றியை கூறிக்கொள்ளுகின்றேன். இன்பம் பொங்கும் வெண்ணிலா வீசுதே என்ற பாடலை தர வேண்டும், இன்பம் என்ற பதத்துக்காக என்று கூறியிருந்தேன். அதை நீங்கள் பொறுத்து கொண்டீர்கள், அதற்கு நன்றி. இன்று நாங்கள் நடைபெற இருக்கும் இந்த பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்ச்சியை அலங்கரிக்க எல்லோரும் ஆவலாக இருக்கின்றனர். என்ன இவர் பேசிக்கொண்டே இருக்கின்றாரே, பழைய விடயத்தை கூறுகின்றாரே, என்ன பாடல் தரப்போகின்றீர்கள், அந்த பாடலுக்கு தானே நாங்கள் பாடல் எடுத்து வர வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கும் இந்த வேளையில் உங்களுக்காக பாடல் வர இருக்கின்றது. அந்த பாடலை தருகின்றேன். வந்தவுடன் நீங்கள் இணைந்து உங்களுடைய பாடல்களை வந்து பதிவு செய்வதற்கு 6478747415 வளமையான தொலைபேசி எண் காத்து கொண்டிருக்கின்றது. வளமையான விதிகளோடு நியதியோடு வந்து இணையுங்கள். உலகின் எந்த பாகத்தில் இருந்தாலும் எவர் வேண்டுமானாலும் அழைத்து உங்கள் சிந்தையிலே குவிந்திருக்கும் பாடல்களின் எண்ண குவியலை தூண்டி முதல் வரியை கண்டவுடன் முதல் பதத்தை கண்டவுடன் அதற்குரிய பாடலை கொண்டு ஓடி வாருங்கள். இன்று நான் தரும் பாடல் அதற்காக கேட்போமா அந்த பாடலை?

ஆகாய பந்தலிலே பொன் ஊஞ்சல் ஆடுதம்மா. இந்த பதங்களுக்கு எந்த பதத்திலாவது நீங்கள் முதல்வராக வருபவர்கள் முதல் பாடலை கொண்டு ஓடி வந்து ஆரம்பியுங்கள். உங்களுடைய பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்ச்சி தானே.

0: வந்துவிட்டார் முதலிலே அன்பு மகளே மஞ்சு சியாமலா, நீங்கள் அழைத்தீர்கள், இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது மகளே. என்ன காரணம்? ஓடி வாருங்கள். முதலாவது நேராக சியாமலா நீங்கள் இணைந்தீர்கள். உங்களை எடுக்க வரும்பொழுது உங்கள் இணைப்பு நின்றுவிட்டது. காரணம் நான் அறியேன். அங்கே மழை பொழிகின்றதா, வலைத்தளம் சீராக இல்லையா? உங்களை தொடர்ந்து போட்டியாக ஓடி வருகின்றார் அடுத்த உறவு கிருஷ்ணன் அவர்கள். வணக்கம் கிருஷ்ணன், வணக்கம் வணக்கம். உங்களையும் இணைத்தேன், நீங்களும் சென்று விட்டீர்கள். மீண்டும் பாருங்கள், சியாமலா தான் இருக்கின்றார். மீண்டும் எங்கே சியாமலா? யார் வரப்போகின்ற போட்டி பலமாகத்தான் இருக்கப் போகின்றது போல் தெரிகின்றது. எங்கே பார்ப்போம், யார் வருகின்றீர்கள்? வந்து விட்டார் சியாமலா, முந்தி விட்டார் சியாமலா. வணக்கம் வணக்கம் சியாமலா, வணக்கம் சியாமலா, வணக்கம் வணக்கம். உங்களை இணைத்து விட்டேன். வணக்கம் மகளே, வணக்கம வணக்கம். நலமாக இருக்கின்றீர்களாம்மா?
1: நல்லா இருக்கப்பா, நல்லா இருக்கப்பா.
0: அப்பா ஒடிப்பே தூங்க வேண்டும் என்று இவ்வளவு அறிவுரை சொன்னீர்களா? இரவு சமையல் எல்லாம் முடிஞ்சதா? அப்பாவுக்கும் சமைத்தீர்களா?
1: மகிழ்ச்சியாக
0: குதூகலமாக ஆரம்பிப்போம்.
1: ஆகாய கங்கை தேன் பூந்தேன் மலர் சூடி, அந்த பாட்டுப்பா.
0: ஆகாய கங்கை,
1: ஆகாய கங்கை பூந்தேன் மலர் சூடி, அந்த
0: சிறப்பு சிறப்பு. உடனே அடுத்த பாடலை தருவது காத்துக் கொண்டிருக்கின்றார் எங்களுடைய அன்பு கிருஷ்ணன் அவர்கள். வணக்கம் கிருஷ்ணா, காத்துக் கொண்டிருக்கின்றீர்கள், தாருங்கள் உங்கள் பாடலை. வணக்கம். ஆகாய கங்கை, என்ன பாடல் என்ன பாடல்?
2: ஆகாய கங்கை புந்தேன் மலர்.
0: அதைத்தானே இப்பொழுது சியாமலா தந்த உங்களுக்கு முந்தி போய் அடுத்த பாடலை தாருங்க. என்ன பாடல் தருவீர்கள்?
2: ஊஞ்சலுக்கு பூச்சுட்டி, ஊஞ்சலுக்கு பூச்சுட்டி.
0: ஊஞ்சலுக்கு இல்லையா, பூந்த கூந்தலுக்கு பூச்சுட்டி தான் இந்த பாடல். ஊஞ்சலுக்கு இருக்குதா?
1: பொன்னூஞ்சல் ஆடுது பால் நிலா என்ற பாடல்
0: பொன்னூஞ்சல் ஆடுது பால் நிலா என்ற பாடலை தந்திருக்கின்றீர்கள். அதற்குத்தான் அடுத்த பாடலை எங்களுடைய சந்தன்ராஜ் அவர்கள் கொண்டு ஓடி வந்துவிடுவார். வணக்கம்
3: சந்தன்ராஜ். வணக்கம் ஐயா, உங்களுக்கு பகல் வணக்கத்தோடு சில சந்தன்ராஜ்.
0: இரவும் பகலும் இணைந்து விட்ட நேரத்தில் வணக்கங்களை பரிமாறிக்கொள்வோம். நலமாக இருக்கின்றீர்களா?
3: பூந்தேனில் கலந்து
0: வாழ்த்துக்கள். பூந்தேனில் கலந்து வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். இனிமையான பாடலை அடுத்த பாடலாக தரப்போகின்றார் கிருஷ்ணன் அவர்கள். கொண்டு வாருங்கள் கிருஷ்ணன்.
2: ஊஞ்சல் மனம் உலா வரும் நாளை.
0: ஓ, ஊஞ்சல் மனம் உலா வரும் நாளை, நல்ல பாடல். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், சிறப்பு. அடுத்த பாடலை கொண்டு ஓடி வரும் வேளையில சந்தன்ராஜ் தான் மீண்டும் வருகின்றார். வணக்கம் சந்தன்ராஜ், உங்கள் பாடலை தர வேண்டும்.
3: ஆகாயம் கொண்டாடும்.
0: ஆகாயம் கொண்டாடும், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், ஆகாயம் கொண்டாடும். அடுத்த பாடலை தருவது யாராக இருக்கலாம் என்றால் அது எங்களுடைய மகாலிங்கம் அவர்கள் வருகின்றார்கள். வணக்கம் வணக்கம் மகாலிங்கம் அவர்களே. வணக்கம் வணக்கம் வணக்கம் ஐயா மகாலிங்கம். வணக்கம் வணக்கம்.
4: ஆட்டமா தேரோட்டமா,
0: ஆட்டமா தேரோட்டமாவா? வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், கொண்டாட்டம். ஆட்டமா தேரோட்டமா, சிறப்பு. நலமாக இருக்கின்றீர்களா? பேசுவதற்கு நேரம் இல்லை, அவ்வளவு தூரம் விரைவாக ஓடிவார்கள். ஆட்டமா தேரோட்டமா கேப்டன் வந்து விட்டார் எங்களுடைய தேவா. வணக்கம் தேவா, வணக்கம் தேவா, வணக்கம்.
5: வணக்கம் ஓம் நமச்சிவாயா.
0: ஓம் நமச்சிவாயா. என்னையா ஆயிரம்
5: பாடு நிலாவே.
0: ஓ, பாடு நிலாவே, வாழ்த்துக்கள். பாடு நிலாவே தேன் கவிதை, வாழ்த்துக்கள். பாடு நிலாவே ஓம் நமசிவாயோட வந்து விட்டார். அடுத்த உறவாக யார் வரப்போகிறீர்கள்? கிருஷ்ணன் தான் வர வேண்டும் போல் இருக்கின்றது. அவர் தான் காக்கின்றார். இழைத்து விடுவோம், இல்லை அவருக்கு முன்பு அரசடி கூப்பம் வருகிறார் போல் தெரியும். வணக்கம், யார் இருக்கிறீர்கள்? யார் இருப்பது?
2: பூந்தளிர் ஆட,
0: பூந்தளிர் ஆட, பூந்தளிர் ஆட என்ற பாடல் உங்களுடைய பாடல். வாழ்த்துக்கள், மீண்டும் பாருங்கள், நிலமாக இருங்கள். பூந்தளிர் ஆட போட்டி பலமாக இருக்கின்றது. இப்பொழுது வருவது யாராயிருக்கலாம்? அது வேறு யாரும் இல்ல, அது எங்களுடைய சியாமலா வகத்தான் இருக்கின்றது. கொண்டு வாருங்கள் சியாமலா உங்கள் பாடலை.
1: அப்பா மகாலிங்க பாட்டுக்குப்பா. தேரோடும் எங்கள் சீரான மதுரையில,
0: சிறப்பு. தேரோடும் எங்கள் சீரான மதுரையிலே, வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை கிருஷ்ணன் ஆயத்தமாக வைத்திருக்கின்றார். கிருஷ்ணா தாருங்கள் உங்கள் பாடலை.
2: பந்தலிலே தொங்குகிற புடலகாய கள்ள கட்டி.
0: பந்தலிலே
2: தொங்குகிற புடலங்காய கல்லை கட்டி.
0: ஓ, அப்படி ஒரு பாடல் இருக்கும். அது என்ன திரைப்படம் தெரியுமா? பந்தலிலே தொங்குகிற, வாழ்த்துக்கள். ஓ அந்த பாடல் கெட்டிக்காரன். பூரா புத்திய வாழ்த்துக்கள். எங்க மகாலிங்கம், நீங்கள் தான் உங்கள் பாடலை மகாலிங்கம் தர வேண்டும்.
4: ஐயா
0: என்ன ஐயா
4: வரேன்,
0: என்ன பாடல்? மறந்து விட்டாரோ? அங்கேயும் சந்தன்ராஜ் வந்து விட்டார் இந்த பிள்ளையில. கொண்டு வாருங்கள் சந்தன்ராஜ் உங்கள் பாடல். கிருஷ்ணன்
2: வணக்கம் ஐயா. நாளை உலகை ஆள வேண்டும் உழைக்கும் கரங்களை.
0: ஓ வாழ்த்துக்கள். நாளை உலகை ஆள வேண்டும் உழைக்கும் கரங்களை. பாட்டுக்கு பாட்டும் பதத்தில் வந்ததோ உலகை வாழ்த்துக்கள். சிறப்பு சிறப்பு சிறப்பு. உங்கள் பதிவுகளுக்கு நன்றி. அடுத்து வந்து விட்டான் மகள் சியாமலா. கொண்டு வாருங்கள் சியாமலா உங்கள் பாடலை. சியாமலா தாருங்கள்.
1: அப்பா கட்டி வச்சுக்கோ எந்த நண்பு மனசு.
0: அப்படிதான் சந்தன்ராஜ் சொல்லி இருந்தாரு. நீங்கள் ஒரு இன்னொரு கட்டியை கொண்டாருங்க. கட்டி தங்கம் பட்டி எடுத்து போடுவோமா?
5: கைகள் இரண்டும் செய்தது பொம்மைகள் செய்தது தான் விளையாடு அந்த படலையா?
0: அது வந்து இரண்டு இறைவன் இரண்டு பொம்மைகள் செய்தான் தான் விளையாட கொண்டு வரும் தேவா அந்த பாடல். நீங்கள் கைகள் என்று கொண்டு வாரீர்களோ? என்ன எந்த பாடலில் கொண்டு வாரீர்கள்?
5: அவங்க கை வந்து அந்த பாட்டு
0: கை கை கை கை கை கை என்ற பாடல் இருக்கிறது அந்த பாடலை போடுவோம். சரியா? கை கை கை கை கை கை வை என்று வரும். இங்கே ஞானசேகரன் வந்துவிட்டார். வணக்கம் ஞானசேகரன்.
6: வணக்கம் அப்பா. இனி நண்பர்கள் வணக்கம்.
0: வணக்கம் மகனே ஞானா. நலமாக இருக்கின்றீர்களா ஐயா?
6: நான் நலமாக உள்ளேன்ப்பா.
0: வாழ்த்துக்கள் சிறப்புகள். என்ன பாடம் கொண்டு வந்திருக்கிறீங்களப்பன்?
6: சந்திரராஜ பாட்டுக்குப்பா. கட்டி தங்கம் வெட்டி எடுத்து.
0: கட்டியை கொண்டு வந்து விட்டீங்க. கட்டி தங்கம் வெட்டி எடுத்து. வாழ்த்துக்கள்.
6: நன்றி அப்பா.
0: அடுத்த பாடலை கொண்டு ஓடியாருங்க. கட்டி தங்கம் வெட்டி. இங்கே கிருஷ்ணன் நீங்கள் நின்று நிறமாக இருக்கின்றீர்கள். உங்கள் பாடலை கொண்டு வாருங்கள்.
2: வணக்கம் ஐயா. வச்சிக்கவா ஒன்ன மட்டும் நெஞ்சுக்குள்ளே.
0: அதெண்டா ஒண்ணு ஐயா வச்சிருப்போம் ஐயா. ஆளுக்கு ஒவ்வொரு வச்சிருப்போம் ஒரு திருக்குறள். வாழ்த்துக்கள் மீண்டும் பாருங்கள். வச்சிக்கவா ஒன்ன மட்டும் நெஞ்சுக்குள்ள வேற இடம் இல்லை. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இப்பொழுது தருகின்றார் சியாமடா ஒரு பாடல் கொண்டு பாருங்களா மகளே.
1: அப்பா தேவா பாட்டுக்குப்பா. கை வலிக்குது கை வலிக்குது மாமா அந்த பாட்டுப்பா.
0: கை கை என்ன உடனே கை வலிக்குதா? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். கை வலிக்குது கை வலிக்குது மாமா. கை வலிக்குது கை வலிக்குது மாமா என்ற பாடலை தந்திருக்கிறார் மகள். இப்பொழுது மாமா வந்து விட்டார். சந்தன்ராஜ் அவர்கள் வந்து விட்டார். வணக்கம் சந்தன்ராஜ் அவர்களே. வணக்கம் சந்தன்ராஜ். உங்களை இணைத்து விட்டேன் சந்தன்ராஜ். உங்களை இணைத்து விட்டேன் ஐயா. ஆமாம் பாருங்கள் தாருங்கள் உங்கள் பாடலை.
3: கையில வாங்கினா பையில போடல.
0: பலம போல வந்துட்டு தான் அந்த நோய். கையில வாங்கி பையில போட்டு விட்டுல. கையில வாங்கினேன் பையில போல. இந்த பட்டுக்கோட்டையார் எழுதி விட்டார். எல்லோரும் படிக்கின்றார். எங்கே மகளே சியாமலா உங்கள் பாடலை தாருங்க.
1: அப்பா கட்டி தங்கம் வெட்டி எடுத்து பாட்டு பண்ணாலப்பா.
0: ஆமா
1: யாரு பண்ணான்னு தெரியல. தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் தரத்தில் குறை வருது.
0: மகன் ஞானசேகரன் தந்திருந்தார்.
1: குறை என்றும் அந்த பாட்டு பாடல சரிதானப்பா?
0: வாழ்த்துக்கள். தலைவர் இல்லாத விட்டாலும் தலைவர் பாடல் வருகின்றது கூறிக்கொண்டு ஞாபகம் முடி செல்லும் உங்களுக்கு. இப்போ கிருஷ்ணன் தர போகின்றார் ஒரு பாடலை. கிருஷ்ணா உங்கள் பாடலை தாருங்கள்.
2: பக்தி பாடல் தரேன் ஐயா. குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா.
0: ஓ குறை ஒன்றும் இல்லை. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நல்ல பாடல். குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா சிறப்பான பாடல். அங்கே ஞானசேகரன் மகனே நீங்கள் தாருங்கள் ஐயா.
6: வணக்கம்ப்பா. கிருஷ்ணன் பாட்டுக்குப்பா, உன்னை வாழ்த்தி பாடுகிறேன் நீ வர வேண்டும்.
0: ஓ, உன்னை வாழ்த்தி பாடுகிறேன் நீ வர வேண்டும். ஓ, மோம் வாழ்த்தி பாடினால் அவர்கள் வருவார்கள். உன்னை வாழ்த்தி பாடுகிறேன். அப்படி என்றால் சந்தன் ராஜ் என்ன பாடல் தரப்போகின்றீர்கள்?
3: வணக்கம்யா. கண்ணே வா, கண்மணியே வாயா. நன்றி. வணக்கம்யா.
0: சிறப்பு சிறப்பு. வா கண்மணியே வா, கண்ணே வா, கண்மணியே வா. வாழ்த்துக்கள். இப்பொழுது மகாலிங்கம் ஓடி வந்து விட்டீர்கள், கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை. மகாலிங்கம், உங்களை இணைத்து விட்டேன், தாருங்கள் பாடலை.
4: உன்னை உன்னை ஒன்று கேட்டேன், உன்னை சொல்ல வேண்டும்.
0: நான் சொல்ல மாட்டேன் ஒரு நாள் உண்மை. உன்னை ஒன்று கேட்பேன், உண்மையை சொல்ல வேண்டும். அருமையான பாடல், வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தருவதற்கு மீண்டும் சந்தன் ராஜ் அவர்கள் இணைகின்றார், கொண்டு வாருங்கள் சந்தன் ராஜ்.
3: பொன்வானிலே வெண்மேகமையா.
0: ஓ, பொன்வானிலே, வாழ்த்துக்கள். பொன்வானிலே வெண்மேகமே, சிறப்பு சிறப்பு. அடுத்த பாடல் மகள் சியாமலா தர போகின்றார். அழைக்கின்றார்கள் துணிந்து கண்ணனை. வாழ்த்துக்கள். அந்த வழியிலே தான் கிருஷ்ணன் மீண்டும் ஒரு பாடலை தர இருக்கிறான். கிருஷ்ணா,
2: உன்னை வாழ்த்தி, உன்னை வாழ்த்தி பாடுகிறேன். பதில் பாட்டு, நீ வர வேண்டும் எதிர்பார்த்திருந்தேன்.
0: வாழ்த்தி பாடுகிறேன், நீ வர வேண்டும். அதுல நீங்க உடனே நீ வர வேண்டும், நீ வர வேண்டும் என காத்திருந்த. அடே, அப்படியா? நீ வர வேண்டும் நல்ல நல்ல பாடல், நல்ல பாடல். ராஜா திரைப்படம், நீ வர வேண்டும் என. சிறப்பு சிறப்பு சிறப்பு சிறப்பு. மல்லியம் எங்கே மகாலிங்கம், உங்கள் பாடலை தாருங்கள் ஐயா. பாடல் குரங்கல்,
4: நீ வர வேண்டும் அப்படின்னு.
0: அப்படியான பாடலை நீ வர வேண்டும் என நான் இருந்தேன் என்ற பாடலை தந்து விட்டார்கள். நீங்கள் வேற ஒரு பாடல் தர வேண்டும். வேற ஒரு பாடல், நீங்கள் கூடிய பாடல் அடுத்த வரைய நீ வர
4: வேண்டும். உலகம் பாட்டையா? உலகம்,
0: எந்த பாடல உலகம் என்று வந்திருக்குது ஐயா? வந்த பாடல், வந்த பாடல முதல் வரைக்கும் தர வேணும் கண்ணா. சரி, உலகம் என்ற பாடலே தருகின்றீர்கள். அப்படி ஒரு பாடல் வந்ததா? அப்படி ஒரு வரி வந்ததா பாடல்?
4: வந்திருக்கியா, வந்திருக்கியா.
0: என்ன பாடல் ஐயா? என்ன பாடல்? அடுத்த உறவாக சந்தன் ராஜ் அவர்கள் வருகின்றார்கள். சந்தன் ராஜ், கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை. சந்தன் ராஜ், கொண்டு வாருங்கள்.
3: வணக்கம் ஐயா. நீ இல்லாத போது எங்கும் நெஞ்சம் ஐயா.
0: இன்னைக்கும் அப்படி நிலவரம்.
3: நன்றி. வணக்கம் ஐயா.
0: இன்னைக்கும் அப்படி நிலவரம். நீ இல்லாத போது எங்கும் என் நெஞ்சம், இல்லாத போதும் எங்கும் என். நல்ல பாடல் பாடலுங்க. அடுத்த பாடல் மீண்டும் தருகின்றார் சியாமலா. நீங்கள் தர
1: அப்பா சந்தன் ராஜி பாட்டுக்குப்பா. வானிலே தேனிலா ஆடுதே பாடுதே, அந்த பாட்டு.
0: சிறப்பு சிறப்பு. வானிலே தேனிலா ஆடுதே பாடுதே. வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் ஞானசேகரன் தரப்போகின்றார். மகனே ஞானசேகரன், கொண்டு வாருங்கள்.
6: ஒன்று கேட்பேன், உண்மையை சொல்ல வேண்டும். வந்துட்டாப்பா?
0: ஆமா, வந்துவிட்டது. நான் சொல்ல மாட்டேன் குறிப்பிட்டு கூறுங்களேன்.
6: சொல்ல சொல்ல இனிக்குதானா வந்துட்டாப்பா?
0: வாழ்த்துக்கள். இல்லை, போடுகின்றேன் அந்த பாடலை, பதிகிறேன். சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சிறப்பு சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா. இப்பொழுது கிருஷ்ணன் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். கிருஷ்ணன், உங்கள் பாடல்.
2: வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
2: நீ இல்லாத போது நிம்மதி இல்லை ஐயா.
0: நீ இல்லாத போது இல்ல, நீ இல்லாத உலகத்திலே நிம்மதி இல்லை என்று வரும். அப்படித்தானே?
2: நன்றி,
0: நன்றி, நன்றி, நன்றி. நீ இல்லாத உலகத்திலே நிம்மதி இல்லை, நீ இல்லாத உலகத்திலே நிம்மதி இல்லை என்று. அங்கே சந்தன் ராஜ், நீங்கள் தாடுங்களே உங்கள் பாடலை. நீ போகும் இடம் இல்லாமா? சிறப்பு.
3: நீ போகும் பாதையில்.
0: ஓ, நீ போகும் பாதையில். ஓகே, நீ போகும் பாதையில். வாழ்த்துகள் வாழ்த்துகள். உங்கள் காலத்தில், நாங்கள் காலத்தில் தான் நீ போகும். உங்கள் காலத்தில் நீ போகும் இடம் இல்ல. எங்க சியாமலா உங்கள் வாழ்ல தாரு.
1: அப்ப உன்னை ஒன்று கேட்பேன் பாட்டு பாடினாங்களேப்பா.
0: ஆமா,
1: கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா.
0: சிறப்பு சிறப்பு. கேட்டவனே கொடுத்துருவார் இல்லையா? கேட்டதும் கொடுப்பவனே எங்களுடைய கிருஷ்ணா கிருஷ்ணா. எங்கே மகாலிங்கம், ஓடிவாருங்கள். என்ன பாடல் திறப்பவர்கள்?
4: சொல்லவா சொல்லவா ஒரு காதல் கதை.
0: சிறப்பு. நீங்கள் அதெல்லாம் துடிச்சு கொண்டு சொல்லுவீர்கள். கெட்டிக்காரன் மீண்டும் பாருங்கள், மீண்டும் பாருங்கள். சொல்லவா சொல்லவா காதல் வை. சொல்லுங்க சொல்லுங்க உங்க காதல் கை. எங்கே கிருஷ்ணன்? கேட்டதும் கொடுப்பவனியாம். கூறுங்கள் கிருஷ்ணன் தாருங்க.
2: போகுதே போகுதே போகுதே போகுதே என் பைங்கிலி வானிலை.
0: ஏன் எவ்வளவு சோகம் பாவம் இருக்குங்க, கலைச்சு பிடிங்க ஐயா. போகுதே போகுதே என் பைங்கிலி வானிலை என பறந்து சென்று பிடிக்க வேண்டும். எங்க மகள் ஜமலா உங்கள் பாடல் தாருங்கள்.
1: அப்பா யாரோ போகும்னு பாடினா, அப்ப போகும் பாதை தூரமில்லை அந்த பாட்டு.
0: அதானே நீங்கள் கேட்ட பாடல். விடுமுறை விருப்பத்தில் வாழ்த்துக்கள். போகும் பாதை வெகு தூரமில்லை, வாழ்த்துக்கள். ஞானா உங்கள் பாடலை தாருங்கள் மகனே.
6: கேட்டவரெல்லாம் பாடலாம்.
0: ஓ, கேட்டவரெல்லாம் பாடலாமா? சரி, கேட்டவரெல்லாம் பாடல. எப்படி பாடுவார்கள் பாடட்டும், நீங்களும் பாடுங்கள், வாருங்கள் மீண்டும் அடுத்த பாடலோடு. கேட்டவரெல்லாம் பாடலாம், என் பாட்டுக்கு தாளம் போடலாம். சந்தன்ராஜ் உங்கள் பாடல்.
3: சொல்லாதே சொல்லாதே, யாரும் கேட்டால் வந்துட்டாயா?
0: எதையா கிருஷ்ணன் உங்கள் சந்தர்ப்பம். கிருஷ்ணா
2: வந்துட்டேன். நீ வருவாய் என எதிர்பார்த்திருந்தேன்.
0: நீ வருவாய் என நான் இருந்தேன். அந்த பாடல் தானே? அந்த பாடல் அந்த பாடல் வந்து விட்டது ஐயா.
2: சரி, நீ ஒரு நாள் வரும் வரையில் நான் இருப்பேன் நதிக்கரையில்.
0: அது வந்து அது நீ எங்கே என் நினைவுகள் எங்கேன்னு ஆரம்பிக்கும். சரி, நீ எங்கே இந்த பாடல் அருமையான பாடல். நீ எங்கே என் நினைவுகள் அங்கே. வாழ்த்துக்கள். அவசரப்படாதீர்கள், உணர்ச்சி வசப்படாமல் அமைதியாக வாருங்கள். வெங்கே சியாமலா வாருங்கள், உங்கள் பாடலை தாருங்கள்.
1: சொல்லத்தான் நினைக்கிறேன் அந்த பாட்டுவா.
0: அந்த பாட்டு இப்போ தந்தாரு, அது சொல்லாதே யாருங்கள். ஓகே, சொல்லத்தான் நினைக்கிறேன். சொல்லுங்கள் சொல்லுங்கள், சொல்லத்தான் சொல்லத்தான் நினைக்கிறேன். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இப்பொழுது வருகின்றார் எங்களுடைய அன்பு உறவு மகாலிங்கம். வணக்கம் மகாலிங்கம்.
7: வானில் முழு மதியை கண்டேன், மனத்தில் ஒரு பெண்ணை கண்டேன்.
0: கண்டு விட்டீர்களா கெட்டிக்காரன்? வானில் ஒரு முழு மதியை கண்டு விட்டீர்கள், அதனே உடனே பெண்ணையும் கண்டு விட்டீர்கள். வாழ்த்துக்கள் மீண்டும் பாருங்கள். வானில் ஒரு மதியை கண்டேன். வாழ்த்துக்கள். வானில் முழும் அதியை கண்டு. சாமலா நீங்கள் என்ன பாடல்?
1: சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன் அந்த பாட்டு.
0: ரெண்டு பாடல் என்ன உடனே அடுத்த பாடல் எடுத்து விட்டாள் மகள், பாத்தீங்களா? வாழ்த்துக்கள். சொல்லத்தான் நினைக்கிறது ரெண்டு பாடல் வந்துவிட்டு. எங்கே கிருஷ்ணன் உங்கள் பாடல் என்ன பாடலா இருக்கும்?
2: வணக்கம்
0: வணக்கம்.
2: சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன்.
0: அந்த பாடல் இப்பொழுது சியாமலா வந்து விட்டார்.
2: அது பழைய பாடல் இல்லையா? நான் சொல்ற புதிய பாடல். சொல்லத்தான் நினைக்கிறேன்.
0: அடுத்த வரி என்ன?
2: சொல்லாமல் தவிக்கிறேன்.
0: அப்படித்தான் சியாமலா பாடல்
2: சுகமானது.
0: இப்ப
2: காதல் சுகமானது.
0: ஓ, இப்ப சியாமலா பாடியது அதுக்கு முதல் அது ஒன்று தந்து இப்ப அடுத்து மகாலிங்கம் தந்து அதுக்கு அடுத்து சியாமலா தந்து விட்டார் இப்பொழுது நீங்கள் இந்த பாடலை.
2: சரியா,
0: இந்த இடத்துல தர்க்கம் கூடாது, ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஐயா. சொல்லுங்க.
2: உன்னை சொல்லி குற்றம் இல்லை, என்னை சொல்லி குற்றம் இல்லை.
0: அப்ப யாரை சொல்லி ஐயா குற்றம்?
1: வழக்கு
0: தீர்ந்து விட்டது. சதாரம் திரைப்படுத்த பாடல் தந்து விட்டீர்கள். இந்த பாடலுக்கு ஈடாக ஒரு பாடலும் இல்லை, சதாரம் எப்பொழுது அந்த பாடல். வாழ்த்துக்கள். எங்கே மகாலிங்கம் நீங்கள் தரப்போகிறீர்கள் பாடலை? அந்த பாடல் வந்து விட்டது, அந்த பாடல் வந்து விட்டது, அந்த பாடல் வந்து விட்டது மகாலிங்கம். ஒரு பாடல் இரண்டு தடவையும் வந்து விட்டது அந்த பாடல். ஒரு பாடல்
7: தாருங்க. சொல்லி சொல்லி வந்தது இந்த பாட்டல்.
0: வந்தது இந்த பாட்டு. தடுமாற வேண்டாம், நிதானமா தருங்க. சொல்லி சொல்லி வந்ததல்ல செந்தமிழ் பாடு. எங்க கிருஷ்ணன் உங்கள் பாடலை தாருங்க ஐயா.
2: நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா.
0: அப்படியா, நெஞ்சம் உண்டு நேரம் உண்டு ஓடு ராஜா. வாழ்த்துக்கள். ஜெகபிரசாதிக்கு அவர்கள் இந்த பாடல் நேற்றைய தினம். நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா. வாழ்த்துக்கள் ஞானசகரன். கொண்டு வாருங்கள் மகனே. ஞானா உங்கள் பாடல்.
6: வணக்கம் அப்பா. சாமலா பாட்டுக்குப்பா. நெஞ்சம் மறப்பதில்லை.
0: சிறப்பு சிறப்பு. நெஞ்சம் மறப்பதில்லை, நினைவை இழக்கவில்லை. அடுத்த பாடலை கொண்டு ஓடி வருவது யாரா இருக்கலாம்? ஓடி வர வேண்டும். அடுத்த பாடலை தருவதற்கு யாரும் இல்லை போல் தெரிகின்றது. இது மூன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கன்னடா கலையகம். யார் வரப்போ ஒன்றில் ஓடி பாருங்கள். அமைதியை குலைத்து வந்து விட்டார் கிருஷ்ணன். கொண்டு வாருங்கள் கிருஷ்ணன் உங்கள் பாடலை.
2: நினைக்காத நாளில்லை, நினைக்காத நாளில்லை, உன்னை நினைக்காத நாளில்லை.
0: அது நினைக்காத நாளில்லை என்று ஆரம்பித்து உன்னை வாழ்த்துக்க நல்ல பாடல். நினைக்காத நாளில்லை வாழ்த்து. நினைக்காத நேரமில்லை, உன்னை நினைக்காத நேரம், அப்படி வரும் இந்த பாடல். வாழ்த்துக்கள், சிறப்பு. அடுத்த பாடல சியாமலா நீங்கள் கொண்டு வர வேண்டும். சியாமலா
1: அப்பா ஞானசேகரன் பாட்டுக்குப்பா, நினைவோ ஒரு பறவை, அந்த பாட்டு.
0: சிவப்பு சிவப்பு மலர்களோ என்ன,
1: சிவப்பு ரோஜா,
0: சிவப்பு ரோஜா. நினைவோ பறவை தானே பறந்து செல்லும். மகாலிங்கம் உங்கள் பாடல் கொண்டு வாருங்கள். தடமாற்றம் இல்லாமல் தாருங்கள்.
7: நெஞ்சிருக்கும் வரைக்கும் நினைவிருக்கும்.
0: ஓ அந்த பாடலா. நெஞ்சிருக்கும் சித்ராங்கி, சித்ராங்கி திரைப்படம். நெஞ்சிருக்கும் வரைக்கும் நினைவிருக்கும் வாழ்த்து. நெஞ்சிருக்கும் வரைக்கும் நினைவிருக்கும். கிருஷ்ணன் நீங்கள் தாருங்களேன்.
2: பறவைகள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம்.
0: நீங்கள் எந்த விதம் ஐயா, நீங்கள் எந்த விதம்?
3: பறவையே எங்க
0: இருக்கிறாய்? கூட்டிலேயா அல்லது காட்டிலேயா அல்லது வீட்டிலேயா? பறவையே எங்கே இருக்கின்றாய்? எங்க இருக்கும்? கூட்டில இருக்கும் முக்கியமாக. ஞானா நீங்கள் தாருங்கள் மகனே உங்கள் பாடலை.
6: மகாலிங்கம் பாட்டுக்குப்பா. இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் கேடி, எங்கெங்கோ செல்கிறாய் ஞானசேகரா.
0: திருவரை செல்வர் தான். இருக்கும் இடத்தை விட்டு, இருக்கும் இடத்தை விட்டு எங்கெங்கோ. வாழ்த்துக்கள். எங்கே சேமலா நீங்கள் தர வேண்டும் மகளே.
2: எங்கே அவள் என்றே மனம் தேடுது அவளால்
0: ஓடி. சேமலாக ஆண் குரல் வந்து விட்டதோ. இது கிருஷ்ணன். ஓகே. எங்கே அவள் என்றே மனம், எங்கே அவள் தேடிக்கொண்டிருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள். எங்கே மகளே சேமலா நீங்கள் என்று அவரை அழைத்து விட்டேன். கொண்டு வரேன் உங்கள் பாடலை.
1: அப்பா சந்தன் காட்சி பாட்டுக்குப்பா, எங்கே எனது கவிதை, அந்த பாட்டுப்பா.
0: ஆஹா, அங்கே நீங்க எழுதி அங்கே மடித்து வச்சிருக்கீர்களம்மா மேசைக்குள்ள பாருங்கள். எனது நான்காக மடித்து வச்சிருக்கிற இங்கே எனது கவிதை. வாழ்த்துக்கள், சிறப்பு. அடுத்த பாடல் சந்தன் ராஜ் தான் திறப்பு கொண்டார். சந்தன் ராஜ் தாருங்கள் உங்கள் பாடலை. சந்தன் ராஜ் அவர்களே உங்களை இணைத்து விட்டேன். என்ன நடந்த உங்கள் இணைப்புக்கு? அங்கதான் கல்லாபட்டி கண்டு தேடுங்கள். எங்கே தேடுவேன், எங்கே தேடுவேன் பணத்தை. என்ன அற்புதமான வரிகளை, அந்த வரிகள். எங்கே மகளே சியாமலா உங்கள் பாடலை தாருங்கள்.
1: அப்பா யாரு பாடினான்னு தெரியல, ஆனா நீங்க பாடினீங்க. எங்கே மனம்னு ஏதோ பாடினீங்கப்பா.
0: எங்கே அவள் என்று அந்த பாடல் வந்து கிருஷ்ணன் பாடியிருந்தார். எங்கே அவள், நீங்கள் அதுக்கு என்ன தரப்போன்றீர்கள்?
1: அவள் பறந்து போனாளே, நீ மறந்து போனாளே, அந்த பாட்டு.
0: சும்மா இவங்க தேடுறாங்க, அவள் பறந்து போய் விட்டாள். இவங்க சும்மா தேடுறாங்க, அவள் பறந்து போனாலே இது தெரியாமல் தேடிக்கொண்டிருக்கிறேன். கிருஷ்ணன் நீங்கள் என்ன கூற போறீங்களா? அதற்கு கொண்டு வாருங்கள் கிருஷ்ணா.
2: கவிதை அரங்கேறும் நேரம்
0: அத்த சக்தி கண்டுபிடிச்சு விட்டீங்களா கவிதையை? அவ கவிதையை காணவில்லைன்னா நீங்கள் கவிதை அரங்கேற்ற விளக்கிட்டு விட்டீர்கள். கவிதை அரங்கேறும் வேலை. வாழ்த்துக்கள், அருமையான பாடல் அரங்கேறும். அடுத்தது ஞானா உங்கள் பாடல் தான் மகனே,
3: பறந்தாலும் விட
0: மாட்டோம், விட மாட்டேன். பறந்தாலும் விடமாட்டார் அவர், பறந்து சென்றாலும் பறந்தாலும் விடமாட்டேன். எங்கே சியாமலா நீங்கள் தாருங்கள் உங்கள் பாடலை.
1: அப்பா கிருஷ்ணன் பாட்டுக்குப்பா. கவிதையே தெரியுமா உன் கனவு நண்பன்,
0: ஜெயம். ஜெயம் கவிதையே தெரியுமா? அவர் தெரியும், தெரியும். கவிதையே தெரியுமா, கருத்தை புரிய வேண்டும். எங்கே கிருஷ்ணன் உங்கள் பாடல் மகனே?
2: பச்சை கிளி முத்துச்சரம் கொடியாரம்.
0: ஓ, பச்சை கிளி முத்துச்சரம், நீங்க கேட்ட பாடல் ஒன்று பச்சை கிளி முத்துச்சரம். வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் சந்தன்ராஜுக்கான நேரம். உங்கே சந்தன்ராஜ் தாருங்கள். சந்தன்ராஜுக்கு வலைத்தளம் சதி செய்கின்றது என்று புரிகின்றது. உங்களை
3: இணைத்து தெரியும், தெரியும் விஷயம் தெரியும்.
0: அப்ப உங்களுக்கு தெரியுதா வலைத்தளம் புள்ளையன்று? தெரியும், தெரியும், வெறியும் தெரியும், விஷயம் தெரியும். கவனங்கள் வாழ்த்துக்கள் விடாப்படியாக. எங்க மகளே சியாமலா கொண்டு வருங்க. சியாமலா
1: அப்பா கிருஷ்ணயா பாட்டுக்குப்பா. முத்துக்களோ கண்கள் தித்திப்பதோ கண்ணம், அந்த பாட்டுப்பா.
0: தித்திப்பதோ கண்ணம், முத்துக்களோ கண்கள், இனிமையான பாடல். முத்துக்களோ கண்கள் தித்திப்பதோ கண்ணம், சந்தித்த வேளையில் சிந்திக்கவே இல்லை. எங்க அடுத்த பாடல் யாரு வந்து விட்டார்? கிருஷ்ணன் ஊர் கோலம் போவோமா? எங்க என்ன பாடல் கொண்டு வந்தீர்கள் கிருஷ்ணா?
2: முத்துமணி சுடரே வா, முல்லை மலர் சரமே வா.
0: ஓ, முத்துமணி சுடரே வா, முத்துமணி சுடரே வா. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அந்த வழியில் தான் அடுத்த வழியை தருவதற்காக யார் இருக்கின்றீர்கள்? இது முன்றில் தமிழ் வானொலி, 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம் ஒழித்து கொண்டிருக்கின்றது. பாட்டுக்கு பதில்பாடு உலகெல்லாம் விழித்து கொண்டு கேட்கின்றது இந்த பாடல் நிகழ்ச்சி. சுவாரஸ்யமாக நகைச்சுவையோடு சென்று கொண்டிருக்கின்றது. ஓடி வாருங்கள். வந்துவிட்டாள் மகள் சியாமலா தன்னுடைய வாழலை கொண்டு.
1: அப்பா முத்து முத்து பெண்ணே முத்தம் தரும் கண்ணே, அந்த பாட்டு.
0: அருமை, அருமை. முத்து முத்து பெண்ணே, வாழ்த்துக்கள். பெண்களுக்காக ஒரு பாடல், முத்து முத்து பெண்ணே, சிறப்பு சிறப்பு. எங்கே சந்தன்ராஜ் நீங்கள் தரும் பாடலை கேட்போம். சந்தன்ராஜ்
3: மணி மேகலையே மணி ஆகலையே.
0: அது இல்ல இல்ல, மணி ஆகலையா?
3: மணி மேகலே,
0: மணிமேகலையே இன்னும் மணி ஆகலையா? மணி மேகலையே இன்னும் மணி ஆகலையே. நேரம் இருக்கின்றது மணி ஆகிறதுக்கு. கிருஷ்ணா நீங்கள்.
2: முத்து நகையே முழு மலர்,
0: முத்து நகையே
2: முழு நிலவே.
0: முத்து நகையே முழு நிலவையா? முத்து நகையே முழு நிலவா, முத்து நகையே. சரி சரி சரி, முத்து நகையே முழு நிலவே, இனிமையான பாடல். அடுத்த பாடல் சியாமலா நீங்கள் தரப்போகின்றீர்கள். சியாமலா தாருங்கள். மகளே உங்களை இணைத்து விட்டேன் அம்மா, உங்களை இணைத்து விட்டேன் மகளே. என்ன நடந்தது உங்களுக்கு? ஓஹோ, ஷியாமலாவுக்கு என்ன நடந்தது? காணவில்லையே, உங்களை இணைத்தேன், இணையவில்லையே. இணைகிறார், இணைகிறார். வணக்கம், வணக்கம் ஷியாமலா, வணக்கம்.
1: அப்பா சந்தன்ராஜி பாட்டுப்பா. மணியே மணியின் ஒளியே, அந்த பாட்டுப்பா.
0: ஓ, ஆதி விராசக்தி சென்று போட்டீர்கள். மணியே மணியின் நிழலே, மணியின் நிழலே, இனிமையான பாடல். மணியே மணியின் நிழலே. அடுத்தது சந்தன்ராஜ் உங்கள் பாடல் தான், இல்லை உங்களுடைய இல்லை, கிருஷ்ணனுடைய பாடல் போல் தெரிகின்றது. எங்கே கிருஷ்ணன் உங்கள் பாடலை தர வேண்டும் ஐயா? கிருஷ்ணா தாருங்கள்.
2: முத்து நகையே உன்னை நான் அறிவேன்.
0: நான் நினைக்க நீங்கள் முத்துவை கொண்டு வந்து விட்டீர்கள். முத்து நகையே உன்னை நான் அறிவேன், தங்கை திரைப்படம்.

0: எங்கே கிருஷ்ணா கொண்டு
1: வணக்கம்
0: வாருங்க,
1: ஐயா.
0: கொண்டு வாருங்க.
1: முத்து பவளம் முக்கனி சர்க்கரை
0: ஓ
1: மூடி
0: மூட
1: வைக்கலாமா?
0: அது மூடக்கூடாது, மூடக்கூடாது, திறந்து விடணும் ஐயா. முத்து பவளம் இது ஏதாவது மூடி வைக்கணும். பெருமை தெரியும். வாழ்த்துக்கள். எங்கே ஞானா உங்கள் பாடல் மகனே, கொண்டு வாருங்கள். இணைத்து விட்டேன் ஞானா, உங்களை இணைத்து விட்டேன். வணக்கம் ஞானசேகரன்.
2: வணக்கம்ப்பா. ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது.
0: தெரிகிறதா? வாழ்த்துக்கள். அதை எல்லோருக்கும் தெரிய வேண்டும். எனக்கும் தெரிகிறது இல்லையா, வெயில் அடிக்குதுதான்.
2: நன்றி அப்பா.
0: ஒளிமயமான எதிர்காலம், எதிர்காலம் தெரிய வேண்டும் ஒவ்வொருத்தருக்கும். ஐயே சந்தனராஜ்
3: வணக்கம் ஐயா. உள்ளத்தில் நல்ல உள்ளம் ஐயா.
0: உள்ளத்தில் நல்ல உள்ளம், நீங்களும் நாங்களும். வாழ்த்துக்கள். உள்ளத்தில் நல்ல உள்ளம் கர்ணன், உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது என்பது. வாழ்த்துக்கள் ஜாமலா, உங்கள் பாடல் மகளே.
4: அப்பா முத்து நகையே முழு நிலவே, அந்த பாட்டு.
0: அந்த பாடல் வந்து விட்டது மகளே, கிருஷ்ணன் தந்திருந்தார்.
4: முழு நிலவின் திருமுகத்தில் களங்கம் இல்லையோ, அது
0: சிறப்பு. சிறப்பு பால் குடம், முழு நிலவின் திருமுகத்தில். இனிமையான பாடல். வாழ்த்தல், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். எடுக்கின்றால் இத்தனை பாடல்களை கொண்டு வருகிறீர்கள். எங்கே கிருஷ்ணன், உங்கள் பாடல் தாருங்கள்.
1: உள்ளத்துக்குள்ளே ஒளிந்திருப்பது ஒன்றல்ல கண்ணா.
0: அப்ப என்ன என்பதா? ஒன்பதா? உள்ளத்துக்குள்ளே ஒளிந்திருப்பது ஒன்றல்ல கண்ணா. வாழ்த்துக்கள் மீண்டும் கொண்டு வாருங்கள். இன்னும் ஒரு பாடலை. உள்ளத்துக்குள்ளே ஒளிந்திருப்பது ஒன்றல்ல கண்ணா. 1000. எங்கே சந்தன்ராஜ், நீங்கள் தர வேண்டும் ஒரு பாடல்.
3: நிலவே நிலவே சரிகமபதனியா.
0: சரிகமபதனி பாடா, பாடட்டும் பாடட்டும். எங்கே கூட நிலவு வரப்போகுது, நிலவு பாடல கேட்போம். நிலவே நிலவே சரிகம பதனி பாடு. நிலவே நிலவே சரிமக பதனி பாண்டவுடன் கிருஷ்ணன் கொண்டு வருகின்றார் பாடலை. கிருஷ்ணா தாருங்கள் உங்கள் பாடலை.
1: வணக்கம் ஐயா. உள்ளம் என்பது ஆமை,
0: அதில்
1: உண்மை என்பது.
0: இப்பதான் உண்மை என்பது ஊமை என்று வருதா? சரி சரி சரி. உள்ளம் என்பது ஆமை. நீங்கள் ஆமையா ஊமையா? வாழ்த்துக்கள். கொண்டு வாருங்கள்.
4: அப்பா ஒன்றானவன் உரிமையில் இரண்டானவன், அந்த பாட்டுப்பா.
0: சூப்பர், சிறப்பு. சியாமளா அவர் ஒன்றானவன்

0: சந்தேகம்லாம் மீண்டும் நீங்கள் தான்.
1: அப்பா உள்ளத்தின் கதவுகள் கண்களிட அந்த பாட்டு
0: அதண்டா உண்மை அம்மா. உள்ளத்துக்கு கதவு கண்கள் தான். உள்ளத்தின் கதவுகள் கண்களடா, அது உறவுக்கு காரணம் பெண்களடா. அங்கே சந்தன்ராஜ் நீங்கள் எழுத போறீர்கள்.
2: நிலவு ஒரு பெண்ணாகி வந்தயா?
0: இல்ல வரவில்லை வரவில்லை. அது நிலவு
2: பெண்ணா?
0: இப்ப நீங்களும் நிலவை நிலவாக்கி இருக்கின்ற வாழ்த்துக்கள். நிலவு ஒரு பெண்ணாகி உலவுகின்ற அழகோ. சந்தன்ராஜ் அந்த பாடல் மீண்டும் பெற இருக்கின்றது, கொண்டு வாருங்கள்.
2: ஒரு நாள் போதுமா ஐயா?
0: போதாது ஐயா, ஒரு நாள் அங்கே ஓடுகின்ற வேகத்தில் ஒரு நாள் போதாது என்றும் ஒரு நாள் போதுமா. வாழ்த்துக்கள் திருவிளையாடல். எங்கே சியாமலா நீங்கள் தர வேண்டும்?
1: நிலவு வந்தது, நிலவு வந்தது ஜன்னல் வழியாக. அந்த
0: நான் சொன்ன நிலவு ஜன்னல் பூடி போட பண்ணுங்க ஒன்று தெரியுமா, அது வந்து நிறுத்தியே கிடைக்கிறது. நிலவு வந்தது, நிலவு வந்தது ஜன்னல் வழியாக. அதை பூட்டி விட்டு படுத்துங்கள். எங்கே அடுத்த வாழ சந்தன்ராஜ் நீங்கள் தர போகிறீர்கள்?
2: வந்தது வந்தது தந்தது தந்தது யாருடைய கிளியா
0: பாருங்க. அவர் சும்மா நிலவு வந்தேன்னா நீங்க வந்தது வந்தது தந்தது தந்தது. அடே அப்பா என்ன தொடர்பு இல்லையா? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். வந்தது வந்தது தந்தது தந்தது யாருடைய கிளியை? அது நிலவு தான் வந்தது, வேறு எதுவும் இல்லை. பார்த்தீங்களா மகள் நிலவு வந்தோடனே இவ்வளோ பாதுகாப்புன்னு. எங்கே கிருஷ்ணன் உங்களே பாட.
3: வணக்கம் ஐயா. ஒன்றா இரண்டா எடுத்து சொல்ல.
0: ஒன்றா இரண்டா எடுத்து சொல்ல. சமணா நீங்கள் தாருங்கள் உங்கள் பாடலை.
1: அப்பா அப்பா ஒரு நாள் ஒரு கனவு, அதை நான் மறக்கவும் இல்லை. அந்த பாட்டு
0: கண்ண முடிஞ்ச நல்லா தூங்குதா? கனவு வரும் தான். ஒரு நாள் தான் வந்த, வேறு வேற இல்லையா? ஒரு நாள் கண்ட,
1: அடுத்த நாள் தூங்கலப்பா.
0: அடுத்த நாள் தூங்கல, அந்த கனவை கண்டவுடன். அதனால தான் ஒரு நாள் ஒரு கனவு உங்கள் ஞாபகத்தில் இருக்கின்றது. ஞானசேகரன் தாருங்கள் உங்கள் பாடலை. ஞானா கொண்டு பாருங்கள்.
4: வணக்கம் பாப்பா. நிலவுக்கு என் மேல என்னடி கோபம்?
0: அதுதானே அஸ்மா ஜன்னல் வந்தது, அதுலயும் கோபிப்பானே நம்ம. சரி, நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம். வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் தருவது எங்களுடைய சந்தனராஜ். சந்தன்ராஜ் உங்கள் பாடலை தாருங்கள்.
2: வணக்கம் ஐயா. ஒரு நாள் ஒரு கனவு ஐயா, நம்ம ஆயிரம் கனவு கனவு ஐயா. கனவுகளே ஆயிரம் கனவுகளே.
0: நன்றி. ஒரு கனவு ஒரு கனவு கண்டு சொல்றது ஆயிரம் கனவுகள். கனவுகளே ஆயிரம் கனவுகளே. வாழ்த்துக்கள். அடுத்த கனவை பார்ப்போம். என்னோட கிருஷ்ணன்.

0: உங்களுக்கு என்ன கனவு? கொண்டு வாருங்க.
1: ஒரு நாள் உன்னோடு ஒரு நாள் உறவினர்.
0: அப்படி விளையாட்டு கொண்டிருக்கு. ஒரு நாள் உன்னோட ஒரு நாள் விளையாடுவோம். ஒரு நாள் உன்னோடு ஒரு நாள். பக்கத்திலே அனுஷா இருக்கிறாவா? வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சிறப்பு. அடுத்த வாழ்ல சேமனா நீங்கள் தாருங்க.
2: அப்பா, கனவுகளே கனவுகளே, காலமெல்லாம்
0: வாரிடும். ஒரு நாள் ஒரு கனவு, ஆயிரம் ஆகி கனவுகளே கனவுகளே, காலம் எல்லாம் பாருங்களோன்னு வந்து விட்டீர்கள். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். எங்கே அடுத்த பாடல் கிருஷ்ணன் தரப்பு, அவரும் கனவு பாடல் கேட்டிருந்தார் முன்பு.
1: வணக்கம். ஒரு நாள் யாரோ,
0: ஒரு நாள் யாரோ அவர் என்ன சொல்லி சென்றார்? வாழ்த்துக்கள், வாழ்த்து. ஒரு நாள் யாரோ, சிறப்பு சிறப்பு. ஒரு நாள் யாரோ அவர் என்ன பாடல் தந்தாங்க? சாமலா நீங்கள் பாடுங்கள்.
2: அப்பா, கனவு காணும் வாழ்க்கையாகும் அந்த பாட்டுவா.
0: ஓ, அது ஒரு நாள்.
2: கனவு காணும் அந்த பாட்டுவா.
0: நீங்கள் கேட்டவை கனவு காணும் வாழ்க்கையாகும். அடுத்தது சந்தன் ராஜ், உங்கள் பாடல் தான்.
3: உன்னோடு வாழாத வாழ்வுன்னு வாழ்வியா?
0: இது சிறப்பான பதிலப்பா. உன்னோடு வாழாத வாழ்வுமுறை வாழ்வா, உன்னோடு வாழாத வாழ்வு ஒரு வாழ்வா. எங்க கிருஷ்ணா, இதற்கு என்ன பாடல்?
1: கனவுகளே கனவுகளே,
0: அடேங்கப்பா அடேங்கப்பா, கனவுகளே. உங்களுக்கு வேண்டாம், கனவுகளே வேண்டாம், கலைஞ்சு போக சொல்றீங்க. வாழ்த்துக்கள். எங்கே சியாமலா, நீங்கள் என்ன பாடல் கொண்டு வாருங்கள். சேமடா, உங்களை இணைத்து விட்டேன் மகளே. என்ன நடந்தது உங்களுக்கு? ஓ, என்ன நடந்தது உங்களுக்கு? சேமடா, உங்களை இணைத்து விட்டேன் மகளே. எங்கு அதற்கு வேறு யாரும் முந்துகிறார்களோ, இதற்கு சேமடா தான். மூவர் உறவினத்தில் அழைக்கின்றார்கள். பார்ப்பு மாறு இணைப்பு வருகின்றது. சேமடா, நீங்கள் தான் நினைக்கிறீர்கள்.
2: யாரோடு யாரோ நீ எந்த ஊர், அந்த பாட்டுப்பா. கிருஷ்ணயா பாட்டுக்கு பதில் பாட்டு.
0: யாரோடு யாரோ நீ எந்த உறவு, யாரோடு யாரோ, எளிமையான பாடல். அடுத்த பாடலை தருகின்றார் கிருஷ்ணன் தான். கொண்டு வாருங்கள் கிருஷ்ணன் உங்கள் பாடலை. கிருஷ்ணன், உங்களை இணைத்தேன், கொண்டு வாருங்கள்.
1: வணக்கம். கனவுகளே ஆயிரம் கனவுகளே,
0: அது வந்து விட்டது. சந்தராஜ் வந்து விட்டாரு ராஜா. ஒரு ஒரு பாடல் தாருங்களே.
1: ஆயிரம் கண்ணுக்கு விருந்தாகும் உன் அழகுக்கு ஒருவன் நான் அல்ல.
0: அப்படி நீங்கள் இல்லையா? அதுக்கு ஆயிரம் கண்ணுக்கு விருந்தாகிற அந்த அழகு நீங்கள் இல்லையா? சரி, பரவாயில்ல. ஒரு ஒரு பார்ப்போம். மூன்று ஒரு பாடலை கொண்டு வாருங்கள். சிறப்பு. எங்கே ஞானா, உங்கள் பாடலை தாருங்கள் மகனே.
4: வணக்கம் அப்பா. கனவு காணும் வாழ்க்கையாகும் கலைந்து போகும்.
0: அது வந்து விட்டது ஐயா அந்த பாடல். ஒரு ஒரு பாடலை கொண்டு வாருங்களேன்.
4: வாழ்க்கை என்னும் ஓடம் வழங்குகின்ற பாடம்
0: சிறப்பு. உங்கள் பாடல் அந்த பாடல். வாழ்க்கை என்னும்
4: ஓடம்
0: வழங்குகின்ற பாடம் பும்புகார். வாழ்த்துக்கள். எங்கே சாமலா, உங்கள் பாடல். சாமலா
3: வணக்கம் ஐயா. ஒரு நாள் சாமலா இல்லையா, ஒரு நாள் கொஞ்சம் உன நான் பார்க்காம இருக்க முடியாது.
0: அந்த பாட்டு பார்க்க
3: முடியாத? வணக்கம் ஐயா.
0: பார்க்க முடியவில்லை. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் எங்கே சியாமலா, நீங்கள் தரப்போகிறீர்கள். 100வது பாடலை தருகின்றீர்கள். கொண்டு வாருங்கள் சியாமலா.
2: ஆயிரம் கண் போதாது வண்ணத்தில் யாராவது பாட்டாங்களாப்பா?
0: இல்ல இல்ல, நீங்கள் அது 100வது பாடலா தந்து நாங்கள் 100 பாடலை கண்டுபிட்டோம் சியாமலா. வெற்றி வெற்றி வெற்றி.
2: நன்றி.
0: ஆயிரம் கண் போதாது, ஒரு 1000 கண் பண்ணுவேன். ஆயிரம் கண் போதாது வண்ணக்கிளையே. கிருஷ்ணா, உங்கள் பாடல். 101வது
1: ஓடம் கடலோரம்.
0: ஓடம்
1: ஓடம் கடலோரம்.
0: ஓ, அப்படியா?
1: அது நீந்து.
0: ஓ, ஓடம் கடலோரம். வாழ்த்துக்கள். ஓடம் கடலோடும். ஞானசேகரன், நீங்கள்
4: திரவண்ணா.
0: சந்திராஜ்
4: பாட்டுப்பா. ஒரு நாள் போதுமா, இன்னொரு நாள் போதுமா?
0: அது வந்து விட்டது ஐயா அந்த பாடல். இன்னும் ஒரு பாடல் தாருங்களேன்.
4: அப்புறம் ஓடம் நதியிலே ஒருத்தி மட்டும் கரை நீல.
0: பாவம் ஐயா, என்ன நதி விட்டுட்டு போயிட்டு ஐயா. அந்த நதியில ஓடவும் விட்டுட்டு
4: போடுது. ஓடம்
0: இல்ல இல்ல, ஓடம் நதியில் இல்ல. வாழ்த்து, வாழ்த்து. எங்க சேமலா, நீங்கள் தாருங்கள் ஒரு பாடலை.
2: அப்பா, கடல் அலை கால்களை அந்த பாட்டு பக்கஷனையா பாட்டு.
0: ஓ, எங்களுடைய பிரபல பின்னணி பாடகருடைய பாடல் அந்த பாடல். கடல் தாலாட்டும் கடல் அலை, கடல் அலை. அடுத்த பாடல்
2: நினைத்து விட்டால் அந்த பாட்டுப்பா.
0: அது கோபம். ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டு அது கோபமா போய்விடும். ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் அந்த உறவு பேர் என்ன? கோபம்.
1: காதல.
0: அங்க கிருஷ்ணா கொண்டு வாருங்கள்.
1: நதியில் ஆடும் ஓடங்கள்.
0: ஓடங்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் முடுக்குகிறது தான் இதில் ஆடும் ஓடங்கள் வாழ்த்துக்கள். எங்கே அடுத்த பாடலை தருவது சந்தனராஜ் அவர்கள், கொண்டு வாருங்கள் சந்தனராஜ் அவர்களே.
3: வணக்கம்யா. கடலுக்குள்ள மீனம் ஐயா, கட்டு மரத்துல போமா.
0: ஓ
3: நன்றி, வணக்கம்யா.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். கடலுக்குள்ளே மீனம்மா, மீனம்மா, இப்ப மீனம்மா ஓடி வர போறா. எங்கே சாமலா வாருங்கள்.
3: கடலோரம் கடலோரம் அலைகள் வீசி ஓடி விளையாடும்.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். கடலோரம் கிருஷ்ணன், நீங்கள் என்ன பாடல் தரப்போகின்ற?
5: கடலோரம் வாங்கிய காற்று குளிராக இருந்தது.
0: கடலோரம் வாங்கிய காற்று, அடையப்பா கடலோரம் வாங்கியிருக்கீங்களா? காற்று எவ்வளோ வாங்கினீர்கள்? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அதனால சுகமாக இருந்தது நேற்று. எங்கள் ஞானசேகரன் இல்லை, சந்தன்ராஜ் நீங்கள். யார் வர போகின்றீர்கள்? சந்தன்ராஜ் தான் வருகின்றார். கொண்டு வாருங்கள் சந்தன்ராஜ் உங்கள் பாடலை.
3: வணக்கம். கடல் அலை தாளாட்டும் வேளாங்கண்ணியா?
0: ஓ வேளாங்கண்ணி, கடல் அலை தாளாட்டும் வேளாங்கண்ணி, கடல் அலை தாளாட்டும் வேளாங்கண்ணி. வாழ்த்துக்கள்,
2: இனிமையான பாடல். வாழ்த்துக்கள்
0: வாழ்த்துக்கள்.
3: வாழ்த்துக்கள்
0: வாழ்த்துக்கள். இதுதான் அலைகிறோம், அலை அலை அலை அலை வலை அலையிலே தானே அலைகின்றோம். இப்பொழுது இப்பொழுது கிருஷ்ணனுடைய பாடல் தான் கிடைக்க இருக்கின்றது. எங்கே கிருஷ்ணன் உங்கள் பாடலை சாருங்கள், தாந்திரப்படாமல் தர வேண்டும்.
5: தாளாட்டுதே வானம்.
0: ஓ நீங்களும் உங்கள் கடல் மீன்கள்லாம் நிற்கிறீர்களா? தாளாட்டுதே வானம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். தாளாட்டுதே வானம். இங்கு ஞானா உங்கள் பாடல் மகனே, கொண்டு வாருங்கள்.
4: வணக்கம் அப்பா. வணக்கம். தாளாட்டுதே வானம்,
0: அதைத்தான் இப்பொழுது கிருஷ்ணன் தாளாட்டி விட்டு போகின்றார். நீங்கள் போக வேண்டிய தாருங்கள். தாளாட்டு பாடி தாயாக
4: நான் தாயாக வேண்டும்.
0: அந்த பாட பிராப்தம். தாளாட்டு பாடி தாயாக வேண்டும் நாளாக என் ஆசை சின்னம்மா. எங்கே சியாமலா
3: உங்களுடைய நதியினில் வெள்ளம்யா?
0: ஓ சந்தனராஜ் கொண்டு வந்தார் நதியினில் வெள்ளம்.
3: நதியினில் வெள்ளம்யா,
0: எல்லாருக்கும் அறிவித்தல் தருகிறார். நதியினில் வெள்ளம் பெரியப்பட்டதாம், கவனமாக. நதியினில் வெள்ளம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் சியாமலா, நீங்களும் தவறுகிறீர்களா? வாருங்கள் வாருங்கள் சியாமலா உங்கள் பாடலோடு.
2: அலைப்பாயுதே கண்ணாப்பா.
0: அலைப்பாயுதே, அடே அப்பா அலைப்பாயுதே கண்ணா. பாயுது பாயுது, அலைப்பாயுதே கண்ணா. ஆனந்த மோகன பேணுக்கா நமது. எங்கே கிருஷ்ணா என்ன பாடல் தர
5: போகிறேன்?
0: ஓ அலைபாயுதே பாடி அழைக்கிறீர்கள் நீங்க. உடனே உடனே நீங்க பாடி அழைத்தேன் உன்னை என்று கூப்பிட்டு விட்டீர்கள். பாத்தீங்களா, எல்லோரும் வந்து பாடுகிறார்கள். கட்டிக்காரன் எல்லோரையும் பாடி அழைக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள். பாடி அழைத்தேன் வாழ்த்துக்கள். அப்படி அப்படி என்ன ஞானசேகரன் வர போகின்றார்கள், சியாமலா வர
2: போகின்றார்கள்.
0: ஆமா நாணல் என்றால் அப்படித்தான் இருக்கும், தன்னை பாதுகாத்துக் கொண்டு இல்லையா? அவ்வளவு வெள்ளம் வந்தாலும் காற்று வந்தாலும் அது தன்னை காத்துக்கொள்ளும். நதியோரம் என்ற பொறுமை, விட்டு கொடுத்தல், நதியோரம் நாணல் ஒன்று. சிறப்பான பாடல். இப்பொழுது சந்தன்ராஜ் உங்கள் பாடலுக்காக காத்திருக்கின்றோம்.
3: பாடி பறந்த கிளியா?
0: ஐயா பறந்துடுது ஐயா, பாடி விட்டுட்டு பறந்து, பாடி பறந்துட்டு பறந்து, பாடி பறந்து கலத்து இப்படி நீங்க பிறந்த பறந்தாலும் விட மாட்டேன்னு சொல்லி பேருந்து பறந்து விட்டது. பாடியே பறந்த கிளி சச்சு பறந்து விட்டது. சியாமலா அதற்காக என்ன செய்வோம், கொண்டு வாருங்கள் ஒரு பாடலை.
2: அப்பா கிருஷ்ணய்யா பாட்டுக்குப்பா. உன்னைத்தான் நானும் அறிவேன் மன்னவனை யார்
0: அறிவாரே? அவரே அறிஞ்சால் போதும், கிருஷ்ணனை அறிஞ்சால் போதும் தானே எல்லாம் கிடைக்கும். உன்னைத்தான் நான் அறிவேன் மன்னவனை. ஞானசேகரன் உங்கள் பாடல் எங்கே ஐயா, கொண்டு வாருங்கள். நினைத்து விட்டேன் மகனே. என்ன பாடல்?
4: வணக்கம் அப்பா. நதி எங்கே போகிறது கடலை தேடி?
0: அது வீர எங்கேயா போகும்? அந்த இடம் தான் உகந்த இடம். நதி எங்கே வாருங்கள், அது மேலே எரிச்சிருந்து வாழ்த்துக்கள். எங்கதான் எவ்வளவு சென்றாலும் கடல்கானே போகும். வாழ்த்துக்கள் ஞானசேகரன். அடுத்த பாடலை தரப்போகின்றார் எங்களுடைய கிருஷ்ணன் அவர்கள். என்ன பாடலாக இருக்கும், கொண்டு வாருங்கள். போட்டி மிகவும் பலமாக இருக்கிறது, ஓடி வாருங்கள் கிருஷ்ணா உங்கள் பாடலோடு. எங்கே கொண்டு வாருங்கள்?
5: நான் உன்னை அழைக்கவில்லை, என் உயிரை அழைக்கிறேன் ஐயா.
0: ஓ நீங்கள் சும்மா அங்கே எல்லாம் அழைக்க மாட்டோம், உங்களோட உயிரை தான் அழைப்பீர்கள். அப்படிங்க அப்ப யாரையா அந்த உயிர்? நான் உன்னை அழைக்கவில்லை. எங்கே அழைத்தவர்கள் முடிச்சென்று விட்டார். தேவாவை காணவில்லை, மகாலிங்கத்தை காணவில்லை. எங்கே ஓடிவாருங்கள். அடுத்த வரலை கிருஷ்ணன் நீங்கள் தர வேண்டும், மீண்டும் தர வேண்டும். கொண்டு வாருங்கள்.
5: நான் யார், நான் யார், நீ யார்?
0: நீங்கள் கே எஸ், நீங்கள் கே எஸ் கிருஷ்ணன், தஞ்சாவூர் மாவட்டம், திருப்பவரம். சரிதான். நீ ஆதார் அட்டை, ஆதார் அட்டை. நான் யார், நான் யார், நான் யார். தேவாதார் என்ற பாடல் எங்கே சாமிடா, உங்கள் பாடலை தாருங்கள்.
2: அப்பா போகுதே போகுதே என் பைங்கிலி வானிலே, அந்த பாட்டுப்பா.
0: அப்படி ஒரு பாடல் வந்தது போல இருக்குது மகளே, அதுதானே பிறந்த
2: அப்ப என் கல்யாண வைபோகம் முன்னோடுதான்.
0: வாழ்த்துக்கள். என் கல்யாண வைபோகம் முன்னோடுதான். அற்புதமான ஒரு பாடல், சிறப்பான பாடல், வாணிஜி ராமனுடைய பாடல். எங்கே கிருஷ்ணன் நீங்கள் தாருங்கள் உங்கள் பாடலை.
5: நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும்.
0: ஒரு நாளும் நான் பேச, நீங்க சொன்னா நான் சொல்லவே மாட்டேன், பேசவே மாட்டேன். நினைப்பதெல்லாம் நீ பேச, நான் மாட்டேன், பேச மாட்டேன். வாழ்த்துக்கள். சிறப்பான பாடல், நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் என்ற பாடல். இது முன்னேறு தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியிலே கன்னட கலையத்திலிருந்து காரைக்கிழமை தோறும் தோன்றுகின்ற பாட்டுக்கு பதில் பாட்டு. எங்கே சந்தன்ராஜ், உங்கள் பாடலை தாருங்கள். ஒரு நிமிடம் தாமதிக்க முடியாது, செகண்ட் தாமதிக்க முடியாது. கொண்டு வாருங்கள்.
6: நான் மலரோடு தனியா வேணும்.
0: சந்திக்கத்தான், சனியை வந்து சந்திக்கத்தான் பார்த்தீர்களா. நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன். வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் சாமடா, நீங்கள் தரும் பாடல் மகளே.
2: அப்பா கிருஷ்ணையா பாட்டுக்குப்பா. நான் என்ன சொல்லிவிட்டே நீ ஏன் மயங்குகிறாய்.
0: அதானே, என்ன சொல்லிட்டீங்க ஒண்ணுமே சொல்லியே, சும்மா பாட்டு தானே சொன்னீர்கள். அதானே, நான் என்ன சொல்லிவிட்டேன், என்ன கிருஷ்ணா இப்படி செய்தேன். நீங்கள் எங்கே சந்தன்ராஜ், நீங்கள் வாருங்கள்.
3: நான் பொல்லாதவன்யா, பொய் சொல்லாதவன்.
0: உங்களோட நீங்க இருக்கைய வந்தலாம் அப்படி விடலாமா குசும்புத்தனங்களே. நான் பொல்லாதவன், பொய் சொல்லாதவன், அது நம்பலாமா பொய் சொல்லாதவன். வாழ்த்துக்கள். எங்க சியாமலா கொண்டு வாருங்கள்.
2: தனியே தன்னந்தனியே, அந்த பாட்டுப்பா. சந்தரராஜ் பாட்டு.
0: ஆமா ஆமா, நான் தனியே தன்னந்தனியே. நான் தனியே தன்னந்தனியே. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். ரதம். அடுத்த பாடல் யார் தர போகின்றீர்கள்? அவருடைய அழைப்பு, சியாமலாவனுடைய அழைப்பு மீண்டும் கிடைச்சிருக்கின்றது. கொண்டு
2: பாருங்கள்.
0: சிறப்பான பாடல், ஸ்கூல் மாஸ்டர். தன்னம் தனிமையிலே உடை உடல் தள்ளாடும் வேலையிலே. வாழ்த்துக்கள். எங்கே சந்தன்ராஜ், உங்களுக்கு தான்.
3: நான் ஒரு கோயில், நீ ஒரு தெய்வம்.
0: அது நண்பன்லையா அந்த பாடல், நல்ல பாடல் ஐயா. நான் ஒரு கோவில், நீ ஒரு தீபம். நான் ஒரு கோவில், நீ அங்கு தீபம். வாழ்த்துக்கள் உனக்காக. எங்கே கிருஷ்ணன், உங்கள் பாடல்.
5: தனிமையிலே இனிமை காண முடியுமா?
0: ஆமா முடியுமா, இப்ப எல்லாம் முடியுமா ஐயா, முந்திதான் முடியாது. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். தனிமையிலே அது உங்கள் எல்லாமே எனக்கு தெரியும். தனிமையிலே இனிமை காண முடியாமல் தத்தளிப்பீர்களே. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். ஞானசேகரன் கொண்டு வாருங்கள்.
4: வணக்கம் பாப்பா. கிருஷ்ணன் பாட்டுக்குப்பா. யார் அந்த நிலவு,
0: வேறு யார், யார் அந்த நிலவு, யார் அந்த நிலவு. வாழ்த்துக்கள். சொல்ல முடியாத நிலவு. வணக்கம் சந்தன்ராஜ் அவர்களே, வாருங்கள். உங்கள் பாடலை தாருங்கள்.
3: நான் உன்னை அழைக்கலையே இல்லையா?
0: அந்த பாடல் வந்து விட்டது ஐயா.
3: அழைக்காதே, அழைக்காதே,
0: அழைக்காதே. நல்ல பாடல்.
3: நன்றி, வணக்கம்.
0: வாழ்த்துக்கள். உடனே தந்து விடுவாங்க கற்பூர புத்தி ஐயா, நாம் மறைக்கவே முடியாது. அழைக்காதே, அழைக்காதே. அங்கே கிருஷ்ணன், நீங்கள் என்ன பாடல்? கிருஷ்ணா, இணைத்து விட்டேன் ஐயா உங்களை. கிருஷ்ணன்,
5: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்தது நண்பனே.
0: வந்து விட்டது ஐயா. அந்த நாள் ஞாபகம்,
5: ஞாபகம்
0: வந்ததே நெஞ்சிலே வந்ததே வந்ததே. வாழ்த்துக்கள். சென்று மீண்டும் பாருங்கள். அடுத்த பாடலை தருவது சந்தன்ராஜ், நீங்கள் தான். உங்கள் பாடலை தாருங்கள்.
3: அந்த வானத்தை போல மனம் பிடிச்சு மன்னவனே.
0: அது வானத்தை போல சின்ன கவுண்டர். அந்த வானத்தை போல மனம் படைத்த மன்னவனே, அந்த வானத்தை போல அவ்வளவு பிறந்த மனமையா அவர்கள். எங்கே கிருஷ்ணன், உங்கள் பாடலை தாருங்கள்.
5: ஆயிரம் நிலவேவா.
0: ஓர்
5: ஆயிரம் நிலவேவா.
0: ஆயிரத்துக்கு மீந்து வந்து விட்டீர்களோ. ஆயிரம் நிலவேவா, ஓர் ஆயிரம் நிலவேவா, ரெண்டாயிரம் நிலவேவா. வாழ்த்துக்கள். எத்தனை ஆயிரம் நிலவு வருது என்று பார்ப்போம். சந்தன்ராஜ், உங்கள் பாடல்.
3: அந்த வானமும் இந்த பூமியும்.
0: அந்த வானமும் இந்த பூமியும். அடையப்பா இவ்வளவு தூரத்தில் இருக்குது. அந்த வானம் எங்கே, இந்த பூமி எங்கே, என்ன பாடல்? அந்த வானம் இந்த பூமி என்ற பாடல் சிறப்பு. எங்கே சியாமலா, உங்கள் பாடல்.
2: அப்பா ஞாபகம் வருதி ஞாபகம் வருதி பொக்கிஷமாக அந்த பாட்டுப்பா.
0: அப்படியா, ஞாபகம் வருதா மகளே? வாழ்த்துக்கள். ஞாபகம்
2: அப்பப்ப மறந்தாலும் வருது.
0: அப்படி வந்து வந்து போகிறது என்னம்மா? வாழ்த்துக்கள் மகளே, சிறப்பான பாடல். ஞாபகம் எப்போதும் எல்லோருக்கும் வர வேண்டும். இப்போ ஞானசேகரன் வருகின்றார், அவருடைய பாடலை கேட்போம். என்ன பாடல் என்று ஞானா, உங்கள் பாடலை தாருங்கள் மகனே.
4: சொந்தன்ராஜ் பாட்டுக்குவா, மன்னவனே அழலாமா கண்ணீரை விடலாமா?
0: அதுதானே, அப்படிலாம் அழலாமே, மன்னவனே அழலாமா கண்ணீரை விடலாமா?
4: நன்றிப்பா,
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். கற்பகம், மன்னவனே அழலாமா கண்ணீரை விடலாமா? நேரம் சரியாக 12:28 ஆகி விட்டது. எங்கே அடுத்த பாடலை தருவதற்கு மீண்டும் வருகின்றார் எங்களுடைய கிருஷ்ணன். கொண்டு வாருங்கள் கிருஷ்ணன்.
5: வணக்கம் ஐயா. அந்த வானுக்கு ரெண்டு தீபங்கள் ஐயா.
0: ஏனையா ஒன்று வச்சிருக்கலாம் தானே, ஏன்னா ரெண்டு வச்சிருக்காங்களா? எங்க பார்த்தாலும் போட்டி தான். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அந்த வானத்தில் ரெண்டு தீபங்கள், அந்த வானத்தில் இரண்டு தீபங்கள், இரண்டு தீபங்கள். அடுத்த பாடல் சந்தன் ராஜ் நீங்கள் தருகின்றீர்கள். கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை தாருங்கள். வாழ்த்துக்கள் கிருஷ்ணா. நீங்கள்
5: வணக்கம். அந்தமானை பாருங்கள்.
0: அந்தமான் நல்ல அழகா? அந்தமான் நல்ல அழகா? அந்தமானை பாருங்கள் அழகு. வேற ஒன்றும் இல்லை, அழகுதான் இருக்கிறதோ. வாழ்த்துக்கள் சேமலா, உங்கள் பாடலை தாருங்கள்.
2: அப்பா கண்ணீரில் மூழ்கும் ஓடம் நானே. அந்த
0: சும்மா தண்ணீர்ல மூழ்கா பரவாயில்ல, கண்ணீர்ல இல்ல மூழ்கிறது பாவம். கண்ணீரில் மூழ்கும் வாழ்த்துக்கள். தண்ணீர்ல மூழ்கிற பட கண்ணீர்ல மூழ்கும். ஞானதேவன் இதற்கென்ன பதில்?
4: கிருஷ்ணன் பாட்டுப்பா. இரண்டு மனம் வேண்டும் இறைவனிடம் கேட்டேன்.
0: ஆட்டு அவர் இரண்டு வேண்டும், உனக்கு இரண்டு மனம் வேண்டும் வந்து விடுது. ஓ, இரண்டு மனம்
4: வேண்டும்.
0: வாழ்த்துக்கள் மகனே, சிறப்பு. எங்க என்ன வரி இருந்தாலும் எங்களுக்கு பாடல்கள் உண்டு. எங்கள் தென்னகத்து தமிழ் பட திரைப்பட உலகம் வணக்கம் கிருஷ்ணா. கொண்டு வாருங்கள்.
5: அந்த சிவகாமி மகனிடம் செய்தி சொல்லடி.
0: இந்த சிவகாமி மகனிடம் சொல்லக்கூடாதோ, அந்த சிவகாமி கிட்டதான் சொல்லணுமோ? அந்த சிவகாமி மகனிடம் செய்தி சொல்லடி. வாழ்த்துக்கள். எங்கே அடுத்த பாடல் சந்தன்ராஜ் நீங்கள் தாருங்கள். எங்கே இதுக்கு ஒரு முட்டுப்புள்ளியை பார்ப்போம்.
3: அந்தியிலே வானம்.
0: அதுதான் அந்தியிலே வானம். அந்தியிலே வானம் தந்தனத்தோம் போடும். அந்தியிலே வானம் சிறப்பான பாடல். அது எல்லாம் சிறப்பான பாடல். அங்கே சியாமலா உங்கள் பாடல் தாருங்கள் மகளே. ஓடி வந்து விட்டால் சியாமலா. கொண்டு வாருங்கள் சியாமலா.
2: அப்பா கிருஷ்ணனைய பாட்டுப்பா. அழகு சிரிக்கின்றது ஆசை. அந்த பாட்டுப்பா. பாட்டு
0: அழகு இல்லாம சிரிக்க மாட்டாங்களா ஐயா? அம்மா சிரிப்பதே அழகுதானே அம்மா. வாழ்த்துக்கள். அழகு சிரிக்கிறது. கிருஷ்ணன் தாருங்கள் உங்கள் பாடலை.
5: வணக்கம். அந்த நிலாவைத்தான் நான் கையில பிடித்தேன்.
0: ஐயோ சுடவில்லையா ஐயா? அந்த நிலா குளிர் நிலவ சூரியனை பிடிக்க முடியும். அந்த நிலாவை தான் நீங்க பிடிச்சு பார்த்துருக்கீங்க. வாழ்த்துக்கள். அது என்ன, அது முதல் மரியாதை ஐயா. நிலாவை பிடிக்கிறது முதல் மரியாதை. எங்க சந்தன்ராஜ் உங்கள் பாடலை தாருங்கள். உங்களை இணைத்து விட்டேன் சந்தன்ராஜ் அவர்களே. உங்கள் இணைப்பு சிக்கல்களை மாட்டுப்பட்டு விட்டதோ? எப்படியும் வந்து விடுங்கள், எப்படியும் வந்து விடுங்கள். வாருங்கள் வாருங்கள் சந்தன்ராஜ் அவர்களே, வாருங்கள் வாருங்கள். சியாமலா வந்து விட்டார், பார்த்தீர்களா? கொண்டு வாருங்கள்.
2: சிரிக்கின்றால் இன்று சிரிக்கின்றால் சிந்திய கண்ணீர் மாறியதால்.
0: அதுதானே, கண்ணீருக்குள்ளே மூன்று மூடம். இப்ப சிரிக்கின்றால் வாழ்த்துக்கள். சிரிக்கின்றால் இன்று சிரிக்கின்றால் நல்லவன் வாழ்வான் திரைப்படுத்த பாடல். சிரிக்கின்றால் இன்று சிரிக்கின்றால் வாழ்த்துக்கள். எங்கே அடுத்த பாடல் எங்களுடைய ஞானா உங்களுடைய பாடல். கொண்டு வாருங்கள் மகனே உங்கள் பாடலை.
4: கிருஷ்ணன் பாட்டுக்குப்பா. செய்தி கேட்டோ செய்தி கேட்டோ. எது நீச்சல் பாட பாட்டு?
0: சேட்டன் பற்றிய செய்தி கேட்டோ.
4: நன்றி.
0: செய்தி கேட்டோ. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். எங்கே செய்தி கேட்டோ. அடுத்த பாடலை சந்தன் ராஜ் போகின்றார். கொண்டு வாருங்கள் சந்தன் ராஜ் உங்கள் பாடலை.
3: கேட்டவர் எல்லாம் பாடலாம் ஐயா.
0: அது வந்து விட்டது ஐயா. அந்த பாடல் வந்து
3: விட்டதா? பாட்டு ஒன்று கேட்டேனியா?
0: சிரிப்பு
5: வருது சிரிப்பு வருது சிரிக்க சிரிக்க சிரிப்பு வருது.
0: சிரிப்பு வருது சிரிப்பு வருது. அதுல சிரித்தும் காட்டவனு ஐயா. அவர் லாலா லாலா ரீ ரீ ரீ திருப்பி வருது. சிரிப்பு வருது, சிரிப்பு வருது, சிரிக்க சிரிக்க சிரிப்பு வருது.
2: அப்பா சிந்திய வெண்பணி சிற்பியில் முத்தாச்சி.
0: ஓ, சிந்திய வெண்மணி சிற்பியில் முத்தாச்சா? சியாமலா உடைய பாடல் சிந்திய வெண்மணி, சிந்திய வெண்மணி சிற்பியில் முத்தாச்சி, அப்படித்தான் வரும். சிந்திய வெண்மணி சிரிப்பு, சிந்திய வெண்மணி சிப்பியில் முத்தாச்சி. வாழ்த்துக்கள் சந்தனா. நீங்கள் தாருங்களேன் உங்கள் பாடலை.
3: சிரித்தாள் தங்க பதுமையா?
0: அட்ரஸ் சிரித்தாள் தங்க பதுமை. அடடா அடடா என்ன பதுமை. வாழ்த்துக்கள் சிரித்தாள் தங்க பதுமை. அந்த வேளையில தான் அடுத்த பாடலை கொண்டு ஓடி வருகின்றார் சியாமலா மீண்டும்.
2: அப்பா சிரிப்பு சில சிறப்பை சீர்தூக்கி பார்ப்பதே சிரிப்பு.
0: சிரிப்பு அதை சீர்தூக்கி பார்ப்பதே சிரிப்பு. சிரியுங்கள் சிரியுங்கள், சிரிப்பு வந்து விட்ட எல்லோருக்கும். சிரிப்பு அதை சீர்தூக்கி பார்ப்பதே சிறப்பு. எப்படி அவருடைய பாடல் இதெல்லாம் அவருக்கு தாந்தோமியா வருகின்ற பாடல்கள். என்ன கிருஷ்ணன் ஐயா அவர்கள் இப்பொழுது கே எஸ் கிருஷ்ணன்.
5: வணக்கம்.
0: வணக்கம், கொண்டு வாருங்கள்.
5: சிரிப்பேன் சிரிப்பேன் சிரித்துக் கொண்டிருப்பேன் மூச்சும் பேச்சும் உள்ளவர்.
0: சிரிப்பேன் சிரித்துக் கொண்டே சிரிப்பேன் சிரிப்பேன் சிரித்துக் கொண்டிருப்பேன். சிரித்துக் கொண்டிருங்கள் ஐயா, வரும் ஆம்புலன்ஸ் வரும் ஐயா. சிரித்துக் கொண்டிருந்தாள்
2: சந்திரராஜ் பாட்டுப்பா. தங்க பதுமை ஒன்று சதிராடுது,
0: பதுமை என்று சதிராடுது. நேற்று பொக்கிசத்துல சதுர் வந்தது இல்லதா, சதுராட்டம். சதுர் என்பது பரதநாட்டியம், சதுராடுது. அடுத்த பாடல் ஞானா நீங்கள் தந்த பாடல். ஞானா நீங்கள் தரும் பாடல் கொண்டு வாருங்கள். ஞானசகரன்
4: சிப்பி இருக்குது முத்தி இருக்குது சிறந்த பக்கம் நேரம்ல ராஜாஜி.
0: அது இந்த காலத்துல எங்கேயா? நான் நேரம் சிப்பி சிப்பிந்திரா கேலா சங்கு மூதையிலாது. சிப்பி இருக்குது முத்தும் இருக்குது சிறந்த பக்கம் நேரம் இல்ல. எங்க கிருஷ்ணன் உங்கள் பாடல்.
5: வணக்கம் ஐயா. சிரிப்பில் உண்டாகும் ராகத்திலே பிறக்கும் சங்கீதமே.
0: அது எங்கிருந்தோ வந்தால்தான் அதை செய்யலாம். சிரிப்பில் உண்டாகும் ராகத்தில். வாழ்த்துக்கள். சிரிப்பில் உண்டாகும் ராகத்திலே நல்ல பாடல். அடுத்த பாடல் சந்தன்ராஜ் உங்கள் பாடலா இருக்கின்றது கொண்டு வாருங்கள். சந்தன்ராஜ் தர வேண்டும். ஓஹோ
3: அந்திப்பூவே நீ வந்ததால்.
0: ஓ அல்லிப்பூவே நீ வந்ததால்.
3: நன்றி. அந்திப்பூவே.
0: ஓ அந்தி அந்திப்பூவே நீ வந்தது. அந்திப்பூ வந்து மாலையிலே வர. அந்திப்பூவே நீ வந்ததால. மல்லிகை முல்லை சாமந்தி எல்லாம் இருக்கின்றது. எங்கே கிருஷ்ணன் நீங்கள் தாருங்கள் உங்கள் பாடலை.
5: இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகிறார்.
0: அது ஞானசேகரன் பாடினாரே. ஞானசேகரன் பாடி விட்டார்.
5: சரி, ஒரு தாய் மக்கள் நாம் என்போம் ஒன்று எங்கள் குலம்.
0: ஏதோ ஒரு பாடல ஒரு வந்து விட்டதானே போடுவோம். ஒரு தாய் மக்கள் நாம் என்போம் பாடத்துக்கு ஒரு நாள் போதுமா? ஒரு தாய் மக்கள் நாம் என்போம் பாடு எல்லோரும் இருக்க வேண்டும் அந்த அன்பான குணம். சியாமலா உங்கள் பாடலை தாருங்கள் மகளே.
2: அப்பா ராகங்கள் 16 உருவான வரலாறு அந்த பாட்டு.
0: அப்படியா, ராகங்கள் 16 உருவாகிய வரையறு. ஓகே, ஞானசேகர் நீங்கள் குறும்பல பதிலை.
4: அந்தி மலை பொழிகிறது அந்தராஜ் பாட்டுக்கு.
0: அந்தி பூக்கள் என்றவர்கள் நீங்கள். அந்தி மலை பொழிகிறது ராஜபார்வை. அந்தி மலை
4: நன்றி அப்பா.
0: பொழிகிறது அது ராஜபார்வையில் இல்லவா அந்த பாடல். இங்கே அடுத்த பாடலை மீண்டும் சந்தன் ராஜ் தான் தரப்போகிறார். கொண்டு வரணும் சந்தன்
3: ராஜ். ஒரு ராகம் தராத வீணையா.
0: ஒரு ராகம் தராத வீணை. இல்லை அமைதியான பாடலை அந்த பாடல். ஒரு ராகம் தராத வீணை. அந்த வீணையை பிறந்த என்னத்துக்கு. வாழ்த்துக்கள் கொண்டு வாருங்கள் சியாமலா உங்கள் பாடலை.
2: அப்பா நாளாம் நாளாம் திருநாளாம் நம்பிக்கை நங்கைக்கு மனநலம்.
0: சிறப்பான நாளில் வாழ்ந்த நாள். வாழ்த்துக்கள். நாளாம் நாளாம் திருநாளாம் நம்பிக்கும் தங்கைக்கும் நங்கைக்கும் எல்லாருக்கும் மனநலம். ஓகே கிருஷ்ணன் உங்கள் பாடலை தாருங்கள்.
5: 16 நிறையாத பருவமங்கை.
0: கூட வணக்கம் ஐயா. அப்படி இல்லாம பொம்பளை பிள்ளைகளை சொல்லக்கூடாது. 16 நிறையாத பருவமங்கை. பார்த்து விட்டீர்கள் அனுசியா பக்கத்தில் இருக்க கவனம். 16 நிறையாத பருவமங்கை. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். எங்கே அடுத்த பாடல் கிருஷ்ணன் உங்களுக்கு தான் மீண்டும் ஒரு சந்தர்ப்பம் பாருங்கள் தாருங்கள்.
5: 16 வயசு வந்து மயிலே மயிலே என்னை பாடப்படுத்து.
0: இப்பதான் சொன்னான் கூட அவ்வளவு பேருந்து 16 வயது வந்த மயிலே மயிலே பாடுறேன். 16 வயது வந்தா மயிலே மயிலே. வாழ்த்துக்கள். எங்க ஞானசேகரன் நீங்கள் தாருங்கள் இதற்கு ஒரு பாடலை. இல்லை சியாமலா தரப்பு ஒன்று. ஞானசேகரன் தான் தருகின்றார் போல் தருகின்றார். கொண்டு வாருங்கள் ஞானசேகரன் உங்கள் பாடலை. வந்து விட்டீர்கள் பாருங்கள் தாருங்கள்.
4: வணக்கம் அப்பா. 16 வயதிலே 17 பிள்ளைகள். அம்மா
0: எல்லாரும் 16 வயதுலதான் இப்ப இருக்கின்ற. 16 வயதுலே 17 பிள்ளைகள் எப்படித்தான் தாங்க முடியாது? சத்திர சிகிச்சை செய்தாங்களா ரெண்டு பிள்ளைய வச்சிருக்கீங்களா? அது தெரியும். மீண்டும்
4: நன்றி அப்பா.
0: மீண்டும் பாருங்கள் மீண்டும் பாருங்கள். வாழ்த்துக்கள் பாடி விட்டு சொல்கின்றது கிருஷ்ணன். எங்கே உங்கள் பதினாறு இருக்கின்றதா இல்லையா? மீண்டும்
5: இருக்கையா? இருக்கையா? பதினாறு வயதிலே பதினேழு பிள்ளைகள் ஐயா.
0: அதுதான் இப்பொழுது ஞானதேவன் எல்லாம் ரெண்டு ரெண்டு குழந்தைகளாக ஆப்ரேஷன் பண்ணி எடுத்தாச்சாம். பதினேழு பிள்ளைகள் பதினாறு வயது கிடையில நீங்கள்
5: பிள்ளை தமிழ் பாடிக்கிறேன்.
0: அது வந்து சியாமலா பாடி விட்டார் ஐயா. சியாமலா பாடி விட்டார் உங்களோட பிள்ளை தமிழை.
5: பிள்ளை தமிழ் தமிழுக்கும் அமிதன்று பேர் ஐயா.
0: அடே அப்பா உடனே எடுத்து விட்டார் பாத்தீரா. கற்பூர புத்தி ஐயா. தமிழுக்கும் அமுதன்று பேர். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இனிமையான பாடல் தமிழுக்கும் அமிர்தன்று பேர். இப்பொழுது ஞானசேகரன் மீண்டும் ஒரு பாடல் சிறப்புகின்றார். ஞானசேகரன் கொண்டு பாருங்கள்.
4: தமிழுக்கு அமுதன்று பெயர்.
0: அதை இப்பொழுது கிருஷ்ணன் பாடினாரே ஒரு ரெண்டு தாருங்க. அமுதும் தேனும் எதற்கு
4: எதற்கு நீ அருகில் இருக்கீங்களே. நன்றி அப்பா.
0: உங்கள் பாடல் அல்லவா அது. அமுதும் தேனும் எதற்கு தேனும் எதற்கு வாழ்த்துக்கள். இதற்கு ஈடான பாடல் எங்கே இருக்கின்றது ஐயா? இப்படியான பாடல் எங்கே? சாமலா உங்கள் பாடல்.
2: அப்பா அமுதே தமிழே அழகிய மொழியே. அந்த
0: சிறப்பு சிறப்பு அமுதே. அமுதே தமிழே. அமுதே தமிழே. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடல். அடுத்த பாடல் சந்தன் ராஜு ஒன்று தரப்போறாரு. குறைய எங்கே கொண்டு வரேன்.
6: தேன் பூவே பூவே வா. தேன்
0: மாத்தி மாத்தி விட்டார். திசையை மாத்தி விட்டார். தேன் பூவே பூவே. தேன் பூவே பூவே பூவே பூவே. தேன் பூவே பூவே. வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் தருவது கிருஷ்ணன். கொண்டு வாருங்கள் கிருஷ்ணா.
5: எதற்கும் ஒரு காலம் உண்டு பொறுத்திடு மகளே.
0: அப்படி ஒன்று இருக்கா? எதற்கும் ஒரு காலம் உண்டு. அதான் உண்மைதானே. என்ன தத்துவமா இருக்கு? எதற்கும் ஒரு காலம் உண்டு பொறுத்துடு மகளே. ஓ சிவகாமியின் செல்வன். அதனால்தான் ஞானசேகரன் கொண்டு வாருங்கள்.
4: நீ வருவாய் என நான்.
0: அது வந்து விட்டது ஐயா. அந்த அந்த பாடல் வந்து விட்டது.
4: நீ வர வேண்டும். நீ ஒரு மகாராணி.
0: நீ ஒரு மகாராணி. அது நல்ல பாடல். நீ ஒரு மகாராணி.
4: நன்றி அப்பா.
0: வாழ்த்து. இப்ப நீல வரப்போகின்றது பாடல்கள். நீ ஒரு மகாராணி வந்து விட்டார். அடுத்த பாடல யார் தரப்போகின்றார்? எங்கே சந்தன்ராஜ் தரப்போகின்றார். கொண்டு வாருங்கள் சந்தன்ராஜ் உங்கள் பாடலை. உங்களை இணைத்து விட்டேன் சந்தன்ராஜ் அவர்களே. வணக்கம்.
6: காலம் நமக்கு தோழன்யா.
0: ஓ காலம் நமக்கு தோழன். வாழ்த்துக. காலம் நமக்கு தோழன். காலம் நமக்கு தோழன். காற்றும் மழை. எங்கே
2: அப்பா அமுதும் தேன் எதற்கு பாட்டு பாடுறாங்களா?
0: ஆமா ஆமா.
2: தேன் உண்ணும் வண்டு மாமலரை கண்டு
0: அங்காலே தெரியாத வண்டு. இல்ல இல்ல வரவில்லை. இந்த பாடல் பாடி பாடுறாங்க. நான் இப்படி பாடினேன். தேன் உண்ணும் வண்டு மாமலரை கண்டு அங்கால தெரியாத மண்டு. இப்படிதான் நான் பாடினேன் ஆரம்ப. இனிமையான பாடல் தேன் உண்ணும் மண்டு. அக்கா தம்பி அந்த பாடலை பாடுங்களேன். எங்கே கிருஷ்ணன் குறுங்கள்.
5: வணக்கம். காலம் இது காலம் இது கண்ணுரங்கு மகளே.
0: அதெண்டா உண்மைதான ஐயா. பொம்பளை பிள்ளைகளுக்கு நாங்கள் கூற வேண்டிய புத்தி மதியில இதுவும் ஒன்று. காலம் இது காலம் இது கண்ணுரங்கு மகளே சித்தியிலே. காலம் இது காலம் இது. வாழ்த்துக்கள். இது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணியிலே நாங்கள் 200 பாடல்களை தேடி ஓடிக்கொண்டிருக்கின்றோம். கொண்டு வந்து குவித்துக் கொண்டிருக்கின்றார். ஒவ்வொருத்தரும் தங்களால் முயன்று நல்ல நல்ல பாடலை தருகின்றார்கள். எங்கே சாமலா மீண்டும் ஒரு பாடல் தாருங்கள்.
2: அப்பா ஞானசேகரன் பாட்டுக்குப்பா. ராணி வர போறா பாரு ராஜா இவருக்கு.
0: ஓ ராணி வர போறா ராஜா இவருக்கு. ராணி வர போறாண்டு ஆறுடம் குரூரிகள். வாழ்த்துக்கள் வந்தால் நலம்தான். இங்கே ஞானசேகரன் அதற்கு என்ன பாடல் தாருங்கள்.
4: கண்டு கொண்டேன் நான் கண்டு கொண்டேன் வண்ணமயில் வந்தது யார் என்று கண்டு கொண்டேன்.
0: ஓ கண்டு கொண்டேன் கண்டு கொண்டேன் வண்ணமயிலில் வந்தது யார் என்று கண்டு கொண்டேன். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
4: நன்றி அப்பா. நன்றி
0: நன்றி மாதிரி. வாழ்த்துக்கள். இப்பொழுது சந்தன்ராஜ் அவர்களை அனுப்போம். சந்தன்ராஜ் நீங்கள் வாருங்கள். உங்கள் பாடலை தாருங்கள். சந்தனராஜ்
6: ராணி மகாராணியா.
0: ஆமா நான் நினைக்கிறேன்
6: ராணி மகாராணி.
0: ராணி மகாராணி வாட்சியத்தின் ராணி ராணி மகாராணியா சரஸ்வதி சபதம். எங்க கிருஷ்ணன் நீங்கள் என்ன பாடல் தருகின்றீர்கள் கிருஷ்ணா? உங்களை இணைத்து விட்டு நீ எங்கே உங்களை காணவில்லை, என்ன நடக்குது, என்ன செய்வீர்கள்? கொண்டு வாருங்க.
5: ராணி மகா ராணி ராஜ்யத்தில் ராணி,
0: அப்படித்தான் சந்தன் ராஜ் பாடி இருந்தார். இப்பொழுது உடனே போய் ஒரு ராணி
5: மகா கணபதி,
0: மகா கணபதி அந்த பாடல் சிந்து பைரவி, மகா கணபதி மகா கணபதி. வாழ்த்துக்கள் சிறப்பு. எங்கே சியாமலா உங்கள் பாடல்? சியாமலா தருங்கள் பாடலை.
2: அப்பா மலரோ நிலவோ மலைமகளோ அந்த பாட்டுப்பா.
0: இனிமே அந்த பாடல் ஜெயச்சந்திரன் பாடலை தந்து கொண்டிருக்கின்றீர்கள். பாடல் தந்தீர்கள். மலரோ நிலவோ மலரோ நிலவோ நின்ன பாடல் நல்ல மறைந்து விட்டாலும் அவருடைய பாடல்கள் வைத்துக் கொண்டிருக்கின்றது. எங்கே சந்தனராஜ் வாருங்கள் உங்கள் பாடலோடு.
6: மகாராணி மகாராணியா மாளிகை மகாராணியா.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தருவது சியாமலா தான் வருகின்றார். கொண்டு வாருங்கள் சியாமலா உங்கள் பாடலை. சியாமலா உங்களை எடுத்து விட்டேன், உங்கள் பாடலை தாருங்கள். சியாமலாவின் பாடல்.
2: அப்பா கணபதியே வருவாய் அருள்வாய் அந்த பாட்டு.
0: கணபதியே வருகன்னு வந்துவிடும். கணபதியே வருவாய் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஞான உங்கள் பாடல் மகனே கொண்டு வாருங்கள்.
4: நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம்,
0: அப்படி ஒற்று கோபம் இல்ல, நீங்கள் வரல வெளிச்சமா இருக்கிறது. வாழ்த்துக்கள். நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம், குளிராய் குளிர்கிறதோ முள்ளாய் குத்துகிறதோ எப்படியெல்லாம் சொல்றாங்க கிருஷ்ணா பாருங்க.
5: நிலவும் மலரும் பாடுது.
0: இப்பதானே நிலவுன்றார், அதுக்கிட்ட ஓடி வந்து விட்டார் கிருஷ்ணன். நிலவும் மலரும் பாடுது, நிலவும் மலரும் பாடுது. வாழ்த்துக்கள். நிலவும் மலரும் பாடுது நினைவில் வசந்தம். சந்தனராஜ் தர வேண்டும் உங்கள்
6: பாடம். அருள் வடிவே பரம்பொருள் வடிவையா.
0: அடே அப்பா அருள் வடிவே, அருள் வடிவே இனிமையான பாடல், பக்தி பாடல் அருள் வடிவே. சியாமலா தாருங்கள் உங்கள் பாடலை.
2: அப்பா என் மேல் விழுந்த மழை துளியே இத்தனை நாளா எங்கிருந்தா.
0: முகத்துக்குள்ள இருந்ததாம் என் மேல் விழுந்த மழை
2: துளி.
0: உங்களை காணவில்லை என்றால் ஒரு இடத்துல நின்று நீங்கள் வந்தோடனே ஓடி வந்து விழுந்திருக்கு. என்மேல் விழுந்த மலை தொழிலே நீ இத்தனை நாளா எங்கிருந்த. நல்ல பாடல் ஞானசேகரன், நீங்கள் தரும் பாடலே கேட்போம். ஞானசேகரன் வாழ்த்துக்கள்.
4: வருவாயா வேல் முருகா அந்த பாடலப்பா.
0: வருவார் வருவார் வருவாயா வேல் முருகா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
4: நன்றி அப்பா நன்றி
0: நன்றி நன்றி. 12:45 தொட்டுவிட்டோம். வாருங்கள் அடுத்த பாடலை கொண்டு. யார் கிருஷ்ணன் தான் வருகின்றார். கொண்டு வர வேண்டும் கிருஷ்ணா உங்கள் பாடலை. கிருஷ்ணன் கொண்டு வாருங்கள். தாருங்கள் கிருஷ்ணன் உங்கள் பாடலை.
5: வணக்கம் ஐயா. சந்தன்ராஜ் பாட்டுக்கு பதில் பாட்டு ஐயா. வடிவேலும் மயிலும் துணை ஐயா.
0: வடிவேலும் மயிலும் துணை அம்பிகாபதி. வடிவேலும் மயிலும் துணை. சாமலா
2: அப்பா அருள் தாரும் தேவ மாதாவே ஆதிய இன்ப ஜோதி.
0: வாழ்த்துக்கள் கெட்டிக்காரே. அருள் தாரும் தேவ மாதா வாழ்த்துக்கள் சிறப்பு. எந்த பதத்திலே பாடல் கேட்க போறீர்கள் கேளுங்கள் நன்றாக. இது மூன்று தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் பாட்டுக்கு பதில் பாட்டு களஞ்சியத்திலிருந்து குவித்தது போல் கொண்டு வந்து குவித்து கொண்டிருக்கின்றார்கள் எங்கள் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது ஞானசேகரன் தருகின்றார் தன்னுடைய பாடலை. ஞானசேகரன் கொண்டு வாருங்கள்.
4: வருவான் வடிவேலன்.
0: வருவான் வடிவேலன். அடே வருவாயா வடிவேலாண்டோட உடனே வருவான் வடிவேலன் உறுதி கூறுகிறேன். வருவான் வருவான்
4: நன்றி அப்பா.
0: வருவான் வாழ்த்துக்கள் மகனே. வருவான் வடிவேலன் வாழ்த்துக்கள். அடுத்தது கிருஷ்ணனுடைய பாடலாக இருக்கிறது. கிருஷ்ணன் தாருங்கள்.
5: 1001 தியம்மானி.
0: விளையாடும்
2: முருகையா அந்த பாட்டு.
0: அருமையான பாடல். வேலோடு விளையாடும் நின்றனால் கேட்கவில்லை அந்த பாடல். நேரோடு விளையாடும் முருகையா வாழ்த்துக்கள். சந்தன் ராஜ் சிறப்புகின்றார் ஒரு பாடலை. கொண்டு வாருங்கள் சந்தன ராஜ் அவர்களே.
6: வடிவேலன் மனது வைத்தாலியா.
0: ஓ வடிவேலன் மனது. வடிவேலன் மனசு வச்சால் மனசு வச்சால் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். எங்க ஞானசேகரன் உங்கள் பாடல் சுறுசுறுப்பாக இருக்கின்றது எல்லோரும். ஞானசேகரன் நினைத்து விட்டேன்.
4: என்ன சொன்னது என்னாச்சு?
0: மனதுக்குள்
2: உட்கார்ந்து மணியடி தளர்ந்து பாட்டுப்பா.
0: அப்படியா, மனதுக்குள்ள உட்கார்ந்து மணியடிப்பாளா? அடைங்க அப்பா கூட மனதுக்கு நன்றாக நினைத்து விட்டா மனசுக்குள் இருந்து மணி அடிப்பாள், மனசுக்குள் நுழைந்து மணி அடிப்பாள், மனசுக்குள் இருந்து மணி அடிப்பாள் என்ற பாடல். அடுத்த பாடலை தருவது எங்களுடைய கிருஷ்ணன், நீங்கள் தான். வாருங்கள் கிருஷ்ணா.
5: வணக்கம் ஐயா. மனசு மயங்கும் மௌன கீதம் ஐயா.
0: ஓ, மனசு மயங்கும் மௌன கீதம், சிப்புக்குள் சிப்புக்குள் முத்து ஐயா. மனசுக்குள் மயங்கும், மனசுக்குள் மனசு மயங்கும், நல்ல பாடல். அங்கே ஞானசேகரன் தர வேண்டும் உங்கள் பாடல்.
4: சொன்னது நீதானா சொல் சொல் என் உயிரே.
0: அது கண்டிப்பா சொல்லணும், சும்மா சொல்லி போட்டு போட. சொன்னது நீதானா, சரியா? சொன்னது நீதானா சொல் சொல். நேற்று கேட்டிருந்தாலே மகள் இந்த பாடலை, சொன்னது நீதானா என்ற பாடலை. வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் உடனே சியாமலா தருவார். எங்கே சியாமலா, கொண்டு வரணும் உங்கள் பாடலை.
2: அப்பா முருகா என்றதும் முருகாதாமனும் அந்த பாட்டுப்பா.
0: நீங்க பாடியது முருகன்தாரே மகளே. முருகா என்றது முருகாதாமனம், நல்ல பாடல், பழைய பாடல், சிறப்பான பாடல், பக்தி பாடல். அடுத்த பாடல் தருவது கிருஷ்ணன். கொண்டு வாருங்கள் கிருஷ்ணா உங்கள் பாடலை. கிருஷ்ணன் கிருஷ்ணன் தர வேண்டும் பாடலை. நினைத்து விட்டேன்.
5: வணக்கம் ஐயா. சொல்லாதே யாரும் கேட்டால் எல்லோரும் தாங்க மாட்டார்.
0: ஓ, சொல்லாதே யாரும் கேட்டால், இது நான் சொல்ல மாட்டேன். கேட்ட பாடலா இருக்குது போல் இருக்குது. ஒரு பாடலை தாருங்களேன்.
5: சரிங்க ஐயா. வேற ஒரு பாடல். இந்த பச்சை கிளி ஒரு, இந்த பச்சை கிளி ஒரு, இந்த சொல்லு, இந்த நிலவு, நிலவு என்ற சொல்லுக்கு வந்திருக்கு ஐயா.
0: அதுக்கு இப்ப நீங்க
5: என் கோபம் பொல்லாதே ஜாக்கிரதை.
0: ஓ, என் கோபம் பொல்லாதோ, உன்னோட கோபம் பொல்லாததோ. சரி சரி, என் கோபம் பொல்லாதது. வாழ்த்துக்கள். நாங்கள் நிறைவுக்கு வரும் நேரம் வந்து விட்டது. அங்கே அடுத்த பாடலை தாருங்கள் சியாமலா. நீங்கள் தாருங்கள், கொண்டு பாருங்கள் சியாமலா உங்கள் பாடலை. இணைத்து விட்டேன் மகளே உங்களை. மகளே
2: அப்பா யாரும் விளையாடும் தோட்டம் பார்த்தா ஒரு ஆட்டம் பாட்டம்.
0: நான் நினைத்துக் கொண்டிருக்க நீங்கள் தாரு. யாரும் விளையாடும் தோட்டம். வாழ்த்துக்கள். மணியே மணிக்குயிலே என்ற பாடலோடு நாடோடு ஞானசேகரன் இத்தோடு நிறைவுக்கு வருகின்றது. கொண்டு வாருங்கள் ஞானசேகரன் உங்கள் பாடலை.
4: நீதானா நீதானா நிஜந்தானா நிக்க வச்சு நிக்க வச்சு என்ன பாக்குறே.
0: நீதானா நிஜந்தானா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சந்தன்ராஜன். வாழ்த்துக்கள். இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது. சந்தன்ராஜ் உங்கள் பாடலை தாருங்கள். நிறைவுக்கு கொண்டு வருவோம். சந்தன்ராஜ் தாருங்கள்.
6: மீனாட்சி மீனாட்சி அண்ணங்கள். மீனாட்சியா
0: நிறைவு செய்வோம் நிகழ்ச்சியை. நன்றி ஐயா. வாழ்த்துக்கள்.

வணக்கம் உறவுகளே, முடிவுகளை கையில் கொண்டு வந்து விட்டோம். நீங்கள் பொறுமையோடு காத்திருந்து இனிமையான பாடல்களை கேட்டுக்கொண்டிருந்தீர்கள். இது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணியிலே வாரத்தில் ஒரு நாள் காரைக்கிழமைகளிலே கலகலப்பாக மகிழ்வாக நகைச்சுவையோடு ஆர்வத்தோடு எல்லோரையும் மகள வைத்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பாட்டுக்கு பதில் பாட்டு. பல வாரங்களாக ஆண்டு கணக்காக தொடர்ந்து இயங்கும் இந்த நிகழ்ச்சி சில வேளைகளில் எங்களுக்கு வல்லமை காணாத நேரத்தில் நிறுத்தப்பட்டிருந்தது உங்களுக்கு நன்றாக தெரியும். இது வந்து மிகவும் ஒரு கடினமானது என்று அல்ல, மிகவும் சுவாரஸ்யமானது. உங்கள் ஆதரவும் உங்கள் அனுசரணையும் என்னை ஊக்கப்படுத்தி கொண்டிருக்கின்றது. அது எனக்கு என்னவோ என்னை அறியாமல் இந்த கலை உலகத்திலே என்னை ஈடுபடுத்தி கொண்டு இதுவரையும் என்னை ஈடுபடுத்தி கொண்டிருக்கின்றது. நாங்கள் மிகவும் மகிழ்ச்சியோடு உற்சாகத்தோடு இணைந்து கொண்டு இருந்தோம், நகைச்சுவையோடு இருந்தோம். பல வார்த்தைகளை நகைச்சுவையாக தரும் பொழுது அதை யாரையும் புண்படுத்துவதற்காகவில்லை, நகைச்சுவைக்காகத்தான் நான் நவின்று கொண்டிருந்தேன் அந்த பதங்களையெல்லாம். ஒரு பதத்துக்கு எத்தனை கருத்துக்களை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். வரும் பாடல்களில் நாங்கள் இனிமையோடு மகிழ்வோடு உணர்வோடு கேட்கும் பாடல்களை நகைச்சுவையோடு தந்து நான் இலக்கமாக்கிவிட்டேன். ஏனென்றால் நீங்கள் அதிலே ஊன்றி விடாமல் பாடலை மகிழ்வோடு எடுத்துக்கொண்டு நகைச்சுவையோடு சுறுசுறுப்போடு ஓடி வந்து தர வேண்டும் என்று. அந்த வகையில் இன்று வந்து இணைந்திருந்தார்கள் 6 உறவினர்கள். ஷியாமலா, கிருஷ்ணன், சந்தனராஜ், ஞானசேகரன், தேவா, மகாலிங்கம். இதிலே முழு முதல் வாழ்த்துக்களை பெறுகின்றார்கள் தேவா, மகாலிங்கம் இருவரும். நீங்கள் இவ்வளவு பாடலையும் குவிக்க வேண்டும் என்று அவர்களும் இடையிலே வந்து உற்சாகத்தை ஊட்டி தங்களை ஆசுவாசப்படுத்தி உங்களை ஆறுதல் படுத்தி உங்களுக்கு ஆரவாரத்தை கொடுத்து எங்களை மகிழ்வடைய வைத்தார்கள். அவர்களுடைய வலைத்தளம் சிறப்பாக இல்லை. அழைப்பு ஒரு பாடலுக்கு எத்தனை அழைப்புகளை அழைக்க வேண்டும் நீங்கள் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். இருப்பினும் அதுதான் போட்டி. ஒரு வழி அழைப்பிலே சென்று முந்திக் கொண்டு இடித்து கொண்டு ஓடி எல்லாம் வர வேண்டும். அதுதானே ஓடி அடித்து விழுந்தடித்து ஓடி போய் எடுப்பது போன்று. உங்கள் பாடலை கொண்டு தெளிவான முறையில் தந்துரு. ஒரு சிலர் தடுமாற்றம் அடைந்தார்கள், அதை வந்து ஆங்கிலத்திலே நர்வஸ் என்னுவார்கள். அது பலவீனப்பட்டு கொண்டிருந்தது, அதை நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு கொண்டு அந்தரப்பட்டு கொண்டு அவசரப்பட்டு கொண்டிருப்பீர்கள். அதனால் நினைத்து கொண்டு வருவீர்கள் ஒரு பாடலை சொல்லும் போது அதை மாறி விட்டு விடுவீர்கள். எந்த பாடலுக்கு எதை தருவது என்ற தடுமாற்றத்தோடு இருந்தீர்கள். இன்று வரவேண்டிய குதிரைகள் ரெண்டு வரவில்லையல்ல. நாகப்பன் எங்களுடைய தருமபுரி ராஜ்குமார் இவர்கள் போன்ற ஒரு வந்திருந்தால் மேலும் சிறப்பாக இருக்கும். சிறப்பாக இருப்பினும் எல்லோரும் வந்து சிறப்பாக இணைந்தீர்கள். ஒரு சிலருக்கு வலைத்தளம் மிக மிக கடுமையாக இருந்தது. இதில் நெருக்கமான போட்டி மூவருக்கு இருந்தது. அவர்கள் ஷியாமலா, கிருஷ்ணன், சந்தன்ராஜ் மூவரும். அவர்கள் வலைத்தளம் சிறப்பாக இருந்தது. ஆனால் அதிலே சந்தன்ராஜுக்கு கொஞ்சம் அங்கே நடந்ததெல்லாம் இங்கே எனக்கு கேட்டது. அவர் எவ்வளவு தடுமாற்றத்திலேருந்து வந்தார் என்பது எனக்கு தெரிகின்றது. இருப்பினும் ஒரு பாடல் தந்துவிட்ட உடனே அது வந்துவிட்டது என்று குறிப்பிட்டால் உடனே அடுத்த பாடலை தருகின்றீர்கள். எவ்வளவு இந்த கற்பூரம் என்பது தொட்டவுடன் பத்திவிடும். அதே போன்று உங்களுக்கும் கற்பூர புத்தி என்று நான் பெருமைப்பட்டு கொள்கிறேன். என் அன்பு உறவுகளை, உங்களை சலிப்படையாமல் ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை நீங்கள் என்று இயங்கி எங்களை மகள வைத்தீர்கள் இந்த நாள் பெறும். அந்த வகையில் இன்று குறைந்த பாடல் இரண்டு பாடல்களோடு தேவா நின்று விட்டார்.

அழைத்து அழைத்து வீரர்கள் முண்டி அடித்து கொண்டிருக்கும்பொழுது சானமத கிளை ஓடி வந்து நல்ல நல்ல பாடல்களை தந்து 29 பாடல்களை தந்திருந்தீர்கள். ஞானசேகரன், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்து சந்தன்ராஜ். சந்தன்ராஜ் வழக்கமாக ஒரு தடவை வந்தாருன்னா அடுத்தடுத்து திருவார் பாடல்களை இன்று அவரால் ஒரு தடவையே வந்து இணைந்து கொள்ள முடியவில்லை. இணைந்த வேளையிலும் அவருடைய பாடல்கள் சிலது என்னால் கிரகிக்க முடியாமல் இருந்தது, ஊகித்து பிடித்து கொண்டேன். அது மீண்டும் மீண்டும் கேட்க வேண்டிய ஒரு நிலை அவருக்கு. அப்படியான நிலையில தான் அவர் அங்கே இருந்தார் கடையிலே. அவர் இருப்பினும் எங்கள் நிகழ்ச்சியை சுவைக்க வேண்டும், சிறக்க வேண்டும் என்று சாதாரணமாக 53 பாடல்களை தந்திருக்கின்றார். கெட்டிக்காரன் என்று பெயரையும் பெற்றுக்கொண்டு அவரை விட 3 பாடலை கூடுதலாக கிருஷ்ணன் தந்திருந்தார், 56 பாடலை. அந்த பாடலை அவர் தரும்போது இன்று கிருஷ்ணனுக்கு வலைத்தளம் சிறப்பாக இருந்தது, தடுமாற்றங்கள் கொஞ்சம் இருந்தது தான். இருப்பினும் அவர் பாடலை தந்து சென்று விட்டார். நல்ல நல்ல பாடலையும் தந்திருந்தீர்கள். அடுத்து 4 பாடலை கூட தந்து 60 பாடலை மகிழ்ச்சியாமலா தந்து இன்றும் முதலாவது இடத்தில் இருக்கின்றார். 53, 56, 60 3-4 பாடல் வித்தியாசத்திலே தான் நீங்கள் இருக்கின்றீர்கள். அவ்வளவு தூரம் பலமாக இருந்தது போட்டு சிறப்பாக விளையாடி இருக்கின்றீர்கள். ஷியாமலா 60 புள்ளிகளையும், கிருஷ்ணன் 56 புள்ளிகளையும், சந்தன்ராஜ் 53 புள்ளிகளையும், ஞானசேகரன் 29 புள்ளிகளையும், மகாலிங்கம் 2-6 புள்ளிகளையும், தேவா 2 புள்ளிகளையும் பெற்று மொத்தம் 206 பாடலை குவித்திருக்கின்றீர்கள் இந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே. உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் உங்கள் ஆர்வத்துக்கும் ஆதரவுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நீங்கள் இப்பொழுது உங்களுக்கான நேரம் இருக்கின்றது. உங்கள் பாடலை தருவதற்கு நான் ஆயத்தமாக போகின்றேன். இந்த பாடலை தந்துதான் செல்ல வேண்டும். அதனால் உங்களுக்கு விருப்பமானபடல் உடனடியாக வந்து குறிப்புகளையும் கூறி பாடலையும் சுருக்கமாக தாருங்கள். விரைவாக பாருங்கள். எங்கே பார்ப்போம் யார் வரப்போகின்றீர்கள் என்று.

0: வணக்கம் வணக்கம் வெற்றியாளர்,
1: வணக்கம் வணக்கம்ப்பா.
0: வாழ்த்துக்கள்
1: நன்றிப்பா, நன்றிப்பா.
0: கடந்த வாரத்தை விடாம இந்த வாரம்
1: கலந்து கொண்ட எல்லாருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள்ப்பா.
0: வாழ்த்துக்கள். முதல்ல வந்து இணைந்து ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை உற்சாகமாக நல்ல நல்ல பாடலை தெளிவாக தந்தீர்கள். அப்பாவோட இணைந்து நல்ல நல்ல நகைச்சுவைகளை பகிர்ந்து கொண்டீர்கள். சிறப்பு சிறப்பு. இங்கே பாடல்களை இந்த நிகழ்ச்சியை கேட்டுவிட்டு எழுதுவார்கள் அயலவர்கள், எங்கள் தளத்தை விட ஏனைய உறவுகள், இங்கு வர முடியாதவர்கள் கூட தாங்கள் தூக்கத்தை விழித்து கொண்டு கேட்போமாம் இந்த கலகலப்பான நிகழ்ச்சி. இது என்னடா இப்படி ஒரு நிகழ்வு நடக்கின்றது, பாட்டுக்கு பாட்டு கேள்விப்பட்டிருக்கும், பாடிக்கொண்டெல்லாம் இருப்பார்கள், இது என்னடா பாடல் என்று வரிகளை கூறுகின்றனர், இவ்வளவு தூரம் அவர்களுடைய உள்ளத்துக்கு களஞ்சியமாக இருக்கின்றதா என்று தாங்கள் நினைப்பார்களாம். ஆனால் அவர்களுக்கும் ஆர்வம் உண்டு வருவதற்கு, ஆனால் அவர்களுக்கு வரக்கூடிய சூழலை அவர்கள் இல்லை. ஆனால் உலகளாவே இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு இது முன்றியல் தமிழ் வானொலியில் தான் இந்த நிகழ்ச்சி இருக்கின்றது. வேறு நிகழ்ச்சியில் வேறு விதமான வேறு வடிவத்திலே பாட்டுக்கு பாட்டு, பாட்டுக்கு பதில் பாட்டு, பொருள் பாட்டு, அவருக்கான பாட்டு, இவருக்கான பாட்டு என்று இருக்கின்றது. இது பாட்டுக்கு பதில் பாட்டு என்று இது இங்கே தான் இருக்கின்றது. அதை நீங்கள் மிகவும்
1: பரபரப்பா இருக்கும்பா,
0: நெஞ்சம் படபடக்கும், விறுவிறுப்பா கொடுக்க வேண்டும், முந்தி கொண்டு போக வேண்டும், எத்தனை இதை கொண்டு வருகின்றீர்கள்.
1: வாழ்த்துக்கள்.
0: ஆனா கட்டிக்காரி, நீங்கள் ஒரு சலனம் இல்லாமல் ஒவ்வொரு பாடல் புள்ளி எண்ணவுடன் பத்து பாடல் உடனே தரக்கூடிய வல்லமை இருக்கின்றதுங்க. அதுக்கு ஞாபக சக்தி, இது வந்து எங்கள் ஞாபக சக்தி. ஞாபக சக்தி எத்தனை பேருக்கு இருக்கணும், வேகம் வேண்டும், விரைவு வேண்டும், விவேகமும் வேண்டும், அங்கேதான் இருக்கின்றது. அந்த விவேகம் என்பது ஒரு பாடல் போன உடனே அடுத்த பாடல் உங்களுக்கு தோன்றுகின்றது. எல்லோருக்கும் பார்த்தேன், நீங்கள் வந்தவர்கள் எல்லோரும் கிடைக்காரர்கள். சிறப்பு மகளே, உங்களுக்காக என்ன பாடலை நான் ஒளிபரப்ப வேண்டும் மகளே?
1: அப்ப சலங்கு வெளி படத்துல பாலக
0: வாழ்த்துக்கள். இந்த இடையிலே வந்தாலும் அவர்கள் ஒரு சில பாடலை தந்தாலும் அது எங்களுக்கு ஒரு உத்வேகமாக வந்து விட்டார்களே, வந்து விட்டார்களே, அவர்களுக்கும் பதில் கொடுக்க வேண்டும்
1: என்று
0: சிறப்பு. வாழ்த்துக்களம்மா, நன்றி.
1: நடத்திட்டு போறீங்கப்பா, உங்களுக்கு உண்மையிலேயே எங்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்கள்.
0: நன்றி மேடம். அதெல்லாம் உங்களுடைய உற்சாகங்களா, இந்த உறவுகள் நீங்கள் வந்து எவ்வளவு உற்சாகமாக?
1: எங்களை உற்சாகப்படுத்தா, இப்ப சம பங்கு எடுத்துக்கலாம்ப்பா இருவருமே.
0: நன்றி மகளே, வாழ்த்துக்களம்மா.
1: ஏன்னா நீங்க சொல்றதாலதான் எங்களால பாட முடியுது, நான் பாடுறதால உங்களால இப்படி எல்லாம் சொல்ல முடியுது.
0: சொன்னா தானே நீங்கள் வருவீர்கள், தருவீர்கள், பேசாம.
1: ஆமாப்பா.

0: உண்மைதான்ப்பா.
1: இப்பொழுதுதான் நான் அந்த என்னுடைய நான் பக்கத்தில் வச்சிருக்கிற நீர் அருந்தினேன். அதற்கு
0: நான் அப்பயே
1: முடியவில்லை.
0: நான் நான் மெசேஜ் அனுப்பணும்னு நினைச்சேன்ப்பா, தண்ணி
1: இல்லை
0: குடிங்கப்பா முதல்ல.
1: அதுக்கு நான் திரும்பி போக முடியாம என்னோட காதலே ஒலி வாங்கி வாய்க்கு நேரே
0: ஆமாப்பா
1: ஒலிபெருக்கி
0: ஆமாப்பா.
1: ஒலிபெருக்கி கண்ணுக்குள்ளே தொலைபேசி இதுல தளம். அப்ப யார் வருகிறார் கையிலே எழுதுகோள். எப்படி நான் திரும்ப
0: ஆமாப்பா
1: அங்க
0: ஆமாப்பா.
1: திரும்பினால் ஒலி மாறிவிடும். அப்ப எல்லாத்தையும் கவனிக்க முடியும்.
0: சந்திரன் சொன்ன மாதிரி நீங்களும் அப்பப்போ அசாவதானியா தான் போயிருக்கீங்க.
1: நேற்று இரவு தினமும் எனக்கு தூக்கமே இல்லை. நான் எனக்கு உங்களோடு இணைந்து கொண்டிருந்தேன். அது நான் நேற்று உங்களுக்கு முதலே கூறியிருந்தேன். இந்த பாட்டும் பதமும் நிகழ்வே பல தடவைகள் அதிகாலை 9 மணி 10 மணிக்கு தந்தால் உங்களுக்கு கிடைக்காத நேரம் என்றால் இதோடு சேர்த்து கொடுத்தேன். அதிலே நான் இந்த அவசரத்தில்
0: ஆமாப்பா, இன்னைக்கு நான் உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருந்தேன்ப்பா.
1: நான்கு
0: 9 மணிக்கு எல்லாம் அதிகபட்சம் கேட்க, அதாவது பாதி பாட்டு கேட்பேன் பாதி பாட்டு கேட்க முடிய மாட்டேங்குது.
1: நான்கு நிகழ்ச்சியை ஒரு நேரத்தில் தயாரித்து தர வேண்டியிருந்தது. சர்வதேச நேயர் நேரம்,
0: ஆமாப்பா உங்களுக்கு
1: நேயர்
0: ரொம்ப
1: நேரம்,
0: கஷ்டமா இருந்திருக்கும்.
1: பாட்டுக்கு பதில் பாட்டு, பக்தி வேளை, இது நான்கையும் கொண்டு வரும்பொழுது அந்த இன்று என்ற இன்று நமக்கு அந்த பாடல் இருக்குல்ல, இன்று நமது உள்ளமை என்ற பாடலும், அடுத்த பாடல் இன்பம் பொங்கும் மனிதம், ஒன்றன் பின் ஒன்றாகத்தான் நான் எடுத்து வைத்திருந்தேன். தொட்டுவிட்டேன் மாறி. பாடல் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது என்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. அதை குறிப்பாக நீங்கள் கண்டுபிடித்து விட்டீர்கள்.
0: அதுல இன்னொரு சந்தோஷமான விஷயம்ப்பா, அது பழைய பாட்டு 2 தடவை வந்ததை விட்டு கேட்கறதுக்கு எனக்கு நல்லா இருந்துச்சு.
1: பாட்டு நல்ல நல்ல பாடல்கள்.
0: அதுக்கு முன்னாடி ஃபாரூக் தம்பி எல்லாம் கேட்கிற மாதிரி ஒரு 2 பாட்டு வந்துச்சு, வேற வழியே இல்லை.
1: ஆனால் பாடல்கள் தேடி எடுப்பது சாதாரணமான விடயம் இல்லை. ஓரளவு
0: தெரியக்கூடிய
1: நாங்கள் கேட்கக்கூடிய பாடல்களாம் இருக்க வேண்டும் அம்மா. அதுக்காகத்தான் இந்த பாடல்கள்
0: இல்லை. பாடல்கள் நல்லா இருந்துச்சுப்பா. அது சொல்லப்பா, ஏதாவது எங்களுக்கு எனக்கு கிருஷ்ணன் ஐயா அப்புறம் அது அந்த பழைய பாட்டை கேட்குறவங்களுக்கெல்லாம் ஒரு பிரச்சனையும் இருக்காது, ஆனால் அவங்களுக்கும் வேணும்ல.
1: அது அது மட்டும் இல்லை, அந்த பாடல்கள் இது கருத்துக்கள், அந்த பாடல் தான் இந்த பதத்தை கொண்டு பெறுகிறோம். அந்த பதத்துக்கான பாடலை தேடி எடுக்க அது மிகவும் இறைவன் கொடுத்த வரம். ஏதோ எனக்கு அடுத்த வாரம் அடுத்த வாரமும் நல்லதொரு பாட்டும் பதம் பெற
0: வேண்டும்.
1: மாறாது அம்மாவிடம் கேட்டு கூட சர்ச்சை பண்ணித்தான் இந்த நேரத்தை நான் எடுத்தேன். 24 மணித்தியாலத்துக்கும் அவர் சமாளித்து தர வேண்டும். எந்தெந்த நேரத்துக்கு இந்த பாடல் எந்தெந்த நிகழ்வுண்டு எல்லாருக்கும் பங்கு கொடுக்க வேண்டும். அதனால் மிகவும் கடினமாக இருந்தது. இருப்பினும் அந்த சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்ததை விட்டு உங்களுடைய ஆதரவு, நீங்கள் பதில் போடப்பட அங்கே கேட்கின்ற தூங்கவில்லையான்னு சந்தன்ராஜ் நீங்கள் எல்லாம் கேட்கின்றீர்கள். எனக்கு தூங்க ஞானசகரன் இல்லாமல் எனக்கு தூங்கம் வரவே இல்லை. தூங்க முடியாதுதான், இருக்கின்றேன் காற்றலையில் இருந்து கொண்டு அப்படி தூங்க முடியும். அதை செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆர்வம். நன்றி மகளே, மீண்டும் சந்திப்போம். உங்களுடைய வாழ்த்துக்கள், என்னுடைய வாழ்த்துக்கள், உங்களுடைய பாடல்
0: கண்டிப்பாக
1: காற்றல். நன்றி நன்றி நன்றி நன்றி. அடுத்த பாடல் யாருக்கு வேண்டும் என்று அழையுங்கள், உடனடியாக அழையுங்கள். அடுத்த பாடல் யாருக்கு வேண்டும் என்று நான் பாடல்களை ஒலிபரப்ப இருக்கின்றேன். நன்றியோடு வந்து இணைந்து கொள்ளும் உங்களுக்கு என் நன்றியையும் கூறிக்கொண்டு, இறைவனுக்கு நன்றி கூறிக்கொண்டு, அடுத்த நிகழ்வுக்காக அடுத்த பாடலுக்காக ஓடிச் செல்ல, யார் பாடல் தரப்போகின்றீர்கள், தராது விட்டால் நீங்கள் தந்த பாடல்களிலே ஒரு பாடலை தெரிவு செய்து நான் ஒளிபரப்புகிறேன் என்று கூறிக்கொள்ளுகின்றேன். இந்த மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கன்னடா கலையகம் ஒலித்து கொண்டிருப்பது பாட்டுக்கு பதில் பாட்டுக்கான பாடல்கள் வரிசையிலே தொடர இருக்கும் பாடலை தர இருக்கின்றேன். அந்த பாடல் அன்பு மகள் சியாமலா நீங்கள் கேட்ட பாடலாக இருக்கின்றது. அந்த பாடல் தருவதற்கு முன்பு கிருஷ்ணன் பாடலை தர வருகின்றார். கிருஷ்ணா வர வேண்டும். மகிழ்ச்சி கிருஷ்ணா, மணிக மகிழ்ச்சி. 2வது இடத்தை பெற்றவங்களுக்கு வாழ்த்துக்கள். 4 பாடல் வித்தியாசம் தான், கணக்கவில்லை. 4 பாடல். கிருஷ்ணா வாருங்கள், எப்படி இருக்கின்றீர்கள்?
2: நல்லா இருக்கேன்.
1: இல்ல, 16 வயதுல நான் 16 வயதுல நல்லா மெனக்கெட்டு இருக்கீங்களா எல்லோரும் என்ன? நகைச்சுவை நகைச்சுவை, வாழ்த்துக்கள் ஐயா. சரி, இப்பொழுது உங்க காலநிலை எப்படி இருக்கின்றது? வெயில் வேண்டும் ஐயா, வேண்டும் வேண்டும் மீண்டும் மீண்டும் வெயில் தான் வேண்டும். மழை ஒருக்கால் வந்தா போதும். சரியா? சரி, என்ன எப்படி இருந்தது நிகழ்ச்சி? விறுவிறுப்பா இருந்ததா? ஏன் தடுமாறுகிறீர்கள்? சில தடுமாற்றங்கள்.
2: ஒரு பாடல் சொல் இல்ல இல்ல ஒரு பாடல் சொல்ல வரும்போது டக்குன்னு மாறு மாத்தி சொல்ற மாதிரி ஆயிடுச்சு.
1: நர்வஸ் இருக்க கூடாது, அது தைரியமா இருக்க வேண்டும். நீங்க துணிவா இருக்க வேண்டும். பாடல்
2: பாடல் பாட்டுக்கு பதில் பாடு சொல்லும் போது இடையில சந்தன்றாது வரும்போது அந்த அம்மா பாடுறது பதில் பாட்டு
1: என்ன வேண்டாம். ஒவ்வொரு தரம் பாடல் கொண்டு வரும்பொழுது நான் முந்தி நீ முந்தியன்னு வர வேண்டும், தர வேண்டும் என்ற அந்த எண்ணங்கள். ஆனால் தடமாட்டம் இல்லாமல் தரப்படும். சிறப்பாக இந்த 56 பாடல் சாதாரணமானது இல்லையா? 56 பாடல் சாதாரணமானது அல்ல. வாழ்த்துக்கள் உங்களுக்கு, என்னுடைய வாழ்த்துக்கள். கெட்டிக்காரன் நீங்கள். என்ன பாடலை கேட்போம்?
2: படம் வந்து எல்லோரும் நல்லவரே.
1: அப்ப அதுக்குள்ள உங்களை தவிர அப்படியா? உங்களை தவிர மற்ற எல்லோரும் நல்லவர்கள், நானும் அதுக்குள்ளே வந்து விட்டேன் நல்லவர்களுக்கு. நீங்களும் என்ன பாடல் ஐயா?
2: பாடல் வந்து பகை கொண்ட உள்ளம் துயரத்தில் இல்லம்.
1: என்ன காரணம் பகை கொண்ட உள்ளத்தை தேடுகிறீர்கள்?
2: நல்லா இருக்கும், கருத்து அமைந்த பாடல்.
1: உங்களுக்கு நல்லா இருக்குமோ, எல்லாருக்கும் நல்லா இருக்குமோ?
2: எல்லாருக்கும் நல்லா இருக்கும்.
1: சிறப்பு, எல்லோரும் நல்லவரே. அதனால எல்லோருக்கும் நல்லவராக பகை கொண்ட உள்ளம் என்ற பாடலை தந்து பகையை நாங்கள் பகை கொள்ளக்கூடாது என்று கூற வரும் பாடலை கேட்போம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நிகழ்ச்சி எப்படி இருந்தது? இந்த நிகழ்ச்சி எப்படி இருந்தது?
2: அருமையா இருந்தது. பாட்டும் பதம் சொன்ன மாதிரி ஒரு பாட்டு மாறிதான் வந்தது.
1: அது அது வழக்கவையா? அதெல்லாம் வழக்கவையா? அது கவலைப்படக்கூடாது.
2: இல்லை, நன்றாக இருந்தது.
1: வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இணைந்து சிறப்பித்து பெருமை
2: மாற்றமும் எங்களுக்கு நன்மையா இருக்கும் ஐயா.
1: என்னய்யா?
2: காலை நேரம் 9 மணி போட்டது, இப்ப நேரம் முடிஞ்ச பிறகு போட்டது நல்லா இருக்கு.
1: அந்த பாட்டும் பதமும் அல்லவா? நீங்கள் முன்பு ஒரு பாட்டு மதம் தந்து அதன் நீ பாடி விட்டீர்கள். என்ன நடந்தது? படைப்பாளிகள் எங்களுக்கு தேவை. நானே நிறுவனம் செய்வதல்ல, படைப்பாளிகள் தேவை. எத்தனையோ பேருக்கு சந்தர்ப்பம் கொடுத்தேன்.
2: கண்டிப்பா
1: முயற்சி செய்யுங்கள், முயற்சி செய்யுங்கள். திருவினை ஆக்கம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ஒரு படைப்புகளை நான் அப்படியே படைப்புகள் தந்து விட்டால் அதுக்கு ஏதோ மெருகூட்டி வெளியே கொண்டு வந்து விடுவேன் உங்களை. வாழ்த்துக்கள், மீண்டும் பாருங்கள். இரண்டாவது வாழ்த்து, இரண்டாவது இடம் பெற்றுமைக்கு நன்றி. நன்றி, எல்லோருக்கும் நன்றி, எல்லோருக்கும் நன்றி. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணியிலே அடுத்த பாடல் யார் தரப்பு ஒன்றீர்கள்? எங்கே பார்ப்போம், ஓடி வாருங்கள். யார் தரப்பு ஒன்றீர்கள்? நான் அதற்கிடையிலே பாடல்களை ஒளிபரப்புகின்றேன். நீங்கள் வந்து அழைக்கலாம், உங்களை இணைக்கின்றேன், பாடலையும் தருகின்றேன். இப்பொழுது வருகின்றது சலங்கை ஒலி திரைப்படத்திலிருந்து அன்பு மகள் சியாமலா, நீங்கள் கேட்ட பாடலை நாங்களும் கேட்க இருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியோடு எங்களோடு பயணித்த உலகளாக இருக்கும் உறவுகளும் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். அவர்களும் இணைந்து இந்த பாடலை கேட்கட்டும். ஒலிக்க இருக்கின்றது பாடல். எங்கே அந்த பாடல் ஒலித்து விட்டது? அந்த பாடல் அது எங்கேயோ சென்று விட்டது. வரமாட்டேன்னு சொல்கிறது அந்த பாடல். மொழியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணியிலே நாங்கள் பாடல்களை தேடிக்கொண்டு வர வேண்டும். அதுக்கு வலைத்தளங்களில் விளம்பரங்கள் அதிகமாக வந்து கொண்டிருக்கும். எல்லாவற்றுக்கும் இடையூறாகத்தான் இருக்கும். இருப்பினும் விடாப்பிடியாக நாங்கள் பாடலை தேடி தெரிந்து எடுத்து விளம்பரங்களை தள்ளி பாடலை தெரிவு செய்து தர வேண்டும் அல்லவா? இதோ வந்துவிட்டது பாடல், ஒலிக்கின்றது பாடல்.

இசை ஞானியின் இசையிலே சின்ன இசைக்கோயில் ஜானகி அம்மா அவர்களின் குரலிலே 1983 ஆண்டு வெளிவந்த சலங்கை ஒலி திரைப்படத்து பாடல் ஷியாமலா உங்களுக்காக உங்களோடு இணைந்து நாங்களும் மகிழ்வாக கேட்டோம். அடுத்து வரும் பாடல் எங்களுடைய கிருஷ்ணன் ஓடி வந்து தனக்கு விருப்பமான பாடல், எல்லோருக்கும் பிடிக்கும், எல்லோரும் நல்லவரே திரைப்படத்து பாடலை தந்தார். இங்கே அந்த பாடல் எப்படி பாடுகிறது கிருஷ்ணா கேட்போமா?

0: இனிமையான அந்த பாடல் கருத்தோடு நல்ல பதங்களை தாங்கி வந்து நல்ல புத்தி மதிப்பு ஒன்று எங்களுக்கு தருகின்ற ஒரு பாடலை நல்லதென்று கூறியிருந்தார். எல்லோருக்கும் நல்ல பாடலாகத்தான் அமைந்தது. இந்த வழியில் அடுத்த பாடலை யாருக்காக தரலாம் என்று பார்த்தால் அது எங்கள் ஞானசேகரன் அவர்கள் வந்து விட்டு கொடுக்காமல் வந்த நேரத்திலிருந்து இறுதி வரையும் எங்களோடு இணைந்து அவர் 29 பாடல்களை தந்து 4வது இடத்தில் இருந்தாலும் 29 பாடல் என்பது சாதாரணமல்ல. இந்த வலைத்தளம் குழப்பமான நேரத்திலும் தன்னுடைய பணி நேரத்திலும் ஓடியோடி வந்து கொண்டிருக்கும் போல இணைந்தவர். அவர் தந்த பாடல்கள் எனக்கும் பிடித்து அவருக்கும் பிடித்த ஒரு பாடலாக தர இருக்கின்றன. அதற்கிடையே சந்தன்ராஜ் வருகின்றார். அவரை இணைத்து விடுவோம். வணக்கம் சந்தன்ராஜ் அவர்களே. வணக்கம். வணக்கம் ஐயா. சந்தன்ராஜ்
1: அவர்களே வணக்கம் ஐயா. உங்களுக்கு பகல் நேர வணக்கத்தோடு சிலுவை சந்தன்ராஜ்.
0: வாழ்த்துக்கள். இரண்டு நேர வணக்கத்தை இருந்து இணைந்து கொள்வோம். ஐக்கியமாகவும் நலமா இருக்கின்றீர்கள் தானே? கேட்க நேரமில்லை. போட்டி அப்படி இருந்ததா? சிறப்பான போட்டி அட்டாவதானி என்பதை காட்டிக் கொண்டீர்கள். அங்கே எத்தனை விடயங்களை கவனித்துக் கொண்டு எங்களுடைய முனைந்து இவர்களையும் கேட்டு கேட்ட பாடல் கேளாத பாடல் வராதவர்கள் தலைவரையும் கொண்டு வந்து இழுத்து புகுத்தி விட்டீர்கள். கெட்டிக்காரன். எப்படி இருந்தது நிகழ்ச்சி?
1: உங்களோட ஐயா அட்டாவதானி நீங்க தான் ஐயா இந்த வயசுல. ஆமாங்க ஐயா, எவ்வளவு பணிகளை வந்து செய்ய வேண்டியதா இருக்கு.
0: உங்களை போன்றோரின் பதிவுகள், உங்களுடைய உற்சாகமான கருத்துக்கள், பதிவுகள் தான் என்னை உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கின்றது. உங்களையும் நாங்கள் தட்டி கொடுத்துக்கொண்டு உங்களையும் நாங்கள் இழுத்து கொண்டு போக வேண்டிய ஒரு நிலை இல்லையா? சாதாரண பாடல்கள் பாடல்னு பெயரை சொல்லி போட்டுக்கிட்டு போறதோட படைப்புகள் பல படைப்பு படைப்பாளிகள் பலரை எதிர்பார்க்கின்றேன். நேற்றும் கூறியிருந்தேன் உங்களுக்கு இந்த பாட்டும் பதத்துக்கு பிதாமகர் உங்களுடைய பம்பாய்
1: மஜித் ஐயா அவர்கள்.
0: அவர் தான் எங்களோட பிதாமகர். அவர்
1: என் மஜித். அம்மா குடும்பம் தான் நல்லா இருக்கும். என் மஜித் என் மஜித்.
0: அவர் பல காரணங்களுக்காக ஓய்வு பெற்றுக் கொண்டார். அவர் வந்ததை அந்த சுவடு அழியாமல் தொடர்ந்து பாட்டும் பதம் கொண்டால் அவருடைய எண்ணம் எங்களுக்கு வந்து கொண்டிருக்கும்.
1: 350 வாரம்னா சாதாரணம் இல்லை இல்ல.
0: அவர் கொண்டு வந்து
1: 350 வாரம் போதுன்னா எவ்வளவு பெரிய
0: எங்களோட அதை ஆரம்ப காலத்திலே முதல் முதலில் அவர் வரைகள் எங்கள் ஷாகுல் ஹமீத் அவர்கள் தொகுத்து வழங்கியவர். அதன் பின்பு அவரை நிறுத்திய பின்பு பொறுப்பை நான் எடுத்துக்கொண்டேன். ஒரு தடவை முத்துக்குமாரன் என்று அந்த வழக்கறிஞரும் செய்தது போன்று ஞாபகம் இருக்கின்றது, கேட்டிருக்கின்றேன். அதன் பின்பு நான் கையில் எடுத்து அந்த சுமையை சுமந்து கொண்டிருக்கின்றேன். இடையிடையே நீங்கள் பலர் வந்து கை கொடுத்தீர்கள். உங்களுக்கும் பணிகள் சுமைகள் அதில் இருக்கும் பொழுது வருவீர்கள் என்று தெரியும். படைப்பாளிகளை எதிர்பார்க்கின்றேன். படைப்பாளிகளை வந்தால் எனக்கு தொகுத்து வழங்குவதில் எனக்கு எந்த விதமான இதுவும் இல்லை. உங்கள் செய்வோம் செய்வோம் இங்கே போய் விட்டது காலம். அடுத்து இந்த வழியை ஞாபகப்படுத்த வேண்டும் சந்தன்ராஜ் அவர்கள், மொன்றியல் தமிழ் வானொலியின் 30வது ஆண்டு விழா இன்னும் 2 மாதத்தில் வர இருக்கின்றது. டிசம்பர் 9 நாள் இல்லையா?
1: உண்மைதான். 2006
0: ஆண்டு ஒரு டிசம்பர் 9 நாள் ஒரு ஆண்டு விழாவில் என்னை பிரதம விருந்தினராக இந்த மொன்றியல் தமிழ் வானொலி அதிபரும் அன்று அவரோடு நல்ல சகபாடியாக இருந்த என்னை நன்றாக தெரிந்த ஒரு கலைஞர் சாந்தி முனைந்து என்னை அறிமுகப்படுத்தினார்கள் அந்த விழாவிலே. அன்று அந்த விழாவுக்கு தலைமை தாங்கி நான் பிரதம விருந்தினராக உரையாற்றும் பொழுது கூறினேன், இந்த வானொலி இருக்கும் வரை நான் இதற்கு என்னால் முடிந்ததை செய்வேன் என்று. இன்று வரை அந்த சுமையை சுமந்து 20வது வருடத்தை எட்டி பிடிக்க போகின்ற 2026 வருகின்றது. 2026 ஆண்டுகள் பன்முக கலைஞராக கலைத்துறையில வேறு வேறு துறையில இருந்தாலும் இந்த துறையிலே கொண்டு வந்து அமர்த்தி 20 வருடங்களை என்னை கடந்து செல்ல தைரியமும் உற்சாகமும் முன்மாதிரியாக காட்டியது என்ற மகளுக்கு நான் நன்றி கூறியே ஆக வேண்டும். இதை வரவேற்று நீங்களும் தந்த கருத்துக்கள் என்னை மேலும் உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கின்றது.
1: 30 அவங்களும் அதை வந்து விடாம நடத்திருக்காங்க பாருங்க. எவ்வளவு கடிதங்கள் வந்தா போதிலும்.
0: அதனால தானே தாய் உலகத்தில் தாய் தமிழ் வானொலியான இலங்கை ஒலிபரப்பு கூட்டத்தாவன் அவர் அவை கௌரவித்து எங்கள் மொன்றியல் வானொலியை மிகப்படுத்தி விட்டது. அங்கே சென்ற இடத்தில் இயக்குநராக இருப்பது சாதாரணமான விடயம் இல்லை. எங்கள் போன்றவர் உங்கள் போன்றவர்களெல்லாம் கட்டியாள வாழ்த்துக்கள். நன்றா விளையாடுனீர்கள். உங்களுக்கு இன்றைக்கு வளைத்தளம் கொஞ்சம் தாமதமாகவும் அடுத்தது அங்கே அட்ட அவதானங்கள் கூடுதலாக இருந்ததை கவனித்தேன். இருந்து இருப்பினும் 53 பாடல்கள் இருந்திருக்கின்றீர்கள். சிறப்பு சிறப்பு. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இன்று என்ன பாடலை கேட்போம்?
1: அருள் வடிவே பரம்பொருள் வடிவே.
0: அரம்பொருள் அருள் வடிவே அருள் வடிவே
1: எல்லாரும்
0: பெரம்பூர்.
1: சிறப்பா பங்கெடுத்து பரம்பொருள் வடிவே. ஆமாங்க,
0: வாழ்த்துக்கள் கூறுங்கள்.
1: அதுவும் ஐயா, நம்ம பங்கெடுத்த அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஐயா, சிறப்பாக
0: நன்றி.
1: நடத்தி உங்களுக்கும் வாழ்த்துக்கள் தெரிவித்து விடைபெறுகிறேன் ஐயா.
0: எங்களோட பெண்சிங்கம்
1: நன்றி,
0: அவர்கள்
1: வணக்கம்.
0: வந்து இன்றும் மீண்டும் தன்னுடைய
1: பெண்சிங்கம், ஆமா
0: வரலாற்று
1: நிச்சயமா நிச்சயமா.
0: கேட்டிக்காரி அவளும் வாழ்த்துக்கள்
1: ஆமாங்க
0: சர்வதாசி
1: ஐயா,
0: அவர்கள், உங்களோடு இணைந்து பயணிப்பது நான்
1: நன்றி ஐயா.
0: பெருமைப்படுகிறேன். நன்றி, நன்றி, நன்றி. அடுத்த பாடலை நான் எங்கள் ஞானசேகரனுக்காக தெரிவு செய்த ஒரு பாடல் தர இருக்கின்றேன். அவருக்கும் விருப்பம், உங்களுக்கும் விருப்பம் என்று எண்ணிக்கொண்டேன். வந்து இணைந்தவர்களுடைய பாடல்கள் ஒருவருடைய இருவருடைய பாடல் கொடுத்து விட்டேன். சந்தன்ராஜ் வந்து தந்திருக்கின்றார், அவருடைய பாடலையும் தந்து இன்றைய நிகழ்ச்சியை நான் நிறைவுக்கு கொண்டு வருவேன். இப்பொழுது திருவருட்செல்வர் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் தந்தீர்கள் அல்லவா ஞானசேகரன், அந்த பாடல் எல்லோருக்கும் விருப்பமான பாடல், எங்களுக்கு வேண்டிய பாடல். கேட்போம் அந்த பாடலை.

பாடல் இடையூறின் மத்தியிலும் ஓடிவந்த திடம்பிடாப்படியாக ஆரம்பத்திலிருந்து இறுதி வரைக்கும் 29 பாடல்களை தந்தார் என்றால் சாதாரணமான விடயமல்ல. இருப்பினும் ஞானசேகரன், உங்களுக்காக நீங்கள் வந்து எனக்கு பாடல் கேட்கவில்லை, இருப்பினும் உங்களுக்கும் இந்த பாடல் பிடிக்கும், எனக்கும் பிடிக்கும் நீங்கள் எழுதியிருக்கின்றீர்கள். எல்லோருக்கும் பிடிக்கும் ஒரு எங்களுக்கு தேவையான ஒரு உண்மையான பாடல், இனிமையான பாடலை கேட்டு மகளிர் சந்தர்ப்பம் கிடைத்ததுக்கு நன்றி கூறும் இந்த வேளையிலே அன்புடன் மகாலிங்கம் அவர்களும் ஓடி வந்து இணைந்தார். அவருக்கு வலைத்தளம் பிழை. அடுத்து அவர் ஆரம்ப காலம் அவர் இப்படித்தான் செய்வார். அவர் தொடர்ந்து வந்தால் பல பாடல்களை தரக்கூடியவர். இருப்பினும் அவர் தந்த சில பாடல்கள், ஒரு பாடலை அவருக்காக தெரிவித்து தருகின்றேன். அந்த பாடல் புதிய பறவை திரைப்படுத்த பாடல்.

அந்த பாடல் புதிய பறவை திரைப்படத்திலிருந்து மகாலிங்கம் உங்களுக்காக ஒலித்த வேளையில் பங்களித்தமைக்கு நன்றி கூறிக்கொண்டு அடுத்த பாடலையும் உடனே தருகின்றார். அன்புடன் தேவா வந்து இணைந்திருந்தார். பல பாடலை தரக்கூடியவர் என்று அவரால் வலைத்தளம் சிறப்பில்லை, அவருக்கும் உடல்நலம் வலிமை காணாது என்பதும் எனக்கு தெரியும். இருப்பினும் நானும் இருக்கின்றேன், பங்கு கொள்ளுகின்றேன், உங்களுக்கு ஆதரவாக இருக்கின்றேன் என்று ஓடி வந்து இன்றைய நிகழ்ச்சியை அலங்கரித்தவர்கள் நீங்களும் ஒருவர். தேவா, உங்களுக்காக நான் தெரிவு செய்து தரும் பாடல் இந்த பாடல், குங்கும சிமிழ் திரைப்படத்து பாடல்.

சிறண்டல்களும் சிணுங்கல்களும் இறுதியிலே ஆனந்தத்தை கொடுக்கும் குடும்ப சங்கீதம் என்று கூறும் வேளையிலே இனிமையான இந்த பாடல் குங்குமச்சிமிழ் திரைப்படத்திலிருந்து எங்களோடு இணைந்து சிறப்பித்த அன்பு தேவா உங்களுக்காக தந்த பாடல். இந்த நிகழ்ச்சியிலே எல்லோரும் வந்து இணைந்த வேளையிலே இறுதியாக ஒரு பாடலை தந்து நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரும் வண்ணம் ஒரு பக்தி பாடல் ஒன்று கேட்போம். வாழ்த்துங்கள் என்ற திரைப்படத்திலிருந்து டாக்டர் கே ஜே ஜேசுதாஸ் ஐயா அவர்கள் குரலில் பாடிய அருள் வடிவே பரம்பொருள் என்ற அந்த பாடலை அன்பு சந்தன்ராஜ் அவர்களே, நீங்கள் இரண்டாவது மூன்றாவது நிலையில் இருந்தாலும் இல்லை, நீங்கள் முழுமையாக எங்களோடு இணைந்திருந்தீர்கள். ஆரம்பத்திலிருந்து இருவரை எங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும் உங்களுக்காக நீங்கள் கேட்ட இந்த பாடலை தந்து நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருவோம்.

சிறப்பான அந்த பாடல் அன்பு சந்தன்ராஜ் அவர்களை நீங்கள் கேட்ட பாடலாக நாங்கள் ஒலிக்க வைத்து நாங்களும் கேட்டோம். இந்த மதத்தையும் சாராமல், எந்த கடவுளையும் நேரடியாக கூறாமல் பாடும் அந்த பாடல் உட்கருத்து எல்லாவற்றையும் கடந்தவர் ஒருவர், அவர்தான் கடவுள். அருள் வடிவாக இருக்கின்றார், எல்லோருடனும் இருக்கின்றார், எல்லோவற்றையும் கடந்து எங்கள் உள்ளத்திலே இருக்கின்றார்கள் என்ற உண்மையான கருத்தை தரும் அற்புதமான பாடல் கேட்டு மகிழ்ந்து இன்றைய நிகழ்ச்சியை கடவுள் வணக்கத்தோடே நிறைவுக்கு கொண்டு வரலாம். அந்த உறவுகள் 6 உறவுகள் இன்று வந்து எங்கள் நிகழ்ச்சியை சிறப்பித்தார்கள். சியாமலா, கிருஷ்ணன், சந்தன்ராஜ், ஞானசேகரன், தேவா, மகாலிங்கம். நீங்கள் விரும்பிய பாடல்களையும் உங்கள் பாடல்களுக்கு தெரிவு செய்து நானும் விரும்பி பாடல்களை ஒலிபரப்பி இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். முதலாவது இடத்தை பெற்ற எங்களுடைய சியாமலா, உங்களுக்கு மீண்டும் 2வது தடவையாகவும் வந்து இன்று வெற்றி கேட்டீர்கள். 5 சிங்கங்களுடன் மோதிய ஒரு பெண் சிங்கமாக வந்த அன்பு மகள், சிறப்பாக தந்தீர்கள் பாடல்களை. வாழ்த்துக்கள் உங்களுக்கு, மேலும் நீங்கள் வளர வேண்டும். அதை விட்டு எத்தனையோ தடவைகள் முதலிடத்துக்கு வந்த எங்கள் கிருஷ்ணன் அவர்களும் 56 பாடலை, பல தடவைகள் சாதனையை புரிந்து அவர் சாதனையை முறியடிக்காமல் இன்றும் இருக்கின்றது எங்கள் சந்தன்ராஜ், அவரும் 53 பாடல்கள். அடுத்தவர்கள் 29, 6, 2 என்ற பாடலை தந்து இன்று மொத்தம் 206 பாடலை 6 உறவினர்களும் தந்து இன்றைய நிகழ்ச்சியை சிறப்பித்த வேளையில் நானும் உங்கள் 6 பேருக்கும் பாடலையும் தந்து சிறப்பித்து விட்டேன். இத்தோடு நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருவேன். உங்கள் ஆதரவு என்றும் எங்களுக்கு உண்டு. உங்கள் உற்சாகம், உங்கள் பங்களிப்பு என்னை ஊக்குவிக்கின்றது. இன்னும் ஓய்வடையாமல் இருந்து உங்களோடு இந்த கலைப்பணியை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். அன்பு உறவுகளை, எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் என்பது 30 வருட கால சேவையிலே நாங்கள் உலகத்துக்கு காட்டிக்கொள்ளுகின்ற ஒரு விடயம். தமிழ் அன்னைக்கு செய்யும் பணிகளிலே ஒரு பணியாகும். உலகத்திலுள்ள உறவுகள் அத்தனையும் அன்போடு ஈர்த்து 1 கோடியின் கீழ் பிறந்த நாம் மக்கள் என்ற இனத்தை அன்பு நேயம் கருணையை காட்டி வளர்த்து ஒரு ஆலமரம் விருட்சமாக இந்த மொன்றியல் தமிழ் வாணியை ஆக்களித்து சரணாலயமாக எல்லோரும் எல்லா நாட்டிலிருந்தும் எல்லோரும் வந்து இணைந்து உறவு கொண்டாடி கொண்டு போகும் ஒரு நிலையமாக வைத்திருந்த மொன்றியல் தமிழ் வானொலி அதிபர் மீரா அவர்கள் இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு ஒழுங்கு பண்ணி தந்து பொறுமையோடு சில நிமிடங்களை கூட்டியும் தருவார்கள். அதற்காக உங்களோடு சேர்ந்து நன்றி கூறிக்கொண்டு நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரும் இந்த வேளையிலே உலகெல்லாம் பறந்து வாழங்கள், உள்ளங்கள் அத்தனையையும் காத்து அருளும் எல்லாம் வல்ல இறைவனுக்கும், அன்னை தந்தை ஆசான் இவர்களை அறிகிற தமிழ் தந்தமைக்கும் இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி என் தாழ் பணிந்து வணங்கி முகந்தறிந்து தெரியாத உறவுகளே வந்து இணைந்து சிறப்பித்த அன்பு நேயர்களே, இந்த நிகழ்ச்சியை அலங்கரிக்க எனக்கு ஆறுதலாக பல வார்த்தைகளை, ஆரோக்கியமான வார்த்தைகளை தந்து உற்சாகம் கொடுக்கும் உலகளாக இருக்கும் அன்பு நேயர்களே, உங்களுக்கும் நன்றி கூறி அன்பு கருணை சாந்தம் எங்களுக்கு மிக முக்கியம். அந்த வகையிலே நாங்கள் அறம், மனித நேயம், ஜீவகாருண்யம் காத்து வாழ்வோம். இறைவா, அல்லல்கள் வேண்டாம், துன்பங்கள் வேண்டாம், சமதர்மம் சமாதானம் நிலவ நல்ல வழி காட்ட வேண்டும். நிகழ்ச்சிகள் சிறப்பாக அமைந்ததற்கு, வல்லமை தந்ததற்கு நன்றி கூறி இன்றைய 2026வது ஆண்டின் 9வது மாதத்தின் 26வது நாள் கதம்பத்திலே வந்த உனக்காக நான் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். உங்கள் அனுமதியோடு என்றென்றும் நன்றி கூறிக்கொண்டு வாழ்க வளர்க வாழ்வோம் வையகத்தில் வளமாக அன்புடன் தமிழோடு என்று கூறி மொன்றியல் தமிழ் வானொலியின் உனக்காக நான் நிகழ்வு நிறைவுக்கு வருகின்றது. அன்பு உறவுகளே.

0: வணக்கம்.
1: கிருஷ்ணன் பாட்டுக்கு போ. ஆயிரம் தாமரை முட்டுகளே.
0: ஆயிரம் தாமரை முட்டுக்களே, வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.
1: ஆயிரம்
0: தாமரை முட்டுக்களே, எல்லாரும் ஆயிரம் தந்தார்கள், நீங்களும் தந்து விட்டீர்கள். ஆயிரம் தாமரை முட்டுக்களே. இப்பொழுது தருவது எங்களுடைய கிருஷ்ணன் தான் தருகிறார். கிருஷ்ணா கொண்டு பாருங்கள்.
2: ராஜா கைய வச்சா, ராஜா கைய வச்சா அது ராங்கா போனதில்லை.
0: அதெல்லாம் உண்மைதான் கிருஷ்ணா. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ராஜா கைய வச்சா. அடுத்த பாடல் யாருக்காக வருகின்றது? கொண்டு வருகிறார் சியாமலா. மீண்டும் ஒரு பாடலை கொண்டு வர.
3: தேவ பாட்டுக்குப்பா. உலகம் அழகு கலைகளின் சுரங்கம் வந்த பாட்டு.
0: அது எங்களுடைய சந்தன் ராஜ் தந்து விட்டார் முதல்.
3: அப்ப அழகு மலராட அந்த பாட்டு.
0: அற்புதம், அற்புதம் கெட்டிக்காரி உடனே எடுத்து விட்டாள். கற்பூர புத்தி அழகு மலராட வைதேகி காத்திருந்தாள். எங்கே சந்தன்ராஜ், நீங்கள் என்ன கூற போகின்றீர்கள்? சந்தன்ராஜ் உங்கள் பாடலை தாருங்கள்.
4: ராஜா மகள் ரோஜா மகள்.
0: அது வந்துவிட்டது, வந்துவிட்டது.
4: வேண்டும் வேண்டும் முந்தன் உறவு.
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். வேண்டும் வேண்டும் முந்தன் உறவு, உங்கள் உறவு. வாழ்த்துக்கள் தர. எல்லோருடைய உறவும் எல்லோருக்கும் கிடைக்கும். அங்கே கிருஷ்ணன் உங்கள் பாடலை தாருங்கள் மீண்டும்.
2: தாமரை கண்ணங்கள் தேன்மலர் கிண்ணங்கள்.
0: ஓ, ஆயிரம் தாமரை முட்டுக்களை உடனே தாமரை கண்ணங்கள் ஞாபகத்துக்கு வந்து விட்டது. கெட்டிக்காரன், கெட்டிக்காரன். தாமரை கண்ணங்கள், தாமரை கண்ணங்கள். எங்க சந்தன்ராஜ், நீங்கள் என்ன பாடல் தர போகின்றீர்கள்? தாருங்கள்.
4: வணக்கம் ஐயா. கையில வாங்கின பையில போடலையா?
0: அதான் தேடி கொண்டிருக்காரு அவர். நீங்கள் கையில வாங்கிக்க பையில போடணும். ஐயோ, காசு போடணும் தெரியலையா? ஆஹா, கையில வாங்கினேன் பையில போடல. வாழ்த்துக்கள். எங்கே சியாமலா, நீங்களுக்கு தாருங்கள். சியாமலா இணைத்து விட்டேன்.
3: அப்பா நிலவு ஒரு பெண்ணாகிப்பா.
0: சிறப்பு,
3: ஃபர்ஸ்ட் போட்டதுக்கு பாடல்.
0: நல்ல பாடல், நல்ல பாடல். நிலவு ஒரு பெண்ணாகி. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். ஒரு பெண்ணே வந்து பாடல், வந்து பாடல். சந்தன்ராஜ் உங்கள் பாடலை தாருங்கள்.
4: கை கை கை கை வைக்கிறாயா?
0: அப்படித்தானே கேட்டிருந்தீங்க. பரவாயில்ல, பரவாயில்ல. கை கை கை கை வைக்கிறா, கை கை கை கை வைக்கிறா. நல்ல பாடல், நல்ல. அந்த பாடலும் பெறுகின்றது. என்னென்ன பாடல்? ஞானசேகரன் தரப்போறேன். கொண்டு வரேங்க ஞானசேகரன்.
1: ரோஜாவை தாளாட்டும் தென்றல்.
0: ரோஜாவை தாளாட்டும் தென்றல், சிறப்பு. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். ரோஜாவை தாளாட்டும் தென்றல், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள். ரோஜாவை தாளாட்டும் தென்றல். அங்கே அடுத்த பாடலை தருவது கிருஷ்ணன். நீங்கள் கிருஷ்ணன் கொண்டு பாருங்கள்.
2: வாங்கி வந்தேன் ஒரு வாழை மரம்.
0: வாங்கிட்டு வந்தீங்களா? நல்ல மரமா? பழக்கம் தாரோட வாங்கினீங்களா? வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள். தாரோட வாங்க. வாங்கி வந்தேன், வாங்கி வந்தேன் ஒரு வாழை மரம். அது தாளமரமாக. சந்தன்ராஜ் உங்கள் பாடலை தாருங்கள்.
4: பெண் போனால் அவள் பின்னாலே என் கண் போகும்.
0: அது கூட பழக்கம் அல்லவா? பெண் போனால் அவள் பின்னாலே என் கண் போகும். இல்ல, செக்யூரிட்டிக்காக போகலாம். நல்லது, நல்ல, நல்ல. எங்க ஞானசேகரன் தாருங்கள் மகனே. நீங்கள் ஞானசேகரன்.
1: வணக்கம் பாப்பா.
0: வணக்கம்.
1: சேமலா பாட்டுக்குப்பா. மலர் கொடுத்தேன், மலர் கொடுத்தேன், கை குலுங்க வளையலிட்டேன்.
0: அட்ரஸ் அக்கறை. மலர் கொடுத்தேன், கை குலுங்க வளையலிட்டேன். கவியரங்கத்தை நன்றாக ரசித்திருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
1: நன்றியாப்பா, நன்றியா.
0: பார்த்தேன், நன்றாக வாழ்த்திருக்கு. நல்ல, நல்ல கவியரங்கம்.
1: நன்றியாப்பா.
0: ஆண்டுகள் பல முந்தி
1: காலை நீட்டிப்பு செஞ்ச நல்லா இருந்திருக்குப்பாப்பா.
0: எனக்கு கொடுத்த கால அளவுக்குள்ளே தானே நான் தர வேண்டும்.
1: சரிப்பா, சரிப்பா. இதுவே ரொம்ப திருப்தியா இருந்துச்சு.
0: நன்றி, நன்றி, நன்றியாப்பா. நன்றி, நன்றி. வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தருகிறார் கிருஷ்ணன். நீங்கள் வர வேண்டும் கிருஷ்ணா. கிருஷ்ணா, கிருஷ்ணா, கிருஷ்ணா, கிருஷ்ணா. ஓடிவாங்க கிருஷ்ணா. என்ன பாடல்?
2: தாளாட்டு தேவானம்.
0: உங்களும் தாளாட்டுதா? வானம். தாளாட்டு தேவானம், கடல் மீன்களா? நல்ல பாடல். இந்த பாடல் சந்தன்ராஜுக்கு விருப்பமான பாடல். இங்க கொண்டு
3: பாருங்க. தென்றல் காற்றும், அன்பு பாட்டும்,
0: அருமை, அருமை. தென்றல் காற்றும், நல்ல பாடல். காட்டும் கிருஷ்ணன் இல்லை, சந்தன்ராஜ். நீங்கள் வந்து விட்டீர்கள். வாருங்கள் சந்தன்ராஜ்.
4: வந்தேன், வந்தேன், இங்கும் அங்கும்.
0: வாருங்கள் அண்டவுடன். வந்தேன், வந்தேன், இங்கும் அங்கும். வந்து விட்டீர்கள். வந்தேன், வந்தேன். பஞ்சாலியோ பஞ்சகல்யாணம், இன்னொரு பஞ்சதந்திரத்தில் வந்தேன், வந்தேன். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். இனிமை எங்கே கிருஷ்ணன், நீங்கள் பார்த்து காத்துக்கொண்டிருக்கின்றீர்கள். நினைத்து விட்டேன்.
2: தாளாட்ட நான் பிறந்தேன்.
0: ஆஹா, ஆஹா, நல்ல பாடல். துரல் நின்று போச்சு. தாளாட்ட நான் பிறந்தேன், தாளாட்ட நான் பிறந்தேன். சியாமலா மகளே, மகளே, மகளே. என்ன பாடல் சியாமலா? உங்களை இணைத்து விட்டேன் மகளே. போட்டி நெருங்கி விட்டது, நெருங்கி கொண்டிருக்கின்றது. போட்டி நெருக்கமாக இருக்கிறதால் இணைப்பை துண்டிக்க பார்க்கிறது. விடாப்பிடியா அழைக்கின்றாள் மகள் எங்கே பார்ப்போம், யாருடைய இணைப்பு இறப்புன்றது. இணைத்து விட்டேன் சியாமலா உங்களை, என்ன நடந்தது சியாமலா, உங்களை இணைத்து விட்டேன். தள்ளி விழுத்துக்கிறார், இணைத்து விட்டேன். கிட்டிக்காரன் இத்தனை பேருடன்
3: சிங்கமா முத்தமிட்டது அந்த பாட்டு
0: அதுக்குத்தான் இவ்வளவு போட்டி போட்டிருக்கீங்க எல்லாரும் பாத்தீங்களா. என்னை முத்தமிட்டது அதுக்குத்தான் இவங்க எல்லாம் போட்டு போடி போட்டி போட்டு தள்ளி விட பார்த்தாங்க, விடவில்லை, இழுத்து கொண்டு ஓடி வந்து விட்டாள் மகள். கட்டிக்காரு கட்டிக்காரு. சரி ஞான சேரன் தாருங்கள் ஐயா உங்கள் பாடலை மகனே.
1: வணக்கம் பாப்பா, சேமலா பாட்டுக்கு வா. காற்றினிலே வெறும் காற்றினிலே அந்த பாட்டுப்பா.
0: துலாபாரம் கட்டிக்காரன் காற்று.
1: நன்றி அப்பா, நன்றி.
0: பாடல் காற்றினிலே பெரும் காற்றினிலே. நன்றி நன்றி நன்றி. இதற்கு நன்றி தேவையில், உங்களுடைய நேரம் உங்களுடைய பாடல். எங்க கிருஷ்ணன் தாருங்கள்.
2: தாலாட்டு பாடி தாயாக வேணும் ஐயா.
0: அப்படி அதுக்கு எண்ணம் இருக்கா, அதுக்கு பிராப்தம் இருக்க வேணும் ஐயா. சரியா, தாலாட்டு பாடி தாயாக வேண்டும். வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் சியாமலா உங்கள் பாடல்.
3: அப்பா தென்றல் தென்றல் வந்து பூக்கள் வசிக்கிறது.
0: ஐயா வந்து பூக்களை வசிக்குதா, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். தென்றல் வந்து சிறப்பு. அடுத்த பாடல் யார் தர வேண்டும், எல்லோரும் போட்டியில் இருக்கின்றீர்கள், ஒருவருடைய அழைப்பும் எனக்கு இணையதில்லை, நான் ஒரு நெடுமூச்சு விட்டுக் கொள்ளலாம். அப்பாடா, கொண்டு வாருங்கள் அடுத்த பாடலை. யார் வரப்போன்றீர்கள், இது மூன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியிலே காலம் காலமாக இப்பொழுது இயங்கிக் கொண்டிருக்கின்றது. காரை கிழமைகளிலே பாட்டுக்கு பதில் பாட்டு போட்டி போட்டு பாடலை தந்து கொண்டிருக்கின்றார்கள் அன்பு உறவுகள். அந்த வரிசையிலே வந்து விட்டார் மகள் சியாமலா. மீண்டும் வாருங்கள் சியாமலா.
3: கொண்டு வா கிருஷ்ணன் பாட்டுப்பா. தாயே யசோதா என்ன அந்த பாட்டுப்பா.
0: என்னம்மா என்னம்மா?
3: தாயே யசோதா.
0: ஓ தாயே யசோதா. ஓ நீ என்னதான் வந்து, ஓ தாயே உந்தன் பாலன் செய்யும் மாயன் செய்யும் இத்தனை மோகங்களா. தாயே யசோதா உந்தன் மாலன் செய்யும். எங்கே கிருஷ்ணன் நல்ல பாடல். பாடல்ல நாங்கள் முழுக விட முடியாத
2: வரியிலே தான் வரும். தென்றல் வரும் சேதி வரும் ஐயா.
0: தென்றல் வரும் சேதி வரும். நல்ல பாடல் மீண்டும் பாருங்கள். தென்றல் வரும் அதோட சேதியும் வரும். நல்ல சேதியும். வணக்கம் தேவா. வணக்கம் வணக்கம்.
5: ஆசையே அலை போல நாமெல்லாம் கடல்.
0: ஆசையே அலை போலே
5: வாழ்த்துக்கள்.
0: நல்ல பாட்டு நல்ல பாட்டு. ஆசையே அலை போலே ஆசையே அலை போலே. கொண்டு வாருங்கள் அடுத்த பாடலை. சந்தன்ராஜ் சிறப்புகொண்டிருக்கிறார்.
6: நான் பிறந்தது தனியாயா?
0: அப்படியா?
6: நன்றி.
0: ஆமா நாங்களும் அப்படித்தான் போல இருக்க, நாங்களோட கூட பிறந்திருக்கேன், வேறும் பிறந்திருக்க. நான் பிறந்தது தனியா. நான் பிறந்தது தனியா. வாழ்த்துக்கள். அதுக்கு கூட தத்துவங்களை வைத்து விட்டார்கள். கிருஷ்ணா உங்கள் பாடலை எதிர்பார்க்கின்றோம். எங்கே கிருஷ்ணா உங்கள் பாடல்?
2: ஆசையே அன்பு இலைகளினாலே.
0: ஓ ஆசை என்னையா?
2: ஆசையே அலை. ஓ நானே பாடு.
0: அப்படி வராது, அப்படி வராது.
2: ஆசை அன்பு இலைகளினால்.
0: வாழ்த்துக்கள். அப்படியே இருக்க வேண்டுமா? ஆசை அன்பு இலைகள். அன்பு வாழ்த்துக்கள். தேவா மீண்டும் வந்து விட்டார், ஓடி வந்து விட்டார் தேவா. பாருங்கள் தேவா.
5: தென்னங்கீற்றும் தென்றல் காற்றும் கை கொடுக்கும் காலமடி அந்த பாடலையா?
0: அப்படியா, இது எந்த பாடல தருது? காற்று என்ன சரி, தென்னங்காற்றும் வாழ்த்து எடுத்துக்கொண்டே வாருங்கள். மீண்டும் பாருங்கள் உங்களை என்ன பதப்படுத்த வேண்டும். உங்க ஞானசேகரன் பாருங்கள். ஞானசேகரன் உங்களை இணைத்து விட்டேன் மகனே. ஞானசேகரன் உங்களை இணைத்து விட்டேனே. நான் எப்போதும் நினைத்து விட்டேன். இல்லை இல்லை, அடுத்த வரும் கூட சிக்கலாகி.
3: அப்பா கிருஷ்ணன் பாட்டுக்குப்பா. ஆசை வச்சே உண்மையில மச்ச அரளி வச்ச கொள்ளையில அந்த பாட்டுப்பா.
0: அப்படியா?
3: ஆமாப்பா, நடுத்து படத்துல வர பாட்டு.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நல்ல பாட்டுகள். ஆசை வச்சே அதுக்குல கொள்ளையில அரளியும் வச்சாச்சு. அடுத்த பாடல் ஞானதேவன். நீங்கள் இணைப்பில் வந்தீர்கள், உங்களுடைய இணைக்க முடியாமல் இருக்கிறது என்ன காரணம் என்று தெரியவில்லை. எங்கள் சந்தன்ராஜ் நீங்கள் பாருங்கள். உங்களுக்கும் அது எல்லாமே வந்து விட்டது. வந்து விட்டார் சந்தன்ராஜ். கொண்டு வாருங்கள் சந்தன்ராஜ் உங்கள் பாடலை.
6: ஆசை தோசை அப்பளம்.
0: அதான் சரி, ஆசை தோசை அப்பளம் கேட்டவர்கள் நல்லொரு அடிப்பு. ஆசை தோசை வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தருவது சியாமலா. கொண்டு வாருங்கள் சியாமலா.
3: அப்பா தென்றல் காட்டே தென்றல் காட்டே செய்தி ஒன்னு கேட்டியா அந்த
0: பாட்டு கேட்கவில்லையா மீனும் தென்றல் காட்டு கேட்கவில்லையா
3: கேட்கும்பா
0: கேட்கவில்லையாமே என்ன செய்யற செங்கல் காட்டே தென்றல் இன்னொருக்கா கொடுக்க வேண்டும் எங்கே கிருஷ்ணன் கொண்டு வாருங்கள் உங்கள் பாடல் தடக்கப்படாம வரணும்
2: கையில காசு வாயில தோசை
0: அட்டை அப்ப கையில வாங்கினேன் பையில போடல ஒன்னு கையில காசு வாயில தோசை வந்து அட்ட சக்கியன கையில காசு வாயில தோசை அது நியாயமான கோரிக்கை ஞானசேகரன் இணைந்து விட்டீர்கள் பாருங்கள் என்ன பாடல்
1: பாடினால் ஒரு பாட்டு அந்த பாட்டு
0: பாடினால் ஒரு பாட்டு நல்ல பாடல் பாடினால் ஒரு
1: பாட்டு
0: பாடினால் வாழ்த்துக்கள் பாடினால் அடுத்த பாடலை தருவதற்காக சியாமலா தான் நிறைந்தீர்கள் தர வேண்டும் சியாமலா உங்கள் பாடலை சியாமலா
3: அப்பா ஆசை நாளே மனம் அஞ்சுது கஞ்சுது தினம் வந்த பாட்டு
0: ஆஹா அடிக்கடி துடிக்குது
3: நாளே
0: மனம் அடிக்கடி துடிக்குது தினம் அப்படி வரும் ஆசையினாலே மனம் அடிக்கடி துடிக்குது தினம் எங்க ஞானசேகரன் உங்களுக்கு தான்
1: பாட்டு பாடவா பாடம் சொல்லவா
0: பாட்டு பாடவா பாடம் சொல்லவா பாட்டு பாடவா பாடம் சொல்லவா எங்கே அடுத்த பாடலை தருவது யாராக இருக்கலாம் அடுத்த பாடல் கிருஷ்ணனுக்குரிய நேரமாக இருக்கின்றது கிருஷ்ணா உங்கள் பாடல்
2: பாடி அழைத்தேன் உன்னை
0: ஓ பாடி அழைத்தேன் உன்னை பாடி அழைத்தேன் உன்னை சிறப்பு சிறப்பு சிறப்பு பாடி அழைத்தேன் உன்னை எங்கே அடுத்த பாடல் தருவது சியாமலா உங்கள் நீங்கள் தான் கொண்டு வாருங்கள்
3: அப்பா ஞானசேகரன் பாட்டுக்குமா பாட்டும் நானே பாவமும் நானே அந்த பாட்டு
0: சிறப்பு
3: திருவிளையாடல்
0: பாவமும் நானே ஒருவரும் குறவில்லை நீங்கள் தான் தேவா வந்து விட்டார் கொண்டு வாருங்கள் தேவா உங்கள் பாடலை தேவா அணைந்து விட்டேன் தேவா என்ன பாடல்
5: ஐயா கை மேல கைய வச்சு கொட்டுகிற காலம் இது
0: அப்படி இல்லையா அப்படி இல்ல காசு மேல காசு வச்சு கையில காசு
5: நன்றி
0: காசு மேல காசு வச்சு சுந்தரலிங்கம்
3: நீங்கள்
0: தாருங்கள் உங்கள் பாடல ஞானசேகரன்
1: கிருஷ்ணன் பாட்டுக்குப்பா கிருஷ்ணன் பாட்டுக்குப்பா உன்னை வாழ்த்தி பாடுகிறேன் நீ வர வேண்டும் நன்றி
0: நிச்சயமாக நிச்சயமாக நல்ல பாடல் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன் வாழ்த்துக்கள் அடுத்ததாக தருவது மீண்டும் கிருஷ்ணன் தான் தர இருக்கின்றார் கொண்டு வாருங்கள் கிருஷ்ணன் உங்கள் பாடல்
2: தேவா பாட்டுக்கு பதில் பாட்டையா காசே தான் கடவுளப்பா
0: அடே அப்பா காசே தான் கடவுளப்பா நல்ல பாடல் போடுவார்கள் எங்கே என்னோட நாகப்பனுக்கு என்ன நடந்தது காணவில்லை சந்தன்ராஜ் நீங்கள் வாருங்கள்

0: பாட்டுப்பா.
1: அப்படியா, வாழ்த்துக்கள் வர வேண்டும் வாழ்க்கையில். எத்தனை பாடல்கள் அப்பா, எத்தனை பாடல் கொட்டி கிடக்குது. ஞானசேகரன் கொண்டு பாருங்கள் உங்களுக்கான பாடலை.
0: உன்னை ஒன்று கேட்பேன், உண்மை சொல்ல வேண்டும்.
1: ஒற்றினாலும் சொல்ல மாட்டாங்களே ஐயா, உண்மை ஒருத்தரும் சொல்ல
0: நன்றி
1: மாட்டாங்க.
0: அப்பா.
1: உன்னை ஒன்று கேட்பேன், வாழ்த்துக்கள் மகனே, உன்னை ஒன்று கேட்பேன். ஆ, வந்து விட்டார் கிருஷ்ணன். கிருஷ்ணா கொண்டு பாருங்களே ஐயா.
2: வருவேன் நான் உனது, நாளை உனது வாழ்க்கை.
1: என்னய்யா என்னய்யா, எல்லாத்தையும் எல்லாத்தையும்
2: வருவேன் நான் உனது மாளிகையின் வாசல்.
1: ஓ, அப்படி ஒரு பாடலா, வருவேன் நான் உனது. வந்த மாதிரி இருக்கு இந்த பாடல். சரி, வருவேன் நான் உனது மாளிகையின் வாசலுக்கு. என்ன செய்வோம், வரப்போறன்றீர்கள் வேண்டாம் என்று சொல்ல முடியாது. வருவேன் நான் உனது, மல்லிகாசலை படம். நல்ல பாடல் அந்த பாடல். எங்க ஞானசேகரன், நீங்கள் தாருங்க மகனே.
0: சேமலா பாட்டுக்கு வா. வாழ்க்கை என்னும் ஓடம் வழங்குகின்ற பாடம். நன்றி, வணக்கம்.
1: அதுதான் உண்மை, வாழ்க்கை என்பது பாடம் தான், பள்ளிக்கூடம் தான் எங்களுக்கு. வாழ்க்கை என்னும் ஓடம், வாழ்க்கை என்னும் ஓடம். சேமலா, உங்களை இணைத்து விட்டேன் மகளே.
3: அப்பா அப்பா, ஞானசேகரன் பாட்டுக்குப்பா. ஒன்று சேர்ந்த அன்பு மாறுமா, அந்த பாட்டுப்பா.
1: ஒரு நாளும் மாறாது. ஒன்று சேர்ந்த அன்பு மாறுமா, ஒன்று சேர்ந்த அன்பு மாறும். இந்த பாடலுக்கு நம்பியார் தான் கதாநாயகனாக இருக்க வேணும். இந்த பாடலுக்கு அந்த நேரத்தில் என்ன நம்பியார். எங்கே கிருஷ்ணன்?
2: வருவாயா வேல் முருகா.
1: இனிமை 100வது பாடலை கொடுத்தவங்களுக்கு முருகன் வருவார் நிச்சயமா. கட்டிக்காரன், நாங்கள் 100 பாடலை அனுப்பித்து விட்டோம். வருவாயா வேல் முருகா, கட்டிக்காரர்கள் வெட்டிக்காரர்கள். எங்கே ஞானசேகரன் மகனே, இப்பொழுது உங்கள் சந்தர்ப்பம்
0: தாருங்கள். கரையில் நெருப்பு. நன்றி அப்பா,
1: வாழ்த்துக்கள். நதியினில் உள்ளம், நதியினில் உள்ளம். அடுத்த பாடல் தருவது யாரா இருக்கலாம்? சாமலாதான். இத்தனை சிங்கங்களும் ஒன்று போட்டி போடும் ஒரு
3: அப்பா. ஞானசேகரன் பாட்டுப்பா. ஓடத்தில தண்ணீர் பெண்ணொருத்தி கண்ணீர், அந்த பாட்டு.
1: அப்படியா, பாவம். ஓடத்துல ஓடத்துல தண்ணீர் ஒருத்தி பெண்ணொருத்தி கண்ணீர். ஓடத்தில அடுத்த பாடல் கிருஷ்ணன் உங்களுடைய பாடல் ஐயா.
2: ஆயிரம் மலர்களே மலருங்கள்.
1: அந்த பாடல் வந்தது போல ஒரு தோற்றம் இருக்கிறது. ஆயிரம் மலர்களே மலருங்கள். இல்லை, வரவில்லை. உங்களுக்கு தருகின்றேன், வாழ்த்துக்கள். உங்களுக்கு தேடி பிடிச்சு தந்துட்டார். ஆயிரம் மலர்களே மலருங்கள், நிறம் மாறாத பூக்கள். அடுத்த பாடல் ஞானசேகரன் உங்கள், இல்லை சியாமலாவின் பாடல். வாருங்கள் சியாமலா.
3: அப்பா ஞானசேகரன் பாட்டுக்குப்பா. நதியே அடி நைல் நதியே, அந்த பாட்டுப்பா.
1: நதியே அடி நைல்
3: அடி நைல் நதியே,
1: அடியே நைல் நதியே. எவ்வளவு நீளமான நதியாமது. இதைத்தான் விட்டார் கவிஞர்கள் பாடல் எழுதாமல். ஞானசேகரன் தாருங்கள் உங்கள் பாடலை.
0: சாமலா பாட்டுப்பா. ஓடம் நதியினிலே. நன்றி, வணக்கம் அப்பா.
1: ஓடம் நதியினிலே, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை யார் தரப்போகின்றீர்கள்? அடுத்த பாடல் பேர் யாருமில்ல, கிருஷ்ணன் தான். கிருஷ்ணன் கொண்டு வாருங்கள்.
2: ஆயிரம் கரங்கள் நீட்டி அணைக்கின்ற இறைவா.
1: என்ன தடுமாறுகிறீர்கள்? என்ன கர்ணன் திரைப்படுத்த பாடலா?
2: கர்ணன் படமாக. ஆயிரம் கரங்கள் நீட்டி
1: தடங்கப்படாதீர்கள். கவனம் கவனம், பாடல் புரிந்து கொண்டோம். ஆயிரம் கரங்கள் நீட்டி, வாழ்த்துக்கள். சிறப்பு கிருஷ்ணா, சிறப்பு. எங்க எங்க இப்பொழுது தேவா வந்து விட்டார். தேவா கொண்டு வாருங்கள்
4: ஐயா. ஒருவன் ஒருத்தியை மறந்து விட்டால் அந்த உறவுக்கு பெயர் என்ன?
1: அந்த பாடல் வந்து விட்டது, அது கடந்த வாரம் அப்படித்தான். ஒருவன் என்றுதான் கூறினீர்கள். அது ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு பெயர் என்ன? அதான் பாடல். ஆனா அந்த பாடல் வந்து விட்டது மகனே. ஒரு பாடல் பார்த்தாருங்கள்.
4: ஒரு ஒரு மூடன் கதை சொன்னான்,
1: கெட்டிக்காரன் கெட்டிக்காரன் எடுத்து விட்டான். கெட்டிக்காரன், ஒரு மூடன் கதை சொன்னான். கெட்டிக்காரன் கெட்டிக்காரன், சிந்தனை சுரக்கிறது இப்பொழுது. கெட்டிக்காரன், வாழ்த்துக்கள். மீண்டும் வாருங்கள், ஓடி வாருங்கள். அடுத்த பாடலை தருவதற்கு சியாமலா கொண்டு வந்துட்டா பாடலை. மகளே சியாமலா கொண்டு வாருங்கள்.
3: அப்பா, நதிக்கரை ஓரத்து நாணல்களே, அந்த பாட்டு.
1: அதெண்டா உண்மைதானப்பா, நதிக்கரை ஓரத்து நாணல்கள் எப்படி இருக்கும், விட்டு கொடுக்கல. என்ன எப்படித்தான் நதி அடித்தாலும் அது போகாது. நதிக்கரை ஓரத்து எப்படி தழுவினாலும் அடிஞ்சு கொடுக்குமே தவிர நிமிந்து நின்று எப்படியாவது. நதிக்கரை ஓரத்து நாணல்களே, வாழ்த்துக்கள். ஆனால் வளைந்து கொடுக்கத்தான் வேண்டும், இல்லாது விட்டால் முறிந்துவிடும். ஞானசேகரன் தாருங்கள் உங்கள் பாடலை.
0: நதி.

0: போகிறது கடலை தேடி.
1: வேற எங்கேயாவது போகும் பாவம் என்ன, ஓடி எல்லா இடத்தையும் தேடி கொடுத்து தான் கடல்லே சேர்ந்து விடும். நதி எங்கே போகிறது கடலை தேடி, அருமையான பாடல். நதி எங்கே போகின்றது. எங்கே கிருஷ்ணன் உங்கள் பாடல் தருங்கள், என்ன பாடலா இருக்கும்?
2: நதியே நதியே காதல் நதியே.
1: அட, இப்ப நதியைக்கு எல்லாரும் குதித்து விட்டார்களா? நதியே நதியே காதல் நதியே. அடுத்த பாடல், அடுத்த பாடல் என்ன பாடலா இருக்கும்? காதல் நதியா இல்லாட்டி கூடல் நதியா? சியாமலா என்ன பாடல்?
3: அப்பா ஒரு மூடல் கதை சொன்ன பாட்டு பாடலப்பா. ஒரு புல்லாங்குழல் என்னை அம்மா என்று வந்த
1: அப்படி சொன்னதா? ஒரு புல்லாங்குழல் எல்லாம் அம்மான்னு குறிவிட்டதா? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அம்மா உள்ளம் கொண்டவளுக்கு. ஒரு புல்லாங்குழல் வாழ்த்துக்கள் மகளே சிறப்பு. சந்தன்ராஜ் எங்கே நின்றனருங்கள்,
4: எங்கே தேடுவேன்?
1: அதுதான் கல்லாப்பட்டிக்கே இருக்கும் போய் தேடுங்கள், இங்கே கல்லாப்பட்டிக்கே தேடுங்கள், எங்கே தேடுவேன். வளமையாக இன்று பிடித்து விட்டீர்கள் அந்த பாடலை, கொண்டு வந்துவிடும் சந்தர்ப்பம் கிடைச்சு விட்டது. எங்கே சியாமலா உங்கள் பாடலை தருங்கள் மகளே. சியாமலா
3: அப்பா கிருஷ்ணய்யா பாட்டுக்கு, காதல் கடிதம் வேதம் எல்லாம் காகிதம்.
1: அடேங்க அப்பா, அவ்வளோ பெரிய காதலோ, நீட்டமான ஆழமான காதல், காதல் கடிதம் தீட்டவே டாடுடா. அங்கே கிருஷ்ணா இதற்கு என்ன பதில்?
2: ஒரு தாய் மக்கள் நாம் என்போம்.
1: வாழ்த்துக்கள். நாம் எல்லோரும் குலம் என்போம். ஒரு தாய் மக்கள் நாம் என்போம். ஒன்றே எங்கள் வானொலி என்போம். வாழ்த்துக்கள். இது முன்றையில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம் எம்ஜிஆர் எஃப்எம் ரேடியோவில் வந்து இணைந்து கொண்டு பாடல்களை குவித்துக் கொண்டிருக்கும் மொழியிலே அடுத்து
3: காதல் சொல்வது உதடுகள் அல்ல கண்கள் தான் தலைவாசம்.
1: அதண்டா உண்மை, எல்லாரும் உதடன்னு நினைக்கிறாங்க இல்லையா? இல்ல உதட்டாலும் சொல்லலாம், என்றாலும் காதல் சொல்வது கண்கள் தான், காதல் சொல்வது உதடுகள் அல்ல. என்ன கருத்துக்கள். சரி, இப்பொழுது அதுக்கு கிருஷ்ணன் என்ன பதில் தருகின்றார் பார்ப்போம். கிருஷ்ணா கொண்டு வாருங்க. கிருஷ்ணன்
2: காதல் சிறகினை காற்றினை விரித்து வானவீதியில் பறக்கவா.
1: வேண்டாம் வேண்டாம் வேணாம், அதெல்லாம் வானவீதியில வேணா பொத்தனு விழுந்துருவாங்களே ஐயா, நிலத்திலே போவோம். காதல் சிறகை காற்றினில் விரித்து டெட்ட நல்ல பாடல். காதல் சிறகை காற்றினில் விரித்து. சியாமலா உங்கள் காற்றில் மழை பெய்கின்றது,
3: காதல் வெண்ணிலா கையில் சேருமா சொல்லு பூங்காற்றே.
1: அந்த சேரும் சேரும், காதல் வெண்ணிலா என்றால் சேருத்தான வேணும், காதல் வெண்ணிலா கையில் சேருமா. வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தருவது சந்தனராஜ் வந்து விட்டார், கொண்டு வந்து விட்டார் சந்தன்ராஜ். கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை.
4: தாய் தந்த பிச்சையிலே பிறந்தே நம்ம.
1: அடே அப்பா பறவை, நாங்களெல்லாம் தாய்
4: பிச்சையிலே
1: பிறந்தோம். தாய் தந்த சரஸ்வதி சபதத்திலே, தாய் தந்த பிச்சையிலே பிறந்தோம். சியாமலா அடுத்த பாடல் கிருஷ்ணனுக்கு தான் கிடைக்கின்றது போல் இருக்கின்றது, தருவதற்கான சந்தர்ப்பம். ஆமாம் அவருக்கு தான் கிடைக்கின்றது. கிருஷ்ணா கொண்டு பாருங்கள் உங்கள் பாடலை.
2: வணக்கம் ஐயா. காதல் கசக்குதையா.
1: காதல் கசக்குதையா அப்படியும் வந்தது. வர வர காதல் கசக்குதையான்னு இருக்கிறது. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். வர வர காதல் கசக்குதையா அப்படியும் இருக்கும். அடுத்த பாடல் சியாமலா உங்களுக்கு தான்.
3: அப்பா காதல் காதல் காதல் கண்ணில் மின்னல் தேடல் அந்த பாட்டுப்பா.
1: அது அப்படியா? காதல் காதல் காதல் வாழ்த்து. காதல் விழுந்து விட்டார்கள் எல்லோரும் கட்டிக்காரர்கள். காதல் இல்லாமல் வாழ்க்கையா? எங்கேயே கொண்டு வாருங்கள் சந்தன.
4: தேனில ஆடுதேயா?
1: வானிலே தேனிலா ஆடுது இன்னைக்கு. வானிலு வந்து விட்டார், வானுக்கு வந்து விட்டார். வானிலே தேனிலா அப்படி இருந்தாலும் சாம்பலா என்ன இல்ல, ஞானதேரன் தரப்புகின்றார் ஒரு பாடலை. கொண்டு வரங்க ஞானா உங்கள் பாடலை.
0: வெண்ணிலவே வெண்ணிலவே விண்ணை தாண்டி வருவாயா. நன்றி வணக்கம் அப்பா.
1: வெண்ணிலவே வெண்ணிலவே விண்ணை தாண்டி வருவாயாமா அந்த பாடல். வெண்ணில வெண்ணில விண்ணை தாண்டி வருவாயா வந்து விட்டது போல் இருக்குது மகனே. ஒரு ஒரு பாடல் இருந்தால் நலமாக இருக்கும். இங்கே அடுத்த பாடலோடு கொண்டு வாருங்கள். தேவா வந்து விட்டார். தேவா கொண்டு வாருங்கள். தேவா உங்கள் பாடலை. தேவா உங்களை நினைத்து விட்டேன். தேவா என்ன பாடல்
5: ஐயா? காதலிக்க நேரம் இல்லை, காதலிப்பார் யாரும் இல்லை.
1: சும்மா காதல் காதல் என்று கத்துறாங்களே ஐயா, காதலிக்க நேரம் இல்லை. எல்லாம் சும்மா காதல் காதல் என்று எல்லாரும் சொல்லுவீர்கள். வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் ஞானதேகரன். முதலில் வந்த பாடல் வந்திருக்கின்றது, நீங்க இன்னொரு பாடலை தந்துவிட்டு உங்களுக்கு ரெண்டு பாடல்களையும் சந்தர்ப்பம் இருக்கிறதா இருங்கள்.
0: இவரு சந்திரநாயக பாட்டு பாடுச்சு, தேன் சிந்திதே வானம்.
1: ஆமாம்.
0: அடுத்தது இன்னொரு பாட்டு வந்து வெண்ணிலவுக்கு வானத்தை பிடிக்கலையா.
1: வாழ்த்துக்கள், சிறப்பு ஞானா.
0: நன்றி அப்பா.
1: நன்றி நன்றி
0: நன்றி அப்பா.
1: வெண்ணிலவுக்கு இந்த வானத்தை பிடிக்கவில்லையா. அடுத்த பாடல் சந்தன்ராஜ் உங்களுடைய பாடல் கொண்டு வாருங்கள்.
4: காதலின் தீபம்
1: ஒன்று, காதலின் தீபம் ஒன்று, காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாலே. கிருஷ்ணா தரங்கள்.
2: தாய் தந்த பிச்சையில பாட்டுக்கு பதில் பாட்டு ஐயா. பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன்.
1: சிறப்பான பாடல் ஐயா, நல்ல கருத்து ஐயா அந்த பாடல. பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன், நல்ல பாடல். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், சிறப்பு. நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. சந்தன்ராஜ் உங்கள் பாடலை தாருங்கள்.
4: வணக்கம் ஐயா. தலைவர் பாட்டு ஒண்ணு வந்துருச்சுங்க, போடுறோம் ஐயா. நெஞ்சில் மாமலை.
1: அவரை விட மாட்டேங்க, அவர் இல்லாமல் ஒரு பாடல் வந்து உங்களுக்கு. நெஞ்சில் மாமலை, தலைவர் இல்லாமல் ஒரு கூட்டமா. மாமலை, வாழ்த்துக்கள், சிறப்பு. எங்கே அடுத்த பாடல் கிருஷ்ணா உங்களுடைய பாடலாக இருக்கின்றது, நீங்கள் கொண்டு வர வேண்டும். தாருங்கள் கிருஷ்ணா உங்கள் பாடலை. கிருஷ்ணன் உங்களை இணைத்து விட்டேன். கிருஷ்ணா இல்லை, அவருடைய இணைப்பும் சியாமலா போட்டி போடும் போது சியாமலா முந்தி விட்டார். சியாமலா கொண்டு வாருங்கள்.
3: அப்பா காதல் காயங்களை நீங்கள் ஆருங்கள், அந்த பாட்டுப்பா.
1: அப்பாடா இவ்வளவு காதல் காதல்னா காதலுக்கு நேரம் இல்லையோனா, காதல் காயங்களை நீங்கள் ஆருங்கள் வந்து விட்டது. வாழ்த்துக்கள், எப்படியான பொருத்தங்கள், சிறப்பு சிறப்பு. காதல் நாள் வந்த காயங்களை ஆரட்டும். எங்கே அடுத்த பாடல் கிருஷ்ணன் நீங்கள் தான். வணக்கம் கிருஷ்ணா.
2: வணக்கம் ஐயா. தாய் இல்லாமல் நான் இல்லை, தானே எவரும்.
1: அது உண்மை, அற்புதம். தாய் இல்லாமல் நான் இல்லை, சிறப்பு சிறப்பு. வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் சியாமலா உங்களுக்கு தான் சந்தர்ப்பம், கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை. சியாமலா.
3: அப்பா காதல் வந்தால் சொல்லி அனுப்பு, உயிரோடு இருந்தால்.
1: காதல் வந்தால் சொல்லி அனுப்பு, உயிரோடு இருந்தால் வருகிறேன். ஞானசேகரன் என்ன சொல்ல போடுங்க, கொண்டு வாருங்கள். இது இது கிருஷ்ணா. சரி கிருஷ்ணன் தாருங்கள்.
2: தாய் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை.
1: அந்த அகத்திய திரைப்படம் பாடல் இல்லையா?
2: ஆமாம்.
1: ஆமாம் கட்டிக்காரன். தாயை சிறந்த கோவிலும் இல்லை, சிறப்பான பாடல். இப்ப ஞானசேகரன் தலை நீட்டினீர்கள், எங்கே செல்லப்பட்டீர்கள்? வாருங்கள் ஞானசேகரன், உங்களை அணைத்து விட்டேன். ஞானசேகரன் கொண்டு வாருங்கள்.
0: அப்பா கிருஷ்ணன் பாட்டுக்கு பா. நான் யார், நான் யார், நாளும் தெரிந்தவர் யார் யார். நன்றி, வணக்கம் அப்பா.
1: ஞானசேகரன் தான். நான் யார், நான் யார், நான் யார். வாழ்த்துக்கள். எங்கே சியாமலா நீங்கள் தாருங்கள் உங்கள் பாடலை.
3: அப்பா கிருஷ்ணய்யா பாட்டுக்குப்பா. தானே தனக்குள் ரசிக்கின்றால் தலைமுழுக்கு அவள்
1: இருக்கின்றான். அப்படித்தான் இருக்கும். தானே தனக்குள் நல்ல பாடல். தானே தனக்குள் ரசிக்கின்றாள். வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தருவது மீண்டும் சந்தன்ராஜ் அவர்கள்.
2: அழைக்கவில்லை, என் உயிரை
1: அழைக்கிறேன். நீங்கள் என்ன அழைக்கவில்லை ஒன்னு ஒரு மாதிரி போய் பாத்தீங்களா, உயிரை அழைக்கிறீங்களா? சரி சரி சரி சரி, அழையுங்கள் அழையுங்கள். நான் உன்னை அழைக்கவில்லை. கிருஷ்ணா இல்லை. சியாமலா வாருங்கள், கொண்டு வாருங்கள் சியாமலா உங்கள் பாடலை.
3: அப்பா ஞானசேகரன் பாட்டுப்பா. யாரது யாரது தங்கமா, அந்த பாட்டுப்பா.
1: ஓ யாரது யாரது தங்கமா, பேரது பேரது தங்கமா. யாரது யாரது திங்கமா தங்கமா. அங்க மாமா
4: சந்திரன் இல்லாத போது எங்கும் நெஞ்சம்
1: அப்படி வந்து விட்டார். இன்றைக்கும் வந்த நிலைமை நீ இல்லாத போது எங்கும் நெஞ்சம். வாழ்த்துக்கள். அந்த வேளையிலே தான் சியாமலா உங்கள் பாடலை எதிர்பார்க்கிறோம். உங்களுக்கு முந்தி கிருஷ்ணன் காத்து கொண்டிருக்கிறார் போல் தெரிகின்றது. இருவருடைய அழைப்பும் ஒரே நேரத்தில் வருது. கிருஷ்ணனுக்கு கிடைத்து விட்டது அழைப்பு. கிருஷ்ணன் உங்களுக்கு கிடைத்து விட்டது அழைப்பு.
2: மேலே ஒரு முத்து பதித்தது போலே
1: கடந்த வரேன் சொன்னீங்களையா, நான் உங்களை கேட்டு எப்படி இருக்கும் என்று. எப்படி இருக்கும் சிறப்பா இருக்கும். நன்றி, வாழ்த்துக்கு. தங்க பதக்கத்துக்கு மேல முத்தல்ல. எங்க சியாமலா நீங்கள் தருங்கள்.
3: அப்பா கிருஷ்ணயா பாட்டுக்குப்பா. உயிரே வந்து என்னோட கலந்து விடு.
1: உயிரே உயிரே, ஐயோ இவ்வளவு கெஞ்சுகிறாரு. அந்த உயிரை அழைத்து என்னோட சேர்த்து விடுறேன். சிறப்பு சிறப்பு சிறப்பு சிறப்பு. ஓ அடுத்த பாடல் அடுத்த பாடலை தருவதற்காக தாள் முடிவு அடைகிறது. அடுத்த பாடலை தருவது ஞானசேகரன். வணக்கம் ஞானசேகரன்.
0: சாமலா பாட்டுக்கு பா, தங்கத்தில் முகம் செய்து.
1: ஓ அந்த பாட்டு, தங்கத்தில் முகம் எடுத்து.
0: நன்றி அப்பா, நன்றி.
1: தங்கத்தில் முகம் எடுத்து, சந்தனத்தில் முகம் எடுத்து. அடுத்த பாடல் தருவது வேறு யார் மேல, எங்கள் சாமலா.
3: உயிரே உயிரே உருகாதே, அந்த பாட்டு.
1: ஓம் உயிரே உயிரே உருகாதே, உருகியது போய் பேருந்து உருகாதேன்னு வந்துட்டு, உயிரே உருகே உருகாதே என்று ஆறுதலான பாடலை கொடுக்கிறீர்கள். எங்கே கிருஷ்ணன், நீங்கள் தான், உங்களுக்கு தான் இப்பொழுது
2: காணும் சாமலாம்மா பாட்டுக்கு பதில் பாட்டையா. உயிரே உயிரே உருகாதே,
1: அப்படித்தான் சாமலாம்மா பாடின, அதைத்தான் சாமலாம்மா பாடினார் இப்பொழுது.
2: சரிங்கய்யா,
1: அப்ப இன்னொரு பாடல்.
2: உயிரே உயிரே,
1: அதைத்தான் முதல் அவர் பாடியிருந்தார்,
2: நான் பாடும் பாடல் நலமாக வேண்டும்.
1: அது காரியமில்லை, அது காரியமில்லை, நான் பாடும் பாடல் நலமாக வேண்டும். நன்றி, மீண்டும் பாருங்கள். கட்டி காரங்கள் உடனே எடுக்கின்றார்கள். எங்கே ஞானா, உங்கள் பாடல். ஞானசேகரன், உங்களை இணைத்து விட்டேன் மகளே, மகனே, உங்களை இணைத்து விட்டேன். என்ன நடந்தது? ஓ, தடை ஏற்பட்டு விட்டதோ ஞானசேகரன். இப்பொழுது பார்ப்போம், மீண்டும் வருகிறீர்கள் பாருங்கள். ஞானசேகரன், ஞானசேகரன் உங்களை இணைத்து விட்டது ஐயா.
0: வணக்கம் அப்பா.
1: வணக்கம். ஓ
3: அப்பா, நல்லமோ என நான் கேட்டேன், அந்த பாட்டு.
1: ஆமா, அந்த பாடல் நல்ல பாடல், நலமோ என நான் கேட்டேன். இவர் ஞானசேகரனுக்கு என்ன நடந்தது எங்கே பார்ப்போம். ஞானசேகரன் எங்கே உங்களை காணவில்லை, எங்கே கிருஷ்ணன் வந்திருக்காரு. வணக்கம்.
2: சின்ன சின்ன ரோஜா சிங்கார ரோஜா,
1: சின்ன சின்ன ரோஜா சிங்கார ரோஜா. வாழ்த்துக்கள். அழக நிலா திரைப்படம். இங்கே சந்தன் ரவி பாருங்கள்.
4: வணக்கம்.
1: வணக்கம்.
4: தங்க நேரத்துக்கு தான் தலைவர் பாட்டியா, தமிழ்நாட்டை
1: உங்களுக்காக பாடுகிறீர்களா?
4: நன்றி, வணக்கம்.
1: தங்க வாத்திலே வாத்து, வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தருவது கிருஷ்ணன் தான் தருகின்றார். என்னுடைய ஞானசேகரன் மறைந்து விட்டார்.
2: சின்ன சின்ன மேகம் என்னை தொட்டு போகும் ஐயா,
1: சின்ன சின்ன மேகம். வாழ்த்துக்கள் மட்டும் பாருங்கள். இந்த பாடல் ஒரு சந்தேகம் இருக்கிறது, நான் செக் பண்ணி பாக்குறேன், பரிசீலிச்சு பாக்குறேன். தேவா பாருங்க.
5: சின்ன
1: பயலே, சின்ன பயலே செய்தி கேளடா. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் யார் தரப்பு கொண்டீர்கள்? அடுத்த பாடலை தருவது சியாமலா. கொண்டு வாருங்கள் சியாமலா பாடலை.
3: அப்பா பாட்டு, சின்ன சின்ன ரோஜா பூவே உன்னை பெற்ற தாயாரோ.
1: அதான், அது நல்ல பாடல், அது நல்ல பாடல். சின்ன சின்ன ரோஜா பூவே, சின்ன சின்ன ரோஜா பூவே உன்னை பெற்ற தாயாரோ. வாழ்த்துக்கள். எங்கே இப்பொழுது வருகிறார் கிருஷ்ணன், கொண்டு வாருங்கள் கிருஷ்ணன்.
2: செய்தி கேட்டோம், செய்தி கேட்டோம், கேட்டன் பத்திய செய்தி கேட்டோம்.
1: இது என்ன பாடல்? இந்த பாடல்
2: தேவா பாடலுக்கு பதில் பாடல் ஐயா.
1: ஓ,
2: சின்ன பயலை செய்தி கேட்ட,
1: செய்தி கேட்டோ, செய்தி கேட்டோ. வாழ்த்துக்கள். நாயர் வந்து நல்ல செய்தி சொல்ல போறார். வாழ்த்துக்கள். சமடா தாருங்கள்.
3: அப்பா, சின்ன அரும்பு மலரும் சிரிப்ப சிந்தி வளரும், வந்து பாடுங்க.
1: கேட்ட பாடல் போடுங்க நீங்க, அண்மையில கேட்ட பாடல். சின்ன அரும்பு, இது கிருஷ்ணன் கேட்டிருந்தாரு. சின்ன அரும்பு மலரும், நீங்கள் முன்பு கேட்ட பாடல். ஞானசேகரன், வணக்கம் ஞானசேகரன். என்ன நடந்த உங்களுடைய அழைப்புக்கு?
0: இணைப்பு இணைப்பு துண்டிச்சுட்டு பா,
1: என்னன்னு தெரியல.
0: முகத்தில் முகம் பார்க்கலாம், அந்த பாட்டு வந்துட்டாப்பா.
1: இல்ல இல்ல, தங்க பழக்கத்தில் முகத்தில் முகம் பார்க்கலாம்.
0: அப்புறம் இப்ப வந்ததுக்கு ஒரு பாட்டு கொடுக்கலாமாப்பா, சின்ன அரும்பு மலரும்.
1: கொடுங்க கொடுங்க கொடுங்க கொடுங்க,
0: சின்ன அரும்பு மலரும் அந்த பாட்டு.
1: அந்த பாட்டு வந்து விட்டது மகன்,
0: அந்த பாட்டு வந்துட்டப்பா. சின்ன சின்ன ரோஜா,
1: அதுவும் வந்து விட்டது ஐயா. சின்ன சின்ன நடை நடந்து, அந்த பாட்டுல போடுவோமே. சரி,
0: நன்றியாப்பா, நன்றி.
1: வாழ்த்துக்கள் வாழே. சின்ன சின்ன நடை நடந்து, உற்சாகம் உற்சாகம் கொடுக்க வேண்டும். எங்கே கிருஷ்ணன், கொண்டு பாருங்கள்.
2: சின்ன பறவை, சிறிய வண்ண பறவை சொல்லுதா.
1: அற்புதமான பாடல், சின்ன சிறிய வண்ண பறவை என்ன சொல்லுதம்மா. வாழ்த்துக்கள். நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. சின்னம் சிறிய அற்புதமான பாடல். சியாமலா உங்கள் பாடல்.
3: அப்பா முகம் ஒரு நிலா விழியிரு நிலா அழகா மூன்று நிலா இந்த பாட்டு.
1: அப்படியா, முகம் ஒரு நிலா. வாழ்த்துக்கள். வெளியொரு நிலா அடடா மூன்று நிலா முகம் ஒரு நிலா. தேவா மீண்டும் வந்து விட்டீர்கள், கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை.
5: சின்னஞ்சிறு கிளியே அப்படிங்கிற பாடல்.
1: எடுக்கிறான் நல்ல இல்ல பாடல கிளியே
5: நல்லா விருப்பா போயிட்டு
1: சின்னஞ்சிறு கிளியே. வாழ்த்துக்கள். மீண்டும் கொண்டு ஓடி வாருங்கள் பாடலை. ஞாபக சக்தியை தோண்டி விடுகிறது உங்களுக்கு. எங்கே இனிமையான பாடல். அடுத்த பாடல் தருவது என்னுடைய ஞானசேகரன். ஞானசேகரன் கொண்டு வாருங்கள்.
0: கேமரா பாட்டுக்கு நிலவை பார்த்து வானம் சொன்னது.
1: ஓ அப்படியா, நிலவை பார்த்து வானம் சொன்னது. ஓ நிலவை பார்த்து வானம் சொன்னது. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். கிருஷ்ணன் திக்கமுத்தாடாமல் அழகாக கூறுங்கள், கொண்டு வாருங்கள்.
2: சின்னஞ்சிறு வயது, சின்னஞ்சிறு வயதில் எனக்கோ சித்திரம் தோணுது.
1: அப்படி வர அது சின்னஞ்சிறு வயதில். அப்படியா, இது வருமா? சரி, சின்னஞ்சிறு அப்படியா, சின்ன ஒரு மாதிரி மாற்றம் தெரிகிறது. அந்த பாடலை எடுத்துக்கொள்கிறேன். அதான் பாடல் எடுத்துக்கொண்டிருக்கிறேன். வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை கொண்டு ஓடி வாருங்கள். சாமலா நீங்கள் தான் கொண்டு வர வேண்டும். சாமலா உங்கள் பாடலை.
3: அப்பா தேவா பாட்டுக்குப்பா. சித்திர பூவி வாசலிலே வந்து யார் வந்ததுவோ,
1: யார் வந்ததுவோ, யார் வந்ததுவோ. வாழ்த்துக்கள். சித்திர பூவளி வாசலிலே. வாழ்த்துக்கள் மகளே. களஞ்சியங்களில் ஒரு நீங்கள் சிறப்பு. மீண்டும் பாருங்கள். கெடிகாரன் கெடிகாரன். எங்கே ஞானா உங்கள் பாடலை தாருங்கள்.
0: கிருஷ்ணன் பாட்டுக்குப்பா. சித்திரம் பேசுது அடி அந்த பாட்டுப்பா.
1: சித்திரம் பேசுதடி நல்ல பாடல். சித்திரம்
0: பேசுதடி.
1: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சித்திரம் பேசுதடி உந்தன் சிந்தை இந்தன் சிந்தை மயங்குதடி. கொண்டு பாருங்கள் கிருஷ்ணன்.
2: சியாமலம்மா பாட்டுக்கு பதில் பாட்டு. ஐயா பூவிழி வாசலில் யாரடி வந்தது கிளியே கிளியே.
1: அப்படியோ, சித்திர பூவிழி என்னோட நீங்க பூவிழி வாசல் எடுத்து விட்டீங்க. பூவிழி வாசலில் வந்தது யாரடி யாரடி யார். வாழ்த்துக்கள். பூவிழி வாசலில் வந்தது யாரடி. சியாமலா
3: பூவிழி வாசலில் யாரடி வந்தது
1: அதுதான் அவர் கேட்டு விட்டார். சந்தன் கிருஷ்ணன் தந்து விட்டார் ஒரு ஒரு பாடல். நீங்க மீண்டும் வந்து இன்னொரு பாடல் தர வேண்டும் சாமலா. அந்த பாடல் அவர் தந்து விட்டார். இப்பொழுது தருகின்ற ஞானசேகரன். ஞானசேகரன் கொண்டு வாருங்கள்.
0: தேவா பாட்டுக்குப்பா. சொல்லாதே யாரும் கேட்டால். நன்றி வணக்கம்.
1: சொன்னா என்ன நடக்கும்? சொல்லாதே யாரும் கேட்டால் கண்டிப்பா சொல்லுவாங்க. சாமலா நீங்கள் ரெண்டு பாடல் தர வேண்டும். முதல் பாடல்
3: சரிவரேன் பாட்டு பாடியிருக்கா எனக்கு தெரியல.
1: என்ன பாடல் என்ன பாடல் அதுக்கு கொண்டு வாருங்கள். வாழ்த்துக்கள் மகளே. சிறப்பு உங்களுடைய இணைப்பு. சிறப்பாக விளையாடுகிறீர்கள். எங்க தேவா கெட்டிக்காரன் தேவா.
5: கிருஷ்ணன் பாடின பாட்டுக்கமா தயக்கமா
1: சுப்பிலே வழக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா. சிறப்பு சிறப்பு. எங்க கிருஷ்ணன் என்ன பாடல் பதில் பாடல்?
2: கேட்டவர் எல்லாம் பாடலாம்.
1: கேட்டவர் எல்லாம் பாடலாம். 12:42 எங்களுக்கு காட்டுகின்றது கிருஷ்ணன். கேட்டவர் எல்லாம் பாடலாம் என்று போறபடியால் எல்லோரும் வந்து பாடுங்கள். கேட்டவர் எல்லாம் பாடுங்கள். அடுத்த பாடல் ஞானசேகரனுடைய பாடல், கொண்டு வாருங்கள் ஞானசேகரன் உங்கள் பாடல்.
0: சாமலா பாட்டுக்கு, சாமலா பாட்டுக்கு பா. நீ வருவாய் என நான் இருந்தேன். நன்றி, வணக்கம்.
1: ஓ, நீ வருவாய் என நான் இருந்தேன், சிறப்பான பாடல். அடுத்த பாடல் தருவது கிருஷ்ணன் தான் திறப்பு உண்டார். கிருஷ்ணன் கொண்டு வாருங்கள்.
2: மயக்கம் என்ன இந்த மௌனம் என்ன?
1: அதுதானே, அவர் மயக்கம் ஆண்டன்னு உடனே மயக்கம் என்ன இந்த மௌனம் என்ன? வசந்த மாளிகை, மயக்கம் என்ன இந்த மௌனம் என்ன? மயந்த வசந்த மாளிகை. எங்கே சாமலா கொண்டு வாருங்கள்.
3: அப்பா தேவா பாட்டுக்குப்பா. மனதில் ஒரே ஒரு பூத்தது, அந்த பாட்டு
1: அப்படியா? அன்பு, அதான் அந்த பூ தான் பூத்தது. மனதில் ஒரே ஒரு பூ பூத்தது, அது அன்பு. எங்கே ஞானசேகரன், இதற்கான பதிலை தாருங்களேன்.
0: கிருஷ்ணன் பாட்டுக்கு வா. பாட்டு ஒண்ணு பாடு தம்பி, பசிய கொஞ்சம் மறந்துருப்போம்.
1: தம்பி பாடு, தம்பி நல்லா பாடு, தம்பி பசிய பிறகு. பாட்டு ஒண்ணு இல்ல, நல்ல பாட்டு. பாட்டு ஒண்ணு பாடு தம்பி, வாழ்த்துக்கள் ஐயா. நன்றி. எங்கே மகளே சியாமலா கொண்டு வாருங்களம்மா.
3: அப்பா பூ பூவா பூத்து இருக்கு பூமியிலே ஆயிரம் பூ,
1: அதுக்கு தெரியாத காட்டுக்குள்ள போனா அப்படித்தான் இருக்கும்மா. பூ பூவா பூத்து, பூ பூவா பூத்து இருக்கு பூமியிலே ஆயிரம் பூ. இல்ல இல்ல, அது வந்து தாமர நெஞ்சத்துல இந்த பாடல் அப்படியா இருக்கு. வேணும் பூ பூவா பூத்திருக்கும் பூவினிலே ஆயிரம் பூ. ஜெமினி கணேசனோட பாடல் பாடுங்க. கிருஷ்ணா கொண்டு வாருங்க.
2: மனதில் இருக்குது ஒண்ணு,
1: பூமியில
0: ஆயிரம் பூப்பா,
1: அதுதான் தந்தவ.
0: பூ வைத்த பூவைக்கு பூக்கள் சொந்தம்மா.
1: உண்மையா, சரியான கேள்வி. பூ வைத்த பூவைக்கு பூக்கள் சொந்தம்மா. வாழ்த்துக்கள்.
0: நன்றி அப்பா.
1: உடனே தந்து விட்டார் கேள்வியோடு. அடுத்த பாடல் சந்தன் ராஜ் தரப்பு உண்டார். வாருங்கள் சந்தன் ராஜ் அவர்களே.
4: மனதிலே ஒரு பாட்டையா? மலை வரும் அதை
1: கேட்டு மனதிலே ஒரு பாட்டு ஒவ்வொரு நாளும் பாடுங்களேன். ராணிக்கு சந்தோஷமா இருக்கும் மழை ஒவ்வொரு நாளும் வந்தால். மனதிலே ஒரு பாட்டு மழை வெறும் அதை கேட்டு எங்கே அவ்வளவு தூரம் சிறப்பான
3: பாடல். புது பல்லவி நான் பாட வந்த பாட்டுப்பா. அப்பா நீங்க சொன்ன பூ பூவா பூத்திருக்கு வந்து குலவிளக்குப்பா.
1: என்ன பாடம் அம்மா?
3: பூ பூவா பூத்திருக்கு பூமியிலே ஆயிரம் பூ சொல்லவா?
1: கடந்த முறையும் கூறும்போது நான் பிள்ளையாத்தான் கூறுகின்றேன். குலவிளக்கு. நன்றி நன்றி நன்றி. அடுத்த பாடலை தருவது யார்? எங்களுடைய கிருஷ்ணன் இங்கே வந்து விட்டார். வாருங்கள் கிருஷ்ணா, வாருங்கள் வாருங்கள்.
2: வணக்கம் ஐயா. பூக்களே சற்று ஓய்வெடுங்கள்.
1: ஏன் ஐயா, என்ன நடந்த கலைஞ்சு விட்டீர்களா? சரி, அவள் வருகிறாள் போல நடக்கு, வா விடுவோம். பூக்களே சற்று ஓய்வெடுவாள், அவள் வந்து விட்டாள். ஐ ஐ ஐ சந்தனராஜ் தாருங்கள்
4: உங்களுக்கு. மனதில் என்ன நினைவுகள் ஐயா?
1: ஓ அப்படிச்சா, மனதில் என்ன நினைவுகள் வந்து இணைய வேண்டியதானே இல்லவர்கள், என்ன நினைவுகள். சிறப்பு. அடுத்த பாடல் ஞானசேகரன் உங்களுக்கானது. எங்கள்
0: மழை வருது, மழை வருது குடை கொண்டு வா.
1: செகண்டாரம் மழை வருது, மழை வருது கொண்டு ஓடி வாருங்க குடைய. மழை வருது, நன்றி மாறே. நாகப்பிறகு நடந்த அவருடைய இணைப்பு தொண்டிக்கு இணைப்பு சேர்வீரவில்லை போட்டிருக்கின்றது. கிருஷ்ணா கொண்டு வாருங்கள். மிகவும் சுவாரஸ்யமா கொண்டு வந்து இணைந்து கொண்டிருந்தவர் கிருஷ்ணா. கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை. இல்லை, கிருஷ்ணனை காணவில்லை.
3: பூமாலை நீயே புழுதி மண்மேலே, அந்த பாட்டுப்பா.
1: 1952 ஆண்டு பராசக்தி விட்டீர்களுடனே. பூமாலை நீயே புழுதி மண்மேலே. 54 நினைக்கிறேன், புழுதி மண்மேலே. எங்கே அடுத்த பாடல் ஞானதேவர் உங்களுடைய பாடல்.
0: என்னதான்
1: பாடல் தான் இல்லையா ஐயா எங்களுக்கு சென்னகத்து திரைப்பட துறைக்குள்ளே. எங்க சாமலா உங்கள் பாடல்.
3: பூ மாலை வாங்கி வந்தான் பூக்கள் இல்லையா, அந்த பாட்டு.
1: பாத்து வாங்கணுமா? வாங்க, மாலையில பூ இருக்கா? பூமாலை வாங்கி வந்தேன் சிந்து பைரவி. வாழ்த்துக்கள் கிருஷ்ணன் திரவாண்டம்.
2: நீயே உனக்கு நிகரானவள்.
1: அதண்டா உண்மையா, வலைய பாண்டியா வல்லவா? நீயே உனக்கு என்றும் அடுத்த பாடல் சேமலா உங்கள் பாடல்.
3: அப்பா நடக்கும் என்பார் நடக்காது, நடக்காது என்பார் நடந்துவிடும்.
1: நடக்காது நடக்காதுன்னா நடந்துவிடும். வாழ்த்துக்கள். வாழ்க்கை நடக்கும் என்பார் நடக்காது. வாழ்த்துக்கள். கொஞ்சம் உதஞ்சி விட்டா நடக்கத்தான் வந்து அடுத்த ஆள் எங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டாப் க்ளோஸ் ஆப். ஓ ஓ ஓ அப்படியே இருங்க, அப்படியே இருங்க. ஒரு சிறு தவறு இல்லை இல்லை இல்லை இல்லை இல்லை வந்து விட்டது. ரெண்டு பேரும் அழைத்தவர் யாராக இருக்கலாம்? அழைத்தவர் கிருஷ்ணன். பாருங்கள் கிருஷ்ணா, உங்கள் அழைப்பை தாருங்கள்.
6: ஒரு கொடியில் இரு மலர்கள் ஐயா.
1: ஒரு கொடியில் இரு மலர்கள். வாழ்த்துக்கள் மட்டும் பாருங்கள், எடுத்தால் பாடி வருவோம் நாங்கள் இல்லையா. எங்களுக்கு எங்க ஞானசேகரன் வர வேண்டும். ஞானசேகரன் உங்களை இணைத்து விட்டேன்.
0: பூ பூக்கும் ஓசை அதை கேட்கத்தான் ஆசை.
1: கேட்டிருக்கீங்களா நீங்கள் அதை? நான் கேட்டிருக்கேன்.
0: நன்றி அப்பா, நன்றி.
1: பூ பூக்கும் ஓசை அதை கேட்க ஆசையா? யார் தான் பார்த்தது? பூக்கள் பூக்கும் தரணம் யாரும். கிருஷ்ணா
6: வணக்கம் ஐயா. கொடி அசைந்ததும் காற்று வந்ததா? காற்று வந்ததும் கொடி அசைந்தது.
1: நீங்க நினைக்கிறீர்கள்
6: காற்று வந்தாதான் கொடி அசை?
1: இல்ல, கொடி அசைத்தான் எங்களுக்கு காற்று வந்தது தெரியும். வாழ்த்துக்கள் மட்டும் பாருங்கள், மட்டும் பாருங்கள். சிக்கலானதான் பதிகள் தான். சமலா தாருங்கள், தாருங்கள்.
3: கிருஷ்ணையா பாட்டுக்குப்பா, நீ எங்கே என் நினைவுகள் அங்கே. அந்த
1: அதுதான் உண்மை. நீ எங்கே என் நினைவுகள் அங்கே. என்ன பாடலு தேடிக்கின்ற மகள் இருக்கு, அழுதுனால்தான். எங்கே எங்கே எங்கே பாடலன்னு தேடுகிறாள் மகள். எங்கே கொண்டு வாருங்கள் கிருஷ்ணா, நீங்கள் மீண்டும்.
6: பூ மாலை வாங்கி வந்தேன் பூக்கள் இல்லை.
1: அப்படித்தான் சியாமலா வாங்கினது. நான் சொன்னேன் பூ இல்லாத மாலையை வாங்காதீங்க, பூவாக இருக்குதா பார்த்து வாங்கணும். ஒரே ஒரு மாலை வாங்குங்க.
6: பூ மாலையில் ஓர் மல்லிகை.
1: அட்ரஸ் ஆக்கிய இப்ப பார்த்து வாங்கிவிட்டார். பூ மாலையில் ஒரு மல்லிகை. பூ மாலையில் ஓர் மல்லிகை. அடுத்த பாடல் ஞானசேகரனுக்குரிய பாடல். கொண்டு பாருங்க ஞானசேகரன்.
0: பூவே செம்பூவே எந்த பாட்டுப்பா?
1: ஓ பூவே செம்பூவே. பூவே இளைய பூவே. பூவே செம்பூவே. வாழ்த்துக்கள்.
0: பூவே நன்றி அப்பா.
1: வாழ்த்துக்கள் மகளே, நன்றி. அடுத்த பாடல் தருவது சியாமலா தான். வேற யார்? எங்கே சியாமலா? உங்களை இணைத்து விட்டேன் மகளே. சியாமலா
3: நீ எங்கே நண்பே அந்த பாட்டுப்பா?
1: ஓ அப்படியா?
3: என்ன தம்பி பாடப்பா?
1: நல்ல ஒரு பாடல் அந்த பாடல். நீ எங்கே என் நண்பே, உருக்கமான பாடல். அடுத்த பாடல் தருவது கிருஷ்ணன். கிருஷ்ணா கொண்டு பாருங்கள்.
6: மல்லி மல்லி செண்டு மல்லி
1: ஐயா. மல்லி மல்லி செண்டு மல்லியா? மல்லி மல்லி செண்டு மல்லி. அடுத்த பாடல், அடுத்த பாடல் ஞானசேகரனுடைய பாடல். கொண்டு வாருங்க ஞானா.
0: கிருஷ்ணன் பாட்டுக்கு வா. மல்லிகை என் மன்னன் மயங்கும். நன்றி வணக்கம் அப்பா.
1: சிறப்பு தீர்க்க சுமங்கலி. மல்லிகை என் மன்னன் மயங்கும். அடுத்த பாடலை தருவது யாராக இருக்கும் என்றால் அது வந்து யாரென தெரியவில்லை. அழைத்துக் கொண்டே இருக்கின்றீர்கள். யாருக்கு கிடைக்க போகின்றது தெரியவில்லை. அழையுங்கள் மீண்டும். வந்துவிட்டால் சியாமலா. வாழ்த்துக்கள் சியாமலா, வாழ்த்துக்கள்.
3: அப்பா நீ இல்லாத உலகத்திலே நிம்மதி இல்லை. அந்த பாட்டுப்பா
1: சிறப்பான ஒரு பாடல். நீ
3: இல்லை
1: இல்லை இல்லை நீ இல்லாத உலகத்திலே நிம்மதி இல்லை. சிறப்பான ஒரு பாடல். எங்க சந்தன்ரா இல்லை கிருஷ்ணன் தவறுகின்றார். கொண்டு வாருங்கள் கிருஷ்ணன்.
6: வணக்கம் ஐயா. கொடியிலே மல்லிகைப்பூ.
1: வணக்கம்.
6: வணக்கம் தேவா.
1: ஆஹா, கொடியிலே மல்லிகைப்பூ, கொடியிலே மல்லிகைப்பூ. வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் தருவது ஞானசேகரன். ஞானசேகரன் கொண்டு வாருங்கள். ஞானசேகரன் உங்களை இணைத்து விட்டேன். ஞானசேகரன் இணைப்புக்கு பல தடைகள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றது, என்னவென்று தெரியவில்லை. இணைத்து விட்டேன் ஞானசேகரன். இப்பொழுது சியாமலா வருகின்றார். வணக்கம் சியாமலா.
3: அப்பா நீதானா நிசந்தானா அந்த பாட்டுப்பா?
1: நீதானா நிசந்தானா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
3: அடுத்த
1: பாடல், அடுத்த பாடல் தருவது யாராக இருக்கலாம்? கிருஷ்ணன் நீங்கள் தான்.
6: நீயும் நானும் ஒன்று, ஒரு நிலையில் பார்த்தால் வேறு.
1: ஆமா, நீயும் நானும் ஒன்று. நீயும் நானும் ஒன்று, ஒரு நிலையில் பார்த்தால் இன்று என்றுதான் வரும் அந்த பாடல். நீயும் நானும் ஒன்று, ஒரு நிலையில் பார்த்தால் இன்று.
0: அடுத்த பாடல்
1: சியாமலாவினுடைய பாடல். சியாமலா கொண்டு வாருங்கள். ஷியாமடா உங்கள் பாடலை தர வேண்டும் மகளே.
3: அப்பா நீ தொட்டால் எங்கும் பொன்னாகுமே என்மே நீ என்னாகுமா
1: சாக்கியண்டாராம். நீ தொட்டால் என்மே நீ என்ற பாடல் இனிமையான பாடல். நல்லது ஒரு நற்செய்தி, நாங்கள் 200 பாடலை தொட்டு விட்டோம். ஆனால் எங்களுக்கு நேரம் இருக்கின்றது, இன்னும் 7 நிமிடங்கள். அதனால் நீங்கள் தொடருங்கள் போட்டியை. எங்கே கொண்டு வாருங்கள் சந்தன்ராஜ் உங்கள் பாடலை.
4: நீதானா நீதானா நெஞ்சே நீதானா.
1: ஓ நீதானா நீதானே நெஞ்சே நீதானா. வாழ்த்துக்கள், நல்ல பாடல், நல்ல பாடல். நீதானா நீதானா நெஞ்சே நீதானா. ஞானசேகரன் உங்களுக்கான சந்தர்ப்பம், கொண்டு வாருங்கள்.
0: ஷியாமளா பாட்டுக்கு வா, நீ எங்கே நினைவுகள் அங்கே.
1: அது வந்துவிட்டது ஐயா அந்த பாடல்.
0: அப்பனா கிருஷ்ணன் பாட்டுக்கு வா, மலர் கொடுத்தேன் கை குலுங்க வளையலிட்டேன்.
1: ஓ அப்படி வேற போறீங்க, மலர் கொடுத்தேன் கை நிறைய வளையல். சிறப்பு, விரிவு, அற்புதமான விளக்கம். நன்றி நன்றி நன்றி. அடுத்த பாடலை தருவது ஷியாமளா, நீங்கள் தான் ஷியாமளா.
3: அப்பா தொட்டால் பூ மலரும் தொடாமல் நான் மலர்ந்தேன்.
1: படகோட்டி வாழ்த்துக்கள். தொட்டால் பூ மலரும் வாழ்த்துக்கள், தொடாமல் நான் மலர்ந்தேன். அடுத்த பாடல் யார் தரப்போகின்றீர்கள்? சந்தன் ராஜா. கிருஷ்ணன் தரப்போகின்றார். வணக்கம் கிருஷ்ணா. வணக்கம.
6: வணக்கம் ஐயா. ஜாதி மல்லி பூச்சரமி.
1: ஓ அப்படி வந்து விடுதோ. ஜாதி ஜாதி ஜாதியா என்ன? ஜாதி ஜாதியா சாதி மல்லி பூச்சரமே, ஜாதி மல்லி பூச்சரம் ரெண்டுமா, ஜாதி மல்லி பூச்சரமே. வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தருவது சந்தன்ராஜ், நீங்கள் தான் கொண்டு வாருங்கள். சந்தன்ராஜ் இணைத்து விட்டேன். சந்தன்ராஜ் இணைத்து
4: விட்டேன். தொட்டால் பூமலர்னாங்கய்யா.
1: ஆமா தொட்டால் பூ மலரும் வந்து விட்டது.
4: பூ மலர்ந்ததியா?
1: ஓ
4: பூ மலர்ந்ததியா?
1: ஓ பூ மலர்ந்தது பூஜைக்குத்தானே. பூ மலர்ந்தது பூஜைக்குத்தானே. வாழ்த்துக்க. மலர்ந்த பூவை பூஜை கெடுக்காமல் எங்கே அடுத்த பாடல் சாமலா, நீங்கள் தான் தர வேண்டும்.
3: அப்பா மலரும் வானிலவும் இந்த மழையெல்லாம்
1: சிறப்பு சிறப்பு. மலரும் வான்மலையும் காளிதாஸ், மகாகவி காளிதாஸ். மலரும் வான்நிலவும் வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தருவது ஞானசேகரன், கொண்டு வருங்கள் ஞானசேகரன் உங்கள் பாடலை.
0: பூமாலை வாங்கி வந்தேன்.
1: அது பூமாலை வாங்கி வந்தீர்கள் பூக்களில், ஏன் பூக்களில் மாலையை வாங்கினீர்கள்? வேறொரு பாடல் தாருங்கள். அது வந்து விட்டது ஐயா.
0: நினைவோ ஒரு பறவை சாமலா பாட்டுக்கு. நினைவோ ஒரு பறவை
1: அந்த பாடல், அந்த பாடல் ஞானசேகரன். நல்லது கடிகாரன். நினைவோ ஒரு பறவை வாழ்த்துக்கள். அது பறந்து கொண்டே இருக்கும். நினைவோ நினைவோ ஒரு பறவை. கிருஷ்ணன்
6: மலர்ந்தும் மலராத பாதி மலர் போலே.
1: ஐயோ
6: வளரும் விழிவண்ணன்
1: எனக்க பாவமா தான் இருக்கிறது. என்ன மலர்ந்தும் மலராத பாதி மலர். மலர்ந்தும் மலராத பாதி மா கொண்டு பாருங்க. அடுத்த பாடலை கொண்டு ஓடியாருங்கள். மலராத அடுத்த பாடல் சாமலா, உங்களுக்கான பாடல் கொண்டு அற்புதம், சிறப்பான பாடல். பூ மலர்ந்திட மலர்ந்திட வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் யார் தரப்போகின்றீர்கள்? அடுத்த பாடல் கிருஷ்ணன் தருகின்றார். கிருஷ்ணா கொண்டு வாருங்கள்.
6: வணக்கம் ஐயா. வான் போலே வண்ணம் கொண்டு வந்தாய் கோபாலனே.
1: ஓ வான் போலே வண்ணம் கொண்டு வந்தாய் கோபாலனே. கோபாலன் அப்படி கொண்டு வந்து விட்டார். சரி, வான் போலே வண்ணம் கொண்ட கோபாலனே. ஆமா சலங்கை ஒலி வாழ்த்துக்கள். வான் போலே வண்ணம் கொண்டு வந்தாய். அடுத்த பாடல், அடுத்த பாடலை தருவது யாராக இருக்கலாம்? இன்னும் நேரம் இருக்கின்றது. கொண்டு வாருங்கள், கொண்டு வாருங்கள் உங்கள் பாடல்களை. யார் வரப்போகின்றீர்கள்? யாரையும் காணவில்லை. ஒன்றியல் தமிழ் வானொலி இணைப்பு இணைந்து கொண்டிருக்கின்றோம். அங்கே பெற வேண்டும். யார் அழைக்கின்றீர்கள்? மூவர் இருக்கின்றீர்கள் இணைப்பில். யார் வரப்போகின்றீர்கள்? முதலில் வரவில்லை, ஒருதருடைய இணைப்பும் வரவில்லை. மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. கொண்டு பாருங்கள் பாடலை. என்ன நடந்தது? ஒருவருடைய இழப்பும் வரவில்லை. ஸ்ட்ரைக் பண்ணிவிட்டதோ? ஷியாமளா வருகிறது. வணக்கம் ஷியாமளா. ஷியாமளா
3: அப்பா வண்ணம் கொண்ட வெண்ணிலவே வானம் விட்டு வாராய்.
1: அது வந்து விட்டது மகளே. இந்த பாடல்
3: வந்துட்டாப்பா.
1: ஆமா
3: வெண்ணிலவே தன்மதியை
1: என்னவார்கள் வர வேண்டுமா? வண்ணிலவே தன்மதியே நல்ல பாடல் அல்ல அந்த பாடல். வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தர வேண்டும். அடுத்த பாடலை தருவது கிருஷ்ணன். கிருஷ்ணா கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை. போட்டி பலமாக இருக்கின்றது.
6: ரோஜா மலரே ராஜகுமாரி.
1: ரோஜா மலரே ராஜகுமாரி வந்து விட்டது ஐயா அந்த பாடல். ஒரு பாடல் வாருங்கள்.
6: ரோஜா ஒன்று முத்தம் சிந்தும் நேரம் ஐயா.
1: அப்படியா, கிட்ட பாத்தீங்களா முத்தம் சிந்துவதை? வாழ்த்துக்கள். ரோஜா ஒன்று முத்தம் மீண்டும் பாருங்கள். வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தருவது யாராக இருக்கலாம்? போட்டி தாமதமாக இருக்கின்றது வரை ஷியாமலா கொண்டு வாருங்கள். ஷியாமலா
3: அப்பா வெண்ணிலவுக்கு வானத்தை பிடிக்கலையா?
1: ஞானசேகரன் பாடி விட்டார் அந்த பாடலை.
3: வானத்தை பார்த்தேன் பூமியை பார்த்தேன் அந்த பாட்டுப்பா.
1: உங்களை பார்க்க வேண்டிய நீங்க மனுஷருக்குள்ள இருவாளா? மாமா மனுஷன் காண இல்லைன்றான். வானத்தை பார்த்தேன் பூமியை பார்த்து
3: வரலப்பா.
1: வந்துடுது வந்து இல்ல நீங்க வந்து எடுத்து விட்டேன். நல்ல பாடல். நல்ல பாடல். பாஸ். நீங்கள் பாஸ். எங்க கிருஷ்ணன் கொண்டு வாருங்கள்.
6: ராஜா யுவராஜா.
1: ராஜா யுவராஜா.
6: நாள்தோறும் புதுரோஜ்.
1: வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். ராஜா யுவராஜா. அடுத்த பாடல். அடுத்த பாடலை யார் தரப்போகிறீர்கள்? அடுத்த பாடலை தருவதற்காக காத்து கொண்டிருக்கேன். நேரம் சரியாக நேரம் நெருங்கி கொண்டிருக்கின்றது. இறுதி பாடல் யார் தரப்போகின்றீர்கள்? யாருடைய அழைப்பு? எங்கே காணவில்லை. ஒருத்தருடைய அழைப்பையும் காணவில்லை. எங்கே பார்ப்போம் யார் அழைப்போகின்றீர்கள்? ஷியாமலா வந்து விட்டார். வணக்கம் ஷியாமலா. வணக்கம் ஷியாமலா.
3: அப்பா பார்த்தேன் சிரித்தேன் பக்கத்தில் அழைத்தேன் அந்த
1: பாடல். நல்ல பாடல். பார்த்தேன் சிரித்தேன் பக்கத்தில் குடித்தேன். பார்த்தேன் சிரித்தேன் தரவில்லை யாரும். அடுத்த பாடல். இன்னும் ஒரு சந்தர்ப்பம். அடுத்த பாடல். அடுத்த பாடல் ஞானசேகரன் உங்களுடைய பாடலோட நிகழ்ச்சி நிறைவுக்கு வரப்போகின்றது. கொண்டு வாருங்கள் ஞானசேகரன். என்ன பாடல்?
0: பார்த்தேன் சிரித்தேன் பக்கம் வர துடித்தேன்.
1: ஐயா அதைத்தானே இப்ப சியாமலா பாடினார். பார்த்தாலும் பார்த்தேன் என்ன போல பாக்குறத பாடல போடுவோம்.
0: சரிப்பா நன்றி.
1: பார்த்தாலும் பார்த்தேன் பார்த்தாலும் நல்ல பாடல். பார்த்தேன் கிருஷ்ணன் இன்னும் ஒரு பாடலை எடுக்க முடியும். ரெண்டு பாடலை கிருஷ்ணா கொண்டு வாருங்கள். சந்தர்ப்பம் கொடுத்திருக்கிறேன். கிருஷ்ணன் கொண்டு வாருங்கள். உன்னை கணித்து விட்டேன் கிருஷ்ணன்.
6: ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம்.
1: ஓ ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் தானே ஐயா இருக்கும். வேற எங்க போறது? வேற எங்க போக மாட்டேன். அவ பக்கத்துல பாப்பா இவர் எங்கே பார்க்கிறேன். வாழ்த்துக்கு. நன்றி நன்றி நன்றி. அடுத்த பாடல் யாருடைய பாடலா இருக்கலாம்? அடுத்த பாடல் ஷியாமலா உங்கள் பாடல் கொண்டு வாருங்கள்.
3: அப்பா சிரிக்கின்றால் இன்று சிரிக்கின்றால் சிந்திய கண்ணீர் மாறியதாலே.
1: வாழ்த்துக்கள். சிரிக்கத்தானே அம்மா வேணும். சிரிக்கின்றால் என்று சிரிக்கின்றால். வாழ்த்துக்கள். கிருஷ்ணன் கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை. இத்துடன் நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. கொண்டு வாருங்கள் கிருஷ்ணா உங்கள் பாடலோடு. கிருஷ்ணன் தாருங்கள்.
6: ராணி மகாராணி ராஜ்யத்தில் ராணி.
1: வாழ்த்துக்கள். ராணி மகாராணி ராஜ்யத்தில் ராணி என்ற பாடலோட நிறைவுக்கு வந்து விட்டோம். ஜாமலா தரப்போகின்றா? இல்லை இல்லை எடுக்க முடியாது. சரி ஜாமலா தாருங்கள். என்ன பாடல்?
3: ராணி வர போறா பாரு ராஜா இவருக்கு.
1: வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். தொடர்ந்து இழைப்பாருங்கள். தொடர்கின்றது பாடல்கள்.

வணக்கம். சிறப்பான பாடல்கள் வந்து குவிந்த வண்ணம் இருந்த வேளையிலே அவற்றையெல்லாம் எண்ணி பார்க்கவே எங்களுக்கு நேரம் இல்லாத அளவுக்கு எவ்வளவு விறுவிறுப்பாக வந்து இயங்கினீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு முதல்கண். கிருஷ்ணன், ஷியாமலா, சந்தனராஜ், தேவா, ஞானசேகரன், நாகப்பன் இவர்களுக்கு வந்து இணைந்திருக்கின்றீர்கள். 6 உறவினர்கள் என்று வேறு யாராவது தவறி இருக்கின்றார்களா? இல்லை, இவர்கள் தான் போல் எனக்கு இங்கே பதவியிலே தெரிகின்றது. 6 உறவினர்களும் வந்து அழகாக நாங்கள் இன்று 200 பாடல்களை நாங்கள் நேரம் தொடுவதற்கு முன்பே தொட்டுவிட்டோம். இருப்பினும் நேரத்தை தொடுவோம் என்று இணைந்து மீண்டும் 7 நிமிடங்கள் கூட எடுத்து மொத்தம் 221 பாடல்களை பெற்றிருக்கின்றோம். 221 பாடல்களை எடுத்த வேளையிலே 221 பாடல்களையும் நீங்கள் 6 பேரும் பகிர்ந்திருக்கின்றீர்கள். அந்த 6 பேரும் பகிர்ந்த இடத்திலே அவர்களுடைய எண்ணிக்கையை பார்க்கும் வேளையிலே இன்று அதிகமான பாடலை தர வேண்டிய ஒருவர் வரவில்லை. யார் என்று பார்த்தால், இருங்கள், எனக்கு அறிவித்தல் வந்து கொண்டிருக்கின்றது, அதனால் தொடர்வோம். இதை தொடர்ந்து பாடலை கேளுங்கள். தருகின்றேன் மீண்டும்.

தந்துவிட்டார்கள் எண்ணிக்கை தொண்டு நாங்கள் சீர்படுத்தி விட்டோம். இங்கே இப்பொழுது கணக்கு பார்த்து கொண்டு செல்லும் போலே முதல் கண் என்ன நடந்தது, எங்கள் நாகப்பன் அவர்களுக்கு இவ்வளோ விரைவாக வந்து எப்பொழுதும் வந்து முதலிடத்தையே பிடித்து கொள்வார், இல்லையென்றால் ரெண்டாவது இடத்துக்கு வரக்கூடியவர், அதிகமான பாடலை தரக்கூடியவர் என்றும் தந்து கொண்டிருந்தார். அவர் வந்து நான்கு பாடல் தந்தவுடன் அவருடைய இணைப்பு துண்டாக நிறுத்திவிட்டு அவருடைய அழைப்பு வரவில்லை. என்ன நடந்தது? அவர் நலமாக இருப்பார், வானொலியிலே அவருக்கு வலைத்தளம்தான் சிறப்பில்லை என்று எண்ணிக்கொள்வோம். வேறு பயப்படக்கூடியவளை இல்லை என்று எண்ணுகிறேன். அப்படி என்றால் அவர் வந்து கூறுவார். அவர் இணைத்து உற்சாகத்தை கொடுத்து ஆரம்பித்து வைத்ததுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்து தேவா. என்றுமில்லாத வாரம் என்று தேவா சிறப்பாக வந்து விளையாடின வரிகள் சில விளைகளை பிழையாக இருந்தாலும் அந்த இணைந்து கொண்டு உற்சாகமாக இருப்பவர்களுக்கு நாங்கள் ஊக்கம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக தட்டி கொடுத்து கொண்டிருந்தேன். 14 பாடல் வரை அவர் வந்து சென்றிருந்தார். அந்த வழியை இன்று ஞானசேகரன் உங்களுடைய வலைத்தளம் ஒவ்வாததாக இருந்தது, இணைப்புகள் துண்டிக்கப்பட்டிருந்தாலும் இணைந்து கொள்வதற்கு உங்களுக்கு கடினமான ஒரு சூழல் ஏற்பட்டிருந்த வேளையிலும் முன்னேற்றம் நன்றாக காணப்பட்டிருக்கிறது. 31 பாடலை தந்து 3வது இடத்தில் நிற்கின்றீர்கள். 31 பாடலை கொடுத்திருக்கின்றீர்கள், வாழ்த்துக்கள். ஆனால் இங்கே சந்தன்ராஜ் அவர்களுக்கு அவருக்கு வளமையாக உங்களுக்கு தெரியும், அவர் அட்டாவதானி, அவர் இருக்கின்ற அங்காடியில் அவர் எங்களை விட அங்கு பலரோடு இணைந்து கொண்டிருப்பார், பல வழிகளாலும் அவருக்கு அழைப்பு வந்து கொண்டிருக்கும். இருப்பினும் அந்த இடர்பாடுகளுக்கு மத்தியிலே இந்த நிகழ்ச்சியில் அவருக்கு மிகவும் ஆர்வம் உண்டு, உங்கள் எல்லோரையும் ஆர்வப்படுத்த வேண்டும் என்று அவரும் வந்து 24 பாடல்களை கொடுத்திருக்கின்றார். 31 பாடலை தந்த ஞானசேகரன் நீங்கள் 3வது இடம் என்றால் 2வது இடத்துக்காக என்று வந்திருக்கின்றார் கிருஷ்ணன். கிருஷ்ணன் நீங்கள் ஆரம்பத்தில் கொஞ்சம் தடை இருந்து பின்பும் தடை இருந்தது, இருப்பினும் மீண்டும் அதை நிவர்த்தி பண்ணி கொண்டு ஓடி வந்து விடாகண்டன் தொடாகண்டனாக இருந்து 60 பாடல்களை தந்திருக்கின்றீர்கள். 60 பாடலை தந்த நீங்கள் 2வது இடத்தில் இருக்கின்றீர்கள், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இந்த வகையில் 4 சிங்கங்கள் ஆண் சிங்கங்களோடு ஒரு பெண் சிங்கமாக நின்று போராடினார் எங்களுடைய அன்பு மகள் சியாமலா. அவர் முதலே அறைக்கு ஒன்று போட்டிருந்தார், வந்துவிட்டேன் என்று ஆரவாரமாக நின்றவர் நான் தாமதித்து தான் வருவேன் என்றும் ஒரு பதிலை தந்தவுடன் நான் நடா மகள் தாமதித்து வரப்போகிறேன், வந்தாலும் விடமாட்டாள் என்று நினைந்தேன். ஆனால் அற்புதமாக விளையாடினீர்கள். விடாகண்டன் தொடாகண்டன் என்னவென்றால் சந்தன்ராஜ் அவர்களுக்கும் அப்பன் அவர்களுக்கும் இடையூறு வந்தவுடன் சியாமலாவுக்கு போட்டியாக கிருஷ்ணன் தான் இருந்தார். இருவரும் போட்டி போட்டுக்கொண்டு வந்தவுடன் கிருஷ்ணனுக்கு ஆரம்பத்திலே இடைவெளிகள் கணக்கு இருந்தது. ஆரம்பத்திலிருந்து இறுதி வரையும் சியாமலா தொடர்ந்து விளையாடி 88 பாடலை குவித்து இன்று 1வது இடத்தை பெற்றிருக்கின்றார். நீண்ட நாள் போராட்டம் இன்று வெற்றி அடைத்திருக்கிறது சியாமலா. எல்லோரும் உங்களுக்கு வாழ்த்தை தெரிவிக்கின்றார்கள். நான் நினைக்கின்றேன் சியாமலா வெல்ல வேண்டும் என்றுதான் ஒரு சிலர் சம்மதித்தார்களும் தெரியவில்லை. இருப்பினும் சிறப்பாக விளையாடி இன்றைய பாட்டுக்கு பதில் பாட்டை அழகாக அலங்கரித்திருக்கின்றீர்கள். 6 பேரும் வந்து அழகாக விளையாடி தலா சியாமலா 88 புள்ளிகள், கிருஷ்ணன் 60 புள்ளிகள், ஞானசேகரன் 31 புள்ளிகள், சந்தன்ராஜ் 24 புள்ளிகள், தேவா 14 பாடல்கள், நாகப்பன் 4 பாடல்கள். இப்படி 221 பாடல்கள் நாங்கள் இன்று கண்டுகொண்டோம், பெருவெற்றி என்று கூறிக்கொள்ளலாம். வாழ்த்துக்கள் அன்பு உறவுகளே. இப்பொழுது நீங்கள் பாடல்களை விரும்பினால் உங்களுக்கு கருத்து இருந்தால் வந்து தெரிவிக்கலாம். கருத்தை தெரிவிக்கின்றவன் உங்களுக்கு விருப்பமான பாடலையும் கேட்டு செல்லுங்கள், நான் ஒளிபரப்புவேன் உங்களுக்காக. எங்கே ஓடி வாருங்கள், இல்லையென்றால் நேர் நேரத்துக்கு தான் செல்ல வேண்டி வரும். இப்பொழுது 6 பேருடைய பாடல் இப்பொழுது வந்து கூறினால் நான் உங்களுக்கு தந்துவிட்டு செல்லலாம் என்று எண்ணுகின்றேன். எங்கே ஓடி வாருங்கள்.

0: வழமை போல அன்பு கிருஷ்ணன் வந்துவிட்டார். வணக்கம் கிருஷ்ணன். வணக்கம். என்ன நடந்தது என்று உங்களுக்கு ஆரம்பத்திலே?
1: இல்ல, இது கிடைக்கவில்லை.
0: தடை ஏற்பட்டு விட்டதோ? வலைத்தளத்தில் என்று மழை என்றும் கூறினீர்கள். இருப்பினும் 60 பாடல்கள் குவித்தீர்கள். கட்டிக்காரன், வாழ்த்துக்கள். உங்களுக்கு எப்படி இருந்தது நிகழ்ச்சி? சுவாரஸ்யமா இருந்ததா?
1: அருமையா இருந்தது.
0: ஆனா ரெண்டு குதிரைகள் சரக்கி விட்டதே நாகப்பன் சந்தன்ராஜ் அவர்கள். சந்தன்ராஜ், வழக்கமாக இடையூறு ஏற்படுவது வழக்கம். நன்றி, நன்றி. மீண்ட நாட்களுக்கு அவர் வந்து இரண்டாவது இடத்தை தொட்டுக் கொண்டிருந்தார், முதலாவது இடத்தை பிடித்து விட்டார்.
1: நன்றி,
0: வாழ்த்துக்கள்.
1: நன்றி.
0: இத்தனை பெண்கள் எங்களோடு வந்து இணைந்தாலும் துணிச்சலோடு வந்து நல்ல ஞாபகத்தை. நானே சில சமயங்களில் மகளிடம் தான் பாடலுடைய இது கேட்பேன். புளியாண்ட உடனே நான் இங்கே தடுமாறி கொண்டிருந்தால் உடனே அனுப்புவார். சில திரைப்படத்தின் பெயரை தடுமாறி கொண்டிருந்தால் உடனே சொல்லிவிடுவார். அப்படி கொஞ்சம் கெட்டிக்காரி தான். அதனால் அவருக்கு உங்கள் வாழ்த்து பலிக்கும். உங்கள் வாழ்த்து கிடைத்ததுட்டு அவர் விரும்பப்பட்டு கொண்டிருப்பார். சரி, வேறு நிகழ்ச்சி சுவாரஸ்யமாக இருந்தது இல்லையா?
1: நாங்கள்
0: 200 பாடலோட நிறுத்தம். நாங்கள் 211 பாடலை கண்டிருக்கின்றோம், 221 பாடலை கண்டிருக்கின்றோம். அந்த வகையில் எங்களுக்கு நேரத்தையும் கொஞ்சம் கூட கிடைத்து நாங்கள் பெற்றுக்கொண்டோம். வாழ்த்துக்கள். இப்பொழுது உங்களுக்கு விருப்பமான பாடலை கூறுங்கள். என்ன பாடல் வேண்டும்?
1: படம் வந்து தூக்கு தூக்கி.
0: தூக்கு தூக்கியில என்ன பாடலா இருக்கும் ஐயா?
1: ஏறாத மலைத நிலை.
0: ஓ, ஏறாத மலைத நிலை. இந்த பாடல இருந்த முதல் பெரிய பாடங்களை கேட்போம்.
1: ஏறாத மலை தனிலே வெகு ஜோரான கௌதாரி ரெண்டு தாராளமா இங்கே வந்து கதிகின தந்தாளம் போடுதையா.
0: போடு தாந்து மிக்கடு தந்த கொன்னாரு. அப்படிதானே அந்த பாடல்? சிறப்பு, சிறப்பு, சிறப்பு. அந்த பாடலை உங்களோட ஒலிபரப்பை நாங்கள் கேட்டு மகிழ்வோம். உடனே வந்து இணைந்து வைக்க என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு முதலாவது இடத்தை பெற்ற அன்பு மகள் எங்களுடைய சியாமலாவுக்கு நீங்கள் வாழ்த்தியதை மட்டும் பெருமையாக எடுத்துக்கொண்டு உங்களுடைய வெற்றியும் பெருவெற்றி. இரண்டாவதுடன் 60 பாடல் சாதாரணமானதல்ல. உங்கள் களஞ்சியத்தில் அப்படி இருக்கின்றது. ஒரு பாடல் புளியன்றவுடன் அடுத்த பாடல், அடுத்த பாடல் புளியன்னா அடுத்த பாடல். கெட்டிக்காரர்கள் நீங்கள் எல்லோரும். வாழ்த்துக்கள்.
1: மறதி அதான் கொஞ்சம்
0: வயசாகிட்டு
1: எந்த பாடம் நடிக்கிறாங்கிறத சொல்றதுக்கு சில சமயத்தில் ஞாபகம் வர மாட்டேங்குது.
0: வயசாகி விட்டது போல.
1: அதான்
0: வயசாகி விட்டதோ சில சமயம் தடுமாற்றம் ஐயா, அது உங்களுக்கு தடுமாற்றம். சரியோ வந்து அவசரப்பட்டு செய்யப்படும் தடுமாற்றம். வாழ்த்துக்கள், சிறப்புகள். நன்றி. உங்கள் பாடல் ஏறாத மலைதனிலே என்ற பாடல் உங்களுக்கு கிடைக்கும். ஏறாத மலைதனிலே தூக்கு தூக்கியிலே வருகின்ற அந்த பாடல் உங்களுக்கு ஒலிபரப்பித்தான் செல்வேன். நன்றி. மீண்டும் பெற வேண்டும். மீண்டும் இல்லை, மீண்டும் அடுத்த உறவுகளை பார்க்கின்றேன். நன்றி கிருஷ்ணா. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்த உறவு யார் பெறப்போகின்றீர்கள்? ஒடிவாரங்கள் சியாமலா வந்துவிட்டால். வணக்கம், வணக்கம், வணக்கம் மகளே. வெற்றியாளர் சியாமலா, முதலாவது இடத்தை பெற்ற வெற்றியாளர். வாழ்த்துக்கள்,
2: வாழ்த்துக்கள்.
0: எத்தனை நாள் முயற்சி, எத்தனை நாள் ஓடி வந்து இடையிலே பாதியிலே நடுவில் என்று விடுபுறுப்பாக தந்து உற்சாகத்தை ஏற்றி கொண்டிருப்பீர்கள். கிட்டத்தட்ட வந்தீர்கள் என்று வெற்றிகரமாக 88 பாடலை தந்து வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன் உங்களுக்கு.
2: நன்றிப்பா, நன்றிப்பா. எல்லாருக்கும் என்னோட நன்றி வாழ்த்துக்களும் தெரிவிக்கிறேன்ப்பா.
0: நன்றி மகளே, வாழ்த்துக்கள். எல்லோருக்கும் நீங்கள் தெரிவிக்கின்றீர்கள், எல்லோரும் உங்களுக்கு தெரிவிக்கின்றார் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு.
2: ஆனா எல்லா நிகழ்ச்சியிலோட சனிக்கிழமைன்றது ஏதோ சொல்லுவாங்க, இந்த கிளை படம் பார்க்கும் போது கிளைமாக்ஸ் சீட்டு நுடிக்க வந்துட்டாங்க, அந்த மாதிரியான ஒரு விறுவிறுப்பு பரபரப்புமா.
0: விடுமுறை நாள் தானே, அதனாலே எல்லோருக்கும் சனிக்கிழமை தான்.
2: நான் எப்போதும் நாய் பழப்பா தானே பாடிட்டு கிடக்குறேன்.
0: அதே எல்லோருக்கும் அப்படித்தானே அம்மா வாழ்க்கை.
2: அப்பதான் உள்ள வந்தேன், வந்துட்டு தான் நான். அப்ப உங்க இசை வந்த உடனே, முகப்பு இசை வந்த உடனே அப்பா வந்தாச்சுன்னு சொல்லிட்டு போட்டுட்டு கொஞ்சம் தாமதமாகும் தான் நினைச்சேன். எப்படியும் ஓடியாது வந்துட்டு.
0: அப்படித்தான் நடந்து இருந்தீர்கள் நானும் நினைத்தேன். ஆனாலும் ஓடி வந்து தாமதம் என்று சொன்னாலே வந்து விட்டால் கட்டிக்காரி என்ன சொல்ற. என்னம்மா கூறினீர்கள், என்ன நடந்தது?
2: இல்லப்பா, நான் ஃபுல்ல காலையிலேருந்து ஒரே அழைச்சலு.
0: ஆஹா,
2: 9 மணிக்கு தான் வந்தேன். அப்ப உங்க முகப்பேசி கேட்கும் போதான் நான் மாடிப்படி ஏறிய வந்தேன். மேல வந்தனே
0: வந்த உடனே எல்லாம்
2: வந்துட்டு காலையில இருந்து அலைஞ்சதால வெயில் மழை எல்லாம் சேர்ந்து கசகசன்னு இருந்துச்சு. வேற
0: அந்த
2: குளிச்சுட்டு லேட்டா வரும்னு நினைச்சா அவசரம் குளிச்சுட்டு
0: ஓடியாதுட்டேன். அந்த
2: அலைச்சல் ஒரு மாதிரி இருந்திருக்கும்.
0: ஓ, அலைச்சலும் தயக்கம் போவதுக்காக தானே உற்சாகமா வென்று விட்டீர்கள். அந்த வெற்றி என்ற செய்தி இந்த அலைச்சல் எல்லாத்தையும் கிடைச்சு.
2: இன்னொரு விஷயம் சொல்லணும்ப்பா உங்களுக்கு.
0: என்னம்மா?
2: வெற்றின்றது எல்லாரும் எல்லாருக்கும் வெற்றி கிடைச்சால கூடப்பா சந்தோஷமா போறது காரணம் உங்க நீங்க நடத்துறதாப்பா ஒரு பாட்டுக்கும் ஒரு இரவு சிரிப்பு சொல்லிட்டு அதனால சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா தான் பாடிட்டு இருக்கோம்.
0: எனக்கும் இந்த நேரத்திலே நான் உற்சாகமாக உங்களோட இயங்குவதற்கு உங்களுடைய இணைப்பு தான் உங்களுடைய உங்களுடைய பங்களிப்பு தான் என்னை உற்சாகப்படுத்திக் கொண்டு சிறப்பாக இருந்தது. நேற்றைய தினம் நீங்கள் அந்த பழைய மரு ஒலிபரப்பு ஒன்று கவியரங்கம் கேட்டீர்களா? கவியரங்கம் பல செய்த ஆரம்பத்திலிருந்து இறுதி வரைக்கும் கவிதையிலே தான் நான் பேசிக்கொண்டு அதாவது பேச்சு இல்லாமல் கவிதையாக இருக்கும்
2: என்னுடைய
0: அப்படியே வச்சிருக்கொண்டு பாடல்களையும் அதை கேட்டதா தொகுத்து பாடலின் உள்வாங்கி பாடலுக்கேற்ற கருத்தை கவிதையாக்கி கொண்டு வந்து தந்தேன். அது ஒரு புதுவிதமா ஆனா பல பல தடவை தொடர்ந்து கேளுங்கள். பாட்டும் பாட்டும் பதமும் ஒரு முக்கியமான அது எங்களுக்கு வாழ்க்கைக்கு ஒரு முக்கியமான பதம்.
2: அது ஒரு நாலு பாட்டம் என்னதாப்பா கேட்டா அதுக்கு மேல கேட்க முடியல.
0: பாட்டும் பதமும் மகளே பாட்டும் பதம் பாடல்கள் சிறந்த பாடல் கேளாத பாடல்கள் கேட்ட பாடல்கள் அந்த பதத்தை புகுத்திவிட்டு பதத்துக்கு பொருத்தமான பாடலை தெரிந்தெடுத்து சுவையாக தருவதோடு இல்லாமல் அந்த பதம் தரும் கருத்து இந்த பதங்கள் சேர்ந்து எத்தனை தத்துவ ஞானிகள் எத்தனையோ தத்துவ வாக்கியங்களை கொடுத்துருக்காங்க. நாங்களும் எங்களுக்கு அளவாக ஒரு கருத்தை புகுத்தி கொண்டு வருவதற்கு உள்ள அது நான் பலரிடம் தந்திருக்கேன். பலர் அதுல இணைந்து இருக்கின்றார்கள். முந்தி
2: இல்லப்பா நிறைய நாள் கேட்ப நிறைய நேரம் பாராட்டி எழுத முடியாம போயிடும்
0: கேட்டிருந்தால் போதும் மகளே. எனக்கு நான் சொல்ல வந்த
2: என்னென்னா நாலு பாட்டு அஞ்சு பாட்டு கேட்டு நினைக்கிறேன்.
0: நான் சொல்ல வந்த என்னென்னா பாட்டு அல்ல பாட்டுல வர பதங்கள் அந்த பதங்கள் சேர்த்து
2: வந்து
0: நேற்று தினம் ஒன்பது வரியில வந்த ஒன்பது வரியும் சொன்ன பொருள் எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான ஒரு விழிப்புணர்வானதுதான். எல்லோரும் அவர் அன்னையும் அப்படி பழமொழிகள் சுவை மொழிகளை எல்லாம் தந்திருக்கின்றார்கள் முதுமொழிகளாக. நாங்களும் இந்த படைப்பாளிகளும் நாங்கள் ஒரு கருத்தை எங்களால் முடிந்த அளவு சொற்களை சேர்த்து அந்த சொற்களுக்கு ஏற்ற பாடலை தேடி எடுத்து
2: தருவது
0: நியாயமான நாள் செல்லும் அது நாங்கள் உங்களுக்கு தயாரித்து தருவதற்கு அதை கேட்க வேண்டும் மக்கள் என்று 349 வாரத்தை கடந்து கொண்டு போகின்றது அது சரியா கேட்க நன்றி மகளே. இன்று என்ன பாடலை கேட்போம் வெற்றி பாடலாக என்ன பாடல் மகளுக்கு வேண்டும்?
2: சுமங்கலி படம்பா இசை பாடும் பறவை இதோ இந்த வெளிவாடு அம்மா பாட்டுப்பா.
0: ஓ இசை பாடும் பறவைகள் என்ற பாடல் அம்மா.
2: இசை பாடும் பறவை இதோ இந்த மேடை என் கூடு தமிழ் பாடல் என் வாழ்வு.
0: இசை பாடும் பறவையோ அப்படியா
2: பறவை இதோ
0: பறவை இதோ என்று வரும் வாழ்த்துக்கள். சிறப்பான பாடல் இன்று இசை பாடும் பறவை இதோ என்று பாடலை கேட்கும் மகள் வெற்றியா 88 பாடலை தந்து இந்த சிங்கங்களோடு மோதியதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தருகின்றேன் அன்பு மகளுக்கு.
2: நன்றி. ரெண்டு பெரிய தலை கூட சேர்ந்து ஒரு வாழ் ஜெயிச்சிருக்கப்பா.
0: கெட்டிக்காரி கெட்டிக்காரி வாழ்த்துக்கள் மகளே. சிறப்பு.
2: நன்றி.
0: சிறப்பம்மா. அடுத்தபோது யார் வரப்போகிறீர்கள்? யாருக்கு பாடல் வேண்டும்? ஓடி வந்த உடனே ஞானசேகரன் வந்துவிட்டார். வணக்கம் ஞானசேகரன், அணைத்து விட்டேன். ஞானசேகரன் வாருங்கள். எப்படி இருக்கின்றீர்கள்?
3: வணக்கம். வணக்கம் அப்பா. வணக்கம் அப்பா.
0: வணக்கம் வணக்கம். இன்று வழக்கத்தை விட இன்று நீங்கள் கெட்டிக்காரன். நிறைய பாடல் தந்தி ஒரு பாடல் தெரியல.
3: நல்லா உற்சாகமா இருந்துச்சுப்பா. போட்டி அதிகமா இருந்தது. அது ஒரு அதாவது நமக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்குமாங்கல்ல அது மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் எனக்கு இணையதளம் கொஞ்சம் தொந்தரவு பண்ணிச்சு. இருந்தாலும் இந்த அளவுக்கு பாடி இருக்காங்கிறது எனக்கும் ஒரு ஆச்சரியமான ஒன்று.
0: மூன்றாவது இடத்தை பெற்றிருக்கின்றீர்கள். பல தடை இருந்தது. விடுபட்ட வேளையில திரும்பி வந்து உங்களுக்கு சந்தர்ப்பத்தை கொடுத்தவுடன் உடனே பாடலை தந்து விடுகிறீர்கள்.
3: ரெண்டு பேர் பாட்டு நான் தேர்வு செஞ்சு வச்சிருந்தா ஒருத்தர் பாட்டு இல்லைனாலும் ஒருத்தர் பாட்டு எனக்கு கிடைக்கும். அதனாலதான் உடனே சொல்ல முடியுது எனக்கு. நிகழ்ச்சி கலந்து கொண்ட அனைவருக்கும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்ட அத்தனை பேருக்கும் நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து எங்களை வந்து சோர்வடை செய்யாமல் நீங்களும் சோர்ந்து போகாமல் தயாரித்து கொடுத்த அப்பாவுக்கும் எங்களை கவனித்துக் கொண்டிருந்த மீரா அம்மா அவர்களுக்கும் முதலிடம் வெற்றி பெற்ற பெண் சிங்கத்துக்கும் இரண்டாம் இடம் மூன்றாம் இடம் நான்காம் இடத்தில் கலந்து கொண்ட ஆண் சிங்கங்களுக்கும் வாழ்த்துக்கள் அப்பா.
0: இணைந்து கொண்ட அத்தனை யார சிங்கங்களுக்கும்
3: வாழ்த்துக்கள் சொல்லிட்டு
0: அவர்களும் வந்தபடி
3: எல்லா சிங்கங்களுக்கும் நன்றி, எல்லா சிங்கங்களுக்கும் நன்றிப்பா. உண்மையிலேயே இன்னைக்கு நிகழ்ச்சி வந்து அவங்க சொன்ன மாதிரி அந்த இறுதிக்கட்ட சினிமா படம் மாதிரி வந்துட்டு, ரெண்டாவது ஒவ்வொரு பாட்டுக்கும் நீங்க அந்த குடுக்கிற அந்த வரிகள் அதை எப்படி சொல்றது கமெண்ட்ஸ்னு சொல்லுவோம்ல, அது ரொம்ப அருமையா எங்களை வந்து உற்சாகப்படுத்தி எங்க அதை சோறு போக்குற ஒரு ஊக்கமான ஒரு ஆர்லிக்ஸ்
0: படுதாலை விளையாட்டு போட்டிகளிலே இல்லத்தில் இருந்து கொண்டு குளுக்கோஸ் தருவார்கள் எல்லாருக்கும்.
3: ஓடுறவர்கள் ஒரு ஒரு மடக்கு தண்ணி குடிக்க கூட உங்களுக்கு நேரம் கிடைக்காது தெரியும்பா. இருந்தாலும் வேற வழி இல்லை, நீங்க வந்து நிகழ்ச்சி நடத்துற இதுல இருக்கிறதுனால எங்களுக்கு ரொம்ப ஒரு விதத்துல அது ரொம்ப மனசு கஷ்டமா தான்ப்பா இருந்தது.
0: இல்ல இல்ல மகிழ்ச்சியா இருந்தது, அது உங்களுடைய உற்சாகம் எனக்கு கிடைக்கிறது, உங்களுடைய அந்த சக்தி எல்லாம் என்னிடம் பெறுவது போல் இருக்கிறது. நீங்க வந்தவுடனே எனக்கு இன்னும் மெருகேறி கொண்டிருக்கும். இதிலே ஊன்றி விட்டோம் தானே இந்த நிகழ்ச்சியை
3: சிறப்புற
0: பங்கு பெற்றும் உங்களுக்கும் நான் தொகுத்து கொண்டிருக்கிற என்னையும் விட பார்வையாளர்கள் நிறைய இருக்கின்றார்கள். காற்றலையிலே சர்வதேசமும் பார்த்துக் கொண்டிருக்கின்றது. சர்வதேசம்
3: எப்படி சொல்றது அந்த எப்படி சொல்றது அந்த சீனுக்கு வராதவங்க
0: பின்னே
3: இருந்து இயக்குபவர்கள் சொல்லுவோம், இயக்குனர்
0: அவர்கள்
3: இயக்குற உறவுகள் எக்கச்சக்கமா இருக்கிறாங்க.
0: பார்வையாளர்கள்
3: எழுதி போடுற உறவுகள் கொஞ்சம் தான், நம்ம அன்பு உறவுகள் எழுதி போடுற உறவுகள் கொஞ்சம் தான், ஆனா நிறைய உறவுகள் நம்மள வந்து இயக்கிட்டு இருக்காங்க, நம்ம கேட்டுட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த அந்த 1.5 மணி நேரம் 2 மணி நேரங்கிறது ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சி. புரட்டாசி மாசம் தான் சனிக்கிழமை மத்தவங்களுக்கு, ஆனா நமக்கு வந்து வார வாரம் நமக்கு புரட்டாசி சனி தான், 52 சனிக்கிழமை நமக்கு புரட்டாசி
0: தான்.
3: சிறப்பா இருக்கு.
0: இன்றும் நான் வருகிறேன் என்று அறிவித்தவுடன் நீங்கள் எல்லோரும் வரவேற்றுக் கொண்டிருந்த போது என்னுடைய அடுத்த தளங்கள்ல எல்லோரும் அவளுடன் பார்த்துக் கொண்டிருக்கின்றேன். ஆரம்பியுங்கள் ஆரம்பியுங்கள் எல்லாம்
3: எனக்கு அது அது உங்களை பார்த்துட்டு எனக்கு வந்து எழுதுறது கூட நேரலப்பா, மணி ஆயிட்டுக்கு சொல்லிட்டு நான் வேக வேகமா, ஏன்னா மின்னல் அடிக்குது காத்து ஒரு பக்கம் மின்சாரம் மாத்திரையும் போட்டுக்கும் அதுல ஒரு 10 நிமிஷம் ஆயிட்டு எனக்கு, இல்லைன்னா இன்னொரு 10-20 பாட்டு கூட விடலாம்.
0: அழைப்புகள் எத்தனையோ அழைப்புகள் இல்லாமலே போய்விட்டது என்னிடம் வந்து காணவில்லை காணவில்லை என்று தேடிக்கொண்டிருந்தேன். இது வலைத்தளத்தில் எல்லோருக்கும் நடைபெறுவதுதான். அடுத்து இந்த நிகழ்ச்சிகளை நாங்கள் இவ்வளவு வாரக்கணக்காக மாதக்கணக்காக பாட்டும் பதவும் எல்லாம் ஒரு நாள் எடுத்த உடனே செய்கிற நிகழ்ச்சி அல்லாது, அதெல்லாம் நாங்க தேடுறோம். கவியரங்கம் எல்லாம் உடனடியாக
3: அந்த வார்த்தை மாதிரி ஒரு பாடலை தொகுத்து எடுத்து நீங்க எடுக்கணுங்கிறது ரொம்ப பிரம்ம பிரயத்தனம்.
0: அதை அடுத்து உலகம் முழுக்க கேட்கின்ற நிகழ்வு நான் ஒரு தத்துவத்தை வந்து கூறுவேனாக இருந்து அது எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தத்துவமாக இருக்க வேண்டும், இலகுவாக புரிந்து கொள்ளக்கூடிய தத்துவமாக இருக்க வேண்டும், அது ஒரு பிரயோசனமான ஆரோக்கியமானதாக இருக்க வேண்டும். தயாரித்து பாடல்களை தேடி எடுத்து ஒரு எழுத்து பிழையாமல் ஒரு சொல்லுக்கு எழுத்துக்கள் கூட குறைவில்லாமல் இருக்க வேண்டும். அதை கொண்டு வந்து தரும் பொழுது ஒப்பேற்றி விட்டு வரும் பொழுது ஒரு சில நாங்கள் ஒரு நாடகங்கள் ஒரு திரைப்படங்கள் இல்லை ஒரு விடயத்தை செய்தால் கைதட்டுவார்கள் இல்லவா, அதே போன்று இதை பார்த்து விட்டோம் என்றால் நீங்கள் எழுதுகிற எழுத்து என்னை மேலும் உற்சாகப்படுத்தும், மேலும் உற்சாகப்படுத்தும். நேர் நேரம் விடுமுறை விருப்பத்துக்கு நீங்கள் பாடல் தந்தவோ அதை தேடி எடுத்து தொகுத்து கொண்டு வந்து அதை வழங்கிவிட்டு போகும்பொழுது நீங்கள் கேட்டு திருப்தி அடைந்தேன் என்று எழுதி விட்டோன்னே எனக்கு பெரும் திருப்தியாக இருக்கும். இதுதான் இந்த நிகழ்வையும் நீங்கள் வந்து மகிழ்ச்சி அடையும் இந்த வேளையிலே எங்கள் நீங்கள் 6 பேர் நான் ஒரு 7 பேரை விட உலகளாக இருந்தும் எங்கள் உறவுகளும் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள்.
3: நிச்சயமா
0: அவர்களும் எனக்கு பதிலை தந்து கொண்டிருக்கும் பொழுது உற்சாகம் எங்களை அறியாமல் கூடிக்கொண்டிருக்கேன். மேலும் சிறப்பாக செய்ய வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு ஏற்படும். நன்றி ஞானசேகரா. உங்களுக்கு என்ன பாடலை ஒளிபரப்ப வேண்டும் மகனே?
3: படம் வந்து ஆட வந்த தெய்வம்ப்பா,
0: ஆட வந்த தெய்வம்
3: சொட்டு பாரு இங்கே. அதை எது பாத்துக்கிட்டு இருக்கேன், எங்க பார்த்தாலும் மின்னலா இருக்கு,
0: ஏதாவது
3: மழை வந்தா போதும்.
0: இருப்பினும் இந்த இடையூறுகளுக்குள்ளே நீங்கள் படிமுடிந்து வந்து அந்த குறுகிய நேரத்துக்குள்ள எங்களோட இணைந்து தொடர்ந்து நிகழ்ச்சியை கேட்பதும் பாடலை தருவதும் 31 பாடலை தந்திருக்கின்றீர்கள். சாதாரணமா அதல்ல.
3: நன்றியப்பா, நன்றியப்பா,
0: தந்திருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள்.
3: எனக்கு அதாவது கடலூர் சகோதரி இல்லத்துல இருந்தத விட இன்னைக்கு கொஞ்சம் குறைஞ்சவைதான். இருந்தாலும் அங்க உள்ள சூழ்நிலை வேற, இங்க அந்த அளவுக்கு இல்ல. அது விடுமுறையில இருந்ததுனால இலகுவா கலந்துக்க முடிஞ்சு. இது பணி முடிஞ்சு வர்றதுக்கும் உணவு வந்துட்டு மாத்திரை எடுத்துறதும் கொஞ்சம் தாமதமானால இது கொஞ்சம் இருந்தாலும் பரவாயில்ல. இந்த அளவுக்கு நான் தானா அப்படிங்கிற மாதிரி எனக்குள்ளே ஒரு ஆச்சரியம்.
0: கடந்த வாரம் சந்தன்ராஜ் அவர்கள் தொடர்ந்துல இருந்தோண்டு பங்கு பற்றி முதலிடம் பெற்றார்.
3: ஆமாமா, அவருக்கு நல்ல இணையதளம் போனவாலும் ரொம்ப சிறப்பா இருந்தது.
0: அவர் தொடர்ந்துல இருந்திருந்தார். ஆனா இன்று அவர் இருந்த இடம் அவர் இருக்கிறது, அவர் அட்டா ஆபதானி மாதிரி அங்கே உங்களுக்கு தெரியும் அவருடைய இடம். அவர் அங்கிருந்தோண்டு வருபவர்கள் போபவர்கள் கணக்கு பார்க்கவனும் பெரிய என்னுடைய மகள் நேரில் நின்று பார்த்து
3: விட்டு அவருக்கு
0: எல்லாம் செய்யவனும் இதையும் செய்யவனும் என்றால்
3: சொல்லிருக்கீங்க. அவற்றையும் நான் சந்திச்சு பேசியிருக்கேன்.
0: அவர் வந்து நிகழ்ச்சி தொய்வடைய கூடாது, நிகழ்ச்சி சோர்வடையாமல் இருக்க சுற்றாம இருக்க வேண்டும் என்று அவருக்கு தெரியும். தன்னால் முடியாது என்று நிறைய தர, இருப்பினும் தர வேண்டும் என்று கடந்த சந்தர்ப்பத்தை அழகாக நகைச்சுவையாக தருவார்.
3: உங்களுடைய தாய் பூர்வீக நாட்டில் வந்து இலங்கை அறிவிப்பாளர் கே எஸ் ராஜா எப்படி சுறுசுறுப்பா விறுவிறுப்பா வந்து போவார்ல, சந்தன் ராஜ் வந்து நம்ம எம்டிஆருக்கு ஒரு கே எஸ் ராஜா அவரு.
0: ஆமா,
3: எஸ் ராஜா, சந்தன ராஜ் எஸ் ராஜா அவரு.
0: எஸ் ராஜா வாழ்த்து.
3: அவர் வர்றதும் பாட்டு கொடுக்கறது டக்கு டக்குன்னு, அந்த பாட்டு நீ ஏற்கனவே கொடுத்துட்டாங்கன்னு அவர் அடுத்த பாட்டு கொடுக்கறது.
0: சிறப்பு சிறப்பு.
3: தலைவர் பாட்டுன்னு சொல்லி கொடுக்கறது
0: அவரை ஞாபகம் இருக்கும். நன்றி சேகரன்.
3: நன்றியப்பா. நன்றி
0: நன்றி நன்றி நன்றி. முன்னியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணியிலே கலந்து சிறப்பித்து இந்த பாட்டுக்கு பதில் பாட்டு வந்தோட எங்களுடைய சக்தி எல்லாம் விளக்குன்ற ஒரு நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி. சக்தி குறைந்து கொண்டு போயிடும், இருப்பினும் உற்சாகம் ஏறி கொண்டு வருகிறது ஒவ்வொருடைய பங்களிப்பும் அவருடைய கடமைப்பாடை மின்னும் பொழுது. சோர்வடைய விடாமல் மேலும் உற்சாகமாக இருக்கத்தான் அவர்கள் தூண்டி கொண்டிருப்பார்கள். அந்த வகையிலே வந்து அன்பு தேவா அவர்கள் என்று தேவாவில் நல்ல வளர்ச்சி காணப்படுகின்ற தேவா வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இப்படி சந்தன்ராஜ் நீங்கள் அழைத்தீர்கள், மறுபடியும் ஒரு தடவை அழைத்தால் நலமாக இருக்கும். தேவாவினுடைய பங்களிப்பு மிக மிக சிறப்பு. சிரித்து கொண்டு உற்சாகப்படுத்துகிறார். அது சொற்கள் பிள்ளை இருந்தால் கூட சொன்னவுடன் உடனே பிடித்து விடுகிறார். வாழ்த்துக்கள் அவருக்கு. எங்கே சந்தன்ராஜ் நீங்கள் வந்து விட்டீர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம்.
4: இனி இரவு நேரம் வணக்கம் ஐயா. உங்களுக்கு பகல் நேரம் வணக்கத்தோடு சந்தன்ராஜ்.
0: இப்பொழுதுதான் மூச்சு விட்டு உங்களுக்கும் எங்களுடைய பகல் வணக்கத்தை நான் ஏற்று உங்களுக்கு இரவு வணக்கத்தை தருகிறேன். வாழ்த்துக்கள். நலமாக இருக்கின்றீர்களா? மழை பொழிந்ததா?
4: மழை பெய்ந்து கொண்டேதான் இருக்குது இன்னும்.
0: இப்பொழுதும் அங்கே பணியிலே தான் இருக்கின்றீர்கள். உங்களோட பணி ஒரு நெருக்கமான நேரத்தில் தான் இந்த நிகழ்வு நடைபெறுது. நான் பல தடவை கேட்டிருந்தேன், அதற்கும் கூட இல்லை இல்லை நீங்கள் நடத்துங்கள், நான் வருவேன், வர்றவர்கள் அவர்களுக்கு தான் நேரம் என்று ஒரு பெருந்தன்மையோடு விட்டு தருவீர்கள் என்று உங்களுக்கு இணைத்த அந்த கிடைத்த சந்தர்ப்பத்துக்களையும் 24 பாடலை குவித்திருக்கிறீர்களே. கடிகாரம் தானே?
4: ஆமாங்கய்யா, ஆமாங்கய்யா. பனிச்சுமை ஒரு பக்கம், மழை ஒரு பக்கம், மின்சாரம் துண்டிப்பு ஒரு பக்கம்.
0: இதுக்கப்புறம் மின்சார துடிப்பு வந்தது இல்ல. பணி வந்து மற்ற பணிகளை போல அல்லவா உங்களோட பணி ஐயா? நீங்க மக்களோடு மக்களாக இருக்கிற ஒரு பணி அல்லவா? அங்கேயும் பேச வேண்டும், வியாபாரத்தை கவனிக்க வேண்டும், அந்த நுகர்வோரை மகிழ்ச்சியாக நீங்கள் தரமாக விநியோகித்து அனுப்பணும். அந்த நேரத்தில் கல்லாப்பட்டியையும் கவனமாக பார்க்க வேண்டும். கணக்கு
4: முக்கியமானது இல்லை,
0: அதான மிக மிக முக்கியம். அப்படி இருந்தும் இந்த ஆர்வம் உங்களை தூண்டி ஆரம்பத்திலே நாங்கள் ஒரு பரீட்சாதிகாரமாக செய்வோம் என்று தான் நீங்கள் நானும் பேசியிருந்தோம். இல்லை இல்லை செய்வோம் என்று உற்சாகம் கொடுத்து நீங்கள் வந்து இணைந்து அழகாக இதை நிகழ்த்த வழிவகுத்து தந்தீர்கள். அது முன்னியல் தமிழ் வானொலி என்னை வேண்டிய மாதிரி செய்யுங்கள் விட்டு விட்டார்கள். என்னுடைய வடிவமைப்பிலே கொண்டு வந்து இதை செய்கிறேன். அடுத்து உற்சாகமாக தருபவர்கள் கருத்தெழுதும் ஏனியவர்களும் இந்த நிகழ்வு ஊர வானொலிகளில் இல்லை என்று ஒரு போர்டு போட்டு விடுவார்கள். அது மேலும் உற்சாகம் இருக்கும்.
4: இன்னைக்கு வந்துங்கய்யா, இன்னைக்கு தொடக்கம் வேற முடிவு வேற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு சில கிரிக்கெட் மேட்ச்லாம் சொல்லுவோம்ல.
0: ஆமாம் ஆமாம்.
4: மின்னல்
0: அடிச்சவர் தாமதமா தான் வருவேன். இப்பதான் சந்தோஷமா இருந்து விட்டு தாமதமா வருவேன்னா நான் அவ வந்த உடனே பார்த்தேன்னா தாமதம் என்றால் வந்து விட்டாலே மகள் என்று சொல்லி எண்ணி விட்டேன். பார்த்தா நல்ல போடு போட்டிருக்க வாய்ச்சிருக்க தோச்சலன்னு சொல்லி இல்லையா. வளர்ந்து நான்காவது பாடல்களிலிருந்து ஆரம்பித்தவர் அவர். தேவா, நாகப்பன், சந்தன்ராஜ், ஷியாமலா, அதன் பின்பு தான் கிருஷ்ணன் வந்தவர். சிறப்பு சிறப்பு. என்ன பாடலை கேட்போம் சந்தன்ராஜ்?
4: ஞானயாவும் சூப்பரா இன்னைக்கு பங்கெடுத்துக்கிறாரு, அவருக்கும் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்ளும். அனைவருமே சிறப்பா பங்கேற்றாங்க ஐயா, அனைவருக்கும் உற்சாகமான வாழ்த்துக்களை தெரிந்து கொண்டு. லாட்டரி
0: ஐயோ, இவருக்கு வேலைத்தளம் மீது குழப்பி விட்டது. சரி, மீண்டும் அலையுங்கள், உங்கள் பாடலை தாருங்கள். இப்பொழுது நாங்கள் ஏறாத மலை தனிலே என்ற பாடலை ஒரு தடவை கேட்போம். பாடலோடு வந்து விட்டார். மீண்டும் வந்துவிட்டீர்கள் சந்தனாஜ், கூறுங்கள் என்ன பாடலை கேட்க
4: போகிறீங்க? டிக்கெட் அப்படிங்கிற திரைப்படத்துல கேட்பேன்.
0: லாட்டரி டிக்கெட்ல என்ன லாட்டரி? முதல் பரிசு விடுமா அல்லது
4: கண்ணில் வந்தாய் நெஞ்சில் நின்றாய்?
0: அடே, லாட்டரி டிக்கெட் வாங்குற நேரம் கண்ணில வந்து நெஞ்சில் நின்றா லாட்டரி, அதுதானே லாட்டரி. கண்ணில் வந்தாய் நெஞ்சில் நின்றாய். சிறப்பு. என்னுடைய வலைத்தளத்திலும் வந்து நேரம் விடுகிற விருப்பத்தில் நல்ல நல்ல பாடல்கள் தருகின்றீர்கள். என்னுடைய வாழ்த்துக்கள் உங்களுடைய ஒத்துழைப்புக்கும் பங்களிப்புக்கும்.
4: நிச்சயமா நிச்சயமா. அது பணி வந்து பாருங்க, நீங்க தூங்காம கொள்ளாம கூட சமயத்துல கேக்குறீங்கிறது நாங்க இங்க இருந்து
0: பாக்குறோம். இன்னும் தூங்க
4: பெரிய விஷயம். ஏன்னா சர்வதேச நேர்களுக்குள்ளதை எடுக்கணும், தனியா இதுல உள்ளதை எடுக்கணும், அதுக்கப்புறம் அவங்களுக்கு பாடலை தேடணும், இதெல்லாம் பெரிய இது. நாங்கெல்லாம் செஞ்சு பார்த்தோம் ஒரு நாள், அதோட விட்டு
0: 30 பாடலுக்கு மேல வரும். அதை தேடி
4: கண்ணன் எல்லாம் செஞ்சு பார்த்தோம்ல, கண்ணன் அப்புறம் மற்ற நண்பர்கள் எல்லாம் செஞ்சு பார்க்கும் போது அது எவ்வளவு கடினங்கிறது அது உள்ளுக்குள்ள போய் பார்த்தாலும் தெரியும். இருந்தாலும் சிறப்பா அதை வந்து பங்கெடுத்து அவர் வரையும் நினைவு நினைவில் வைத்து யார் யாருக்கு பாட்டு கொடுத்தோம் கொடுக்கலங்கிறதா எவ்வளவு விஷயங்கள் இருக்கு இதுல. உண்மையில பாராட்டுகள்யா, இத்தனை வயதில் வந்து சிறப்பாக பணியாற்றுவீர்கள். நிச்சயமா அம்மாவுக்கு வாழ்த்துக்களை தெரிந்து கொண்டு
0: நன்றி. அம்மா கேட்டுக்கொண்டிருக்கேன், நன்றி ஐயா, வாழ்த்துக்கள் உங்களுக்கு, நன்றி நன்றி. அடுத்த உறவுகள் விரும்பினவர்கள் அழைக்கலாம். இன்னும் இருக்கின்றீர்கள். தேவா வராது விட்டாலும் உங்களுக்கு நான் பாடல் தருவேன். அடுத்து நாகப்பன் அவர்களுக்கு என்ன நடந்துன்றது ஒரு குறிப்பளவு இருந்தாலாவது கொஞ்சம் மனம் ஆறுதலாக இருக்கும், உடல் நலம் சரியாக இருக்க வேண்டும். அவருக்கு ஒன்றும் அப்படி ஏற்படாது. அன்றைக்கு பானு அவருடைய நான் நிகழ்ச்சிக்கு இல்லை அவர் எழுதவில்லை, அவர் நலமாக இருப்பார். நான் நிற்கிறேன். வலைத்தளம் தான் அவருக்கு சிக்கல் படுத்தி விட்டதோ என்னவோ தெரியவில்லை, பார்ப்போம். இப்பொழுது எங்களுடைய கிருஷ்ணன் கேட்ட பாடல் ஏறாத மலைதனிலே என்ற ஒரு பாடல், தூக்கு தூக்கி திரைப்படத்திலிருந்து முதலாவதாக பாட இருக்கின்றது, கேட்போமா?

எழுந்து நின்று ஆட வேண்டும் போல இருக்கின்றது இந்த பாடலுக்கு. எங்களை எல்லாம் தலையும் கையும் ஆட்ட வைத்து செல்லுகின்றது இந்த ரெண்டு மணித்தியாலமாக இடைவிடாமல் இணைந்து கொண்டிருந்த எங்களுக்கு மேலும் உற்சாக பானம் தருவது போல தந்துவிட்டார் கிருஷ்ணன். இனிமையான அந்த பாடல் நீண்ட நாட்களுக்கு பின்பு கேட்டு மகிழ்ந்தோம். சிறப்பு மூன்றாவது இடத்தை 60 பாடலை தந்து பெற்ற மகிழ்ச்சியோடு உங்களை இணைத்து நாங்கள் பெருமைப்பட்டு கொண்டு இந்த பாடலை கேட்டு மகிழ்ந்தோம். உறவுகள் கேட்டு மகிழும் வண்ணம் நீங்கள் கேட்ட அந்த பாடல் ஒலிபரப்பிய வேளையிலே அடுத்து இரண்டாவது இடத்தை பெற்ற உங்களுக்கு அடுத்து மூன்றாவது இடத்தை பெற்றாரல்லவா ஞானசேகரன் உத்வேகத்தோடு வந்து எவ்வளவு பணி நிமித்தம் பணி முடிந்து வந்து கொண்டு இருக்கும் பொழுதும் நேரம் கிடைத்தால் இணைந்து விடுவார். வரும் பாதையிலிருந்து வழி பயணத்திலிருந்து கூட இணைந்து கொள்வார். அந்த உற்சாகத்துக்கும் ஆர்வத்துக்கும் என்னுடைய நன்றிகள். நீங்கள் ஒரு பாடலை தந்தீர்கள், எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். சொட்டு சொட்டன மழை வேண்டும் என்று ஏதோ பாடலும் வருகின்றது, மழை வரும். அந்த பாடலை கேட்போம். ஆட வந்த தெய்வம் திரைப்படத்திலிருந்து இசை அரசர் எங்களுடைய இசை மாமணி என்றெல்லாம் கூறக்கூடிய டி ஆர் மகாலிங்கம் ஐயா அவர்களின் குரலே வருகின்றது பாடல். இணையோடு இணைந்து வரியோடு சுசீலா மாமணி இந்த பாடிய பாடலாக

அற்புதமான அந்த பாடல் கவிஞர்களுக்குள் திலகமாக இருந்தா. ஆனால் மருதகாசி ஐயா அவர்களினாலே கொடுத்த வரிகள் இந்த பாடலை எவ்வளவு மெருகூட்டும் வண்ணம் திரைசை திலகம் கே வி மாதவன் ஐயா வரிகொடுத்து கொடுத்த பாடலுக்கு இசையமைத்து கொடுக்க அந்த குரல் மன்னர்களும் அந்த குரல் அரசியும் இணைந்து தந்தார்கள் கருத்தை நாங்கள் உள்வாங்கிக் கொள்ளும் வண்ணம் அற்புதமான வரிகள் கொண்ட தமிழ் இலக்கண இலக்கியம் மாறாத ஒரு பதங்கள். வாழ்த்துக்கள். சிறப்பான பாடலை நான் ஞானசேகரன் உங்களோடு இணைந்து நாங்களும் கேட்ட இந்த வேளையிலே அடுத்து வரும் பாடல் யாருக்கா இருக்கலாம் என்றால் இன்று வளமையை விட இன்று சுறுசுறுப்பாகவும் மிகவும் ஆரோக்கியமாக பாடல்களை தந்த அன்பு தேவா உங்களுக்கான ஒரு பாடல். நீங்கள் தந்த பாடல்களை தெரிவு செய்து ஒரு பாடலை நீங்கள் என்னோடு பகிர்ந்து கொண்ட போது ஒரு பாடலை கேட்டவர்கள் மகிழ்ச்சியோடு கூறினீர்கள் ஒரு பாடல். அது எந்த பாடல்? பாடலை கேட்கும் பொழுதுதான் தெரியும். உயர்ந்த உள்ளம் என்ற திரைப்படத்து பாடலாக தெரிவு செய்திருக்கின்றேன். நீங்கள் தந்த பாடல்கள் மொத்தம் 14, அதற்குள்ளே ஒரு பாடல். இதோ கேட்போமா?

சிறந்த இந்த பாடலை தேவா நீங்களும் கேட்டு மகிழ்ந்திருப்பீர்கள், நாங்கள் எல்லோரும் கேட்டு மகிழ்ந்தோம். அற்புதமான ஒரு பாடல், நீங்கள் தந்த பாடலுக்குள்ளே தான் அதை நான் தெரிவு செய்து தந்தேன். சிறப்பான பாடல் என்று எண்ணுவீர்கள், கேட்டிருப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு இங்கே பாடலை கேட்டுவிட்டு மற்றவர்கள் துள்ளிக்கொண்டிருக்கின்றார்கள் பாடல்களை கேட்டு. இந்த வேளையிலே வராத பாடல்களையும் நாங்கள் மறந்து போன திரைப்படங்களையும் ஞாபகம் ஊட்டுவதில் வல்லவர் சந்தனராஜ் அவர்கள். சந்தனராஜ் அவர்கள் நிகழ்ச்சிக்கு வந்தால் கலகலப்பாகவும் மகிழ்வாகவும் நிறைவாகவும் எங்களுக்கு பூரணமாக இருக்கும் அந்த உணர்வை தரக்கூடிய அன்பு உறவு. அவர் தோல்வியை பற்றி சிந்திக்க மாட்டார், பங்களிப்பதுதான் மிக முக்கியம் என்று எந்த நிலை இருந்தாலும் கிடைக்கிற சந்தர்ப்பத்தை வானொலியோடு வந்து இணைந்து எங்கள் வளர்ச்சிக்கு பாடுபட்டு எங்களோடு இணைந்து கொண்டிருப்பவர். இன்று அவர் எங்களோடு இணைந்து குறைந்த பாடலை தந்தாலும் நிறைவாக நிகழ்ச்சி நிறைவதற்கு ஒத்துழைத்தார் என்பதுதான் முக்கியமான பங்கு. அவர் ஒரு பாடலை கேட்டிருந்தார், நாங்கள் மறந்து போயிருந்த ஒரு திரைப்படம் தான் லாட்ரி டிக்கெட். அந்த திரைப்படத்தில் ஒரு பாடலை தந்திருக்கின்றீர்கள், அந்த பாடல் வரிகளோடு நாங்கள் மகள இருக்கின்றோம். இதோ அந்த பாடல், சந்தன்ராஜ் உங்களுக்கான பாடல், கண்ணில் வந்தாய்.

வைத்தி லக்ஷ்மண் என்பவர் இசையமைத்து கொடுத்த பாடலாக கேட்டு முடிந்தோம். திரைக்கு வந்தாலும் எங்கள் காற்றலைக்கு வராத பாடல்களையும் நாங்கள் மறந்து கொண்டிருக்கின்ற பாடலை கூட ஞாபகம் ஊட்டுவதில் சந்தன்ராஜ் வல்லவர் தான். வாழ்த்துக்கள் சந்தன்ராஜ் அவர்களே. உங்களுக்கு எத்தனை புள்ளிகள் வந்தாலும் நீங்கள் அத்தனைக்கு நீங்கள் தான் உரியவர். எத்தனை பேர் எடுத்த புள்ளிகள், இந்த பாடல் மொத்தமான புள்ளிகள் உங்களுக்குத்தான் சேர வேண்டும் என்றால் இந்த நிகழ்ச்சிக்கு வித்து போட்டவர் நீங்கள் தான் என்னோடு இணைந்து. வாழ்த்துக்கள் கூறும் இந்த வேளையிலே முதலாவது இடத்தை பெற்று ஒரு சாதனையை படைத்திருக்கின்றார் தன்னுடைய வானொலி சரித்திரத்திலே என் அன்பு மகள் ஷியாமலா. இத்தனை நாள் நீண்ட நாள் வந்து இரண்டாவது இடத்தை எட்டி பிடித்து கொண்டு சென்றவர் முதலாவது இடத்தை மொத்தமான பாடலை கொடுத்து முழுமையான நேரத்தில் தன் தேகாலுப்பையும் பார்க்காமல் இணைந்து சிறப்பித்து வெற்றி பெற்றவர். 88 பாடலை தந்து ஒரு முதலிடத்தை பெற்றது பெருவெற்றி என்று கூறிக்கொண்டு ஏனையோருக்கும் வாழ்த்து கூறியிருந்தார். எல்லோருடைய வாழ்த்துக்களையும் பெற்ற அவர் எல்லோருக்கும் வாழ்த்தை கூறியிருக்கும் வேளையிலே அவர் பாடி விரும்பிய பாடல் ஒன்றை தந்திருந்தார் அல்லவா. அந்த பாடல் ஒலிக்க இருக்கின்றது. அந்த பாடல் ஒலிக்க இருக்கும் இந்த பாடலை நாங்கள் கேட்கும் பொழுது இது சுமங்கலி என்ற திரைப்படத்திலிருந்து இசைவாணி வாணி ஜெயராம் அம்மா பாடியது என்றும் கூறியிருந்தார். மெல்லிசை மன்னர் இசை கோர்த்திருக்கின்றார். இசை பாடும் பறவை என்று ஆரம்பிக்கும் பாடல். எங்கே மகளே ஷியாமலா, இதோ உங்கள் பாடல்.

சிறப்பான அந்த பாடல் இருந்து முதலாவது வெற்றியை பெற்ற ஷியாமலா, உங்களுக்கு எங்கள் எல்லோருடைய வாழ்த்துக்களோடு சேர்ந்து வாழ்த்தி கொண்டு மகிழ்ச்சியோடு இருக்கின்றோம். நீங்கள் மகிழ்ச்சியோடு இருப்பீர்கள், இந்த பாடலை கேட்டிருப்பீர்கள் என்ற எண்ணத்தோடு பார்த்தேன். இங்கே நீங்கள் பதவியிலே தந்திருக்கின்றீர்கள், நன்றியம்மா. வாழ்த்துக்கள் என்றென்றும் உங்களுக்கு. நீங்கள் தான் இந்த வானொலியை வளர்க்க வேண்டும், இது உங்கள் வானொலி, இதில் பங்கெடுக்க வேண்டும். நீங்கள் உங்களுக்கு சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகளை அன்றன்று மாற்றி மாற்றி தலைப்புகளை கொண்டு வந்து புதிய புதிய வடிவங்களில் நிகழ்ச்சிகளை தந்தாலும் மிகவும் ஜனரஞ்சகமாக இருக்கச் செய்வது நீங்கள் தான். அந்த வேளையில் நாங்கள் எந்த நிகழ்ச்சிக்கு வந்தாலும் நாங்கள் பாடல்களை கேட்டு மகிழ்வோம். அந்த வேளையில் முதலில் வந்த பாடலை கேட்டாலும் எல்லோருடைய பாடலையும் கேட்டு இறுதியாக தன்னுடைய பாடலை கேட்க விரும்புவர் தான் எங்களுடைய கோவை ஏஆர் நாகப்பன், தானாக வந்த சந்தனம் என்று நான் கூறிக்கொள்வேன் அவரை. அவர் இன்று வந்து பாதியிலே அல்ல, ஆரம்பத்திலேயே அவரால் தொடர முடியவில்லை என்பது வருத்தத்துக்குரியதாக இருந்தாலும் அவர் தொடர்ந்து எங்களோடு இருக்கின்றார் என்ற எண்ணத்தோடு தான் நாங்கள் இயங்கிக் கொண்டிருந்தோம். அவர் எல்லா நிலவும் பெற வேண்டும், அவருக்கு உடல்நலம் எல்லாம் சுகமாக நலமாக இருக்க வேண்டும். வலைத்தளம்தான் பிழை என்று நான் எண்ணுகிறேன், இல்லை என்றால் அவர் எழுத்து எழுதியிருப்பார், எழுதவில்லை என்ன காரணம் என்றும் இருப்பினும் கேட்டுக்கொண்டிருப்பார் என்ற எண்ணத்தோடு அவர் தந்த நான்கு பாடல்களுக்கும் ஒரு பாடலை நான் தெரிவித்து அவருக்கு இறுதி பாடல் இறுதியாக கேட்பதிலே தான் நலாதி பிரியம். அதனால் இறுதியாக அவர் பாடலை தருகின்றேன். நிலாவே வா என்ற பாடல் மௌன ராகம் திரைப்படத்திலிருந்து அவர் ஒரு பாடல், நாலு பாடல்களும் ஒரு பாடலை தந்தபடி அந்த பாடல் அவருக்காக இப்பொழுது இறுதிப்பாடலாக தந்து இன்றைய நிகழ்ச்சியை முற்றுப்புற வைக்கின்றது.

நாகப்பன் அவர்களுடைய பாடலையும் தந்துவிட்டேன். அவர் கேட்டிருப்பார் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் எல்லோரும் அவருக்காக கேட்டிருக்கின்றோம் இந்த பாடலை. அவருக்கு ஒன்றும் வித்தியாசமாக ஏற்படவில்லை என்று என் மனம் கூறுகின்றது. இருப்பினும் அவருடைய பதில் ஒன்றும் எங்களுக்கு கிடைக்காதபடியால் அவருக்கு வலைத்தளம்தான் அவரை சதி செய்து விட்டது என்று அவருக்கு, மேலும் அவர் சரிவந்தவுடன் வருவார் என்று எண்ணிக்கொண்டு எல்லோருடைய பாடலையும் தந்த திருப்தியோடு இந்த பாடல் ஆறு பேர் என்றபடியால் நான் சற்று நீரத்தை நீடித்து அனுமதியை பெற்று முழுவதையும் தந்தேன். ஆறு பேருக்காக இன்னும் ஒரு நிகழ்ச்சி நேர் நேரம் பகுதி வரைக்கும் உங்களை தாமதிக்க வைக்காமல் உங்கள் தூக்கத்தை நான் எடுத்துவிட்டேன் போல் இருக்கின்றது. உங்களுக்கு நேரம் இப்பொழுது சரியாக 11:45 வளமையை விட நாங்கள் அதிகமாக எடுத்துக்கொண்டோம். இருப்பினும் இந்த நிகழ்ச்சி கொஞ்சம் ஒரு பாரமான நிகழ்ச்சி தான், சுமையான நிகழ்ச்சி தான், சுகமான நிகழ்ச்சியாக அதை ஆக்குவதற்கு நீங்கள் எல்லோரும் வந்து இணைந்து வீடு கொடுத்து நலமாக்கி சென்றபோலே உங்கள் எல்லோருக்கும் நன்றி கூறிக்கொண்டு நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். உங்கள் அனுமதியோடு எல்லோரும் பாடலை கேட்டு இங்கே பதிலெழுதிய வேளையில் எனக்கு மகிழ்வாக இருக்கின்றது. இருப்பினும் மீண்டும் நாளை சந்திக்கும் வரை, நாளை பாடுவோர் பாடலாம் அல்லவா, சந்திக்கலாம் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. அந்த வகையிலே வலைத்தளமும் நாங்களும் சுகமாக நலமாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வேளையிலே எல்லாம் வல்ல இறைவனம் என் இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி அன்னையுடன் தந்தை ஆசான் நான் அன்பு தமிழால் பெற்று வாழ எனக்கு வழிமாத்து இன்று இந்த மொன்றியல் தமிழ் வானொலியில் வல்லமையையும் தந்து நிகழ்ச்சியை ஆரோக்கியமாக கொண்டு செலுத்துவதற்கு வலு சேர்த்த எல்லாம் வல்ல இறைவனுக்கு மீண்டும் நன்றியும் வணக்கமும் கூறி அவர்கள் தாழ் பணிந்து கொண்டு உலகளாக இருந்து எனக்கு உற்சாகம் அளித்து கொண்டிருந்த அன்பு உறவுகளுக்கும் இணைந்து சிறப்பித்த என் அன்பு உள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி நாங்கள் என்றென்றும் அன்போடும் மகிழ்வோடும் வாழ்வோம் என்று கூறி அல்லல் வேண்டாம், துன்பங்கள் வேண்டாம், இறைவா எங்களுக்கு அமைதியான சாந்தமான சமாதானமானவோ வாழ்வு கொடுக்க வேண்டும், நாங்கள் அன்பு அறம் ஜீவகாருண்யம் மனிதனையும் காத்து வாழ்வோம் என்று ஒன்று கூடி கூறிக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். நிறைவு பெறுகின்றது பாட்டுக்கு பதில் பாட்டு. 2026 9 மாதம் இனிது நிறைவேறும் வேளையிலே வாழ்வோம் வளமாக என்று கூறி விடைபெற்று செல்ல எண்ணும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நடைபெற்று முடிந்தது பாட்டுக்கு பதில் பாட்டு, நிறைவேறுகின்றது பாட்டுக்கு பதில் பாட்டு. மீண்டும் சந்திப்போம்.

0: என்ன பதில்?
1: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி எம்டிஆர் வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். எம்டிஆர் எஃப்எம் 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
2: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
1: எம்டிஆர் எஃப்எம்
3: கேட்கும் உள்ளங்களில் பரவசம், டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது எம்டிஆர் எஃப்எம். உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி. வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது எம்டிஆர் எஃப்எம். இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

0: அவனது வழியாகும், அன்றே அவனது வழியாகும்.
1: இப்பொழுது முதல் காற்றலையில் வலம் வருகின்றது நேயர் நேரம்.

முதலில் ஒலிக்கும் பாடல் அடடா மலையா அடை மலைடா என்ற பாடல் பையா திரைப்படத்தில் இருந்து. இந்த பாடலை வளைமை போல என்றும் தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோயில் ஞானசேகரன் கேட்கும் வேளையிலே அவரோடு இணைந்து தமிழ் செல்வி சித்தார்த்தன் பத்மினி சேரலாதன் சண்முகப்பிரியா மற்றும் எடப்பாடி வெள்ளாண்டி வலசு துறை பாண்டியன் காந்திமதி இவர்களும் கேட்கின்றார்கள். ஒலிக்கின்றது பாடல்.

மாதவி என்ற ஒரு திரைப்படம் தோட்டக்கார சின்ன மாமா என்று பாடுகின்றது. அந்த பாடலை நெய்வேலி அரசடி குப்பம் யாமிருக்க பயமேன் சரவணன் நீங்கள் தந்திருக்கின்றீர்கள். நீங்கள் தந்த இந்த பாடலை உங்களோடு இணைந்து தங்கம் சரவணன், பெரியசாமி ஜனனி ஆகியோரும் இணைந்து கேட்கின்றார்கள். ஒலிக்கின்றது பாடல்.

நினைத்து அலங்கரிக்க வேண்டும் என்று வழமை போல வாழ்த்துக்களை கூறி இன்றைய பாடலை கேட்கின்றார் மயிலாப்பூர் மாவட்டம் மயிலை பட்டாபி அவர்கள். மயிலை பட்டாபி அவர்கள் கேட்கும் அந்த பாடல் அவரோடு இணைந்து கேட்பதற்காக கண்ணன், சங்கரி, ரவி, மாலதி, உஷாசேகர், ரமேஷ், ரேவதி, ரெங்கடேஷ், சுதா, குமார், அருணா, ஆகாஷ், ஹரிஹரன், ஸ்ரீராம், சிவா, ஆத்மநாபன் மற்றும் பாலகுமார், ஜனனி ஆகியோர் இணைந்து கொள்ளும் வேளையிலே கை கொடுப்பாள் கற்பகாம்பாள் என்ற திரைப்படத்திலிருந்து கற்பகமே கற்பகமே என்று வரியெடுத்து பக்தியோடு பாடுகின்றது அந்த பாடல்.

மீண்டும் ஒரு பாடலை கேட்க இருக்கின்றோம். தமிழ்நாடு இஞ்சிக்குடி சியாமலா பிரபா திருவாரூர் மாவட்டத்திலிருந்து ஜெயவீர பாண்டியன், கௌதமன், லக்ஷசாரா, மதுசூரி, சிவசங்கரன், நற்பவி அவர்களோடு நரமுகையால் தமிழினியால் ஆகியோரும் இணைத்து கேட்கும் ஒரு பாடல் வசந்தத்தில் ஓர் நாள் என்று வரியெடுத்து பாடுகின்றது மூன்று தெய்வங்கள் திரைப்படத்தில் இருந்து.

செல்வ மகள் என்ற திரைப்படத்து பாடல் கேட்க இருக்கின்றோம். அவன் நினைத்தானா இது நடக்கும் என்று பல்லவியோடு சரணங்களை. நீண்ட கால உறவு நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபர் ஷாதிக் அவர்கள் இந்த பாடலை கேட்கின்றார். அவரோடு இணைந்து வளமை போல இன்றும் முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ் அவர்களோடு கதீஜா, ஷகானா பர்வீன், நசீகா, ரிஃபாகா, இம்ரான், சாஹில் உலக தமிழர்களோடு கேட்கின்றார்கள்.

தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் பாடல் ஜானி திரைப்படத்து பாடல். காற்றில் எந்த கீதம் காணாத ஒன்றை தேடுது என்ற பதியோடு ஓடும் பாடல் புதுச்சேரி மாநிலத்திலிருந்து காரைக்கால் மாவட்டம் மேல ஓடுதுறை எஸ் சேப்பு விஜயராகவன் அவர்கள் அன்போடு கேட்கும் பாடல் ஒலிக்கின்றது. கேட்போம்.

நாங்கள் கேட்டு மகளும் இனிமையான பாடல்களோடு மீண்டும் ஒரு பாடல் ராஜ ராஜன் என்ற திரைப்படத்து பாடல் கேட்க இருக்கின்றோம். இந்த பாடலை வேலூர் மாவட்டம் பாலம்பாக்கம் மஞ்சுளா நீங்கள் தந்த பாடல். இதயம் தன்னையே எனது இதயம் நாடுதே என்ற பாடல்தான் அந்த ராஜராஜன் திரைப்படத்து பாடல். காது கொடுப்போம்.

சேர்வது போல் அமதிலெங்கும் அன்பு என்னும் கடலில் ஒன்று சேருதே.

இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலைகத்தில் இருந்து ஒளிபரப்பாகும் நேய நேரத்துக்கான பாடல் கேட்கும் வேளையே உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படுத்த பாடலும் ஒலிக்கே இருக்கின்றது. இசை அரசரும் இசை அரசியும் பாடிய அந்த பாடல் பச்சை கிளி முத்துச்சரம் முல்லைக்கொடி யாரோ என்று வரியெடுத்து தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் திருமதி கே அனுஷியா கிருஷ்ணன் அவர்களுக்காகவும் அப்பா அனந்தராமன் அம்மா விஜயமும் உறவுகளும் கேட்கும் பாடலாகவும் இருக்கின்றது. நாங்களும் கேட்போம்.

அதே வேளை மீண்டும் ஒரு பாடலை தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் தன்னுடைய நண்பர்களோடும் உலகத் தமிழர்களோடும் கேட்க விரும்பும் பாடல் டாக்டர் கே ஜே ஜெயசுதாஸ் அவர்கள் குரலில் ஆனந்த ராகம் திரைப்படத்தில் பாடிய கனவுகளே கனவுகளே கலைந்து செல்லுங்கள் என்ற பாடல்.

அதற்கு இருக்கும் அடுத்த பாடல் நீண்ட கால உறவு, நாகப்பட்டினம் நாகூர், முகமது ராஃபிக் அவர்கள் தந்த பாடல். முகமது ராஃபிக் மட்டுமல்லாமல் ரிஷ்வான், நாசார், நஜீமா, ஜமான், தௌபிக் இவர்களும் இணைந்து கேட்கும் அந்த பாடல் பாடுகின்றது. சின்ன சின்ன பூவே நீ கண்ணால் பாரு போதும் என்ற பாடல்தான் குரு சங்கர் குரு என்று திரைப்படுத்திருந்து பாடுகின்றது.